விஸ்வநாதன் ராமூர்த்தியின் இசையில் சீர்காழி கோவிந்தராஜனும் பி சுஷீலாவும் இணைந்து பாடியது ஆலயமணி திரைப்பட பாடல் கேட்டீர்கள். தொண்டர்களோடு இணைந்திருக்கும் நேரம் காலை 5:43. இன்றும் இனியவையில் மறந்து மறக்காத பழைய பாடல்கள். இனிவரும் பாடல் இது கிவி மகாதேவன் இசையில் எம் வரதகாசி எழுதியது, டி எம் சவுந்தரராஜனும் சூலமங்கலம் ராஜலட்சுமியும் பாடியது. இது மாடப்புறா திரைப்படத்திற்காக.

மாடப்புறா திரைப்பட பாடல் கேட்டீர்கள். தண்டலோடு இணைந்திருக்கும் நேரம் காலை 5:46. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் இது. விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில் காத்திருந்த கண்கள் திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடியது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
1: பாசம் திரைப்பட பாடல் இது.

0: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலை பெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். அன்றாலும் நாம் பயன்படுத்தும் அத்தியாவசிய தேவைகளை தவிர தேவையற்ற மின் விளக்குகளை அணைப்போம். சுராக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
1: அதி உயர்தரமான மருந்துகளை சாதாரண விலைக்கு வாங்கிக் கொள்ள அரச ஒசு செலவுக்கு செல்லுங்கள். அல்லது வேறெந்த மருந்தகத்திலும் நீங்கள் மருந்துகளை வாங்கும் போது எஸ்பிசி மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனம் தரும் தகவல்.
2: நேற்று சீட்டிலக்கப்பட்ட 6179வது மகஜன சம்பத் லொத்தரின் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் முறையே 818896, ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 818896. இந்த சீட்டிலப்பில் 2,25,17,200 ரூபாய் சுபப்பரிசு ஒன்று தலாவையில் வெல்லப்பட்டுள்ளது. 411,00,000 ரூபாய் பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இன்று மகஜன சம்பத்தின் சுபப்பரிசு 2 கோடி ரூபாய். மகஜன சம்பத்தவின் ஆங்கில எழுத்து மற்றும் இறுதி 4 இலக்கங்களுடைய நிறை ஒழுங்கை பொருத்தினால் நாளாந்த செலவுகளுக்கு அத சம்பத்த 754வது சீட்டிலப்பின் ஆங்கில எழுத்து ஆர் வெற்றி இலக்கங்கள் 8896. இந்த சீட்டிலப்பின் 250,000 ரூபாய் பணப்பரிசுகள் 2 வெள்ளவாயம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் வெல்லப்பட்டுள்ளன. நேற்று சீட்டிலக்கப்பட்ட 2,209வது தரணிதானி லுத்தரின் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 11, 13, 52 மற்றும் 79. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 11, 13, 52 மற்றும் 79. இந்த சீட்டிலப்பில் 58,00,000 ரூபாய் பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சீட்டிலப்பின் சுப்பப்பரிசு 11,91,35,349.36. நேற்று இடம்பெற்ற 2,527வது மெகா பவலத்தரின் ஆங்கில எழுத்து கே சுப இலக்கம் 16 வெற்றி இலக்கங்கள் 19, 22, 70 மற்றும் 79. ஆங்கில எழுத்து கே சுப இலக்கம் 16 வெற்றி இலக்கங்கள் 19, 22, 70 மற்றும் 79. இந்த சீட்டிலப்பில் வழங்கப்பட்ட மொத்த பணப்பரிசு 74,00,000 ரூபாய். இன்றைய நாளுக்கான மெகா சுப்பரிசு 23 கோடிக்கும் அதிகம். பவ சுப்பரிசு 1 கோடி ரூபாய். கிராண்ட் சுப்பரிசாக சூப்பர் மோட்டார் கார் ஒன்று. நேற்று சீட்டிலக்கப்பட்ட 295வது சுபதவச குலோத்தரின் சுபலக்னம் தனுசு சுப இலக்கங்கள் 12, 40 மற்றும் 42. சுபலக்னம் தனுசு சுப இலக்கங்கள் 12, 40 மற்றும் 42. மேம்படுத்த பரிசிலக்கம் 9,829. இந்த சீட்டிலப்பில் 500,000 ரூபாய் பணப்பரிசு அல்லது எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் 2 வெல்லப்பட்டுள்ளன. டிக்கெட்டுகள் மாலபி மற்றும் மாத்தளை ஆகிய பிரதேசங்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. 99,00,000 ரூபாய் பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. நேற்று சீட்டிலக்கப்பட்ட 4,421வது குவிசத்தலத்தரின் ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 9, 23, 48 மற்றும் 61. ஆங்கில எழுத்து எஃப் வெற்றி இலக்கங்கள் 9, 23, 48 மற்றும் 61. இந்த சீட்டிலப்பில் 20,00,000 ரூபாய் முதற்பரிசு ஒன்று வலைகல பிரதேசத்தில் வெல்லப்பட்டுள்ளது. 115,00,000 ரூபாய் பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளுக்கான சுப்பரிசு 6,172,930 ரூபாய். நீங்களும் கோவிசத்தலுத்தரணி அதிகம் அதிகமாக கொள்வனவு செய்து அதிர்ஷ்டசாலியாகுங்கள். தேசிய லுத்தர் சபை. நேற்று சீட்டிலக்கப்பட்ட 1488வது ஹந்தகனலோத்தரின் அதிர்ஷ்ட லக்னம் மிதுனம் வெற்றி இலக்கங்கள் 5, 13, 29 மற்றும் 50. அதிர்ஷ்ட லக்னம் மிதுனம் வெற்றி இலக்கங்கள் 5, 13, 29 மற்றும் 50. இந்த சீட்டிலப்பில் 10,00,000 முதற்பரிசு மெல்சிறுப்புறையில் வெல்லப்பட்டுள்ளது. இன்றைய நாளிற்கான சுபப்பரிசு 33,90,142 ரூபாய். நேற்று இடம்பெற்ற 447வது என்எல்பி ஜெயலோத்தரின் ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 2, 3, 4, 0. ஆங்கில எழுத்து ஜி வெற்றி இலக்கங்கள் 2, 3, 4, 0. இந்த சீட்டிலப்பில் 500,000 ரூபாய் பணப்பரிசு ஒன்று யாழ்ப்பாணத்தில் வெல்லப்பட்டுள்ளது. 63,00,000 ரூபாய் பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. தேசிய லுத்தர் சபை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
4: ம
2: கட்டுக்கிழப்பு அமிர்தகடியைச் சேர்ந்த அன்பு தனது 16th பிறந்த நாளை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றார்.
4: கொழும்பு 14 ரீஸ்மா தனது 7th பிறந்த நாளை இன்று குடும்பத்தோடு கொண்டாடுகிறார்.
5: ஹட்டன் நோர்வோடைச் சேர்ந்த ரித்து இன்று தனது 3rd பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றார்.
6: Many more happy returns of the day.
7: உங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தென்றல் FM-இல் மாலை 5:15 உங்கள் உறவுகளுடனும் நண்பர்களுடனும் இணைந்து கேட்டு மகிழுங்கள்.
2: தினந்தோறும் மாலை 3 வரை உங்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
5: மறந்துவிடாதீர்கள், வாட்ஸ்அப்பில் மாத்திரம் வாழ்த்துக்களை அனுப்பி வையுங்கள்.
7: அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0-7-1-444-32-27.
8: இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம்.

0: நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயுமாறு ஜனாதிபதி மாலத்தீவு முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு. இலங்கை விஜயத்தை மேற்கொண்டுள்ள மாலத்தீவு ஜனாதிபதி பிரதமருடன் சந்திப்பு. 18% வெட் வரியில் மாற்றம் எதுவும் இல்லை என பிரதியமைச்சர் நிஷாந்த் ஜெயவீர அறிவிப்பு. சிறுபூக நிச்சயிக்கு தேவையான அளவு யூரியா உரம் கையிருப்பில் உள்ளதாக ஒரு செயலகம் தகவல். ஜூலை 1 தேதிக்குள் சகல முன்பள்ளிகளையும் பதிவு செய்யுமாறு கோரிக்கை. விசாக் வாரம் எதிர்வரும் 27 ஆரம்பம். இந்திய மாநில சட்டசபை தேர்தல்களின் பிரகாரம் 3 மாநிலங்களில் ஆட்சி மாறக்கூடிய வாய்ப்பு. ஹோமூஸ் நீரிணையில் மீண்டும் மோதல். இலங்கை கிரிக்கெட் அணி ஜூன் ஜூலை மாதங்களில் கரீபியன் சுற்றுத்தொடரில். இலங்கையில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாலத்தீவு வர்த்தக சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, கடத்தொழில் மற்றும் விவசாய பதனிடல், சுற்றுலா, விருந்தோம்பல், சொத்து வணிகம் ஆகிய துறைகளில் முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கை வந்துள்ள மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமட் முயிசுடன் நேற்று கொழும்பில் நடத்திய கூட்டு செய்தியாளர் மாநாட்டில் அவர் பங்கேற்றார். இன்று வர்த்தக நட்புறவு அமைப்பின் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு ஜனாதிபதி வாழ்த்து தெரிவித்தார். அது ஆக்கப்பூர்வமான பங்குடைமைக்கு வழிவகுக்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். மாலத்தீவு சுற்றுலாத்துறையில் இலங்கையைச் சேர்ந்த பெருமளவு கம்பெனிகள் முதலீடு செய்துள்ளன. இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஆராய்வது முக்கியமானது எனவும் ஜனாதிபதி கூறினார். எதிர்காலத்தின் மீது பார்வையை செலுத்தி புதிய வர்த்தக முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு திடசங்கற்பம் பூண்டுள்ளதாக மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமட் முயிசு தெரிவித்தார். அவர் தமது இலங்கை விஜயத்தில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, பாராளுமன்ற சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரட்ன, அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார். விளையாட்டு, இளைஞர் அபிவிருத்தி ஆகிய துறைகளில் இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட உள்ளது. இதற்குரிய புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று நேற்று கைச்சாத்திடப்பட்டது. இதன் மூலம் பல்துறை சார்ந்து ஒத்துழைப்பை மேம்படுத்த வழி பிறப்பதாக இளைஞர் அலுவல்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளது. இளைஞர்களின் தலைமைத்துவம் மற்றும் ஆளுமை விருத்தி வேலை திட்டங்கள், இளைஞர் பரிமாற்ற முகாம்கள், இளைஞர் தொழில் முயற்சி அபிவிருத்தி, தன்னார்வ தொண்டு சேவைகள் பற்றிய அனுபவ பகிர்வு போன்றவற்றுக்கு வழிபிறக்கும். அத்துடன் விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்தல், நடுவர்களுக்கு பயிற்சி அளித்தல், விளையாட்டு மருத்துவத்துறையை விருத்தி செய்தல் போன்றவை பற்றியும் கவனம் செலுத்தப்படும். இரு நாடுகளும் கேச்சாத்திட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையின் மூலம் இலங்கையின் வீர வீராங்கனைகளுக்கு சர்வதேச மட்டத்திலான பயிற்சி வாய்ப்புகள் உருவாவதோடு மாலத்தீவுடனான விளையாட்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வழிபிறக்கும் எனவும் அமைச்சர் சுனில் குமாரகமகி தெரிவித்தார். ஜூலை 1 தொடக்கம் வட்வரி 20.5% அதிகரிக்கப்படும் என சமூக ஊடகங்களில் பரவி வரும் பிரச்சாரத்தை பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் நிஷாந்த் ஜெயவீர முற்றுமுழுதாக நிராகரித்துள்ளார். தற்போதைய 18% வட்வரியை எந்த வகையிலும் அதிகரிக்கப் போவதில்லை என பிரதியமைச்சர் வலியுறுத்தினார். முன்னைய வரவு செலவு திட்டங்கள் சார்ந்து மேற்கொள்ளப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை சமர்ப்பிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வட்வரியானது பொதுச் சேவைகள் மற்றும் நிதிச் சேவைகள் ஆகிய இரண்டுக்கும் பொருந்தும். நிதி சேவைகளுக்காக அறவிடப்படும் வரியை வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் செலுத்த வேண்டும். இதற்கப்பால் இத்தகைய நிறுவனங்கள் 2.5% சமூக பாதுகாப்பு வரியையும் செலுத்தவுள்ளன. இவை இரண்டினதும் கூட்டுத்தொகை 20.5% திருத்தங்கள் மூலம் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியிலிருந்து விலக்களிப்பு செய்யப்பட்டுள்ளன. இதற்குரிய 2.5% தொகை வரவு செலவு திட்டத்தின் மூலம் நிதி சேவைகளுக்கான வட்வரியில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தீர்வை கட்டமைப்பு எளிமையாக்கப்படுவதோடு வருடம்தோறும் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய அறிக்கைகளின் எண்ணிக்கையும் குறைகின்றன. இந்த திருத்தங்களை சமூக ஊடகங்கள் தவறான முறையில் விமர்சிப்பதாக பிரதியமைச்சர் சுனில்குமார் கமகே மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். சிறுபோக நிச்சயக்கு தேவையான அளவு யூரியா உரம் கையிருப்பில் உள்ளதாக தேசிய உர செயலகம் அறிவித்துள்ளது. சிறுபோகத்தின் தொடக்கத்தில் 1,02,000 மெட்ரிக் டன் யூரியா உரம் கையிருப்பில் இருந்தது. கடந்த மாதம் மேலும் 25,000 மெட்ரிக் டன் உரம் இறக்குமதி செய்யப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேலும் 25,000 மெட்ரிக் டன் உரம் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இதன் பிரகாரம் கையிருப்பில் உள்ள மொத்த யூரியா உரத்தின் அளவு 1,51,000 மெட்ரிக் டன் ஆகும். உர நிறுவனங்களும் 50,000 மெட்ரிக் டன்னை கையிருப்பில் வைத்திருக்கின்றன. இவற்றில் 20,000 மெட்ரிக் டன் விவசாயிகளிடம் விநியோகிக்கப்பட்டுள்ளது. 30,000 மெட்ரிக் டன் கமநல சேவைகள் மத்திய நிலையங்கள் ஊடாக விநியோகிக்கப்படும். அம்பாறை, அனுராதபுரம், பொலனர்வை மாவட்டங்களில் 10,000 மெட்ரிக் டன் உரம் விநியோகிக்கப்பட்டுள்ளது என உர செயலகத்தின் பணிப்பாளர் சந்திரலோக்கு ஹேவகே தெரிவித்தார். எதிர்வரும் ஜூலை 1 சகல முன்பள்ளிகளையும் பதிவு செய்ய வேண்டும் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் முன்பள்ளி நிர்வாகிகளுக்கு அறிவித்துள்ளார். பதிவு செய்யப்படாத முன்பள்ளிகளின் பெயர்கள் பகிரங்கப்படுத்தப்படும். இத்தகைய முன்பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டாம் என பெற்றோருக்கும் ஆலோசனை கூறப்போவதாகவும் அமைச்சர் கூறினார். தென் மாகாண முன்பள்ளிகளில் நிலவும் பிரச்சினைகள் பற்றி பேசுவதற்காக மாத்தறை மாவட்ட செயலகத்தில் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உரையாற்றினார். எதிர்வரும் 27 தொடக்கம் June 2 வரை விசக் வாரம் பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. பௌத்த நலன்களுக்காக அணி திரள்வோம் என்பது இந்த ஆண்டுக்குரிய பிரதான துணிப்பொருளாகும். இம்முறை அரச விசாக நூன்மதி வைபவம் மாத்தறை மாவட்டத்தின் திகாகொட பிரதேசத்தில் மீதல்லவில புரதான விகாரியில் எதிர்வரும் 27 நடைபெற இருக்கிறது. அதனையொட்டியதாக வாரம் முழுவதிலும் பல நிகழ்ச்சிகள் இடம்பெறும். எதிர்வரும் 30 தான தர்ம தியான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 31 பிக்குமாருக்கான பயிற்சி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அடுத்த மாதம் 1 ஆன்மீக அபிவிருத்தி வேலைத்திட்டங்களும் அமலாகும். பாராளுமன்றம் இன்று முற்பகல் 9:30 மீண்டும் கூடும். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான 4 பிரமாணங்களும் ஒரு கட்டளையும் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன.
1: பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
0: இந்திய மாநில சட்டசபை தேர்தல்களின் முடிவுகள் முழுமையாக வெளியாகியிருக்கின்றன. ஹிந்து பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்திகளின் பிரகாரம் தமிழகத்தில் திரை நட்சத்திரம் ஜோசப் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 ஆசனங்களை வென்றுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி 73 ஆசனங்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடக் கழகம் 53 ஆசனங்களையும் வென்றுள்ளன. திராவிடக் கழகங்களின் 50 வருடகால அரசியலை தோற்கடித்து ஆக கூடுதலான வாக்குகளை பெற்ற தனியொரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் வரலாறு படைக்கிறது. இருந்தபோதிலும் தனித்து ஆட்சி அமைப்பதற்கு அந்த கட்சிக்கு மேலும் 10 ஆசனங்கள் தேவை. எனவே விஜய் ஏனைய கூட்டணிகளைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் தயவை நாடக்கூடும் என அரசியல் விமர்சகர்கள் அறிவித்துள்ளனர். கேரள மாநிலத்தில் இந்திய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 97 ஆசனங்களை வென்றுள்ளது. இந்திய மார்க்சிச கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கூட்டணி 35 ஆசனங்களுடன் 2 இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்காளத்தில் பிஜேபி 206 ஆசனங்களை வென்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 81 ஆசனங்களை வென்று 2 இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அசாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 92 ஆசனங்களோடு வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைக்கும் ஆணையையும் பெற்றுள்ளது. இங்கு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 21 ஆசனங்களை வென்றுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கூட்டணிக்கு 18 ஆசனங்கள். காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி 6 ஆசனங்களையும் விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணி 3 ஆசனங்களையும் வென்றுள்ளன.
1: பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலே பெண்.
0: அபிவிருத்தி செய்திகள். இலங்கை வந்துள்ள ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிக்கைல் முரஸ்கோ இலங்கையின் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு நேற்று கொழும்பில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது இலங்கையின் ஆரம்ப சுகாதார வசதிகளை வலுப்படுத்தி சுகாதாரத்துறையின் செயற்கை நுண்ணறிவு அடங்கலான நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது பற்றி ஆராயப்பட்டிருக்கிறது. ரஷ்ய சுகாதார அமைச்சர் முரஸ்கோ கடந்த ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்திருந்தார்.
2: வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி NSB ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர். வீட்டுக்கடன் இளைஞர்களான உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்தின் கீழ் வீட்டுக்கடன் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக விவரங்கள் அருகிலுள்ள NSB கிளையில்.
0: இலங்கை நேபாள வர்த்தக பேரவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு கொழும்பில் சினமன் லேக்சைட் ஹோட்டலில் நடைபெற்றது. இலங்கைக்கும் நேபாளத்திற்கும் இடையில் நிலைபேறான வர்த்தகத்திற்கும் முதலீட்டுக்கும் ஊக்கியாக திகழ்வது புதிய அமைப்பின் நோக்கமாகும். இந்த அமைப்பானது இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா ஆகிய துறைகளை ஊக்குவித்து அறிவு பரிமாற்றத்திற்கான தளமாக திகழும்.
2: NSB ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர். யங் காலத்திலேயே சொந்த வீடொன்றை வாங்குவோமே. ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர் வீட்டுக்கடன். தற்போது இளைஞர்களான உங்களுக்கு NSB ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனரிடமிருந்து 6.75% வருடாந்த வட்டி குறைந்த வட்டி வீதத்தின் கீழ் வீட்டுக்கடன் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம். பெற்றோருடன் இணைந்து வீட்டுக்கடன் ஒன்றுக்காக விண்ணப்பிக்கலாம். வீடும் இளமையாக, நீங்களும் இளமையாக. இளங்காலத்திலேயே சொந்த வீடொன்றை வாங்குவோமே. மேலதிக விவரங்கள் அருகிலுள்ள NSB கிளையில்.
1: பொருளாதார செய்திகள்.
0: ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டு 4.7% இருக்கும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி எதிர்ப்பு கூறியுள்ளது. இதற்கு முன்னர் 5.1% பொருளாதார வளர்ச்சி இருக்கக்கூடும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி எதிர்ப்பு கூறியிருந்தது. மேற்கு ஆசிய போர் நிலவரம் காரணமாக பணவீக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் வளர்ச்சி பற்றி குறைத்து மதிப்பிட வேண்டியிருப்பதாக வங்கியின் தலைவர் மசாடோ காண்டா தெரிவித்துள்ளார்.
2: கசாகல கிரீன் சூப்பர் புதிய இடம், குறைந்த விலை, காட்சி அறைகள், மாத்தளை, கடுவில மற்றும் அத்துருகிரிய. குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அலையங்கள் 0112-86-40-12.
0: நாட்டில் டெங்கு நோய் பரவி வருவது பற்றி சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இவரிடம் டெங்கு ஆட்கொல்லியுடன் தொடர்புடைய 12 மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. பதிவு செய்யப்பட்ட டெங்கு நோயாளிகளில் கம்பகா, கொழும்பு, இரத்தினபுரி, காலி, மாத்தறை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அதிகமாகும். டெங்கு அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை நாடுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: பல்வேறு வகையான பசுமை விவசாய பொருட்களை சந்தைக்கு ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டுவரும் முற்றிலும் தேசியமயமான வியாபாரம் கசாகல கிரீன் குழுமம். கசாகல கிரீன் குழுமத்தில் பசுமை விவசாய உற்பத்திகளுடன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இலங்கையர்களும் இணைந்து கொள்ளலாம். ₹1,00,000 தொடங்கும் விவசாய முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி மாதாந்த நன்மைகளை பெறுங்கள். இன்றே எங்களுடன் சேருங்கள். விவரங்களுக்கு 0112-0777-87.
1: உலகச் செய்தி.
0: ஹோமுஸ் நீரிணையில் ஈரானுக்கு சொந்தமான 7 அதிவேக படகுகளை அமெரிக்க படைகள் தாக்கியிருப்பதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நீரிணை மூடப்பட்டதால் சிக்கியிருக்கும் கப்பல்களை வெளியே கொண்டுவர தமது படைகள் உதவும் என அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. நேற்று தமது படகுகளும் தாக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், தென்கொரியா ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன. ஈரான் நடத்திய தாக்குதலில் புரைஜா துறைமுகத்தில் தீ பற்றிக் கொண்டதாக எமிரேட்ஸ் அறிவித்துள்ளது. ஹோமுஸ் நீரிணையில் இருந்து வெளியேற முடியாமல் இருக்கின்ற கப்பல்களை மீட்டெடுக்கும் முயற்சிக்கு அமெரிக்க ஜனாதிபதி ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் என்று பெயரிட்டு இதனை விடுதலை திட்டமாக சித்தரித்துள்ளார். ஈரானிய விவகார அமைச்சர் இந்த திட்டத்தை ப்ரொஜெக்ட் டெட் லாக் என்று வர்ணித்து இதன் மூலம் எல்லாமே முடங்கி போகிறது எனவும் கூறியுள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இலங்கை கிரிக்கெட் அணி கரீபியன் தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ளவிருக்கிறது. இந்த சுற்றுப்பயணம் ஜூன் ஜூலை மாதங்களில் இடம்பெறும். இது 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளையும், 3 T20 சர்வதேச போட்டிகளையும், 2 டெஸ்ட் போட்டிகளையும் உள்ளடக்கியதாக அமையவிருக்கிறது. ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடர் ஜூன் 3 தேதி ஜமேக்கா தீவில் உள்ள ஷப்ரினா பாக் மைதானத்தில் ஆரம்பமாகும். இலங்கை ஆடவர் கிரிக்கெட் அணி புதிய தலைமை பயிற்றுவிப்பாளர் கரி கேர்ஸ்டன் தலைமையிலும், புதிய இடைக்கால நிர்வாகக் குழுவின் நிர்வாகத்திலும் மேற்கொள்ளும் முதலாவது சுற்றுத்தொடர் இதுவாக அமையவிருக்கிறது. காலநிலை அறிக்கை. பூமியின் வட அரைக்கோளத்தில் இருந்தும் தென்னரைக்கோளத்தில் இருந்தும் வீசும் காற்று ஒன்று சேர்வதால் உருவாகும் பவன வலயத்தின் விளைவுகளை இலங்கை அனுபவித்து வருகிறது. இதன் காரணமாக நாளைய தினத்திற்கு பின்னர் மழை வீழ்ச்சி அதிகரிக்கலாம். மேற்கு சபரகமுவ மத்திய வடமேல் ஊவா கிழக்கு மாகாணங்களிலும், முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். மேல் சபரகமுவ மாகாணங்களிலும், காலி மாத்தரை மாவட்டங்களிலும் 50 மில்லிமீட்டரையும் தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். மேல் சபரகமுவ மாகாணங்களிலும், புத்தளம் காலி மாத்தரை மாவட்டங்களிலும் காலை நேரத்திலும் மழை பெய்யலாம் என திணைக்களத்தின் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயுமாறு ஜனாதிபதி மாலத்தீவு முதலீட்டாளர்களை கலப்பு. இலங்கை விஜயத்தை மேற்கொண்டுள்ள மாலத்தீவு ஜனாதிபதி பிரதமருடன் சந்திப்பு. 18% வெற்றியில் மாற்றம் எதுவும் இல்லை என பிரதியமைச்சர் நிஷாந்த் ஜாவீர் அறிவிப்பு. சிறுபோக நிச்சயிக்கு தேவையான அளவு யூரியா உரம் கையிருப்பில் உள்ளதாக ஒரு செயலகம் தகவல். ஜூலை 1 தேதிக்குள் சகல முன்பள்ளிகளையும் பதிவு செய்யுமாறு கோரிக்கை. விசக் வாரம் எதிர்வரும் 27 தேதி ஆரம்பம். இந்திய மாநில சட்டசபை தேர்தல்களின் பிரகாரம் 3 மாநிலங்களில் ஆட்சி மாறக்கூடிய வாய்ப்பு. ஹோமோஸ் நீரிணையில் மீண்டும் மோதல். இலங்கை கிரிக்கெட் அணி ஜூன் ஜூலை மாதங்களில் கரீபியன் சுற்றுத்தொடரில். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த செய்திகளை இதே அலைவரிசைகளில் நண்பகல் 12:45 கேட்கலாம்.
3: உத்தரவாதத்துடன் சூழலை காக்கும் லித்தியம் அயன் பேட்டரியுடன் நாடு முழுவதும் சேவை நிலையங்கள்.
4: குட் மார்னிங் பாஸ், இன்றிலிருந்து நான் நேரத்துக்கு வேறு. நான் கேடி ரைஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்று எடுத்தேன். பெட்ரோல் செலவும் இல்ல, பஸ் செலவும் இல்ல.
5: கேடி ரைஸ் நம் நாட்டு தயாரிப்பு. 0773 523 535.
6: உங்கள் மருந்துகளுக்கு அதிக விலை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அரசு செலவில் சாதாரண விலைக்கு மருந்துகளை வாங்குங்கள். அல்லது வேற எந்த மருந்தகத்திலும் உங்கள் மருந்து துண்டுக்கு SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரசு மருந்தாக்க கூட்டு தாபனம் தரும் தகவல்.
7: இனி தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சி முன்னோட்டம். திரைப்பட பாடலை தொடர்ந்து நேர்கள் நேரம் காலை 6:30 ஆலய தரிசனம் நிகழ்ச்சியோடு 6:45 வரைக்கும் அணிந்து கொள்ளலாம். காலை 7 8 வரைக்கும் பொங்கும் பூமுரல் நிகழ்ச்சி நேர்கள் இன்றைய நாளும் உங்களை மகிழ்விக்கும். காலை 8 காலை தென்றல், 9 உல்லாச வழி ஒரு தலைப்போடு நேர்களை மகிழ்விக்கும். பகல் 12 மதிய விருந்து, 12:45 மதிய நேர பிரதான செய்திகள். தொடர்ந்து 3 காற்றியிலே வரும் கீதம். மாலை 5:15 பிறந்த நாள் வாழ்த்துகள். மாலை 6 மாலை நேர பிரதான செய்திகள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். மாலை 6:30 ஆராதனா. ஆராதனா நிகழ்ச்சியின் பிரதிநிதியராக இன்று கலந்து சிறப்பிக்க இருப்பவர் ருத்ரகுமார் கோணேஸ்வரி. கோவில்குளம் 6:30 மட்டக்கிழப்பு. மட்டக்கிழப்பு கோவில்குளம் 6:30 சேர்ந்த ருத்ரகுமார் கோணேஸ்வரி தான் இன்றைய ஆராதனா நிகழ்ச்சியின் பிரதிநிதியராக கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார். 7:00 ஹலோ தென்றல், 8:00 ராகதீபம், 9:00 இரவு நேர பிரதான செய்திகள். தொடர்ந்து நிழலின் உண்மை முகம் பாராளுமன்றத்தில் என்ற நிகழ்ச்சியோடு அதற்கு பின் இணைந்து கொள்ளலாம். 9:15 இரவின் மடியில், 10:00 தென்றலின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

0: ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட் முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட் கொழும்பு 10 மாளிகாவத்தை. ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட் நேரம்
1: 6:25.
0: ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட் முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட் எண்டோரன்ஸ் வேரோக் கிரீவ்ஸ் என்ஆர்பி மோட்டோவின் லூமேக்ஸ் யூஆர் மற்றும் பிராண்டட் உதிரி பாகங்களின் ஏக விநியோகஸ்தர்கள் ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட் கொழும்பு 10 மாளிகாவத்தை.
1: நிலாவிவா திரைப்பட பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக ஏ. ரகுமாரின் இசையில் ஹரிஹரனோடு அனுராதா ஸ்ரீராம் பாடியது.

0: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தென்றலின் அலைவரிசைகள்
1: FM 104.9
0: கொக்காவில்
2: தொடர்லிஃபம் நேரம் இப்போது காலை 6:30. ஆலய தரிசனம். வவுனியா தரணிக்குளம் புதிய நகர் சிவமுத்துமாரியம்மன் கோவிலிலிருந்து பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகின்றன. பூஜை வழிபாடுகளை நிகழ்த்துகின்றார் சிவஸ்ரீ சத்தியசீலன் கண்ணன் குருக்கள். வணக்கம் ஐயா.
3: வணக்கம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்வஸ்தி நோ இந்திரோ விருத்ஸ்வஹ. ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ. ஸ்வஸ்தி ந சாஜ்ஜா ரிஷ்டநேமிஹ. ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதி ததாத. ஸ்வஸ்தின் பவந்தோ பவந்தே. ஸ்ரீ குருப்யோ நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குருஷாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ நம. இது குருபாதுகாம் பூஜையாமி. ஓம் கங்கணேதாய நம. சுக்லாம் பரதரணம் விஷ்ணு சசிபரணாம் சதுர்புஜாம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஓ மகாகணபதே நம. பிரதமம் விக்னேஸ்வர பூஜாம் தியானம். சிவகலேபரிஷ்டாம் சர்வகல்யாணமூர்த்தே பரசோகமலகஸ்தம் சோபிதம் பூசிகேனாம் அருணகுசுமமாலாம் யாமலம்போதனந்தம் மம கிருதி நிவாசம் ஸ்ரீகணேசம் நமாம்யஹம். ஓம் மகாகணபதே நமோ நம. ஓம் சுமுகாய நம. ஓம் ஏகதந்தாய நம. ஓம் கபிலாய நம. ஓம் கஜகர்ணிகாய நம. ஓம் லம்போதராய நம. ஓம் விகராய நம. ஓம் விக்னராஜாய நம. ஓம் விநாயகாய நம. ஓம் தூமகேதவே நம. ஓம் கணாத்யக்ஷாய நம. ஓம் பாலச்சந்திராய நம. ஓம் கஜானனாய நம. ஓம் வக்ரதுண்டாய நம. ஓம் ஏரம்பாய நம. ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நம. ஓ மகாகணபதயே நம. நானாவித பரிமள மந்திர பத்ரபுஷ்பம் சமர்ப்பயாமே. ஓ மகாகணபதயே நமோ நம. தேவதேவ சுதந்தேவ ஜெகத் விக்ன விநாயகம் அஸ்தி ரூபம் மகாகாயம் சூரியகோடி சமர்ப்பவம் வாமனம் ஜடிலம் காந்தம் க்ரஸ்வக்ரீவம் மகோதரம் தூம்ரசிந்தூரயுகண்டம் விகடம் பிரகதோத்கடம் ஏகதந்தம் பலம்போஷ்டம் நாகஜக்மோபவேதினம் த்ரியக்ஷம் கஜமுகம் கிருஷ்ணம் சுகிருதம் ரிக்தபாசத பிருந்தபானஞ்சம் வர்த்தம் பிரம்மண்யம் பிரம்மச்சாரிணம் புண்ணியம் கணபதியம் திவ்யம் விக்னராஜம் நமாம்யம். தேவானாம் அதிகம் ஜேஷ்டம் நாயகம் சுபிநாயகம் மத்தோன்மத்த பிரமத்தாய நித்யமத்தாய தே நம. உமாசுதம் நமஸ்யாமே கங்காபுத்ராய தே நம. மேகாய மேகவர்ணாய மேகேஸ்வராய நம. கோராய கோரரூபாய கோரகோராய தே நம. ஓ மகாகணபதயே நமோ நம. யோபான் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமாந்தபதே சந்திரமாபாமபான் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமாந்தபதே சஹேவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவாந்தபதே ஆபோவை நிர்வாமபாமாயதனம் ஆயதனவாந்தபதே சஹேவம் வேத யோபாமாயதனம் வேத ஆயதனவாந்தபதே தக்கநேஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரஜோதயாதே. அஸ்ய தேவதேவஸ்ய மகாதேவஸ்யாநாதீ விசேஷநகாலேநாதீ விசேஷதாஹ சைத்ரா மாசேநாஹ பௌமவாரே ஜேஷ்டா நட்சத்திரேனா வசந்தரதோ உத்தராயணே சங்கடகட சதுர்த்தி தினகாலேனா விசேஷதாஹ விக்னேஸ்வர சுவாமின்நாதி விசேஷ பூஜா கர்மணி மத்தியே திவ்ய ஜலனாரவிந்தயோ வயம் சர்வேபிஹி மனசா பத்யா வேதோத்தமந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமே. ஓம் மகாகணபதயே நமோ நமஹ. நாளிகேரம் கிருண்டத்வஜ கதலீபல தாம்பூலன மகாநிவேத்யம் நிவேதயாமே. சத்பூர பஞ்சாராத்திகம் ஜோதிகீம் சமர்ப்பயாமே. நமோ வயம் வைஷ்ணவாய குருமஹே. சமே காமான் காமகாமாய வாமேஸ்வரோ வைஷ்ணவமோதகாத் துபேராஜ வைஷ்ணவாய மகாராஜாய நமஹ. சத்கணேசாய விஷ்ணவே வக்ரதுண்டாய விமஹே. ஓம் ஸ்ரீ மகாதேவதேவஸ்யானாஹ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாஹ புதிய நகர் சிவமுத்துமாரி அம்பிகா தேவியே நமோ நம. ஓம் சிவாய நம. தியானம் வந்தே சம்புமாரதி சுரகுரும் வந்தே ஜகத்காரணாம் வந்தே பன்னக பூஷணம் மிருககரம் வந்தே பசுநாம்பதி வந்தே சூரிய சசாங்க வெண்ணி நயனாம் வந்தே முகந்த பிரியாம்

ஆய நமஹ நானாவித பரிமளமன்ற சத்ரபுஷ்பம் சமர்ப்பயாண்பவாகயாமே ஓம் சிவாய நமோ நமஹ. ஓம் ஸ்ரீலலிதா மகா திருமுர சுந்தரி ஸ்ரீ மகா சிவமுத்துமாரி அம்பிகா தேவியை நமோ நம. அதிமதுர ஜாதகஸ்தாம் அபரிவித மாமோதமானு சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவகுல சுந்தரே வந்தே. ஓம் ஐங் கிரீம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரே ஸ்ரீமகா சிவமுத்துமாரியம்பிகாயை நமஹா.

கதல புவன சுட்டி சுதே சங்கார த்ரூபவானுக்கிரககாமஸ்ய பகவதி பகவதாஹ உதயசாகரோத்மத்யே லங்காஸ்து தேவே உத்தரதிர்பாகே பௌனீ மாநகரே தரணிக்குளம் புதிய நகர் சிவமுத்துமாரி அம்பிகா தேவி ஆலயஸ்ய சைத்ரா மாசே பௌமவாரே ஜேஷ்டா நட்சத்திரே வசந்தரது உத்தராயணே சங்கட சதுர்த்தி தினகாலேனா பிராதக்கால விசேஷ பூஜா கர்மணே மத்தியே தபதி கஜரனாரவிந்தயோ வயம் சர்வேபிஹி மனசாமத்யாஹ வேதோத்தமந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமே. ஓம் சிவாய நமஹ. ஓம் அம்பிகாய நமஹ. சத்ரூர வஞ்சாராசி.

0: இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்க எல்லாம் அல்ல சோமுத்துமாய் அம்பிகை பிரார்த்தனை செய்து கொண்டு அமைகின்றோம்.
1: ஆலய தரிசனம் கேட்டீர்கள். வவுனியா தரணிக்குளம் புதிய நகர் சிவமுத்துமாரியம்மன் கோவிலிலிருந்து பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தினார் சிவஸ்ரீ சத்தியசீலன் கண்ணன் குருக்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
1: நேரம் காலை 6:46. இன்றைய நாட்குறிப்புகளை பார்க்கலாம். நேர்களை யாழ்ப்பாணம் நீர்வேலி அருள்மிகு கந்தசுவாமி கோவிலில் எதிர்வரும் 8 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 திருவாசகப்பிரியன் அருள்மொழி பாரதியின் காவிரி நீக்க படலம் எனும் சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற்று சொற்பொழிவிலிருந்து நீர்வைக்கந்தன் புராண இதிகாச பாடசாலை மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசுகள் வழங்கப்படும். எதிர்வரும் மே மாதம் 8. தெல்லிப்பழை மாவை கலட்டி அருள்மிகு நாகதம்பிரான் தேவஸ்தானத்தில் சிவநரி பிரகாசர் சமய ஜோதி கதிர்காமன் நிஜலிங்கம் நடாத்தும் திருமந்திர சிறப்பு சொற்பொழிவு எதிர்வரும் 8 வெள்ளிக்கிழமை மாலை 4 நடைபெற இருக்கின்றது. திருமூல நாயனார் குருபூஜை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் திருவாசக பிரியன் பிரசங்க பாரதி சாரா நவநீதன் அவர்களின் அனுபவ ஞான திருநூல் எனும் சொற்பொழிவும் இடம்பெறும். சொற்பொழிவிலிருந்து மாணவர்களிடம் வினாக்கள் தொடுக்கப்பட்டு பாராட்டு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. கொழும்பு தமிழ்ச்சங்கமும் பனை அபிவிருத்தி சபையும் இணைந்து நடத்தும் தமிழர் பண்பாடும் பனை வளமும் கண்காட்சியும் விற்பனையும் 2026 மாதம் 8-9 கொழும்பு தமிழ்ச்சங்க சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் காலை 9 தொடக்கம் மாலை 6 வரை நடைபெறவுள்ளது.

0: சிந்தித்து செயல்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தை நிலைபெறச் செய்வோம். நமது பங்களிப்பினை வழங்குவோம்.
1: மின்சாரம் வீணாகும் மின் உபகரணங்களிலிருந்து மின்சாரத்தை சேமிக்கும் மின் உபகரணங்களுக்கு மாறுவோம்.
0: சுரக்கிமோ, இலங்கையை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை தென்றல் FM,
2: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
0: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம்.
2: 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜைகளிடமிருந்து சுயாதீன அறிவிப்பாளர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன.
0: விண்ணப்பதாரி கல்வி பொது தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
2: ஒலிபரப்பு துறையில் அனுபவம் உள்ளவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: அத்துடன் ஒலி வாங்கி கேட்ட குரல் வளமும் சிறந்த உச்சரிப்பும் எதிர்பார்க்கப்படுகிறது.
2: உங்கள் சுய விவரம் அடங்கிய விண்ணப்பத்துடன் தேசிய அடையாள அட்டை மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து 2026 மே மாதம் 10 திகதிக்குள் கிடைக்கக்கூடியதாக.
0: பணிப்பாளர் தமிழ் சேவை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம், தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு 7 என்ற முகவரிக்கு பதிவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும்.
2: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிடப்படல் வேண்டும்.
1: ஞாயிறு முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு உல்லாச வேளை. இதமான இனிமையான பாடல்களுடனும் உங்கள் சிந்தைக்கு விருந்தளிக்கும் கருத்து பரிமாறலுடனும் உங்கள் தென்றலில் உல்லாச வேளை.
3: ராஜ்குமாரின் இசையில் ஹரிஹரன் பாடியது அவள் வருவாள் திரைப்படத்திற்காக.

0: வானமே இல்லை.
1: வானமே இல்லை சிகரம் தொடும் சிந்தனைகளுக்கான களம் வானமே.

0: உயர உயர பறந்து சென்று உச்சம் தொட முயலும் படைப்பாளிகளே, இது உங்களுக்கான நேரம். வெள்ளி தூரம் பிற்பகல் 2:30.
1: வானமே

0: தென்றலிஃபம் நிரம்பி பொது காலை 7 மணி.
1: ஆல் நியூஸ்
2: மணிச்செய்திகள்
3: காலத்தை வென்று நிலைக்கும் கட்டடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம்
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141-63-660-73 அல்லது www.iihs.edu.lk.
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பில்லை.
2: உள்நாட்டு செய்திகள்.
0: இலங்கையில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாலத்தீவு வர்த்தக சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, கடற்றொழில் மற்றும் விவசாய பதனிடல், சுற்றுலா, விருந்தோம்பல், சொத்து வணிகம் ஆகிய துறைகளில் முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வந்துள்ள மாலத்தீவு ஜனாதிபதி கலாநிதி மொஹமட் வயசோடு நேற்று கொழும்பில் நடத்திய கூட்டு செய்தியாளர் மாநாட்டில் ஜனாதிபதி இந்த அழைப்பை விடுத்துள்ளார். இந்திய மாநில சட்டசபை தேர்தல்களின் முடிவுகள் முழுமையாக வெளியாகியிருக்கின்றன. தமிழகத்தில் திரை நட்சத்திரம் ஜோசப் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 ஆசனங்களை வென்றுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி 73 ஆசனங்களையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிடக் கழகம் 53 ஆசனங்களையும் வென்றுள்ளன. திராவிடக் கழகங்களின் 50 வருடகால அரசியலை தோற்கடித்து ஆகக்கூடுதலான வாக்குகளை பெற்ற தனியொரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் வரலாறு படைக்கின்றது. இருந்தபோதிலும் தனித்து ஆட்சி அமைப்பதற்கு அந்த கட்சிக்கு மேலும் 10 ஆசனங்கள் தேவை. எனவே விஜய் எனிய கூட்டணிகளைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் தேவை நாடக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் அறிவித்துள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: இலங்கை கிரிக்கெட் அணி கரேபியன் தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளது. இந்த சுற்றுப்பயணம் ஜூன் ஜூலை மாதங்களில் இடம்பெறும். இது 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளையும், 3 T20 சர்வதேச போட்டிகளையும், 2 டெஸ்ட் போட்டிகளையும் உள்ளடக்கியதாக அமைய உள்ளது. ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடர் ஜூன் 3 தேதி ஜமேக்கா தீவில் உள்ள சப்ரினா பார்க் மைதானத்தில் ஆரம்பமாகும்.
3: ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான
6: இந்த கதையெல்லாம் ஏற்ற சொல்ல வேணாம். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலனா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன்.
5: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
7: ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், கொழும்பு 10 மாளிகாவத்தை. ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், நேரம்
0: 7:02.
7: ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், எண்டோரன்ஸ், வேரோக், கிரீவ்ஸ், என்ஆர்பி, மோட்டோவின், லூமேக்ஸ், யூஆர் மற்றும் பிராண்டட் உதிரி பாகங்களின் ஏக விநியோகஸ்தர்கள் ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், கொழும்பு 10 மாளிகாவத்தை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.

0: பொங்கும் பூம்புனல்.
1: சந்தோஷமான மற்றும் ஒரு காலை பொழுதில் நீர்கள் தொடர்ந்து 8 மணி வரைக்கும் பொங்கும் பூமுனல் இணைந்து கொள்ளலாம். மணித்தியாலத்தின் முதல் பாடலுக்காக நாங்கள் நீர்கள் இணைத்துக் கொள்ளலாம். இன்றும் வழமை போல பொங்கும் பூமுனல் நிகழ்ச்சியில் நீர்கள் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல்களின் தொகுப்பு இடம்பெற இருக்கிறது என்பதையும் நினைவூட்டிக் கொள்கின்றோம். நீர்களே, முதல் பாடலுக்காக நாங்கள் இணைக்கும் நேர்கள் இவர்கள் தமிழ்நாடு திருப்பத்தூர் மாவட்டம் பெங்களூர் ஹைவே ரோட் புத்துக்கோயில் சின்னராஜி, சுமதி, சந்தியா, பிரவீன்குமார், பிரதீப், கோஷ்மிகா, பவித், யுகதீரன், சென்னை செனாய் நகரம் மனோகரன், தேவி ஸ்ருதி, செங்கல்பட்டு பத்மா, சுரேஷ்குமார், திருவண்ணாமலை சரவணன், கரிமொழி, மணலுப்பேட்டை வெங்கடேஷன், தேன்மொழி, புகழேந்தி, சங்கரபுரம் பெருக்கெழத்தூர் கௌதம குமார், நித்யா, முருகன், செல்வி இவர்களோடு புலமானன் சந்திரசேகர் வெள்ளவண்ண தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இணைந்திருக்கின்றார். கிண்ணியா குறிஞ்சாக்கேணி, அசுருதீன், நூர்ஜஹான், அன்வர், ஜாரரிகா, ஸ்ரீநா குட்டி, விஜயகுமார், தீபா, விதுரா, அதிரா, லக்ஷான், சாத்தன், தொண்டமான்புரம், கொட்டகலை நீர்கள், விஜயலட்சுமி, இந்திராணி, ஜெயப்ரியா, தாரணி, யாழினி, கீர்த்தனா, மீனகா, வனஜா ஆகியோருக்காக நாம் தரும் இந்த பாடல். அனிருத்தின் இசையில் பீஸ்ட் திரைப்படத்திற்காக விஜய் குழுவினர் பாடியது.

மணித்தியாலத்தின் முதல் பாடலாக பீஸ்ட் திரைப்பட பாடல் கேட்டோம். இப்போது தொடரும் பாடலுக்காக நாங்கள் நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். 104.7 104.9 அலைவரிசைகள் www.slbc.lk என்ற இணையதள முகவரி, அதே போல SLBC ஆப்ஸினூடாகவும் தென்றலை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று மாலை ஆராதனா நிகழ்ச்சியின் பிரதிநிதியையும் மீண்டும் நினைவூட்டுகின்றோம் நேர்களை. இவர் உருத்திரகுமார் கோணீஸ்வரி, கோவில்குளம் ஆரையம்பதி, மட்டக்கிழப்பு. உருத்திரகுமார் கோணீஸ்வரி, கோவில்குளம் ஆரையம்பதி, மட்டக்கிழப்பு நேயரவர். அவரது தெரிவில் தான் பாடல் தெரிவுகள் நிறைய ஆராதனா நிகழ்ச்சியை சிறப்பிக்க தொடர்ந்து ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கும் நேர்கள் பொங்கும் பொங்கல் நிகழ்ச்சியோடு நாங்களும் மாளிகாவது சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்லிருந்து மணிவண்ணன் அவரோடு தொடர்ந்து கழுதாவளைய சுந்தரம், சசிகலா, கோகுலன், ரமணா, கிருஷ்ணாந்தன், சீனு, முகமது நயீம், கிரான் ராஜா, எஸ் ஜெயலட்சுமி ஹட்டனிலிருந்து கொழும்பாறு மார்க்ரெட் மரிய தாஸ், என் சின்ன ராஜி இணைந்திருக்கின்றார். அவரோடு குணசீலன், விஜயலட்சுமி, திவாகரன், தெளிவன், தர்ஷினி, தில்ஷானி, செந்தூரன், தனலட்சுமி, ஐயாக்கண்ணு, செல்வராம், சுபா, யோகா இணைந்திருக்கின்றார். என்கே வேணி பலாங்குடிலிருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. விடியல் வணக்கத்தோடு நந்தினி, சையூரதன், வாஞ்சுதா, சேதுலா, ஆதிரன், பிரேம், ஒலிவியா, ஜாரா, ஜியாஃபா. தொடர்ந்து டிகோயா தரவளையை மீட்பிரிவு கலா கலாதேவன், ஜெசிந்தா கலாதேவன், ஜெனிட்டா, ஜெலோனி, ஜெரோமி, அவிசாவளி பிரகதிபுர, ஜெயநேசன், ஜெயந்தி, ஜெனோவா, ஜெனிஃபா, ராய், பிரின்சி, ருஷான், அவிசாவளி ஆனிட்டன், நூறு வீட்டு திட்டம், நாதன், கிறிஸ்டினா, மெடோனி, மெலோனி, ஆகாஷ் ஆகியோருக்காகவும். தபால் அட்டை நேர்களாக ரசலகம குசலராஜா, சரோ தம்பதி, சுகாஷினி, நிரோஷினி, சக்ஷியா, சதுக்ஷயா, நயனிதா, மேலும் சில நேர்களையும் அணைத்துக் கொள்ளலாம். தபால் அட்டை அனுப்பி வைத்திருக்கும் நேர்கள் வினித்தகம, வேலன் கிராமம், மோகன், விஜயகுமாரி, டெரோ தம்பதிகள், சுதாகர் பிரபா, விஜய், மல்லிகா, மாலா, வசந்தி, மூன்றாம் கட்டை பேரா, பவனி, அச்சு, லிது, ஆறுமுகம், மீனாட்சி, சுமதி, ராஜேந்திரன், பாலா, விஜயராணி, ரஞ்சன், செந்தில், ரவி, ஆறுமுகம், கம்பதாசன், செல்வம், ஜெயராணி, பாலா, உமா, ரிஷான், அசோக், பவானி, சபுஷான், மூர்த்தி, ஹம்சி, பவி, மலர் இவர்களுக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இது டான் திரைப்படத்திற்காக.

0: நீங்களும் அறிவிப்பாளராகலாம்.
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் உங்களுக்கு பயிற்சி வழங்க காத்திருக்கிறது.
0: ஒலிபரப்பு துறையில் நாட்டமுள்ள உங்களுக்கு சிரேஷ்ட அறிவிப்பாளர்களின் வழிகாட்டலில் அறிவிப்பாளராகும் வாய்ப்பு.
1: விசேட கலையக பயிற்சியுடன் ஊடகத்துறை நுட்பங்களும் கற்றுத்தரப்படும். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் பயிற்சி நெறி முடிவில் வழங்கப்படும்.
0: யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அரிய வாய்ப்பு.
1: இலக்கம் 252 கொழும்புத்துறை வீதி யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் அமைந்துள்ள இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பிராந்திய ஒலிபரப்பு நிலையமான யாழ் FM கலையகத்தில் பயிற்சி வழங்கப்படும்.
0: 3 மாத கற்க நெறி, கட்டணம் 40,000 ரூபாய்.
1: கட்டணத்தை 2 தவணைகளில் நீங்கள் செலுத்தலாம்.
0: விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி:
1: அறிவிப்பாளர் பயிற்சி நெறி, பணிப்பாளர் தமிழ்ச்சேவை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தபால்பட்டி இலக்கம் 574, கொழும்பு.
0: மேலதிக விவரங்களுக்கு 0771 33 858
1: அல்லது 0772 299 2750.
2: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு: 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
3: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து TVS மோட்டார் பைக் மற்றும் த்ரீவீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். TVS சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 0114 605 200.
4: நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது
2: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு: 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
5: நேரம் 7:16.
2: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு: 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
5: தொண்டர்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள். சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை, தென்றல் FM, யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில் சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இது அமையப்போகிறது. 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜைகளிடமிருந்து சுயாதீன அறிவிப்பாளர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. விண்ணப்பதாரி கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும், ஒலிவாங்கிக்கேற்ற குரல் வளமும் சிறந்த உச்சரிப்பும் உடையவராகவும் இருத்தல் வேண்டும். உங்கள் சுயவிவரம் அடங்கிய விண்ணப்பத்தோடு தேசிய அடையாள அட்டை மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து 2026 மே மாதம் 10ஆம் தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பணிப்பாளர் தமிழ்ச்சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் தபால்பட்டி இலக்கம் 574 கொழும்பு 7 என்ற முகவரிக்கு பதிவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும். தபால் உரையின் இடது பக்க மேல்மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என்று குறிப்பிடப்படல் வேண்டும். சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருக்கிறது. எனவே தகுதியுடையவராக இருந்தால் நீங்களும் விண்ணப்பிக்க முடியும் என்பதையும் இந்த வழியில் நினைவூட்டிக்கொள்கிறோம். பொங்கும் பொம்புரலோடு நீர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். சரி, இப்போது நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீர்கள் இணைத்துக் கொண்டு அடுத்த பாடலை கேட்கலாம். வாழ்த்துக்களோடு ஹட்டன் ரோதர்ஸ் பி டிவிஷன், வசந்தன், கிறிஸ்டினா, சந்திரகுமார், டிகோயா, கலா, கலாதேவன் இவர்களோடு புவாக்பிட்டிய CCTM 80-90 மாணவ குழுவினர்கள் ரமேஷ், கலா, கலாதேவன், ராமர், சிவா, ஆனந்த் குமார், நாகராஜ், விஸ்வநாதன், ஜெபஸ்டியன், பரமநாதன், பாபுஜி, வசந்தகுமார், இயேசு, ரவிச்சந்திரன், நிக்சன், தசோவதி, சுயிட்டி, சுந்தரி, ரமணி, விஜயராணி, சுகந்தி, நெல்லுஃபா பேகம், புஷ்பம் மலர், அக்கறைப்பற்று அப்துல் காதரை அணைத்துக் கொள்ளலாம். பதுளை சிதம்பரம் வணக்கத்தோடு அவரும் இணைந்திருக்கின்றார். லக்ஷ்மி சுப்பிரமணியம், சோனா சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷயா மீனாட்சி, மணிநகரம் மதுரை நீர்கள் வாழ்த்துக்களோடு அந்த நீர்களும், மாப்பழகம் பியார் ஜே ஹிரிமுத்து கூட இணைந்திருக்கின்றார். சண்முகநாதன் கலகாவிலிருந்து அக்கறைப்பற்று மகளிரை அணைத்துக் கொண்டு நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல்

இமான் இசையில் யுக பாரதி எழுதிய அந்த பாடல் பிரதீப் குமார், வந்தனா ஸ்ரீனிவாசன், பிருந்தா மாணிக்க வாசகன் பாடியது. அது எதற்கும் துணிந்தவன் திரைப்பட பாடல். தங்க புதையல்.

0: சனிக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. தங்க புதையல், இளமை மாறாத பசுமை குன்றாத பழைய பாடல்கள். தங்க புதையல்.
1: பொன்னான பொழுது பூவாக மலர 12 மணி முதல் 3 மணி வரை தென்றலின் மதிய விருந்தோடு இணைந்திருங்கள். சுவாரஸ்யமான துணுக்குகள், உலக நடப்புகள், வினோத தகவல்கள் என பல்சுவை அம்சங்களோடு பாடல்களும் கேட்டு மகிழ மதிய விருந்து. மதிய விருந்து உங்கள் தென்றலில்.
2: பொங்கும் பூங்குணரோடு நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் இப்போது காலை 7:23. தொடர்ந்து அடுத்த பாடலுக்காக மேலும் சில நேர்களை இணைத்துக் கொள்ள இனிமையான பாடல்கள் நேர்களை இணைத்துக் கொண்டு விடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய பொங்கும் பூம்பல் நிகழ்ச்சியில் சந்தோஷமான ஒரு காலை பொழுது இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று நாங்களும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். கந்தராய், ஃபைசர், ரஃபீக், நிந்தவூர், ரிஃப்கா, குசல ராஜா, மொஹமட் ரிஸ்கான், இடன், சாம்குமார், திருவாரூர் மாவட்டம் பேலூர் சதா கௌதமன், சங்கீதா, இனியோன், ஸ்ரீ நிதி, கனகா, வாழைச்சேனிலிருந்து அஜய், அகிலன், அர்ச்சனா, திருமாலன் அவரையும் இணைத்துக் கொள்கின்றோம். சரி, திருமாலன், அர்ச்சனா, திருமாலனை தொடர்ந்து என்று வினியவை வாழ்த்துக்கள்னு சொல்லி வத்தடை மகேந்திரன் பதிவிட்டிருக்கின்றார். நன்றி மகேந்திரன். தொடர்ந்து சஞ்சி சிபி கே, கதிர், முத்துலக்ஷ்மி, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், ராம், ரம்யா, அக்ஷயா, இந்திரா, ருக்மணி, லலிதா, பத்மினி, சிலாவம்னீர்கள், வினோதன், வினோ, புவனேஸ்வரன், வங்கேற்கரசையும் அழைத்துக் கொள்ளலாம். சாம்பல் தீவு ராஜன் வாழ்த்துக்களோடு அந்த நேரம் இணைந்திருக்கின்றார். கதிரை அசோக் இவரோடு கலாதேவன் இணைந்து கொண்டிருக்கின்றார். செங்கலடி சந்திரசேகரம், அன்பான நீங்க காலை வணக்கம். யார் இது? காரைத்தீவு பிரேமச்சந்திரன், மஸ்கலியா, பிரவுன்லோ எஸ்டேட், ராஜ செல்வம், சுந்தரி, ஜெயகாந்த், துசிந்தா, சனுஜா, தரிஷ், பிரது இவர்களோடு பெரியோடைய முக்கியனார் ரவிச்சந்திரன், சாந்தி, தென்றல் வானொலியின் பொங்குப்பூவல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை அந்த நிகழ்ச்சி சொல்கின்றார்கள். ஹரி புஷ்பா இணைந்திருக்கின்றார். இந்த கலை அரசையும் இணைத்துக் கொள்ளலாம். காங்கேசன் துறையிலிருந்து சிறுவன் ஸ்ரீ என்ற நேயர் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை இணைத்து நிகழ்ச்சியில் நாம் தரும் அடுத்த பாடல் இது. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைத்து கல்யாணி பிரதீப் மற்றும் சைந்தவியோடு பாடியது த்ரிஷா இல்லனா நயன்தாரா திரைப்படத்திற்காக.

0: த்ரிஷா இல்லைனா நயன்தாரா திரைப்பட பாடல் கேட்டீர்கள். தொண்டர் எஃப்எம் நேரம் இப்போது காலை 7:30. டிவிஎஸ் எக்ஸல் 100 ஹெவிடியூட்டி மோட்டார் பைக்கின் முக்கியமான அம்சங்கள் இவை. 100cc ஃபோர் ஸ்ட்ரோக் இடிஎஃப்ஐ தொழில்நுட்பத்தோடு புதிய சக்தி வாய்ந்த என்ஜின், ஐ டச், மின்சார ஸ்டார்ட், கிக் தேவையில்லை, ஒரே தொடுகையில் அமைதியான வேகமான ஸ்டார்ட், தானியங்கி இயக்கம், கியர் மாற்றம் இல்லாத எளிய ஓட்டானவும் யாரும் எளிதில் இயக்கலாம். அதிக சுமையேற்றக்கூடிய ஹெவி டியூட்டி வடிவமைப்புடனான வருமான கட்டமைப்பு, பிரித்தகற்றக்கூடிய பின்புற இருக்கை, இதனை பயன்படுத்தி பொருட்கள் எடுத்துச் செல்ல சிறந்த வசதி, மொபைல் சார்ஜிங் போர்ட், நீடித்த பாவனைக்கான உலோக கட்டமைப்பு முழுமையாக நீடித்த பாதுகாப்பை தருகிறது, லிட்டருக்கு 65 கிலோமீட்டருக்கு மேல் மைலேஜ் தரும் வகையிலான வடிவமைப்பு. டிவிஎஸ் எக்ஸ்எல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார்பைக்கின் முக்கியமான அம்சங்கள் அவை. பொங்கும் பூம்புனல் நிகழ்ச்சியோடு நீர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். தொடரும் பாடலுக்காக சில நேர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். மணித்தியாலத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸ் இடம்பெற இருக்கிறது. இந்த பாடலுக்காக நாம் இணைக்கும் நேர்கள் மஸ்கலியா செல்லத்துறை, செல்வமதி, பிரகாஷ், கௌரி, பிரதீப், லலிதா, சதுர்ஷினி, சந்தோஷ், கிருத்திக், பத்மாவதி, ராமச்சந்திரன், சரோஜா, தபால் அட்டை நேர்கள் இவர்கள். இவர்களோடு பேர்வழியிலிருந்து சமட் மாவத்தை நசாரையும் இணைத்துக் கொள்ளலாம். அவருக்கு அடுத்ததாக பொள்ளாச்சி கொண்டைக்கவுண்டன் பாளையம் வழக்கறிஞரை முத்துக்குமார், கோமதி முத்துக்குமார், ராஜ்மதன் முத்துக்குமார், கோவை நரசிபுரம் என்கே சந்தசாமி, கொடைக்கானல் ரோட் ராஜதானி கோட்டை சித்தன், மலர் கொடி பிரபு, காமணன், கனக, ஜனனி, மூட்டாம்பாளையம் ராமலிங்கம், வசந்தி, ஹரி, மதன், சாதனா, ஸ்ரீனிவாசன் பிரியா இணைந்திருக்கின்றார் வாழ்த்துக்களோடு. அவருக்கு அடுத்ததாக மதுரையிலிருந்து ரத்னகுமாரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம் தொடரும் பாடலுக்காக. அடுத்து யார், முத்துகிருஷ்ணன் இணைந்திருக்கின்றார். புதுச்சேரி கோவிந்தன் பாட்டை வீரமணி பாலன், அவர் வந்து கோவிந்தன் பாட்டிலிருந்து தான் வீரமணி பாலன் இணைந்திருக்கின்றார். ஏ கே நசூர் மஹ்ரூப் நகரில் கிண்ணியாவிலிருந்து இந்த நேயர் சிவா சிவகுமாரன் நிகழ்ச்சி சிறப்பாக வாழ்த்துக்கள். சண்முகம் குக்கராயன்பட்டையிலிருந்து பதிவிட்டிருக்கின்றார். கணேஷ மூர்த்தி காரை நிற வணக்கத்தோடும் மட்டுவார் குழலி பாடல்கள் மிக அருமை வாழ்த்துக்களோடும் இணைந்திருக்கின்றார். அடுத்து சகோதரி ஆர்பி அவருக்கு வணக்கம்னு சொல்லி புதுக்கோட்டை மாவட்டம் கோபாலப்பட்டினம் முகமது யூசுப்பையும் இணைத்துக் கொண்டு நிகழ்ச்சி நடத்த பாடல்.
1: இந்த மணித்தியாலத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்ட கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0 70 336 21 23.
1: சிந்தித்து செயல்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தை நிலைபெறச் செய்வோம். நமது பங்களிப்பினை வழங்குவோம்.
2: பகல் நேரங்களில் மின்சார வாகனங்களை மின்னேற்றம் செய்வோம்.
1: சுரேகிமோ, இலங்கையை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
3: பொன்னான பொழுது பூவாக மலர 12 மணி முதல் 3 மணி வரை தென்றலின் மதிய விருந்தோடு இணைந்திருங்கள். சுவாரஸ்யமான துணுக்குகள், உலக நடப்புகள், வினோத தகவல்கள் என பல்சுவை அம்சங்களோடு பாடல்களும் கேட்டு மகிழ மதிய விருந்து. மதிய விருந்து உங்கள் தென்றலில்.
4: இடைக்கால பாடல்களின் இடைவிடாத ரசிகர்கள் நீங்கள்.
5: காட்டு
4: எப்பொழுதும் எங்கும் எல்லோராலும் விரும்பி கேட்கும் பாடல்களுக்கு காற்றிலே வரும் கீதம்.
6: என்ன வச்சு கூடி நின்ன ஊற விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோல கிளி.
4: வாத நாட்களில் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
7: போல் வேலை போல ஆலம்
4: இது இடைக்கால பாடல்களின் ராஜாங்கம். கேட்டு மகிழுங்கள்.

பொங்கும் பூம்புரலோடு இணைந்திருக்கின்றீர்கள். நீர்கள் இணைத்துக் கொண்டு நாங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்போது திருச்சி மாம்பழச்சாலை பெரியார் நகர் கிருஷ்ணா கோவிந்தசாமி கலைச்செல்வி மிதுன் இனிய காலை வணக்கத்தோடு இந்த நேர்கள் தாராபுரம் துறைராஜ் இணைந்திருக்கின்றார். பேபி அம்பிகா துறைராஜ், இளவரசி சித்ரா, சுகந்தி மற்றும் பேரக்குழந்தைகள், தமிழனியின் தன்யகுகன், சாய்ராம், கிருஷ்ணா, காளிமுத்து, நாடர் திரு தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு, தென்னிந்தியா திருமதி கோகிலா ராம் பிரகாஷ் இவர்களையும் இணைத்துக் கொண்டிருக்கின்றார் அந்த நேயர் ஃபர்சானா ஷிஷாட். மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவர்களையும் இணைத்துக் கொள்ளலாம் தொடரும் பாடலுக்காக. ஆரியமுதி செல்வாநகர் இதயரத்னம், அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா, அருள் செல்வம், இதய செல்வம், பரமேஸ்வரியோடு, அக்கறை பெற்ற பப்டில நிசார், குழம்பு 15, மோதரை தர்ஷினி குணசேகரன், யதுஷன், தருண், மேலும் செந்தில் பத்தனையூர், வீரையா திருச்செல்வம், ஜனார்த்தனி திருச்செல்வம், நர்தனா நர்மதா, நர்ஷேத், கபிஷ்ணயன், கமலம், வீரையா, முகமது ராஃபி, ஐயா கண்ணு, தங்கதுரை, குசல ராஜா, குணசீலன் இவர்களை இணைத்துக் கொண்டு நாம் தரும் பாடல். இசையில் வந்தனா ஸ்ரீனிவாசன், ஜிதின் ராஜ் மற்றும் ஜெயமூர்த்தி இணைந்து பாடியது இது மருது திரைப்படத்திற்காக.

மருந்து திரைப்பட பாடல் கேட்டீர்கள். தொண்டல் எஃப்எம் இரவிப்போது காலை 7:43 பொங்கும் பூம்புரலோடு நேர்கள் இணைந்திருக்கும் நேரம் இது. தொடர்ந்து சில நேர்களை இணைத்துக் கொள்ளலாம் பாடலுக்காக. இன்று மாலை ஆராதனா நிகழ்ச்சியின் பிரதிநிதியையும் மீண்டும் நினைவூட்டுகின்றோம். மனது மறக்காத பழைய பாடல்கள் நேரிலே உங்கள் தெரிவில் இடம்பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் 10 தொடக்கம் 12 பாடல்களை தொகுத்து ஆராதனா இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தென்றல் எஃப்எம் தபால்பட்டி இலக்கம் 5 7 4 கொழும்பு என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். 70ஆம் ஆண்டுக்கு முன் வெளியான மறந்து மறக்காத பழைய பாடல்கள் தொகுப்பாக பாடல் தெரிவுகள் அமைய வேண்டும். உருத்திரகுமார் கோணேஸ்வரி கோவில்குளம் 6:80 மட்டக்களப்பு கோவில்குளம் 6:80 சேர்ந்து உருத்திரகுமார் கோணேஸ்வரி தான் இன்றைய ஆராதனா நிகழ்ச்சியின் பிரதிநிதர். நீங்களே ஆராதனா நிகழ்ச்சிக்கு பிரதிகளை நீங்கள் எழுதி அனுப்பி வைக்கும் போது உங்கள் பெயர்களை தெளிவாக குறிப்பிட்டு அனுப்பி வையுங்கள் என்பதையும் இந்த வழியில் நாங்கள் நினைவூட்டிக் கொள்கின்றோம். சரி, தொடர்ந்து என்எம்பி நச்சுப்பிள்ளை காரைக்காலிலிருந்து நிரவி நச்சுப்பிள்ளை குடும்பம் அந்த நேர் இணைந்திருக்கிற எஸ் பரமானந்தன் கிளவர்ச்சன் பிரிவு ஹட்டனிலிருந்து ஷக்கிலா வேலுப்பிள்ளை ஷாதினி தயாளினி பகீரதன் அச்சுதன் லலிதா பேசியரன் சாகித்யன் சைந்தவி வித்யுத் கிருத்யு கௌஷிகன் தனுஷ்கா சுபாஷ்கரன் அபர்ணா கொட்டாஞ்சனி நேயர்கள் இவர்களோடு வத்தளி மகேந்திரன் யோகா விதுர்ஷன் வினோத் தனு எம் வின்பிரட் சிங் பெத்தல்புரம் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து இணைந்திருக்கின்றார் அந்த நேயர். திருக்கோவில் விநாயகபுரம் சிவராஜா சித்ரா தேஜஸ்வி ஆதவி அன்பு கலந்த வணக்கத்தோடு இணைந்திருப்பவர் யார் இது? பெரிய நிலாவணி கிருஷ்ணா நிஷா அணிந்திருக்கின்றார். ஹட்டன் கேம் வெளியிலிருந்து சுந்தர் தங்க சுந்தரம் மலேசியாவிலிருந்து ராஜன் துரைபாண்டி பசரையூர் எஸ் பாலச்சந்திரன் அவர்களதாக பூவை

ரவீந்திரன் பாடல் கேட்டிருக்கின்றார். ஜே எம் ரிஸ்வான், இளந்தகுட பேருவளை நேயர், பொரல்ல ராஜா இணைந்திருக்கின்றார். செல்வகுமாரி, மிதுஷாந்த், பிரசின், அண்ணாவி, மாமா இவர்களையும் இணைத்து கொண்டு வரல ராஜாவையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளாம அடுத்த பாடலுக்காக. பேர்வளை தர்கநகர் ரிம்சான் ரெந்தாஸ் மேலும் மலையரசு பாண்டியன் இணைந்திருக்கின்றார். வணக்கத்தோடு அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மாதம் கோவில்பட்டி மலையரசு பாண்டியன், கவிதா பாண்டியன், கார்த்திகன் என்ற கௌதம், சுப்ரதா, ஜனவிதா, கணேசமூர்த்தி, சதீஷ்குமார், மாரிபாண்டியன், ராஜா வெங்கடேஷ், ஜான், ஹாஜா நஜாமுதீன், தமிமுல் அன்சாரி, மங்கிட்கரசி, பரமானந்தன் வசீகரன், புஷ்பா கணேசன், அசாருதீன், சித்து செல்வராஜா, சுந்தரி, மலைச்சாமி, சந்திரகுமாரி, தொடர்ந்து கொட்டாஞ்சேனி முட்டைக்கடை குமார், நர்மதா, அபி, அகில் இவர்களோடு கோரக்கர் கோவில் வீதி சம்மந்துரையைச் சேர்ந்த ரோஹிணி, பவானி, கமலினி, ரஜினி, தஷ்வின், சிவக்குமார் ஆகியோருக்காக நாம் தரும் அடுத்த பாடல் இது. சங்கர் மகாதேவ் மற்றும் சாஷா திருப்பதி பாடியது. நீமானின் இசையில் கருப்பெண் திரைப்பட பாடல்.

0: விபத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீ வீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
1: நேர்களுக்கும் நேரம் இப்போது காரை 7:51 அப்படியே வந்து வழமையான நேர்கள் நிறைய பேர் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வாழ்த்துக்களோடு இந்த நேர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். சாமிமலை சிங்காரவத்தியூரைச் சேர்ந்த மோகன் மேனகா அவர்களின் செல்வ புதல்வன் விக்னேஸ்வர் இன்றைய தினம் தனது முதலாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறாராம். அவரை அக்கா டி கே தினேஷ், குடும்ப உறவுகள் அனைவரும் வாழ்த்துகின்றார்கள். நாங்களும் தென்றல் சார்பில் அவரை வாழ்த்துகின்றோம். வவுனியா ஜெகநாதன் அவரோடு மணி மனைவி ஜானகி தீபா கிதான் குட்டகலை ட்ரைட்டன் நேர்கள். சிவகாசி தமிழ்நாட்டிலிருந்து மனோகரன் இணைந்திருக்கின்றார். அடுத்தது யார்? அவருக்கு அடுத்ததாக சங்கர் டெய்லர் சிந்தமங்கலத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வந்த நேயர். வந்தாரமுறை உப்போடை வீட்டிலிருந்து குணரத்னம், மனைவி ராஜேஸ்வரி, மகன் தனோஜன், ஹரிபிரசாத், விதுர்ஷிகன், திவாகர், விஷ்ணுபிரியன், தனுபிரியன், விஜயகுமார், அரசரத்னம் ஆகியோருக்காக நாம் தரும் பாடல் இது.

பாண்டியனாடு திரைப்பட பாடல் கேட்டீர்கள். நிகழ்ச்சி நிறைவாக நாம் தரப்போகும் பாடலுக்காக சில நேர்களை இணைத்துக் கொள்ளலாம். பலாங்குடை, அவினாசி வைத்தியமாலா, துஷாந்தன், ஹஷான், ஜிதுர்ஷன் இவர்களோடு கருங்காலிச்சோலை மில்டன் இணைந்திருக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ், அவர் ஊர்குடவத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து. ஆறுமுகம் ரமேஷ், கல்முனை கடற்கரை பள்ளி, தாகிர் ஹுசைன், சித்தி அர்ஜுனா, முகமது தஸ்னீம், முகமது ரிஸ்கான், முகமது அஃப்கி, பூக்கடை மணி, நாகர்கோவில் ஜோ இணைந்திருக்கின்றார். முரு முருகேஷ், பரமசிவன் அவரையும் இணைத்துக் கொள்ளலாம். புஷ்பா கணேசன் பதுளையிலிருந்து. ஈராவூர் நான்கு, கந்தையா சுதர்ஷன், லலிதா சுதர்ஷன், ஜிவேஷ் ஜிவானி. அடுத்தது யார், ரேவதி பிள்ளை அழுத் மாவட்டத்திலிருந்து. குழம்பு பத்து தேவ சகாயம், ஞானசுந்தரி, ஜெனான், அனுஷா, ஜெரினா இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லி பதிவிட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீ வெள்ளிப்புத்திருந்து சக்தி வேலையும் இணைத்துக்கொண்டு நிகழ்ச்சி நிறைவாக. ஃபேஸ்புக் மூலமாக பதிவிட்ட அத்தனை நேயர்களுக்கும் அது நன்றி இந்த வழியில் தெரிவித்துக் கொண்டு அன்றைய பொங்கும் பூம்புற நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம்.

0: லட்சம் நேரம் இப்போது காலை 8:01.
1: ஆல் நியூஸ்
2: மணி செய்திகள்
3: அனுசரணை. RS ஒழுக்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம். RS ஒழுக்கு கம்பிகள்
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
5: பிராண்ட் நியூ லிப்ட்களை பொருத்தி தரவும் பராமரிக்கவும் பழுது பார்க்கவும் நவீனமயமாக்கவும் லிப்ட் சார்ந்த தேவைகளுக்கு நாடளாவிய ரீதியில் சேவையாற்றும் ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்.
6: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு விதி வாய்ப்பில்லை.
2: உள்நாட்டு செய்திகள்.
0: நேற்று பொத்துவில் லாகோல பிரதேசத்தில் ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார். இறந்தவருக்கு 54 வயது என்று போலீஸ் புடக பிரிவு அறிவித்துள்ளது. வயட்கானையில் உள்ள மரம் ஒன்றின் பரணமைத்து காவல் காத்துக் கொண்டிருந்த சமயம் இவர் மின்னல் தாக்கத்திற்கு இலக்கானதாக தெரிகிறது என்று லகுகல போலீசார் அறிவித்துள்ளனர். பூர்வாங்க விசாரணைகள் பூர்த்தியாகியுள்ளன. அடுத்த கட்ட விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன.
1: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: மேற்கு வங்காள மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வெற்றி அந்த மாநிலத்தின் வரலாற்றில் அச்சமற்ற புதிய சகாப்தத்தின் தொடக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநில சட்டசபை தேர்தலில் பிஜேபி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி தனித்து ஆட்சியமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய பின்புலத்தில் நேற்று டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு சென்றபோது பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: தேசிய சூப்பர் லீக் கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் இறுதிப் போட்டி நேற்று கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் ஆரம்பமானது. இந்த 4 போட்டியில் கொழும்பு அணியும் தம்புள்ளை அணியும் மோதுகின்றன. முதலில் துடுப்பெடுத்தாடிய தம்புள்ளை அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 222 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளையில் ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடும் தம்புள்ளை அணி நேற்றைய ஆட்ட முடிவில் 2 விக்கெட் இழப்பிற்கு 12 ஓட்டங்களை பெற்றிருந்தது.
5: நவீனமயமாக்கவும்
2: மத்திய மாகாண பாவனையாளர்கள் நலன் கருதி புதிய கிளை இலக்கம் 891
7: ஆட்கடத்தல்காரர்களின்
2: பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அண்மை வானொலியின் தென்றல்
1: காலை தென்றல்.
0: 9 சந்தோஷமான இந்த காலை பொழுதில் காலை தினரோடு இணைந்து கொள்ளலாம். பல்வேறு அம்சங்கள் நடந்த நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியும் அமையப்போகிறது. பத்திரிகை கண்ணோட்டம், அதே போல உலகளாவிய இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பல தகவல்கள் என்று அத்தனை விடயங்களின் தொகுப்பாகவும், ஆடுகளம் பகுதியில் விளையாட்டுச் செய்திகள், அதே போல இன்றைய நாளின் சிறப்பு என்று அத்தனை விடயங்களின் தொகுப்பாகவும் இன்றைய நிகழ்ச்சி அமையப்போகிறது.

0: திருமணம், வலிமா, கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
1: 8:09.
2: கிராண்ட் ஜெனித் கலம்போஸ் பிரீமியர் பேங்க்வெட் டெஸ்டினேஷன், where elegance, exceptional cuisine, and flawless service come together, with secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith. Call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.
3: Kaalai Thandral.
1: சென்றலோடு இணைந்திருக்கின்றீர்கள். 104.7, 104.9 மது அலை வரிசைகள் என்று மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2026 காலத்தின் பதிவேட்டில் இடம்பெற்ற சில முக்கியமான நிகழ்வுகளை நாம் இப்போது பார்க்கலாம். இன்று கிரிகோரியன் ஆண்டின் 125ஆம் நாள், 8 ஆண்டுகளில் 126ஆம் நாள், ஆண்டு முடிய நம்ம இருப்பது 240 நாட்கள் மாத்திரமே. காலத்தின் பதிவேட்டில் என்று போன்ற ஒரு நாள் இடம்பெறும் சில முக்கியமான நிகழ்வுகளில் இங்கிலாந்தின் முதலாம் சார்லஸ் மன்னர் குறுகிய கால நாடாளுமன்றத்தை கலைத்திருக்கிறார். இது 1640ஆம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தின் நார்கோ மாகாணம் யூதர்களுக்கு குடியுரிமையாக வழங்கப்பட்டிருக்கிறது. 1809 1821 பிரான்சின் முதலாம் நெப்போலியன் நாடு கடத்தப்பட்ட நிலையில் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் செயின்ட் ஹெலனா தீவில் அவர் உயிரிழந்த ஒரு சம்பவமும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து முதல் தொகுதி தொழிலாளர்கள் கயானா வந்தடைந்திருக்கிறார்கள். இது 1838ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி சிறையிலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறார். இது 1944ஆம் ஆண்டில் தாய்லாந்தின் வனராக பூமிபால் அதுல்யாதேஜ் 9வது ராமா என்ற பெயரில் முடிசூடினார். இது 1950ஆம் ஆண்டில் அயர்லாந்து புரட்சியாளர் பாபி சான் சிறையில் 66 நாட்கள் உண்ணாநிலை போராட்டம் இருந்து தனது 27வது அகவையில் காலமானார். இது 1981ஆம் ஆண்டில் வடகொரியாவின் நேரம் 30 நிமிடங்கள் முன்னோக்கி நகர்த்தப்பட்டு தென்கொரியா மற்றும் ஜப்பான் நேரங்களோடு சமப்படுத்தப்பட்ட நாடும் என்றுதான். இது 2018ஆம் ஆண்டில் காலத்தின் பதிவேட்டில் இன்று போன்ற ஒரு நாளில் மே மாதம் 5ஆம் தேதி இடம்பெற்ற சில முக்கியமான நிகழ்வுகள் அவையே. நிகழ்ச்சியை தொடர்ந்து

0: நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு, 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
2: நேரம் 8:15.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு, 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
3: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீவீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
2: சந்தோஷமான காலை பொழுதின் காலை தென்றலோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இப்போது உலகம் முழுவதுமே ஒரு தேர்தல் களம் வந்து பரபரப்பாக பார்க்கப்பட்டது தான் சொல்ல வேண்டும். ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி தமிழக தேர்தல் தொடர்பான அந்த ஒரு விடயம் தான் எல்லோருமே பார்த்த ஒரு விடயம், அதாவது ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு விடயம் என்று நாங்கள் சொல்லலாம். தமிழக சட்டசபை தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று 50 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் தேர்தலிலேயே வெற்றி வாகை சூடி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உயர்ந்திருக்கிறது. என்றாலும் இந்த தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அளவுக்கு தவேகாவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அதாவது மொத்தமாக உள்ள 234 தொகுதிகளில் 118 தொகுதிகளில் வெற்றி பெற்றால்தான் ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகம் வந்து 108 தொகுதிகளில் தான் முன்னிலை வகிக்கிறது. தவேகாவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் அடுத்து என்ன நடக்கும் என்று பார்த்தால் எல்லோருமே அவளோடு எதிர்பார்த்திருக்கும் ஒரு விடயமாக இது இருக்கிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் போட்டியிட்ட பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளையும் வெற்றி பெற்றிருக்கிறார். இதில் ஒன்றை ராஜினாமா செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் தொகுதிகளின் எண்ணிக்கையில் ஒன்று குறையும். அதே நேரத்தில் அந்த கட்சியில் வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் ஒருவர் சபாநாயகராக நியமிக்கப்பட வேண்டும். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சபாநாயகர் வாக்களிக்க முடியாது அப்படிங்கிறதால மேலும் ஒரு இடம் குறையும். அப்படி பார்க்கும்போது தவேகாவுக்கு பெரும்பான்மை நிரூபிக்க மேலும் 12 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. இப்போதைய நிலையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு 6 இடங்களும், இரு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் வீதம் 4 இடங்களும், தேமுதிகவிற்கு 1 இடமும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு 2 இடங்களும், விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 இடங்களும் கிடைத்திருக்கின்றன. இந்த அதிமுக கூட்டணியில் உள்ள பாமகவிற்கு 4 இடங்கள், பாஜகவுக்கு 1 இடம் அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். திமுக அதிமுக இரு கூட்டணிகள் உள்ள பிற கட்சிகளின் ஆதரவு கிடைத்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு கூடுதலாக 21 இடங்கள் கிடைக்கும். சரியா, அதன்படி கணக்கிடும் போது 108க்கு 21, அதாவது 108-21 சேர்த்த 129 என்ற இடங்களை பெற முடியும். ஆனால் அவ்வளவு கட்சிகளின் ஆதரவும் தவேகாவுக்கு தேவையில்லை. 12 உறுப்பினர்களின் ஆதரவே போதுமானதாக இருக்கும். இந்த கணக்கு ஒருபுறம் இருக்க, மற்றொரு புறம் தமிழக கவர்னர் ஆர்.வி.அர்லிகர் நாளை சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகைக்கு வருகை தர இருக்கிறாராம். தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தவேகாவுக்கு 2 வாய்ப்புகளை அவர் வழங்குவார். சரியா, ஒன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அழைத்து சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க அவர் சொல்லுவாராம். இல்லாவிடில் தனக்கு ஆதரவு தரும் கட்சிகளிடமிருந்து கடிதங்களை பெற்று அதை தன்னிடம் வழங்கப்படி சொல்வாராம். கிட்டத்தட்ட 118 இடங்களுக்கு மேல் ஆதரவு கிடைத்தால் தவேகாவுக்கு ஆட்சி அமைக்கும் உரிமையை கவர்னர் வழங்குவார். அவ்வாறு ஆதரவு கிடைக்காமல் போனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்கும் உரிமை கிடைக்காமல் போகும். அதே போன்ற நிலைமை ஏற்பட்டால் 2வதாக அதிக இடங்களை பெற்றிருக்கும் திமுகவை ஆட்சி அமைக்க கவர்னர் கோருவாராம். அவர்களாலும் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் அடுத்த 6 மாதங்கள் தமிழகத்தில் கவர்னர் ஆட்சி நடைபெறுமாம். அதற்கு பின்னர் சட்டசபை தேர்தல் 234 தொகுதிகளுக்கும் மீண்டும் நடைபெறும். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியும் இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் யார், இல்லாவிட்டால் தேர்தல் மீண்டும் நடைபெறுமா, எந்த கட்சிக்கு எந்த கட்சி ஆதரவு வழங்கப் போகிறது என்பதை கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இன்னும் பேசலாம். தென்றலோடு இணைந்திருங்கள். நேரம் காலை 8:19. காலை தென்றலோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள்.
5: சிந்தித்து செயல்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தை நிலைபெறச் செய்வோம். நமது பங்களிப்பினை வழங்குவோம்.
6: அதிக மின்சக்தி தேவைப்படும் மின் உபகரணங்களின் பயன்பாட்டை குறைப்போம்.
5: சுரக்கிமோ, இலங்கையை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம். நீங்களும் அறிவிப்பாளராகலாம்.
7: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் உங்களுக்கு பயிற்சி வழங்க காத்திருக்கிறது.
5: ஒலிபரப்பு துறையில் நாட்டமுள்ள உங்களுக்கு சிரேஷ்ட அறிவிப்பாளர்களின் வழிகாட்டலில் அறிவிப்பாளராகும் வாய்ப்பு.
7: விசேட கலையக பயிற்சியுடன் ஊடகத்துறை நுட்பங்களும் கற்றுத்தரப்படும். சர்வதேச அங்கீகாரம் பெற்ற இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் பயிற்சி நெறி முடிவில் வழங்கப்படும்.
5: யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு அரிய வாய்ப்பு.
7: இலக்கம் 252 கொழும்புத்துறை வீதி யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் அமைந்துள்ள இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பிராந்திய ஒலிபரப்பு நிலையமான யாழ் FM கலையகத்தில் பயிற்சி வழங்கப்படும்.
5: 3 மாத கற்க நெறி, கட்டணம் 40,000 ரூபாய்.
7: கட்டணத்தை 2 தவணைகளில் நீங்கள் செலுத்தலாம்.
5: விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி:
7: அறிவிப்பாளர் பயிற்சி நெறி, பணிப்பாளர் தமிழ்ச்சேவை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தபால்பட்டி இலக்கம் 574, கொழும்பு.
5: மேலதிக விவரங்களுக்கு 0771 33 858
7: அல்லது 077 299 2750.

0: இச்சட்டம் இலக்கம் 50 கீழ் 1998 ஸ்தாபிக்கப்பட்டது. சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான மேற்படி சட்ட திருத்தங்களுக்கு மேலதிகமாக 2005 34 இலக்க குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். முறையான நிதி முகாமைத்துவத்தின் காரணமாக அரசாங்கத்தால் அனைத்து சவால்களையும் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடிந்துள்ளதாக தொழிலமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் பல்வேறு துறைகளில் பெரும் வெற்றியை அடைந்துள்ளது. இதுகுறித்து ஒரு சமூக கலந்துரையாடலை ஏற்படுத்துவதற்கு பதிலாக சில குழுக்கள் ஆதாரமற்ற உண்மைகளை முன்வைத்து சமூகத்தில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை முன்னெடுத்து வருகின்றன என்றும் அவர் கூறினார். இந்நிலையில் விவேகத்துடன் சிந்திப்பது அவசியம். பொருளாதார வீழ்ச்சியில் இருந்த நாட்டை அரசாங்கம் ஒரு நிலையான நிலைக்கு கொண்டுவர முடிந்துள்ளது. இதற்கான பொருளாதார முன்னேற்றம் ஏற்கனவே அடையப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அமைச்சர் பொது நிதி முகாமைத்துவத்தில் வரவு செலவு பற்றாக்குறையை 2.3% கையாளுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது 1957 பிறகு மிக குறைந்த அளவாகும். அதன்படி நிலைத்தன்மை என்ற இலக்கை அடைவது எளிதாகியுள்ளதுடன் கடன் வாங்குவதற்கான தேவையும் மிக குறைவாக உள்ளது. தற்போது பணவீக்கமும் மிகச்சிறந்த கட்டுப்பாட்டில் உள்ளது. மத்தியகிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக வெளிநாட்டு சந்தையில் பொருட்களின் விலை உயர்விற்கு இணையாக மற்ற நாடுகளில் பணவீக்கத்திலும் தாக்கம் இடம்பெற்றுள்ளது. இருப்பினும் அந்த தாக்கத்தை உள்வாங்கிக் கொள்ளும் வகையில் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. செலவின முகாமைத்துவத்தில் ஏற்பட்ட உபரியால் திட்டமிட்டபடி அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்க முடிந்தது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அஸ்வசும பயனாளிகளில் சுமார் 77% வலுவூட்டல் திட்டத்தில் உள்வாங்கப்பட்டுள்ளதாக அஸ்வசும சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் தாமிக முத்துகல தெரிவித்தார். கடந்த 2023 முதல் இந்த முன்னோடி திட்டங்களை உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கிகள் ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலக வங்கி திட்டத்தின் கீழ் 10,975 பயனாளி குடும்பங்கள் வலுவூட்டல் திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், அவர்களில் சுமார் 40% இதுவரை இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இவ்வாறு இருக்க 13 மாவட்டங்களில் 10,300 குடும்பங்களை வலுவூட்டுவதற்கான முன்னோடி திட்டம் ஒன்றை ஆசிய அபிவிருத்தி வங்கியும் நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
1: இந்த மடத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபம் ஈட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: இந்த வார்த்தை அர்த்தத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்கியோர்
1: நம்ம நாட்டிலேயே ஜிஐ பைப், வோக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும்.
2: கட்டட நிர்மாணங்களை மேலும் வருவாக்க 60 வருட பாரம்பரிய மிக்க மக்கள் நம்பிக்கையை வென்ற பிரைடெக்ஸ் பெயிண்ட் தயாரிப்புகளை தெரிவு செய்யுங்கள். தரமான பிரைடெக்ஸ் பெயிண்ட் தயாரிப்புகள் தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து.
3: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு, 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
4: நேரம் காலை 8:37. தொடர்ந்து பத்திரிகை செய்திகளில் அப்படி நாங்கள் பல செய்திகளை பார்த்திருந்தோம். இப்போது விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் பார்த்தால், இலங்கைக்கு எதிராக நியூசிலாந்து ரக்பி அணி மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நியூசிலாந்து 85 கிலோகிராமுக்கு உட்பட்ட ரக்பி அணிக்கு எதிரான 2வது போட்டியிலும் இலங்கை அணி 10-25 தோல்வியை சந்தித்தது. இதன் மூலம் இரு போட்டிகளிலும் நியூசிலாந்து அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. உடனடிக்கம அல் இம்ரான் விளையாட்டுக் கழகம் நடத்திய மென்பந்து லீக் கிரிக்கெட் சுற்றுப் போட்டியில் விஜித்தபுர WCC அணி சாம்பியன் கிண்ணத்தை கைப்பற்றியிருக்கிறது. அத்தோடு சம்மாதுரை ஸ்ட்ரைக்கர்ஸ் விளையாட்டுக் கழகம் நடத்திய ஸ்ட்ரைக்கர்ஸ் சாம்பியன் கிண்ணம் கிரிக்கெட் தொடரில் சம்மாதுரை SSC விளையாட்டுக் கழகம் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. சில செய்திகளில் முக்கியமான சில செய்திகளை நாங்கள் பார்த்தால், இன்றைய விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை கிரிக்கெட் சபை நடத்தும் தேசிய சூப்பர் லீக் 4 தொடரில் முதலில் துடுப்பெடுத்தாடிய தனஞ்சேரி சில்வா தலைமையிலான தம்புள்ளை அணி முதல் இன்னிங்ஸுக்கு 222 ஓட்டங்களை பெற்றது. தனஞ்சேரி சில்வாவின் தம்புள்ளை முதல் இன்னிங்ஸில் 222 ஓட்டங்களால் முன்னிலை வகிக்கிறது. இதேவழி மாலைத்தீவில் எதிர்வரும் ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெற இருக்கும் 4 பங்கேற்கும் கால்பந்து தொடரிலிருந்து விலகுவதற்கு இலங்கை கால்பந்து சம்மேளனம் தீர்மானித்திருப்பதான ஒரு தகவலும் இப்போது வெளியாகியிருக்கிறது. IPL புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் ஆதிக்கம் செலுத்தும் பஞ்சாப் கிங்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக தொடர்ந்து 2வது தோல்வியை சந்தித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தனது முதல் 7 போட்டிகளையும் தோல்வியுறாத அணியாக இருந்த நிலையில் அடுத்தடுத்து தோல்விகளை எதிர்கொண்டிருக்கிறது. இதேவேளை ஹைதராபாத் கிங்ஸ்மன் அணியை 5 வீழ்த்திய குசல் மெண்டிசின் பெஷாவர் செல்மி 9 பின்னர் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் சாம்பியன் கிண்ணத்தை வென்றிருக்கிறது. நேற்று முன்தினம்தான் இந்த இறுதிப் போட்டி இடம்பெற்றது. அதையும் இந்த வேளையில் நினைவுபடுத்திகள். ரஹ்மான் இசையமைத்து ரைஹானா மற்றும் பம்பா பாக்கியாவுடன் இது பாடியது. இது பொன்னியின் செல்வன் திரைப்பட பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
1: எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

அவ்வாறு உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.

அன்றைய காரைத்தன்றல் நிகழ்ச்சியின் நிறைவு கட்டத்தை நெருங்கியிருக்கிறோம். நிறைவாக இது நிமிர் திரைப்பட பாடல், சத்யபிரகாஷின் குரலில் இந்த பாடலோடு நானும் விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலகத்தில் அனுஷா மராஸ், விடைபெறும் நான் ராதிகா வின்சென்ட். வணக்கம் நீர்களே.

0: நன்றி ராதிகா வின்சென்ட். நேர்களுக்கினிய காலை வணக்கம். நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கொடுத்தாபுரம் தென்றலை எஃப்எம்.
1: காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் கம்பிகள்.
2: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141-63-660-73 அல்லது www.iihs.edu.lk.
3: பிராண்ட் நியூ லிப்ட்களை பொருத்தி தரவும், பராமரிக்கவும், பழுது பார்க்கவும், நவீனமயமாக்கவும், லிப்ட் சார்ந்த தேவைகளுக்கு நாடளாவிய ரீதியில் சேவையாற்றும் ஹான்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்.
4: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
1: உள்நாட்டு செய்திகள்.
0: தற்போது நாட்டில் நீடிக்கும் அதிக ஈரப்பதன் கூடிய உஷ்ணமான வெப்பநிலை இம்மாத நடுப்பகுதியில் ஓய்ந்துவிடக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவ பெயர்ச்சி காலநிலை தொடங்குவதால் மே மாதம் 15 அளவில் உஷ்ணமான காலநிலையில் மாற்றம் ஏற்படலாம் என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணா நாயக்க தெரிவித்தார்.
1: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் அதன் தலைவர் ஜோசப் விஜய்க்கும் திரையுலக பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். விஜய் முதல் தேர்தலிலேயே மக்களின் நம்பிக்கையை வென்றுள்ளதாக நடிகர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்தும் வாழ்த்துக்களை பதிவு செய்துள்ளார். இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான், நடிகர்கள் அஜித், சூர்யா, சிவகார்த்திகேயன் போன்றோரும் பல்வேறு வழிகளில் தமது வாழ்த்துக்களை கூறியுள்ளதாக இந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியன் பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் நேற்றைய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணியை எதிர்கொண்ட மும்பை இந்தியன்ஸ் அணி 6 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. முதலில் துடுப்படுத்தறிய லக்னோ அணி 5 விக்கெட்டுகளை இழந்து 228 ஓட்டங்களை பெற்றது. மும்பை அணி 8 பந்துவீச்சுகள் எஞ்சிய நிலையில் வெற்றி இலக்கை தாண்டியது. அதிரடியாக துடுப்படுத்தாடி 83 ஓட்டங்களை குவித்த ரயன் ரிக்கெல்டன் நேற்றைய போட்டியில் சிறப்பாட்டக்காரராக தெரிவானார்.
1: அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான RSQST RB 500 உருக்கு கம்பிகள் SLS தர சான்றிதழுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன. RS உருக்கு கம்பிகள்.
5: உங்க புது பிளட்ட பாக்க வரணும்னு அம்மா சொல்லிட்டே இருக்கா.
6: கூட்டிட்டு வாங்களே.
5: அவ வயசானவ, படியெல்லாம் ஏற மாட்டா.
6: அதுக்குதான் லிப்ட் இருக்கே.
5: லிப்ட் ஒழுங்கா வேலை செய்தா?
6: என்ன கேக்குறீங்க நீங்க? நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்க்கு புது லிப்ட பொருத்தினது, மெயின்டைன் பண்றது, ரிப்பேர் செய்யறது எல்லாமே ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் தான். 20 வருஷத்துக்கு மேலான அனுபவம் உள்ளவங்க.
5: அப்போ பழுதாகிற லிப்ட்களை மாத்தி புதுசா பொருத்துவாங்களா?
6: நிச்சயமா. வருஷம் பூரா பராமரிக்க ஒப்பந்தமும் செஞ்சுக்கலாம். இலங்கையிலேயே முன்னணி நிறுவனம்.
5: எங்கேயும் எப்போதும் லிப்ட் பொருத்த, புதுப்பிக்க, பராமரிக்க சானியோ பிராண்ட் லிப்ட்களை இறக்குமதி செய்து வழங்கும்
6: ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். இலக்கம் 260/15 பேஸ் லைன் ரோட், கொழும்பு 9. கிளை 891/2 பேராதனை வீதி, கண்டி.
5: அலையுங்கள்.
6: அப்துல் ரஹ்மான், சைபர் 775-527-558.
7: இந்த போறானே, இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டதவன்.
4: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
8: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
9: உல்லாச வேளை, கருத்துக்கள் களமிறங்கட்டும். காலை பொழுது கலகலப்பாகட்டும். உல்லாச வேளை, உல்லாச வேளை.
0: இன்று உல்லாச வேளையின் வாயிலாக நீ நெஞ்சங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. சரி, நல்லதொரு பாடல் தந்து உல்லாச வேளையின் தலைப்பு உங்களை நாடி வரும்.

0: ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட் முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட் கொழும்பு 10 மாளிகாவத்தை. ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட் நேரம்
1: 9:10.
0: ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட் முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட் எண்டோரன்ஸ் வேரோக் கிரீவ்ஸ் என்ஆர்பி மோட்டோவின் லூமேக்ஸ் யூஆர் மற்றும் பிராண்டட் உதிரி பாகங்களின் ஏக விநியோகஸ்தர்கள் ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட் கொழும்பு 10 மாளிகாவத்தை.
2: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலை பெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். ஏர் கண்டிஷனர் வழி சீராக்கிகளின் வெப்பநிலையினை 26 பாகை செல்சியஸ் அளவில் வைத்திருப்போம். சுராக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
1: என்ன தலைப்பு, எப்படி கருத்துக்களை கூறலாம் என்று எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். இந்த இப்போ வாழ்க்கையிலே மனித இனம் எதையோ நோக்கி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது தொழில்நுட்பமாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், விஞ்ஞான துறையில் கூட இருக்கலாம். எல்லாமே நாங்கள் மிக வேகமாகவே வளர்ச்சி கொண்டு வரக்கூடிய இந்த யுகத்திலே, இந்த காலகட்டத்திலே தொழில்நுட்பத்திலே எவ்வளவு நாங்கள் வளர்ச்சி கண்டிருக்கின்றோம். இந்த தொழில்நுட்பத்திலே வளர்ச்சி கண்ட மனித இனம் சில தொழில்நுட்ப திருட்டுக்களால், டிஜிட்டல் திருடர்களால் ஏமாற்றப்படுவது கண்டு வேதனை. எவ்வளவோ எச்சரிக்கையை கொடுத்திருந்தாலும் இந்த தொழில்நுட்பங்களை, செயலிகளை நாங்கள் கையாளும் போது அதிலே ஏமாற்றப்படுகின்றவர்களாக அல்லது ஏமாற்றம் காண்கின்றவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது மிக்க எச்சரிக்கையாக போலீசாரும் பல்வேறு தரப்பினரும் சொல்லுகின்ற விஷயம், டிஜிட்டல் ஊடகத்தை மிகச்சரியாக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். தெரியாவிடத்தில் வரக்கூடிய தேவையற்ற செயலிகளுடைய லிங்குகள், தொடர்புகளை நாங்கள் அழுத்துவது மட்டுமல்ல, நாங்கள் ஏனையோருக்கும் அதை பரப்புகின்றோம். ஆகவே இதிலே ஏமாற்றம் காண்பது நாங்கள் மட்டுமல்ல, எங்களை சார்ந்தவர்களும்தான். ஆகவே இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஊடாக அல்லது இந்த செயலிகளின் பாவனை ஊடாக நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள், இதிலிருந்து நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய வழிமுறைகள், அது மட்டுமல்ல நீங்கள் இதிலே பாதிக்கப்பட்டவரா, இந்த தொழில்நுட்ப சாதனங்களை கையாளும் போது நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அது ஏனையோருக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்வதற்கு மிக சாதகமாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்கும். காலகட்டத்திலே பேச வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொன்னால், எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள், இன்னொருக்கு அது தெரியாமல் இருக்கும். ஆகவே இப்படியான அனுபவங்கள் இனியோருக்கு ஒரு படிப்பினையாகவும் அல்லது உங்களுக்கு ஒரு படிப்பினையாகவும் அமைந்திருக்கும். அப்படி அந்த அனுபவங்களை, அதாவது இந்த செயலிகள் ஊடாக ஏமாற்றப்பட்டிருந்தால் அதை பற்றி நீங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். என்ன என்று சொன்னால், எப்படி நடந்தது, அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன, பேசலாம், அழையுங்கள், தென்றலோடு இணையுங்கள். இணையவர்களுக்கு அது ஒரு அறிவுறுத்தலாகவும் இருக்கும், தேவையான ஒரு விடயமாகவும் இந்த காலகட்டத்திலே இருக்கும். எல்லாமே பணக்கொடுக்கல், வாங்கல், பரிவர்த்தனைகள் எல்லாமே டிஜிட்டல் ஊடாக நாங்கள் செயற்படுத்தி கொண்டு வருகின்றோம். ஆனால் அதிலே மிக நன்மை அதிகமாக இருந்தாலும் சில சில விஷயங்களிலே நாங்கள் அறியாத வண்ணம் தவறுகளை விடுகின்றோம், அதனூடாக நாங்கள் ஏமாற்றப்படுகின்றோம். இது பற்றி ஒரு விழிப்புணர்வு கட்டாயமாக எல்லோருக்குமே தேவை. ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியில் அவற்றை நாங்கள் சேர்த்து வைத்திருக்கின்றோம். எப்படி நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: திருமணம், வலிமா கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
1: 9:17.
2: Grand Zenith, Colombo's premier banquet destination, where elegance, exceptional cuisine, and flawless service come together, with secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith. Call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.
3: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீவீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
4: அறநறிச்சாரம்
5: ஆய கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநறி வாழ்வும் மானுடம் வாழ்வாங்க வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்
4: அறநறிச்சாரம். சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7 104.9 FM அலைவரிசைகளில் அனுசரணை. இந்த சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம்.
1: சரி, இந்த வழியிலே ஒருவருடைய அழைப்பு. வணக்கம்.
6: காலை வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: அப்னா,
1: கூறுங்கள்.
6: எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லமாக இருக்கிறேன் அக்கா. அருமையான தலைப்பு, சொல்லுவதற்கு சந்தர்ப்பம் தந்ததற்கு உங்களுக்கு மிக்க நன்றி. அக்கா, என்னோட தங்கச்சி அக்கா, அவ பல்கலைக்கழகத்துல படிக்கிறா. அவ ஒரு முறை இந்த என்னமோ லிங்க் எல்லாம் வருமா சொல்ல, அது ஸ்டேட்டஸ் போட சொல்லி சொல்லிக்கிறாங்களும். அது வில்லியாசின்னவங்க அவங்க போட்டுட்டா ஸ்டேட்டஸ் போட்டு, அது என்னமோ டிஜிட்டல் செய்யணும்னு அது செஞ்சதால அவட பேங்க்ல இருந்து 1 லட்சம் சல்லி ஃபுல்லாவே இல்லாம போயிட்டு. அவக்கு அவ ஏலெவல்ல நல்ல பெருப்பேர்கள் எடுத்தா அதுக்கு கிஃப்ட் மாதிரி குடும்பத்தினர் குடுத்து இருந்தாங்க. அது பேங்க்ல போட்டு
1: அதன் பிறகு அதை கண்டுபிடிக்கவில்லையா? அப்படி
6: நாங்க போலீஸுக்கு எல்லாம் போனோம் அக்கா. போலீஸ் போயிட்டு பேங்க்கு போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லாம் செஞ்சோம். பேங்க்ல பேர் கொடுப்பீரல்ல, பேங்க்ல சொல்லிட்டாங்க இது எங்களுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்ட்டாங்க. போலீஸ் கொஞ்சம் ஒரு மாத காலமாக சர்ச் பண்ணினாங்க, ஆனாலும் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இயலாம போயிட்டு சரியாக 1 லட்சம் சல்லி ஃபுல்லாவே போயிட்டு.
1: இது நடந்த எத்தனை ஆண்டுகள்?
6: இப்ப ஒரு 4 மாதங்கள்.
1: 4 மாதங்களுக்கு முன்பு. ஆனா நிறைய நிறைய நிறைய இப்போ இந்த சமூக ஊடகங்களை நாங்கள் கையாளும் போது, செயலிகளை கையாளும் போது மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும். சில சமயங்களிலே ஏமாறுகின்றவர்கள் அவர்களை அறியாமலே, ஒருவர் தெரிந்து ஏமாறுவது இல்லையே, தெரியாமல் தான் ஏமாறுவார். என்ன அப்படி தெரியாமல் அவரும் ஏமாந்து இனியோருக்கு அந்த லிங்க்குகளை அனுப்பும்போது அவர்களும் அதனை திறந்து அவர்களும் ஏமாற்றப்படுகின்ற சந்தர்ப்பம் அதிகமாகவே இருக்கும். ஆகவே இந்த வாட்ஸ்அப்பினூடாக வரக்கூடிய அல்லது வேறு வேறு செயலிகளினூடாக வரக்கூடிய லிங்க்குகளை மிக அழகாகவும் மிக கவர்ச்சிகரமானதாகவும், பரிசுகள் கொடுக்கப்படுகிறது என்றெல்லாம் கூறி அல்லது விலைக்கழிவுகள் கொடுக்கப்படுகிறது என்றெல்லாம் கூறி மிக அழகாக அந்த போலி செய்திகள் எங்களுக்கு வரும். அதை நம்பி
6: அழகான
1: இருக்கிறது.
6: நாங்களும் தங்கச்சி நல்ல சிட்டினரும் தான் செய்ய வழி இல்ல. பாவம் அவவும் அழுக
1: அதன் பிறகு அவர் அவருடைய வங்கி அந்த இலக்கங்கள் எல்லாம் பாதுகாப்பு எண் அட்டைகளை எல்லாம் மாற்றினாரா?
6: மாத்தி அப்படி ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டோம் அக்கா. கேன்சல் பண்ணிட்டு வேறொரு பேங்க்கு பேங்க்ல அக்கௌண்ட் போட்டு வச்சிருக்காங்க. அப்படி செஞ்சு இருக்கிறோம். ஆனா இன்னொன்று அக்கா என்னண்டா, அவங்க போலீஸ் சொன்னாங்க எங்களுக்கு இந்த போன இன்னொரு யார்டையும் கையிலையும்
1: கொடுக்க கூடாது. உண்மைதான்,
6: கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு இன்னொரு அறிவுறுத்தல்.
1: நிறைய நிறைய தொழில்நுட்பங்களில் வளர்ச்சிகள் இருக்கிறது. உங்களுடைய கைபேசியை இன்னொருவர் வேறு இடத்திலிருந்து இயக்க முடியும்.
6: இப்ப நாங்க எங்கேயாவது ஒரு
1: அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கிறது. உங்களுடைய கைபேசி
6: யார்ட கையிலயாச்சு அப்படி கொடுத்து படுறது தானே அங்கால, அப்படி வச்சாலும் அதோட அப்படி கொடுக்கவான போலீஸ் அறிவுறுத்தல் சொன்னாங்க.
1: இப்பொழுதும் மீண்டும் அவர்கள் இன்று கூட பத்திரிகை செய்திகளை நீங்கள் பார்த்தால் தெரியும், இந்த டிஜிட்டல் திருடர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். நாங்கள் தான் ஒவ்வொரு விடயத்தையும் ஒரு தொலைபேசியிலே நாங்கள் இங்கிருந்து பேசுகின்றோம் என்று பொய் சொல்லி உங்களுடைய அத்தனை தரவுகளையும் கேட்கும்போது நாங்கள் தொலைபேசியிலே கொடுக்கக்கூடாது தரவுகளை. நம்பி எங்களுடைய தேசிய அடையாள அட்டையிலிருந்து இலக்கங்கள் கொடுக்க கூடாது, சம்பந்தப்பட்ட அப்படி கேட்கவும் மாட்டார்கள். சம்பந்தப்பட்ட அந்த இடத்துக்கு போய் அல்லது நிறுவனமோ நிர்வாகமோ திணைக்களமோ மக்கள் சேவை மையங்களோ நாங்கள் நேரடியாக போய் தான் எங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டும். அவை இதிலிருந்து மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும். என்றால் இவ்வளவு வேகமான தொழில்நுட்ப முன்னேற்றத்திலே இப்படியான
6: சிக்கல்களும்
1: இருக்கின்றன, அதை நாங்கள் தெரிந்து கையாள வேண்டும். நன்றி அம்மா, நன்றி.
6: நான்கு மாதம் தானக்கா?
1: அப்படியா, சரி. இது இனியோருக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். நன்றி,
6: நன்றி அக்கா,
1: நன்றி. இன்னொருவரும் அழைப்பில் இணைகிறார். வணக்கம். வணக்கம், உங்களுக்கு என்ன நடந்தது?
7: எனக்கு சொன்னா மேடம், இப்ப ஒரு மூன்று மாசம் இருக்கும், எனக்கு ஒரு கோல் வந்துச்சு மேடம். என்ன சொன்னா, உங்களோட ஐசி தொலைந்து போய் விட்டதுன்னு சொன்னாங்க. உங்களோட ஐசி தொலைந்து விட்டது, உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து 90,000 ரூபாய் அது பண்றீங்க. அவங்கள்ட்ட அவங்க ஒரு மாதிரியா நழுவுறாங்க. நான் ஒரு மாதிரியாக அக்காட மகள் சொன்ன ஒன்றும் சொல்ல வேணாம் அன்றி நீங்க ரெண்டு சொல்லி ஒரு மாதிரி அவங்க
1: பாருங்கள், இவ்வளவு அழைப்பு ஏற்படுத்தி எப்படியான ஒரு ஏமாற்று பேர் வழிகள் என்று. இப்பொழுதெல்லாம் இந்த இன்னும் சில செயலிகளிலே, அதாவது உங்களுக்கு வீடுகள் இலவசமாக பெற்றுக் கொடுக்கப்படும், உடனடியாக நீங்கள் எங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்கள், சரியா, வீடு தேவையானவர்கள் இப்படியான. இது வந்து விழிப்புணர்வுக்காக நான் இந்த நிகழ்ச்சியில் இன்று இது பேச வேண்டும் என்று நினைத்து பேசுகிறேன். இனியோரு மகமாறக்கூடாது என்று. அப்படி அவர்கள் நம்பி அந்த இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தும் போது சில பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவார்கள் தானே எங்களிடமும், இப்படி இப்படி நடக்கிறது என்று. ஆகவே நிச்சயமாக இது நாங்கள் இனியோருக்கு விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அவர்கள் இல்லை, நீங்கள் ஒரு தொகை பணத்தை கட்டுங்கள், அதன் பிறகு நாங்கள் சரிபார்த்து எல்லாம் செய்துவிட்டு உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பண வசதியை வழங்குவோம். அது எப்படி ஒரு தனிநபர் செய்ய முடியும்? இதெல்லாமே நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டிய ஒன்று என்பதற்காக சொல்லுகின்ற விஷயம். ஆகவே அதிலிருந்து நீங்களும் மிக மிக அவதானமாக இருங்கள். கைபேசியில் யாரும் அழைப்பு ஏற்படுத்தி கொள்ளும்போது அதை உடனடியாக நம்பி உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கங்களையோ அல்லது தனிப்பட்ட விவரங்களையோ கூறிவிடாதீர்கள்.
7: இப்ப என்ன சொன்னா மேடம், இப்ப வந்து பேஸ்புக்ல வருது உங்களுக்கு ஒரு இது விழுந்திருக்கு, போன் விழுந்திருக்கு, கார் விழுந்திருக்கு, காசு விழுந்திருக்கு.
1: பேஸ்புக்கை விடுங்களே, சாதாரணமாக குறுஞ்செய்திகள் வருகின்றன எத்தனையோ இலக்கங்களிலிருந்து.
7: இது கிளிக் செய்யுங்க.
1: ஆமா, நீங்கள் அதை பிளாக் செய்து விட்டு நகர்வது மிகச்சிறந்தது.
7: அதுல அந்த அக்காட பேரப்படி அன்றி ஒன்றும் செய்ய கூடாது, அன்றி நீயோ எந்த இதையும் செய்யக்கூடாது, இதெல்லாம் பொய் அன்றி அன்று. நான் எந்த இதையும் செய்யறேன் மேடம், எனக்கு அனுபவம் குறைவு தானே மேடம், அதால நான் ஒன்றும் செய்யறதில்ல, வார கோளுக்கு மட்டும் முக்கியமா கதைச்சு கொண்டு
1: செய்யறேன்
7: மேடம்.
1: நன்றி, நன்றி. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது இன்னொருக்கு ஒரு படிப்படியாகவும் இருக்கும். நன்றி அம்மா, நன்றி.
8: இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்குவது
9: KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
8: அசல் 22 கரட் தூய தங்கத்தில் புத்தம் புது டிசைன்களை, சகலவித நகைகளுடன் திருமண நகைகளும் KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு இந்த மணித்தியாலத்தின்
2: வித்தியாசமாய்
1: அழகழகாய்
2: அற்புதமாய்
1: அசல் 22 கர தூய தங்கத்தில் நியாய விலையில் உத்தரவாதத்துடன் சவடிகள்
2: நெக்லஸ்கள்
1: மாலைகள்
2: வளையல்கள்
1: தோடுகள்
2: மோதிரங்கள்
1: விசேடமாக திருமண நகைகள் என சகல விதமான நகைகளை வாங்கிடவும்
2: நீங்கள் விரும்பும் டிசைன்களில் புகழ்பெற்ற வெளிநாட்டு நகை வடிவமைப்பாளர்களின் கைவண்ணத்தில் நகைகளை செய்திடவும்
1: ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்
2: இலக்கம் 62 செட்டியார் தெரு கொழும்பு 11
0: நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம் இன்று மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள் சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்
3: நேரம் 9:32
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம் இன்று மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள் சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்
3: கட்டுக்கொண்டிருப்பது உல்லாச வழி கலேக நேரம் 9:32 இந்த வழியிலே அழைப்பில் ஒருவர் வணக்கம்
4: ஹலோ வணக்கம் நான் மாலக்கடை ஸ்ரீதரன்
3: சொல்லுங்கள் ஸ்ரீதரன்
4: எப்படி இருக்கிறீங்க
3: நல்லமா இருக்கும் நீங்க எப்படி இருக்கிறீங்க
4: நீங்க கேட்டா பிறகு எனக்கு நிலமே போச்சுது சித்திரை
3: வருஷம் ஏன் அந்த அளவில் ஏதாவது ஏமாந்திருக்கின்றீங்களா
4: பெரிய தொகையில் ஒரு 5,000 ரூபாய்க்குள்ளதான் ஒரு ஷர்ட் கோடர் வாங்கினேன் அதாவது வெள்ள ஷர்ட்ல மெல்லிய கருப்பு கோடு வேணும் அந்த
3: ஷர்ட்
4: அது கிடைக்கிறது கஷ்டம் நான் நெட்ல பார்த்தா ஓடர் பண்ணா நான் ஓட உடைய வழியாக காய்ச்சி திருப்பி எடுத்து கழிச்சவே
3: ஆனா
4: ஷர்ட்டை வந்தா அப்புறம் பார்த்தா 5,000 ரூபாய் போட்டு விற்கிற ஷர்ட் மாதிரி
3: தரம் இல்லாதது
4: தரவும் இல்ல
3: சரி அது அதாவது இப்படிதான் நிறைய விடயங்கள் இருக்கின்றன இந்த ஆன்லைன் ஊடாக நிறைய பேர் பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய தலைமுறையை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் சரியா இப்போ நீங்கள் நிறைய அனுபவம் மிக்கவர் அவை நீங்கள் ஏன் அப்படியான ஆன்லைன் ஊடாக கொள்வனவு தரமான பொருள் என்று நம்பி கொள்வனவு
4: செய்தீர்கள்
3: ஆகவே அது கவர்ச்சிகரமான ஒரு விளம்பரமாக இருந்தது உங்களுக்கு அது இப்படித்தான் அவர்கள் இது அப்படியான தரமற்ற ஆடைகளை அவர்கள் விற்பனை செய்திருக்கிறார்கள் அதில் மீண்டும் நீங்கள் அதன் பிறகு தொடர்பை படுத்தி கேட்கவில்லையா இது ஒரு வகையான திருட்டு தான் ஒரு வியாபாரம் விற்பனை எனும் போது அதிலே நம்பகத்தன்மை ஆமாம் நம்பகத்தன்மை என்பது இருக்க வேண்டும் அப்படி நிறைய நடந்திருக்கிறது ஒரு பொருளை காட்டி இன்னும் ஒரு பொருளை அனுப்பி வைப்பது தரமில்லாத பொருட்களை அனுப்பி வைப்பது அல்லது உடைந்த பொருட்களை அனுப்பிவிட்டு இல்லை அதுக்கு முழு பொறுப்பு நீங்கள் தான் என்று கூறுவது அல்லது ஒரு தரம் ஒரு விற்பனையாளருக்கு ஒரு பொருளை விற்றுவிட்டு அதன் பிறகு அந்த விற்பனையாளருடைய இலக்கங்களையே அவர்கள் தடை செய்து விடுவது இப்படியான நிறைய விளையாட்டுகள் எல்லாம்
4: இருக்கின்றன
3: இப்படியும் இருக்கிறது சரி இதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறது இதுல இருந்து நன்றி
4: நன்றி
3: பார்க்கலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் இருவருமே வணக்கத்தை ஒரே போல சொல்லுகின்றீர்கள் பாணியை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் கூறுங்க அடிக்கடி அப்படியா சரி ராஜாவுக்கு எப்படி ஒரு ஏமாற்றம் சம்பவித்திருக்கிறது
5: ஒரு சிறு ஏமாற்றம் 2 வாரத்துக்கு முன்பு நடந்தது
3: 2 வாரங்களுக்கு முன்பு என்ன நடந்தது
5: நான் ஒரு தவணை முறையில் கட்டும் ஒரு பொருளை வாங்கியிருந்தேன்
3: தவணை முறையில் கட்டக்கூடிய ஒரு பொருள் சரி
5: அதே கட்டி முடித்து கடைசி தவணை மட்டும் இருந்தது அதை நான் கட்டுவதற்கு அந்த அலுவலகத்துக்கு சென்றவுடன் அவர்கள் சொன்னாங்க இப்பொழுது சிஸ்டம் சேஞ்ச் மின்னுக்கு இருக்கிற அந்த மெஷினில் காசை போட சொல்லி அப்ப நான் சொன்னேன் எனக்கு அதெல்லாம் அனுபவம் கூடாதுல அப்ப அந்த உதவியாளர் ஒருவரை காட்டி இவருக்கு செய்து கொடுங்கள் என்று சொன்னவர் நான் அந்த அதுக்குரிய அந்த ஆவணங்கள் அந்த இந்த பெயர் ஐடென்டி கார்டு அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுத்து அந்த கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டையும்
3: கொடுத்து விட்டீர்கள்
5: ஓ ஆனா நான்

0: ஒரு 5000 தகவல கொடுக்கற அவர் அப்படியே போட்டு விட்டார். நான் செலுத்த வேண்டிய பணமும் 4500 ரூபாய். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், எங்க பேலன்ஸ் இருந்தால் இல்ல நீங்க இல்ல 5000 கொடுத்தீங்க நான் 5000 போட்டு விட்டேன் என்றார். நான் கேட்டேன், இதுலதான் உங்களோட அமௌண்ட் இது போட்டிருக்கே, நீங்கள் அதை பார்க்கவில்லையாண்டு. நான் அவருக்கு கொஞ்சம் கடினமாக பேசிவிட்டு, இந்த சேவை மற்றவர்களுக்கு செய்யாதீர்கள், நீங்கள் அந்த எவ்வளவு கட்ட வேண்டும் என்பதை நீங்கள்
1: அந்த குறிப்பிட்ட தொகை அவர்கள் எடுத்து விட்டு அவர்கள் மிகுதி பணத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும்.
0: அதை அவர் செய்ய தவறிவிட்டார்.
1: அதன் பிறகு தேவையில்லை, உங்களுக்கு கிடைக்கவில்லை அந்த பணம்.
0: அது கிடைக்கிறதுக்கு ஏதேதோ ஒரு முறை சொன்னார்கள், பேச வேண்டும்.
1: சரி, நீங்கள் கட்டிய பொருளாவது, உங்களுக்கு பணம் கட்டிய பொருளாவது கிடைத்ததா? அதெல்லாம் கிடைத்தது. ஆனால் இந்த மிகுதி பணத்தை அவர்கள் சரியான முறையிலே தரவில்லை. இதுவும் ஒரு வகையான ஒரு ஏமாற்றம் தான் சொல்ல வேண்டும். அல்லது ஏதோ ஒரு வழியிலே அவர்கள் இவ்வளவு காலமும் நம்பிக்கை நிறைந்தவர்களாக அந்த பொருளை சேமித்து உங்களுக்கு தருகிறார்கள் என்றால் மிகுதி பணத்தையும் அவர்கள் கொடுக்க வேண்டும். சரி, இதுவும் ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக அமைந்தது.
0: நல்ல பாடம் இருக்கு. அவருக்கும் ஒரு பாடம் புகுத்தி வந்து புகுத்தியும் வந்தேன்.
1: அப்படியா? சரி சரி, நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி.
2: இந்த படத்தியாலத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்ட கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0 70 336 21 23.
1: அல்லி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபனத்தின் அனுசரணையில் இலங்கை வானொலி தென்றல் எஃப்எம் வழங்கும்
2: அல்லியின் கவிச்சுரங்கம்
1: பிரதி வெள்ளிக்கிழமையும் பிற்பகல் 2 மணி முதல் 2:30 வரை உங்கள் தென்றலில் ஒலிபரப்பாகும்.
3: இருமலையும் காதலையும் மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சித்தாலேப இருமல் சிறப்ப குடிச்சா மறைக்க இல்ல முத்தாவே இல்லாம பண்ணலாம்.
4: சிறந்த ஆயுர்வேத மருந்து இருமலை இல்லாதொழிக்கும்.
3: நல்லா இருக்குல்ல.
5: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
6: உங்கள் விவசாயத்தை விருத்தி செய்ய விவசாய திணைக்கள பண்ணை ஒலிபரப்பு சேவையின் அனுசரணையுடன் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியை பிரதி சனிக்கிழமை தோறும் 9:15 முதல் 9:30 வரை தென்றல் அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள்.
5: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.

0: ஹலோ, வணக்கம். இந்த வழியிலே உல்லாச வழியிலே இணைப்பில் இருப்பவர் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுகிறீர்கள்?
1: சிவானி.
0: சொல்லுங்க. நல்லமா இருக்கும். சரி, சம்பவங்கள் எதுவும் தரமாக நடந்திருக்கிறதா?
1: சம்பவம் எனக்கு வேண்டியவங்க நம்பிக்கையா என்னட்ட வந்து சொன்னது, அவரோட மனசை தேத்தி கொள்றதுக்காக என்னட்ட வந்து சொல்லுவாங்க. விஷயங்களை குடும்பத்துல என்ன நடந்தாலும் சொல்லுவாங்க, யாரிடமும் சொல்ல மாட்டாங்க, என்னதான் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த விஷயத்தையும் சொன்னாங்க.
0: கட்டாயமாக இது விழிப்புணர்வு ஏனையோருக்கும் நடக்க கூடாது என்பதற்காக. ஆமா,
1: அவங்க அப்படி அவங்களோட குடும்பமே அப்படி ஒரு இதுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, சிக்க பண்ணாங்க.
0: அவ்வளவு பெரிய பாரதூரமான ஒரு ஏமாற்று வேலை,
1: பெரிய ஏமாற்று வேலை வந்து அவங்களோட மகன் செய்தது. விளையாடுறதாமா, எனக்கு உண்மையே எதுவுமே தெரியாது. அந்த காசு அவங்க ஒரு கேம் அந்த விளையாண்ட உடனே ஒரு 30,000 ரூபாய் முதல் அந்த படி எனக்கு வந்ததாம். 30,000 வந்து பிறகு 1,00,000 வந்ததாம். திரும்ப சொன்னாங்களாமா, நீங்க எவ்வளவோ தந்தாதான் 1,00,000 உங்களுக்கு சைத்து வரும் உங்களுக்கு சொல்லி. அப்ப பிறகு இந்தபடியும் அந்த காசு போடணுமாமே, போட என்ன செஞ்சுட்டு அந்த மிச்ச காசு அவங்க சொன்ன காசை போடுறதுக்கு அவங்க பெரிய மாட மகள்கிட்ட கால் பண்ணி, இந்த கக்காஜி எனக்கு கொஞ்சம் காசு கொஞ்சம் போட்டு விடுங்க, இவ்வளவு போட்டு விடுங்க, நான் தருவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. பிறகு அவங்க காசு போட்டு விட்டுருக்காரு. நல்ல பொடியன்னா, பொடியன்னா அந்த மாதிரி பொடிய
0: அவரும்
1: போட்டு விட்டுருக்குறாங்க. பிறகு அப்படி அப்படி பிறகு காசு கொஞ்சம் இவ்வளவு போடுங்க அவ்வளவு போடுங்கன்னு சொல்ல, அவர நண்பர்கள்ட்ட எல்லாம் காசு வண்டி வண்டி வண்டி போட்டு அனுப்பா, 10,00,000 10,00,000 ரூபாய் கடனா வந்து சொல்லி அவ்வளவு அழுறாங்க.
0: அதன் பிறகு அவருக்கு
1: கடன் வந்து என்ன செய்திருக்கு, இவங்களுக்கு காசு கொடுக்கணுமே, இன்னொருத்த வண்டி இந்த காசு வந்தாதான் அவங்களுக்கு கொடுக்கலாம், வீட்டுக்கும் தெரியக்கூடாது யாருக்கும் தெரியக்கூடாது. இப்ப அவங்கள்ட்ட வேண்டி இதை கொடுத்துட்டா இந்த காசு வண்டி அங்கே கொடுக்கலாம் சொல்லி சொல்லி நினைச்சு நினைச்சு இந்த பையத்துல நினைச்சு நினைச்சு பதட்டத்துல 10,00,000 வரைக்கும் இந்த படியன் கடன் பட்டுச்சு. தெரிஞ்சவங்க அவங்க எல்லாரும் காசு போட்டுட்டாங்க. ஓட 10,00,000 இன்னையுமே போல ஆளுக்கு ஒரு மாதிரி போயிட்டு பார்த்தேன். ஒரு கொஞ்ச நாள் ஆள் சரியில்லை, அது அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு ஒரு மாதிரியா போயிட்டு. 10,00,000 கடன் வரத்தான் வெளியில ஆக்கள் காசு கொடுத்தவங்க கேட்க தொடங்கிட்டாங்க. அவள் பெரிய மாடம் அவள் கால் பண்ணி, என்ன சித்தி நீங்க காசு கட்டீங்களா அப்படி, தம்பி காசு கட்டவனே என்று சொல்ல, அப்ப நானும் கேட்கல ஏடி எனக்கு இப்படி காசு எல்லாம் ஏன் கொடுத்தேன் என்று சொல்லி அப்படி எல்லாம் பிரச்சனை வர பிறகு ஒரு நண்பர்கள் எல்லாம் காசு கேட்க
0: நாங்கள் செய்திகளிலே கூட கேட்டிருக்கின்றோம், இப்படியான ஏமாற்று இப்படியே சிக்குண்டு அதனூடாக அவர்கள் மிக மனவேதனை அடைந்து விரக்தியில் சென்று விபரீதமான முடிவுகளையெல்லாம் எடுத்த பிள்ளைகளுடைய சம்பவங்கள் கூட செய்திகளாக வந்திருக்கும்.
1: அவங்க சொல்லல காரணம், பெரியனு குண்டுமாயிடக்கூடாது. பெரியன் ஏதாவது செய்து கொண்டா 4 பேர் தெரிஞ்சு
0: அவமானத்திலேயே,
1: அது அவமானத்திலையும் செய்யலாம், சில நேரம் கவலையில செய்யலாம், நாங்க கடம்பட்டு அம்மா அப்பா கதம் கட்டி கொண்டிருக்கிறாங்களே என்று அந்த இதுல செய்யலாம். அதுக்காக ஒரே ஒரு மகன் தான் அவங்க.
0: ஆகவேதான் பிள்ளைகளை இந்த ஆன்லைன் விளையாட்டுக்கு செல்ல அனுமதிக்க கூடாது, அனுமதிக்கவே கூடாது. அதாவது உங்களுக்கு பணம் கிடைக்கும், பரிசு கிடைக்கும் என்று போலியாக வரக்கூடிய இந்த ஆன்லைன் கேமிங் இவற்றிலே பிள்ளைகளை நாங்கள் அல்லது தெரிந்தால் கூட உடனடியாக அதிலிருந்து அவர்களை வெளியேற்ற அல்லது இது பற்றிய விழிப்புணர்வுகளை பிள்ளைகளுக்கு முன்கூட்டியே கற்றுக் கொடுக்க
1: வேண்டும். இன்ன வரைக்கும் அவன் பெரியல ஒரு வார்த்தையும் அவங்க தவறாவும் பேசல பேசவே இல்ல. காரணம் என்ன, அவர் மனசு உடஞ்சு போயிரும், ஏதாவது செய்து கொண்டு வேறு ஒரு ஆம்பளை பிள்ளை அவரையும் சமாதானப்படுத்தி இந்த காசை இன்னொரு இடத்துல கடம்பட்டு கடன் குடுக்கறாங்களாம் அவங்க.
0: சரி, இதுவும் இனியோருக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினை, தங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை கண்காணிப்பதற்கு. சரி, நன்றி அம்மா. நன்றி
1: நன்றி
0: நன்றி.
2: SPB சித்ரா 90s ஹிட்ஸ்க்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி, 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி, 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொழும்பு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: வானம் பாடிகள்,
2: வானம் பாடிகள்
1: ஆற்றலால் அவதியை ஆளும்
2: இளையோரின் களம்.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 1:30 முதல் 2 மணி வரையும்
1: வானம் பாடிகள் உங்கள் தென்றலில்
2: உங்கள் திறமையை வெளிப்படுத்த நாம் தரும் சந்தர்ப்பம்.
4: தீர்வு 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
5: 10 மணிக்கு இன்னும் 5 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. இந்த கணினி தொழில்நுட்பம், மின்னணு சாதனங்கள் அல்லது இணையம் சார்ந்த விடயங்களிலே ஏமாற்ற பட்ட சம்பவங்கள், இது ஏனையோருக்கு ஒரு படிப்பணியாக இருக்கும். ஆகவே இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இது. வணக்கம்.
6: அவர் 798 ரூபா போட்டுருக்காரு. இப்ப இவர் 798 ரூபா போட்டுட்டு வாங்கிட்டாரு. 30ஆம் தேதி இரவு போட்டாரு. நான் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் தான் கோல் வேணும் சொல்லிக்கு, அதாவது தொலைபேசி எடுக்கலாம்.
5: அதன் பிறகு
6: வேலை செய்யவில்லை, போன் தொலைபேசி எடுக்க முடியவில்லை, மற்ற எல்லாம் வேலை செய்தான் தொலைபேசி.
5: ஆகவே இதுல உங்களுக்கு எங்கு சந்தேகம் வந்தது? அதாவது இந்த கைபேசியை ரீலோட் செய்யக்கூடிய அந்த இடங்களிலாம் அல்லது அந்த உங்களுடைய தம்பி மீதா அல்லது நீங்கள் இந்த பரிவர்த்தனை, அதாவது உங்களுடைய டேட்டாவை இன்னும் ஒருவர் பயன்படுத்தக்கூடிய வசதி அந்த கைபேசியினுடைய சகல விடயங்களும் அவரிடம் இருக்கிறதா?
6: இதுல
5: நீங்கள் ஏமாற்றப்பட்டதாக நினைக்கின்றீர்கள்?
6: இருக்கின்ற
5: தோணுகிறது. அதாவது குறைவாக போட்டு விட்டார்களாக கருதுகின்றீர்கள். குறித்த பணத்தை சரியாக இடாமல் குறைவாக.
6: அவ 2-3 பேர் என்னோட நண்பர்கள்ட்ட விசாரிச்சு பார்த்ததில் அவர்கள் சொன்னார், இல்லை அக்கா 798 ரூபா போட்டா தொலைபேசியும் எடுக்கலாம்னு சொல்றாங்க.
5: இல்ல, அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும் கைபேசியிலே, இவ்வளவு நீங்கள் ரீலோட் செய்திருக்கின்றீர்கள் என்று உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும். அப்படி வரவில்லையா?
6: அது வந்தது. 798 ரூபா போட்ட உடனே எனக்கு வந்தது.
5: எவ்வளவு வந்தது?
6: 798.
5: அப்படி என்றால் அவர்கள் சரியாக தான் போட்டிருக்கிறார்கள், பணத்தை செலுத்தி இருக்கிறார்கள்.
6: காரணம்
5: என்னவென்று தெரியவில்லை. சில சமயங்களிலே உங்களது தேசிய அடையாள அட்டை இலக்கம் வேறு ஒருவருக்கு இருந்தால் நிச்சயமாக அவருடைய கைபேசியிலே அந்த செட்டிங் முறைகளை செய்திருந்தால், இருவருக்குமே அதை பாவிக்கக்கூடிய அந்த வசதியை அவர் செய்திருந்தால், நீங்கள் உங்களது கைபேசியில் போட்டாலும் அவர் அந்த டேட்டாவையோ அந்த அத்தனை விடயங்களையும் அவர் பாவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படியும் செய்யலாம். தொழில்நுட்பம் அவ்வளவு வேகமாக இருக்கிறது. அதாவது உங்களுக்கு சரியான பணம் காட்டும், இவ்வளவு போட்டிருக்கின்றீர்கள் என்று, ஆனால் நீங்கள் பாவித்திருக்க மாட்டீர்கள். உங்களுடைய அத்தனை விடயங்களையும் இன்னும் ஒருவர் பாவித்து கொண்டிருப்பார். அப்படி பாவிக்கிறார் என்று சொன்னால் அது உங்கள் சார்ந்த அல்லது குடும்பத்தில் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும், அல்லது உங்களுடைய நட்புகளாக இருக்க வேண்டும். உங்களுடைய சகல விடயம் தெரிந்து அவர் கைபேசியிலே அதை சரியாக செய்து வைத்திருந்தாலும் செய்யலாம். நிறைய விடயங்கள் இருக்கின்றன. இது நீங்களே போய் செய்ய வேண்டிய விடயம், அல்லது வேறொருவர் சரியான இந்த ஆப்புகளை கையாளுகிறாரா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய கைபேசியிலே உங்களது இலக்கங்களை குறிப்பிட்டு அப்லோட் செய்து பாவித்தாலும் உங்களுக்கு இங்கு பணம் வெட்டும், ஆனால் அவர் பாவித்து கொண்டிருப்பார். நிறைய விடயங்கள் இருக்கின்றன. இது பற்றி மிக தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுமா. நன்றி, நன்றி. உங்களுடைய அனுபவம் கொஞ்சம் தீர விசாரித்து பாருங்கள். நன்றி நன்றி. தொழில்நுட்பத்தை நாங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஓரளவு தொழில்நுட்ப அறிவை நாங்கள் வளர்த்து கொள்வது தேவையான ஒன்று இந்த காலகட்டத்திலே. என்னால் இலகுவாக வாழ்க்கையை கொண்டு நகர்த்துவதற்கு இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை முறைகள் தேவை, அது தெரிந்து கொள்ளவே வேண்டும். ஆனால் அது பற்றிய விழிப்புணர்வும் எங்களுக்கு மிக, இந்த கணினி தொழில்நுட்பம் மின்னணு சாதனங்களை பயன்படுத்தும் போது இணையம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் அதிலே நாங்கள் பயன்படுத்தும் போது அது பற்றிய ஓரளவான அறிவு வந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. இதுவும் நல்ல ஒரு விழிப்புணர்வு தான் அவர் சொன்னது போல. சரி, தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு 12 மணி வரையும் வாய்ப்பு தந்திருக்கின்றோம். அழையுங்கள், தென்றல் பண்பலையோடு இணைந்து கொள்ளுங்கள். கலையக நேரம் 10 மணி, இலங்கை ஒலிபரப்பு ஸ்தாபனம் தென்றல் FM.
7: All the news.
1: மணிச்செய்திகள் அனுசரணை.
8: RS ஒர்க்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒர்க்கு கம்பிகள்.
9: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
10: பிராண்ட் நியூ லிப்ட்களை பொருத்தி தரவும் பராமரிக்கவும் பழுது பார்க்கவும் நவீனமயமாக்கவும் லிப்ட் சார்ந்த தேவைகளுக்கு நாடளாவிய ரீதியில் சேவையாற்றும் ஹான்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்.
11: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
1: உள்நாட்டு செய்திகள்.
5: எதிர்வரும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி அளவில் சகல முன்பள்ளிகளையும் பதிவு செய்ய வேண்டும் என அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் முன்பள்ளி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்துள்ளார். பதிவு செய்யப்படாத முன்பள்ளிகளின் பெயர்கள் பகிரங்கப்படுத்தப்படும். இத்தகைய முன்பள்ளிகளுக்கு பிள்ளைகளை அனுப்ப வேண்டாம் என பெற்றோருக்கு ஆலோசனை கூறப்போவதாக அமைச்சர் கூறினார். தென்மகன முன்பள்ளிகளிலே நிலவுகின்ற பிரச்சினைகள் பற்றி பேசுவதற்காக மாத்தறை மாவட்ட செயலகத்தில் கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் உரையாற்றினார்.
12: வெளிநாட்டுச் செய்திகள்.
5: ஹோர்முஸ் நீரிணையில் ஈரானுக்கு சொந்தமான 7 அதிவேக படகுகளை அமெரிக்க படைகள் தாக்கியிருப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த நீரிணை மூடப்பட்டதால் சிக்கியிருக்கும் கப்பல்களை வெளியே கொண்டுவர தமது படைகள் உதவும் என அமெரிக்கா அறிவித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. நேற்று தமது படகுகளும் தாக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், தென்கொரியா ஆகிய நாடுகள் அறிவித்துள்ளன.
1: விளையாட்டுச் செய்திகள்.
5: IPL கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் 48வது போட்டி இன்று நடைபெறவுள்ளது. போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் மோதவுள்ளன. போட்டி 7:30 டெல்லியில் உள்ள மைதானத்தில் ஆரம்பமாகும்.
13: நவீனமயமாக்கவும்
5: மத்திய
11: மாகாண பாவனையாளர்கள் நலன் கருதி புதிய கிளை இலக்கம் 2 பேராதனை வீதி கண்டியிலும் இந்த கதையெல்லாம் ஏற்ற சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பிக் கொடுக்கலனா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன். உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
14: On your favorite radio station, you're listening.
15: Right person, right choice.
11: சிந்தித்து செயல்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தை நிலைபெறச் செய்வோம். நமது பங்களிப்பினை வழங்குவோம்.
16: மின்சாரம் வீணாகும் மின் உபகரணங்களிலிருந்து மின்சாரத்தை சேமிக்கும் மின் உபகரணங்களுக்கு மாறுவோம்.
11: சுரக்கிமோ
17: இலங்கையை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
18: உல்லாச வேளை, கருத்துக்கள் களமிறங்கட்டும், காலை பொழுது கலகலப்பாகட்டும். உல்லாச வேளை, உல்லாச வேளை.

0: ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், கொழும்பு 10 மாளிகாவத்தை. ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், நேரம்
1: 10:10.
0: ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், முச்சக்கர வண்டிகளுக்கு தேவையான சகல விதமான உதிரி பாகங்களுக்கு ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், எண்டோரன்ஸ், வேரோக், கிரீவ்ஸ், என்ஆர்பி, மோட்டோவின், லூமேக்ஸ், யூஆர் மற்றும் பிராண்டட் உதிரி பாகங்களின் ஏக விநியோகஸ்தர்கள் ஜீனத் டிரேடிங் பிரைவேட் லிமிடெட், கொழும்பு 10 மாளிகாவத்தை.
1: உள்ளசவளை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். உரையாடுவதாக இல்லை, இன்னும் ஒருவருக்கு சந்தர்ப்பம். வணக்கம்,
2: இனிய காலை வணக்கம். எங்கள் அன்பு அறிவிப்பாளர் அனுஷா மேடத்திற்கு
1: வணக்கம்.
2: நான் கலவன் பேசல மேடம், இப்பதான் வாட்ட மேடம் லைனுக்கு.
1: அதான் அமைதியாக இருந்தேன், கூறுங்க.
2: நல்லா இருக்கீங்க மேடம்?
1: நானமா இருக்கிறோம், கூறுங்க.
2: நல்ல அருமையான செலக்ட் மேடம். எனக்கு மேடம், நான் ஒரு குறிப்பிட்ட வங்கி மேடம் பேர் கொடுத்த விரும்பல, அதாவது கணக்கு கொண்டு ஆரம்பிச்சிருக்கேன் மேடம், கணக்கு கொண்டு இருக்கு மேடம். இப்போ மேடம் எனக்கு ஒரு இப்போ நடந்து ஒரு 2 வருஷம் இருக்கும் அந்த சம்பவம். இப்போ அங்கேருந்து ஒரு பதில் வந்து ஒரு கோல் எடுத்து காய்ச்சல் மேடம், உங்களுக்கு நம்பர்லாம் சொன்னார் மேடம், எங்களோட அந்த கணக்கு இலக்கம் எல்லாம் சொன்னார், சொல்லி சொன்னார். உங்களுக்கு பிரைஸ் ஒன்று விழுந்துருக்குது,
1: பரிசு
2: 1,00,000 காசு. நீங்க 30,000 கட்டினா 1 கிலோமீல உங்களுக்கு கிடைக்கும். அப்ப மேடம் சரின்ட்டு நான் அவசரப்பட்டேன். நம்ம மகன் வந்து ஐடி நல்லா செய்வார் மேடம், அவர் வீட்டில் 10 லட்சம் வர்றாரு. அப்ப அவர் சொன்ன மேடம், மகன் இப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்ப நீங்க பேசாம சொன்னா அவர் மேடம் ஒன்னு தேடி பார்த்தாரு மேடம், அந்த கம்ப்யூட்டர்லாம் அடிச்சு பார்த்தாரு. அப்படி ஒரு ஆள் அது இல்லை மேடம், அந்த தொலைபேசி இலக்கத்துக்குரியவர் இல்லை. அப்ப அவர் சொன்னார், நான் இங்க தான் தெரியல தான் வேலை செய்யறேன் அப்படின்னு. அப்ப அப்படியேப்பட்டவர் இல்லை மேடம். பிறகு சொன்னார், அப்ப மகன் சொன்னார், நீங்க அப்பா நீங்க கோல் எடுங்க, நான் கழிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப நான் எடுத்தேன் மேடம், ஸ்கிரீன் போச்சு எடுக்கலன்னா திருப்பி அவர் எடுத்தாரு. எடுத்தா அப்ப மகன் என்னோட வீட்டில் நான் கேட்டேன், சரி நீங்க அந்த காசை போட்டு எடுங்க, நான் உங்களுக்கு அந்த காசை தரேன் அப்படின்ட்டு. நீங்க 30,000 கட்டினா 1,00,000 தர மேடம் சொல்றாரு.
1: நீங்கள் அவருக்கே ஒரு ட்விஸ்ட் வைத்து விட்டீர்கள்.
2: அவருக்கு மேடம் நான் சொன்னேன், நீங்க எடுத்து மிச்ச காசை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. அப்ப கூட திருப்பி லைன்ல விட மகன் வந்து தேடி தேடி பார்த்தாருமா கிடைக்கவே இல்லை மேடம். பிறகு நான் பேங்க்ல போய் அறிவிச்சேன், அறிவிச்சு அவங்க சொன்னாங்க, மேடம் இப்படி மோசடிகள் நிறைய இருக்கு ஐயா, நீங்க ஏமாறாதீங்க, நல்ல வேலை நீங்க கொடுக்காது. நான் சொன்னா அப்படி ஏமாறதுல எந்த இலக்கம் அவருக்கு எப்படி தெரியும் கேட்டேன்.
1: ஆமாம், அது எப்படி தெரியும்
2: அவருக்கு எப்படி தெரியும்? இப்ப இதுல தான் ரகசியம் போயிருக்கணும், எப்படியோ எடுத்துருக்காரு ஐயா, எப்படியோ போயிருக்கும். இப்படித்தானே மேடம் நாங்கள் அந்த வங்கி அட்டையில காசு எடுப்போம் தானே மேடம்.
1: காசு எடுக்கும் போது எடுத்ததன் பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த டிஜிட்டல் எண்கள் இருக்கின்றன தானே, நீங்கள் ஒரு எண்ணை டைப் செய்து பணத்தை எடுக்கின்றீர்கள், எடுத்த பிறகு அதை அழித்து விட்டு வர வேண்டும். அழிக்க வேண்டும் என்றால் ஒரு 4-5 இலக்கங்களை நீங்கள் அப்படி இழுத்து விட்டு வர வேண்டும். ஒவ்வொரு முறையும் நானும் அப்படித்தான், பணத்தை எடுக்கும் போது எல்லாம் எடுத்து முடிந்த பிறகு அழித்து விட்டு வருவேன். அந்த அது அது தட்டச்சு போன்ற எண்களாக இருந்தாலும் அல்லது டிஜிட்டலாக இருந்தாலும் அது ஒரு முறை இழுத்து அழித்து விட்டு வருவது நல்லது அந்த எண்களை. இன்னொருவர் அங்கு இருந்து கொண்டு அதை எடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் செய்ய வேணும். அதுபோல் நாங்கள் எங்களுடைய பாஸ்வேர்டை நாங்கள் அடிக்கும்போது கூட அங்கு உங்களுக்கு தெரியும் கேமரா இருக்கும், ஆனால் கையால் ஒரு கையால் மூடிக்கொண்டு தான் நாங்கள் அடிக்க வேண்டும். ஏனென்றால் யாரையுமே நம்ப முடியாது. ஆகவே நாங்கள் எங்களுடைய பாஸ்வேர்டை அடிக்கும்போது ஒரு கையால் மூடிக்கொண்டு தான் நாங்கள் பாஸ்வேர்டை டைப் செய்ய வேண்டும். அது பின்னால் இருப்பவருக்கும் தெரியாது, கேமராவுக்கும் தெரியாது. ஆகவே அதுவும் மிக அவதானமாக நீங்கள் இருக்க வேண்டும் பணங்களை எடுக்கும்போது. ஏனென்றால் ஒருவருடைய உழைப்பு, வியர்வை சிந்திய உழைப்பு, அந்த உழைப்பில் பெறுகின்ற அந்த பணத்தை வேறொருவர் ஏமாற்றி மிக இலகுவாக அனுபவிக்க நாங்கள் விடக்கூடாது.
2: என்ன?
1: சரி, நன்றி குணசீலா.
2: இன்னும்
1: ஒருவர் அழைப்பிலே வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: ஃபர்சானா,
1: கூறுங்க, உங்களுக்கு என்ன நடந்திருக்கிறது?
3: எனக்கு இல்லை மேடம், அக்காவுக்கு நடந்தது. அவங்க ஒரு சலூன்ல வேலை செய்யறாங்க. அப்படி போன நேரத்துல ஒரு பெண்ணோட பழக்கமாகி போன் நம்பரை கொடுக்கறவங்க பண்ணிக்கொண்டு அப்படி கொஞ்ச நாள் போன நேரம் அவங்க அந்த அந்த லேடி வந்து எங்களோட அக்கா கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்படித்தான் வெளிநாட்டுல ஒரு இருக்கிறாங்க, அவங்களை கொஞ்சம் நல்லா காத்து பாக்குறவங்க, அவங்களுக்கு உடம்ப முடியாது, அதனால அவங்க அவங்களோட காசு எல்லாத்தையுமே இலங்கையில் இருக்கிற யாரோ கஷ்டப்படுறவங்களுக்கு நோயாளிகளுக்கு அப்படி கொடுக்கறதுக்கு ஒரு வழி தேவை அவங்களுக்கு. அதனால நீங்க அவங்க அக்கௌண்ட் நம்பரை தாங்க அப்படின்னு சொல்லி எங்க அக்காவோட கொஞ்சம் நல்ல நம்பிக்கையா பழகி
1: கொடுத்துட்டு
3: நீங்க சொன்னா நீங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு காசு ஒரு 400,000 மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு 4 crore rupees நாங்க தருவோம் சொல்லி. இவக்கு அவ்வளவு வசதி இல்லாத கேட்டு அவங்க எங்க அப்பாட்டையும் வந்தேன். அப்ப எங்க அப்பா கொடுக்கல. அப்ப அப்படி எல்லாம் கேட்டு எப்படியோ 4 lakhs காசை போட்டுட்டான். அப்ப வந்து அந்த என்னது வீடியோ போன் வீடியோ எல்லாம் காட்டிருக்காங்க அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து காசு பெட்டியில அடுக்கிற மாதிரி அப்படி எல்லாம் வீடியோ எல்லாம் காட்டிதான் ஏமாத்திருக்கிறேன். அப்ப இவங்க காசு போட்டதோட அவங்களோட போன் நம்பர் அப்படியே வேலையா போயிடுச்சு. அதாவது இல்ல அந்த நம்பரே இல்ல என்னன்னு தெரியல. அவன் காசு போடுறதுனால எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி ஏமாந்ததுக்கு அமைச்சம் மத்த எல்லாருமே கேட்டது இப்ப யாரப்பா காசு பெட்டியில போட்டு இந்த வழி அனுப்புறது எல்லாமே பேங்க் வங்கி மூலமா தானே வாங்கல் பண்றது.
1: சில சமயங்களிலே அதிக பணம் தருகின்றோம் என்று கூறும் போது உங்களுடைய சொந்த உறவுகளாக இருந்தாலும் வீட்டில் இருப்பவர்களுக்கு சொல்லாமல் செய்து விடுகிறார்கள். ஒரு ஆலோசனை கேட்காமல் செய்து விடுகிறார்கள் அந்த பண ஆசையின் காரணமாக. ஒரு அறிவுரை கேட்போமே, மூத்தவரிடம் 4-5 பேரிடம் அறிவுரை கேட்கும் போது ஒரு தீர்வு கிடைக்கும். ஏமாறாமல் நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். அதையெல்லாம் அந்த காலத்திலே ஒரு கூட்டு குடும்பம் இருந்தது ஒரு விடயம் செய்யும் போது பலரிடம் ஆலோசனை பெறுவார்கள் என. இதுவும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு இனி இருக்கு.
3: ஆமா இவங்க வந்து யாருக்கிட்டயும் எதுவுமே சொல்லல. கடைசி ஏமாந்த பிறகுதான் இப்படி இப்படித்தான் எனக்கு வீடியோல காட்டினாங்க இப்படி காட்டல அவங்க பெட்டியில எடுக்கிறாங்க. அப்பதான் எல்லாரும் கேட்டிருந்தேன் இப்ப யாராவது காசு பெட்டியில அப்படி பிளைட்ல கப்பல்ல போட்டு விட்டுருது. இப்ப எல்லாம் வங்கி மூலமா தானே கண்ணி மூலமா தான் ஏமா நடக்கிறது அப்படின்னு.
1: இது நடந்து எவ்வளவு காலம்?
3: இப்ப ஒரு 2 வருடங்கள் இருக்கும்.
1: 2 ஆண்டுகளுக்கு முன்.
3: ஆமா போலீஸ்க்கு போனாலும் அவங்களும் இவங்களுக்கு தான் சொன்னது இவ்வளவுதான் நாங்கள் சொல்றோம் தானே நியூஸ்லயும் சொல்றோம் பத்திரிகையிலயும் பாத்துருங்க இவ்வளவு
1: விழிப்புணர்வு இருந்தும்
3: இருந்து இவ்வளவு நீங்க ஏமாறுவீங்களான்னு கேட்டு கடைசியில அங்கனீங்களை கடன் படுறது இவங்க.
1: ஆகவே அவர் இழந்த பணம் எவ்வளவு?
3: 4 lakh rupees போட்டாங்க.
1: 4 lakh rupees
3: 4 lakh போட்டாங்க. ஆமா
1: சரி.
3: கஷ்டப்பட்ட குடும்பம் அந்த பணத்தை 4 crore என்று சொன்னதுமே கொஞ்சம் அவங்க வந்து 4 crore இவங்களுக்கு கொடுத்து இங்க பங்குன்றது அவங்க வந்து ஏதாவது ஒரு வழியில ஒரு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு அப்படி ஏதாவது கொடுக்கலாம் தானே. தனி நபரை தொடர்பு கொண்டு அப்படி இப்படி கொடுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க தானே. இப்ப யோசிக்க வேணும் தானே.
1: அவருடைய விளையாட்டுத்தனமும் வெகுளித்தனமும் அறியாமையையும் கண்டுகொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஏமாற்றி விட்டார்கள் இலகுவாக. சரி நன்றி நன்றி. நல்ல ஒரு பாடம் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு இப்படியும் நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். நன்றி அம்மா. நன்றி
3: நன்றி.
4: திருமணம் வலிமா கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
1: 10:17.
5: Grand Zenith, Colombo's premier banquet destination, where elegance, exceptional cuisine, and flawless service come together, with secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith. Call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.

0: கலைகண்ணீர் 10:22 இலங்கை ஒளிபரப்பு கொடுத்தாபனம் தென்றல் பண்பலையிலே உல்லாச வேலை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திருமதி சரஸ்வதி லவ்குமார். எப்படி
0: நலமாக இருக்கிறோம்? தலை மன்னார் எப்படி இருக்கு சரஸ்வதி? மழையா, வெயிலா, கோடையா?
1: மழை வந்தால் உண்மையிலே அது ஒரு பெரிய
0: சந்தோஷமாக இருக்கும்.
1: சரியான வெயில் தான், ஆனால் இப்போது கொஞ்சம் காற்று இருக்கு,
0: காற்று வீசுகிறது. 15ஆம் தேதிக்கு பிறகு காலநிலையிலே சடுதியான ஒரு மாற்றம், ஆகவே இந்த வெப்பம் எல்லாம் குறையக்கூடிய சாத்தியம் இருக்கிறது. சரி, கூறுங்க, நீங்கள் இந்த டிஜிட்டல் சாதனங்களை கையாளும் போது அல்லது இந்த செயலிகளை கையாளும் போது ஏமாந்திருக்கின்றீர்களா, அல்லது ஏனையோருக்கு நடந்த விஷயம் உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருந்தது?
1: ஏனென்றால் நான் அதில் அகப்படவில்லை. அந்தளவு தூரம் நான் அதை உண்மையிலே எனக்கு வந்து தெரியாத அழைப்புகளை நான் எப்போதுமே தூக்குவது இல்லை. அதை நான் வளமையாக கொண்டிருக்கிறேன். சில நேரம் தெரிந்தவர்கள் இருப்பதை கூட
0: இல்லை, தெரியாத அழைப்புகள் என்று சொல்ல முடியும். இப்பொழுது நீங்கள் ட்ரூ காலரை போட்டு வைத்தால் யார் அழைத்தாலும் பெயரோடு வரும், அதை கண்டுகொள்ளலாம். இது தேவையற்ற அழைப்பு என்றால் நீங்கள் வந்து அதை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. தேவையற்ற குறுஞ்செய்திகள் என்றால் நீங்கள் அதை கண்டுகொள்ள தேவையில்லை, கடந்து செல்லலாம்.
1: நிச்சயமா, நிச்சயமா நான் அதை கையாளுவதே இல்லை உண்மையிலேயே. அப்படி இது என்னுடைய சகோதரருக்கு நடந்தது. ஏனென்றால் அவர் ஒரு நாள் ஒரு 8 மணி இருக்கும் அவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. நிச்சயமாக இது பலருக்கும் இது இப்படி வந்திருக்கும். சில நேரங்களில் அவர்கள் ஏமாந்து கூட இருக்கலாம். என்னவென்றால் ஒரு வயோதிபர், அதாவது ஒரு நாட்டின் பெயரை சொல்லி, இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு வயோதிப தம்பதியினர்களுக்கு குழந்தைகள் இல்லை, அவர்களுடைய பாரி அளவான பணம்,
0: அதாவது
1: அதை வந்து உங்களுக்கு அவர்கள் தந்திருக்கிறார்கள். ஒரு பேங்க் முகாமையாளர் பேசுவதாகத்தான் அவர்கள் பேசினார்.
0: வங்கி முகாமையாளர்,
1: வங்கி முகாமையாளர் பேசுவதை போலத்தான் அவர் பேசினார். அப்போ நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல இருந்து பேசிக்கொண்டிருந்த நேரம் தானே, அப்பா அம்மா சொன்னாங்க, அந்த அழைப்புக்கு நீ பதில் கொடுக்காதே, நீ கட் பண்ணு என்று சொன்னார்கள். ஆனால் என் சகோதரர் இல்லை, பார்க்கலாம் என்று. அப்ப அவர் வேற என்ன, இது பற்றி உங்களுக்கு வேறு தகவல்களை நீங்கள் வெளியே இதை கசிய விட வேண்டாம், அது உங்களுக்கு பாதுகாப்பை கருதி நாங்கள் மீண்டும் உங்களுக்கு தொலைபேசி எடுப்போம், நீங்கள் அப்போது நீங்கள் எங்கே வர வேண்டும் என்று நாங்கள் சொல்றோம் சொன்னாங்க. அப்ப சரின்னு சொல்லி இன்னும் அடுத்த நாள் போல அவருக்கு வந்து அழைப்பு வந்தது என்னன்னு சொன்னா, நீங்க கண்டிக்கு வாங்க, நீங்கள் யாரையும் கூட்டி வர வேண்டாம், ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒரு 20 லட்ச ரூபாய் பணம், இது எத்தனையும் உங்களுக்கு வந்து கொண்டு சேர்ப்பதற்காக 20 லட்ச ரூபாய் பணம் நீங்கள் தர வேண்டியிருக்கும் அப்படி என்று சொன்னவன்னு அவர் சொன்னார். பரவாயில்லை, தரலாம், நீங்கள் தரும் பணம் இருக்கு தானே, அதுல இருந்து எடுத்து தரலாம் தானே அப்படி என்று அவர் சொன்னார். அவர் சொன்னார்கள், அதற்கு அங்கிருந்து பதில் எப்படி வருகிறது தெரியுமா, நாங்கள் உங்களிடம் கையளிக்கும் வரை அந்த கையளித்தவுடன் நாங்கள் அங்கிருந்து சென்று விடுவோம், அதற்கு பிறகுதான் நீங்கள் அதை பார்க்க
0: வேண்டும். கைபேசியே வந்து நீங்கள் வந்து போலீசாருக்கு கொடுக்கவில்லையா அந்த தகவல்களை?
1: இல்லை, நீங்க உழுதா கேளுங்க. அப்புறம் இவர் என்ன சொன்னார் என்றால், வெளியில் மற்ற சாதாரணமானவர்களுக்கு சொன்னால் தானே எனக்கு பாதுகாப்பு இருக்காது, நான் உங்களை வந்து சந்திக்கும் போது, இவரும் விளையாட்டாகத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார், சந்திக்கும் போது நான் காவலர்களின், அதாவது உதவியோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இதற்கு முன் அது அவருடைய அந்த பண பொதி இப்படி பொதி செய்யப்படுகிற எல்லா விதமான படங்களையும் இவருடைய தொலைபேசிக்கு வந்து
0: விட்டது.
1: உண்மையிலே ஒரு ஆச்சரியம் எங்களுக்கு. அவருக்கு என்னுடைய சகோதரர் சற்று நேரம் இப்படி இருக்க கூடுமோ என்று கூட அவர் சிந்திக்கின்ற அளவுக்கு அப்படி ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். திருப்பி இவர் சொன்னார், நான் வந்து காவலர்களோட உதவியோடு, காவல் உதவியோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் என்று சொன்ன, நான் உங்களுக்கு பிறகு எடுக்கிறேன் என்று சொல்லி வைத்தவர்கள் தான்.
0: அதன் பிறகு இல்லை,
1: அதன் பிறகு இல்லை. இது வந்து உண்மையிலேயே நாங்கள் கண்ட ஒரு விஷயம். அன்பு சகோதரி, உண்மையிலேயே பல விஷயங்கள் எங்களுடைய தொழில்நுட்ப சாதனங்களின் வரவு ஒரு
0: நல்லது, எங்களுக்கு நல்லது, பயன்பாடு நல்லது.
1: ஆனால் உண்மையிலேயே என்னங்கண்டா நான் சொல்கிறேன், அதை வந்து தவறாக பயன்படுத்தாதீர்கள், மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகின்ற விதமாக பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் ஒரு விஷயம் நான் இதை சொல்லு உங்களுக்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். நீங்கள் என்னுடைய அன்பு சகோதரி, ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் தயாரிப்பதற்கு இவ்வளவு கஷ்டப்படுவீர்கள், உங்கள் நேயர்களோடு உரையாடுவதற்கு நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவீர்கள், அதே நேரத்தில் நீங்கள் கொடுக்கின்ற தலைக்கு ஏற்றவாறு பேசுவதும் எங்களுக்கும் சாதாரணமாக கொஞ்சம் கஷ்டப்படுகிறோம் இல்லையா? ஆனா வெளியே இருக்கின்ற நான் உங்களை உங்கள் நிகழ்ச்சியை விமர்சிப்பது அழகா, அதை புரிந்து கொள்ள வேண்டும். சுயபட நிகழ்ச்சியை உங்களால் பேச முடியுமாண்டால் பேசுவார்கள் வாருங்கள், நாங்கள் ரசிக்க காத்திருக்கிறோம். இன்றைக்குமே அன்னை வானொலி எங்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தியதில்லை, அலுப்பை ஏற்படுத்தியதில்லை, அதனால தான் அதை நாங்கள் தொடர்கிறோம். நன்றி சகோதரி.
0: மிக்க நன்றி, மிக்க நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. சரி, இனியொரு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழியுங்கள், தென்றல் பண்பலையோடு இணையுங்கள்.
2: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு, 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள், சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில், கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.

0: கெக்குலோ சிறந்த ஆயுர்வேத மருந்து, அதிசிறந்த மனங்களுடன் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக.
1: சிந்தித்து செயல்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தை நிலைபெறச் செய்வோம். நமது பங்களிப்பினை வழங்குவோம்.
2: மின்சாரம் வீணாகும் மின் உபகரணங்களிலிருந்து மின்சாரத்தை சேமிக்கும் மின் உபகரணங்களுக்கு மாறுவோம்.
1: சுரேகிமோ, இலங்கையை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
3: இந்த மரத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்தே அதிக லாபமிட்ட கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: இந்த வார்த்தையாளத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்கியோர்.
1: இரும்பு துருப்பிடித்தலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரே வழி பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். மறந்து விடாதீர்கள், பெயர் பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். தற்போது ஜனதா ஸ்டீலிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். இரும்பு துருப்பிடித்தலை எதிர்த்து போராடுவதற்கான ஒரே வழி பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். மறந்து விடாதீர்கள், பெயர் பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். தற்போது ஜனதா ஸ்டீலிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ்.
2: உங்கள் பொன்னான பொழுது பூவாக மலர 12 மணி முதல் 3 மணி வரை தென்றலின் மதிய விருந்தோடு இணைந்திருங்கள். சுவாரஸ்யமான துணுக்குகள், உலக நடப்புகள், வினோத தகவல்கள் என பல்சுவை அம்சங்களோடு பாடல்களும் கேட்டு மகிழ மதிய விருந்து. மதிய விருந்து உங்கள் தென்றலில்.
0: சிட்டி டு சிட்டி, நகரத்தில் இருந்து நகரத்திற்கு
3: உங்கள் சிட்டியில் உங்களோடு நாங்கள். சனிக்கிழமை தோறும் மாலை 3 மணி முதல் உங்கள் தென்றலில்
0: உங்கள் நகரத்தின் பெருமை கூற வருகின்றோம்.
4: கலிக நேரம் 10:40. இந்த வழியிலே முகநூலிலும் பல்வேறு பதிவுகள் இது பற்றிய விழிப்புணர்வு தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. வந்து நேர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். காங்கேசந்துறையிலிருந்து சிறுவன் ஸ்ரீ அவர் சொல்கிறார், டிஜிட்டல் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் மூலம் இந்த வேலை வாய்ப்பு என்ற பெயரிலே நடைபெறுகின்ற ஏமாற்று வேலைகள் தற்போதைய காலகட்டத்திலே அதிகமாக வருகின்றன. முக்கியமாக இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் என்று சொல்லக்கூடிய முறை சைபர் மோசடியாளர்களின் ஒரு பெரிய ஏமாற்று வேலையாக இருக்கிறது. டிஜிட்டல் ஊடக ஏமாற்று வேலைகளின் பொதுவாக அது என்னென்ன தன்மைகள் என்று பார்க்கும்போது, வங்கி நிதி மோசடிகள், வங்கி தொடர்பான மின்னஞ்சல்கள், போலி மின்னஞ்சல்கள், எஸ்எம்எஸ் மற்றும் சமூக ஊடகங்களிலே போலியான வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் மூலமாக வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற தளங்களின் கவர்ச்சியான சம்பளத்துடன் வேலை வாய்ப்புகள் தருவதாக கூறி முன்பணம் அல்லது ஆவணங்களை பெற்று ஏமாற்று வேலைகளிலே ஈடுபடுவது, அதுபோல் டிஜிட்டல் ஊடகங்கள் வழியாக வீடியோ அழைப்புகள் மூலம் பயமுறுத்தி பணத்தை பறிப்பது, இதில் இவையெல்லாம் நடக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது 1929 என்ற சைபர் குற்றப்பிரிவு எண்ணை எந்நேரமும் தொடர்பு கொண்டு இது போன்ற மோசடிகள் குறித்து புகார் நீங்கள் அளிக்கலாம். எண்களை எந்நேரமும் தொடர்பு கொண்டு வைத்திருப்பது, தெரிந்து வைத்திருப்பது அவசியம். அதிக சம்பளம், வீட்டிலிருந்து வேலை மற்றும் ஆடம்பர கட்டணம் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விளம்பரங்களை நீங்கள் நம்ப வேண்டாம். டிஜிட்டல் ஊடகவியல் செய்திகளை பரப்பும் மற்றும் பெரும் முறையை மாற்றியிருந்தாலும் பாதுகாப்பான பயன்பாடு மிக அவசியம் என்பதை காங்கேச துறையிலிருந்து ஸ்ரீ பதிவிட்டிருக்கிறார். அதுபோல் கர்நாடகா சுடியாவிலிருந்து பாஸ்கரா சொல்கிறார், நம்பகமான கம்பெனிகளிடமிருந்து மட்டுமே பொருட்களை வாங்கி வருகின்றேன், ஆனால் பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய விளையாட்டுகளில் நிறையவே டேட்டாக்கள் திருடப்படுகிறது. குறிப்பாக என்னுடைய பேர பிள்ளைகள் விடுமுறையிலே என் வீட்டுக்கு வந்தால் அவர்கள் என்னுடைய மொபைலிலே விளையாடுவார்கள். மதியம் 1 மணி அளவிலே எல்லா டேட்டாக்களும் தீர்ந்து என்னால் நிகழ்ச்சிகளை, அன்னை வானொலி நிகழ்ச்சிகளை கேட்க முடிவதில்லை என்று அவர் ஒரு ஆதங்கப்பட்டிருக்கிறார். கர்நாடகா சூர்யாவிலிருந்து பாஸ்கரா. சரி, ஆகவே தான் நீங்கள் ஆன்லைன் விளையாட்டுகளிலே பிள்ளைகளை ஈடுபடுத்த வேண்டாம். நீங்கள் பயன்பாடு இல்லாத சமயங்களிலே உங்களுடைய டேட்டா சர்வரை நீங்கள் ஆஃப் செய்துவிடலாம். மொபைல் டேட்டாவை நீங்கள் ஆஃப் செய்துவிடலாம். அப்படி என்றால் உங்களுடைய டேட்டாக்கள் தேவையில்லாமல் செல்லாது. என்ன, நீங்கள் அப்படி நீங்கள் உங்களுடைய வேலை சமயங்களிலே பயன்பாடு இல்லாவிட்டால் நீங்கள் டேட்டாவை ஆஃப் செய்யுங்கள். தேவையற்ற வைஃபைகளை கூட நீங்கள் ஆன் செய்து வைத்திருக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் உங்களுடைய வைஃபையிலிருந்து நீங்கள் அதை சரியாக லாக் செய்யாவிட்டால் இன்னும் ஒருவர் பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒன்று. ஆகவே சகோதரா, இப்படி டேட்டாக்கள் விரயமாகும் என்று சொன்னால் ஆன்லைன் கேமிங் விளையாட விட வேண்டாம். அதே சமயத்தில் டேட்டாக்களை நீங்கள் ஆஃப் செய்து வைத்திருங்கள். அதுபோல் இன்னும் ஒரு சத்யமூர்த்தி காமராஜ் சொல்கிறார், இப்போது கூகுள் பே வந்ததிலிருந்து சில போலியான நபர்கள், ஒருவர் இறந்து விட்டார், 500 ரூபாய் பணம் அனுப்புங்கள் என்று மெசேஜ்கள் வருகின்றன. ஃபோன் செய்து கேட்கிறார்கள், ஆனால் கொடுத்த பிறகு ஆட்களும் இல்லை, பணமும் இல்லை என்று ஆவியோர் காமராஜ் சத்யமூர்த்தி பதிவிட்டு இருக்கிறார். இதுவும் ஒரு மோசடி தான். இன்னும் ஒருவர் சொல், அறந்தாங்கி ஐயப்பன், எங்களையும் தற்காத்து கொள்ள தேவையற்ற செயல்களை பதிவிறக்கம் செய்யாமல், முன்பின் தெரியாத லிங்குகளை கிளிக் செய்யாமல் இருந்தாலே போதும், நிச்சயமாக இதிலிருந்து எங்களை தற்காத்துக் கொள்ளலாம். உண்மைதான், தேவையற்ற செயலிகளை உங்களுடைய கைபேசியிலே நீங்கள் தரவிறக்கம் செய்ய வேண்டாம். அது வரும், விளம்பரங்களோடு வரும், ஆனால் நீங்கள் அதை தரவிறக்கம் செய்து கொள்ள தேவையில்லை. தேவையான செயலிகளை மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்கள். தேவை அதாவது அறியாதவர்கள், முன்பின் அறியாதவர்கள் லிங்குகளை அனுப்பினால் அதை நீங்கள் ஆன் செய்ய ஓப்பன் செய்ய வேண்டாம், திறக்க வேண்டாம். அவர்களை உடனடியாக பிளாக் செய்து விடுவது நல்லது. இப்படியான சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து நாங்கள் அவதானமாக இருந்தால் தப்பித்து கொள்ளலாம்.

0: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
1: கலேக நேரம் இப்பொழுது 10:48 இந்த வழியிலே ஒருவர் அழைப்பிலே. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நான் நிக்கோரட்டியிலிருந்து சுலேகா.
1: சுலேகா, சுருக்கமாக கூறுங்கள்.
2: உண்மையில் கேலிக்காக இருக்கும், நகைச்சுவைக்காக இருக்கும் பெண்கள் தான் பேசினார்கள். நான் எனது கணவர் ஒரு இந்த கடையில் முன் பேமெண்ட் செய்வதாக கூறி ஒரு நிறுவனத்துக்கு பணம் கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், போலீசால் நான் சொன்னேன் அப்படி எடுக்கவில்லை நான் என்று சொன்ன போது அவர்கள் சொன்னார்கள், போலீசால் உங்கள் வீட்டுக்கு வரும் என்று. நான் சொன்ன பரவாயில்ல, அனுப்புங்கோ அந்த போலீஸ்காரர்கள் என்று. அதுக்கு பிறகு சிங்களத்தாலும் பேசினார்கள். அவர் ஏதோ நகைச்சுவைக்காக பேசி இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நான் முட்டாளாகவில்லை, ஆனால் கொஞ்சம் சிந்தனையில் இருந்தேன்.
1: அவை எப்படியான விடயங்களும் அரங்கேறுகின்றன சமூகத்திலே. சரி, நன்றி நன்றி.
3: SPB சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி, 871 ப்ளூமெண்டால் ரோட், கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி, 871 ப்ளூமெண்டால் ரோட், கொழும்பு 15.

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலைபெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். ஒரே தடவையில் தேவையான ஆடைகளை அழுத்துவதன் ஊடாக அயன் செய்யும் தடவைகளை குறைப்போம். சுராக்கிமு, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
2: பதினோரு மணிக்கு இன்னும் 5 நிமிடங்கள் மாத்திரமே இருக்கின்றன. சரி, இந்த டிஜிட்டல் உபகரணங்களை அல்லது செயலிகளை நாங்கள் கையாளும் போது அல்லது உபயோகப்படுத்தும் போது எப்படி நாங்கள் பாதுகாப்போடு அதை பயன்படுத்த வேண்டும், இனியோருக்கும் அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தந்திருக்கின்றோம், தலைப்பை தந்திருக்கின்றோம். சில சமயங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உங்களுடைய உறவுக்காரராக வீட்டிலே இருப்பவர்கள் கூட, இப்போ எல்லோருக்குமே தனி கைபேசி இருக்கக்கூடிய ஒரு காலம், ஆகவே என்ன செய்வார்கள் பிள்ளைகள் அல்லது உறவுகள் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு ஒரு தேவையற்ற குறுஞ்செய்திகள் அல்லது இப்படி உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது, இது செய்யலாம் அது செய்யலாம் என்று ஒரு குழுவாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை உருவாக்குவார்கள். உருவாக்கி உங்களை அதிலே ஆட் செய்துவிட்டு ஏனையோருக்கு அதை பகிருமாறு கொடுப்பார்கள். இவர்களும் நம்பி என்ன செய்வார்கள், வீட்டில் உள்ள எல்லோருக்கும் அந்த குறுஞ்செய்தியை பகிர்ந்து விடுவார்கள். அதை ஓப்பன் செய்கின்றவர்கள் எல்லோருக்குமே இப்படியான தனிப்பட்ட அவர்களுடைய தரவுகள் திருடப்படுகின்றன. சரி, பார்க்கலாம். இன்னும் ஒருவர் அழைப்பில் இணைகிறார். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வெறுமனே
2: கைபேசியை கையிலே வைத்து முகநூல் பார்ப்பதற்கும் திரைப்படங்கள் பார்ப்பதற்கும் பாடல் கேட்பதற்கும் என்று நாங்கள் அதை பயன்படுத்தாமல் அதில் என்ன இருக்கிறது, ஆழமாக எப்படியான விடயங்கள் இருக்கின்றது என்பதை கொஞ்சம் தொழில் பார்வை நாங்கள் வீட்டிலிருந்தே படித்துக் கொள்ளலாம் என்ன? அவதானமாக இருக்க வேண்டும். நல்லதுமா, நல்லது. நன்றி, நன்றி. இன்னும் ஒருவர் அழைப்பிலே. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: ரம்யமான காலை பொழுதின் வணக்கங்கள் உங்களுக்கு.
2: யார் இது?
3: வெள்ளவத்திலிருந்து பாபு கடைக்கின்றேன்.
2: ஏன் இப்படி வாணியை மாற்றிக்கொண்டீர்கள்? பாபு பாபுவாக இருந்தால் நல்லது. சரி, கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
3: நிச்சயமாக. சில டிஜிட்டல் பொழுது, டிஜிட்டல் உலகத்தில் சில ஆன்லைனில் பொருட்கள் வாங்குவதற்கு இப்பொழுது சுலபமாக இருக்கின்றது. சில நிறுவனங்கள் அதற்காக பல நிறுவனங்கள் இப்படி அதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் அவர்கள் விளம்பரப்படுத்தும் பொருட்கள் வேறையாக இருக்கும். நாங்கள் வாங்கும் போது அவங்களுக்கு எங்களுக்கு தரும் பொருட்கள் வேறையாக இருக்கும். ஆகவே அதில் மிகவும்
2: கவனமாக
3: அவதானம் தேவை. நீங்கள் வாங்கும் பொழுதும் எடுக்கும் போதும் அந்த பொருள் சரியாக இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். அதற்கான விலையும் சரியாக இருக்கிறதா என்று நிச்சயமாக பார்க்க வேண்டும். எனக்கும் சில ஏமாந்த நிகழ்ச்சிகள் நிறைய உண்டு. நான் கேட்ட பொருள், ஓர்டர் பண்ண பொருள் வந்து எனக்கு சரியாக
2: கிடைக்கவில்லை.
3: அதற்கான அதன் குவாலிட்டியும் தரமும் ரொம்ப குறைவாக
2: இருந்தது.
3: மிகவும்
2: நாங்கள் அந்த கால போலவே கடைகளுக்கு சென்று பார்த்து தரம் அறிந்து வாங்குவதுதான் சிறப்பு. ஒன்று இலவசம் என்று கூறுவார்கள், ஆனால் 6 மாதம் கூட உங்களால் பாவிக்க முடியாது.
3: தரம் நிரந்தரம் மிகவும் மிகவும், அதாவது அவரோட பிராண்ட், அவர் சொல்லும் பிராண்ட் எங்களுக்கு கிடைப்பதே இல்லை ஒரு நாள்.
2: சரி, இதுவும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு தான். நன்றி, நன்றி, நன்றி,
3: மிக்க நன்றி, மிக்க நன்றி.
2: நேரம் 11:01. இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த ஆவணம் தென்றல் FM.
0: All news.
1: மணிச்செய்திகள்.
4: காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS உருக்கு கம்பிகள்.
5: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141-463-673 அல்லது www.iihs.edu.lk.
6: பிராண்ட் நியூ லிப்ட்களை பொருத்தி தரவும், பராமரிக்கவும், பழுது பார்க்கவும், நவீனமயமாக்கவும், லிப்ட் சார்ந்த தேவைகளுக்கு நாடளாவிய ரீதியில் சேவையாற்றும் ஹான்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட்.
7: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
1: உள்நாட்டுச் செய்திகள்.
2: நாட்டில் டெங்கு நோய் பரவி வருவது பற்றி சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இவ்வருடம் டெங்கு ஆட்கொல்லியுடன் தொடர்புடைய 12 மரணங்கள் பதிவாகியுள்ளன. பதிவு செய்யப்பட்ட டெங்கு நோயாளிகளில் கம்பஹா, கொழும்பு, ரத்னபுரி, காலி, மாத்தறை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் அதிகமாகும். டெங்கு அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை நாடுமாறு பொதுமக்கள் கேட்கப்பட்டுள்ளார்கள்.
0: வெளிநாட்டுச் செய்தி.
2: மேற்கு வங்காள மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வெற்றி அந்த மாநிலத்தின் வரலாற்றில் அச்சமற்ற புதிய சகாப்தத்தின் தொடக்கம் என பிரதம மந்திரி நரேந்திர மோடி தெரிவித்தார். மாநில சட்டசபை தேர்தலில் பிஜேபி 200-க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றி தனித்து ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது. இத்தகைய பின்புலத்தில் நேற்று டெல்லியில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்துக்கு சென்றபோது பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இலங்கை கிரிக்கெட் அணி கரீபியன் தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொள்ளவிருக்கிறது. இந்த சுற்றுப்பயணம் ஜூன் ஜூலை மாதங்களில் இடம்பெறவுள்ளது. இது 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகளையும், 3 T20 சர்வதேச போட்டிகளையும், 2 டெஸ்ட் போட்டிகளையும் உள்ளடக்கியதாக அமையவுள்ளது. ஒருநாள் சர்வதேச போட்டித் தொடர் ஜூன் 3ஆம் தேதி ஜமைக்கா தீவில் உள்ள சப்ரினா பார்க் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது.
4: அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான RSQST RB 500 உருக்கு கம்பிகள் SLS தர சான்றிதழுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன. RS உருக்கு கம்பிகள்.
8: உங்க புது பிளட்ட பாக்க வரணும்னு அம்மா சொல்லிட்டே இருக்கா.
9: கூட்டிட்டு வாங்களேன்.
8: அவ வயசானவ, படியெல்லாம் ஏற மாட்டா.
9: அதுக்குதான் லிப்ட் இருக்கே.
8: லிப்ட் ஒழுங்கா வேலை செய்தா?
9: என்ன கேக்குறீங்க நீங்க? நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்க்கு புது லிப்ட பொருத்தினது, மெயின்டைன் பண்றது, ரிப்பேர் செய்யறது எல்லாமே ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் தான். 20 வருஷத்துக்கு மேலான அனுபவம் உள்ளவங்க.
8: அப்போ பழுதாகிற லிப்ட்களை மாத்தி புதுசா பொருத்துவாங்களா?
9: நிச்சயமா. வருஷம் பூரா பராமரிக்க ஒப்பந்தமும் செஞ்சுக்கலாம். இலங்கையிலேயே முன்னணி நிறுவனம்.
8: எங்கேயும் எப்போதும் லிப்ட் பொருத்த, புதுப்பிக்க, பராமரிக்க சானியோ பிராண்ட் லிப்ட்களை இறக்குமதி செய்து வழங்கும்
9: ஹேண்ட்ஸ் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். இலக்கம் 260-15 பேஸ் லைன் ரோட், கொழும்பு 9,
1: கிளை 800.
10: 591-2 பேராதனை வீதி கண்டி
11: அலையுங்கள்.
10: அப்துல் ரஹ்மான், சைபர் 775-527-558.
12: வாய்க்கு ருசியா சாப்பாடு போட்டு கூட்டி கொண்டு போக இது ஏரோப்ளைன் அனுச்சியா? கொடுத்த காசு இதான் கிடைக்கும், குடுக்கிறத சாப்பிடு இல்லைன்னா கடலை குஞ்சு செத்துரு.
13: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
14: தேவதைகள் தூங்கிடும் தாய்மடி நீ தென்றல் என பேசிடும் வானொலி.

0: www.slbc.lk
1: இருமலையும் காதலையும் மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சித்தாலே இருமல் சிறப்ப குடிச்சா மறைக்க இல்ல முற்றாவே இல்லாம பண்ணலாம். சிறந்த ஆயுர்வேத மருந்து இருமலை இல்லாத ஒழிக்கும். நல்லா இருக்குல்ல.
2: கலிக நேரம் 11:06 தென்றல் பண்பலையிலே உல்லாச விழையிலே இன்று நாங்கள் இந்த டிஜிட்டல் யுகத்திலே மிக அவதானமாக எங்களுடைய காலத்தை நகர்த்த வேண்டியவர்களாக அல்லது பயணிக்க வேண்டியவர்களாக அதை உபயோகப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ஒவ்வொருவருமே. ஆகவே இந்த கணினி தொழில்நுட்ப அறிவு என்பது அத்தியாவசிய ஒரு அறிவாக எங்களுக்கு இருந்தால் மிக நல்லது. அதுபோல் மின்னணு சாதனங்களை அல்லது இணையம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் கையாளும் போது மிக அவதானமாக அல்லது அதை பற்றி ஓரளவு தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டு நாங்கள் பயன்படுத்துவது நல்லது. அடுத்த இப்பொழுது வளர்கின்ற பிள்ளைகள் கூட சில சமயங்களிலே அதிலே சிக்கொண்டு ஏமாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய பிள்ளைகள் தான் இந்த அறிவை கூடுதலாக பயன்படுத்தி மிக அவதானமாகவே இந்த டிஜிட்டல் யுகத்துக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனைய சிலர் இதிலே சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது வயது வந்த பிள்ளைகளாக இருந்தாலும் வயோதிபர்களாக இருந்தாலும் மாட்டிக்கொண்டு தவித்து வருகிறார்கள். இது பற்றிய விழிப்புணர்வு தேவை. ஒருவருடைய அனுபவம் இன்னொருவருக்கு ஒரு விழிப்புணர்வு என்பதை கருதி இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் சில சில விஷயங்களை தெரிந்து கொண்டு கையாளுவது நல்லது. இப்போது உங்களுக்கு தெரியும், அண்மையிலே ஒரு மாணவி எனக்கு என்ன செய்தார், இப்படி ஒரு குழுவிலே வேலை வாய்ப்பு வந்திருக்கிறது என்று கூறி அவர் என்னை என்னுடைய அனுமதி இல்லாமல் அந்த வாட்ஸ்அப் குழுவுக்குள் என்னை அவர் அனுமதித்து விட்டார். அந்த குழுவுக்குள் என்னையும் இணைத்து விட்டார். உடனடியாக நான் கேட்டேன், கிட்டத்தட்ட 800 பேர் அதிலே இருக்கிறார்கள் அந்த குழுவிலே, எப்படி என்னை என்னிடம் கேட்காமல் அனுமதித்தீர்கள்? இல்லை, அதிலே நல்ல தொழில் வாய்ப்புகள் வருகின்றன, ஆகவே நான் கேட்டேன். அந்த பிள்ளைக்கு அதன் பிறகு அது பற்றிய அறிவை சொல்லி கொடுத்து இப்படி செய்யாதீர்கள், அனுமதி இல்லாமல் ஒருவரை இணைக்காதீர்கள் ஒரு கூட்டத்து குழுவுக்குள். அதே சமயத்தில் அங்கிருந்து நிறைய திருடப்படக்கூடிய தகவல்கள் திருடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதிலிருந்து உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படும், ஆகவே இப்படி செய்யாதீர்கள் என்று. ஆனால் மிக இளம் பிள்ளை, இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அவதானமாகவே நாங்கள் இதை உபயோகப்படுத்த வேண்டும். இதிலே நீங்கள் ஏமாந்தவரா சிக்கொண்டவரா, நீங்கள் எப்படி ஏமாந்தீர்கள், அல்லது ஏனியோருக்கு அது நடந்த ஒரு சம்பவமாக இருந்தால் அது ஏனியோருக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும். அதற்காக கேட்டிருக்கின்றோம். பலரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருப்பது எங்களுக்கு நல்லது. இதிலிருந்து இப்படியும் நடக்கிறது என்பதை ஏனியோர் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்னும 12 மணி வரை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. 50 நிமிடங்கள் நீங்கள் அனுபவங்களை எம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். அழையுங்கள், தென்றல் பண்பலையோடு இணையுங்கள்.

0: சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் கோரல் பற்றி அறிவித்தல். இது இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த அமரத்தின் தமிழ் தேசிய சேவை தென்றல் எஃப்எம் யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் எஃப்எம் ஆகியவற்றில் சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம். 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜைகளிடமிருந்து சுயாதீன அறிவிப்பாளர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன. விண்ணப்பதாரி கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திலே சித்தி பெற்றவராகவும் ஒலி வங்கிக்கேற்ற குரல் வளமும் சிறந்த உச்சரிப்பு உடையவராக இருத்தல் வேண்டும். உங்கள் சுய விவரம் அடங்கிய விண்ணப்பத்துடன் தேசிய அடையாள அட்டை மற்றும் கல்விச் சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து 2026 மே மாதம் 10 தேதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பணிப்பாளர் தமிழ்ச்சேவை இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த ஆவணம் தபால்பட்டி இலக்கம் 574 கொழும்பு 7 என்ற முகவரிக்கு பதிவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும். தபால் உரையின் இடது பக்க மேல்மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிடுதல் வேண்டும். நேரம் 11:15.
1: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீவீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
0: இந்த வழியிலே இன்று மாலை ஆறுதலா நிகழ்ச்சியிலே பிரதிமூலமாக கலந்து கொள்ளும் நேயர் உருத்திரகுமார் கோணேஸ்வரி, கோவில்குளம் 6:80 மட்டக்களப்பு. உருத்திரகுமார் கோணேஸ்வரி, கோவில்குளம் 6:80 மட்டக்களப்பிலிருந்து பிரதிமூலமாக கலந்து கொள்ளும் நேயர்.

வலசு வழியை கட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வழியிலே ஹட்டானில் இருந்து சம்சுதீன் யாஸ்மின் வணக்கம் கூறி மிக மிக அவதானமாக கைத்தொலைபேசியை பாவிக்க வேண்டிய காலம் இது. எத்தனை நன்மைகள் உள்ளதோ அதைவிட தீமைகளும் ஏமாற்று வேலைகளும் அதிகமாக இருக்கிறது. நான் அறிய தொழில் பரிசு என்று பலர் பணவிடயத்திலே ஏமாந்திருக்கிறார்கள். மிக மிக அவதானம் தேவை என்று தான் அறிந்தவற்றை ஞாபகப்படுத்தி இவர் பதிவிட்டிருக்கிறார்.

0: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலைபெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். ஏர் கண்டிஷனர் வழி சீராக்கிகளின் வெப்பநிலையினை 26 பாகை செல்சியஸ் அளவில் வைத்திருப்போம். சுராக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
1: மட்டக்களப்பு அமிர்தகழியைச் சேர்ந்த அன்பு தனது 16th பிறந்த நாளை இன்று வெகு விமரிசையாக கொண்டாடுகின்றார்.
2: கொழும்பு 14 ரீஸ்மா தனது 7th பிறந்த நாளை இன்று குடும்பத்தோடு கொண்டாடுகிறார்.
3: ஹட்டன் நோர்வோடைச் சேர்ந்த ரித்து இன்று தனது 3rd பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடுகின்றார்.
4: Many more happy returns of the day.
2: உங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தென்றல் FM-இல் மாலை 5:15 உங்கள் உறவுகளுடனும் நண்பர்களுடனும் இணைந்து கேட்டு மகிழுங்கள்.
1: தினந்தோறும் மாலை 3 மணி வரை உங்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
3: மறந்துவிடாதீர்கள், வாட்ஸ்அப்பில் மாத்திரம் வாழ்த்துக்களை அனுப்பி வையுங்கள்.
2: அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0 7 1 4 4 4 32 27.

0: இசையின் உச்சம் உங்கள் விருப்பம்
1: எல்லாமே புதுசு.
0: தமிழின் சிறந்த பாடல்கள் வாக்குகளை அழியுங்கள், வெற்றியை தீர்மானியுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 12 மணி முதல் 3 மணி வரை கேளுங்கள், வாக்குகளை பதிவிடுங்கள்.
2: கால பாடல்களின் இடைவிடாத ரசிகர்கள் நீங்கள்.
3: காட்டுக்குயில் பாட்டுச் சொல்ல, வீட்டுக்கிளி கேட்டுக் கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேளமே.
2: என்றும் எப்பொழுதும் எங்கும் எல்லோராலும் விரும்பி கேட்கும் பாடல்களுக்கு காற்றினிலே வரும் கீதம்.
4: உண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு உண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளி.
2: நாட்களில் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை
5: போல் வேலை போல் ஆலம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே.
2: இது இடைக்கால பாடல்களின் ராஜாங்கம். கேட்டு மகிழுங்கள்.

0: பூக்கள் பொன்னான பொழுது பூவாக மலர
1: 12 மணி முதல் 3 மணி வரை
0: தென்றலின் மதிய விருந்தோடு இணைந்திருங்கள்.
1: சுவாரஸ்யமான துணுக்குகள், உலக நடப்புகள், வினோத தகவல்கள் என பல்சுவை அம்சங்களோடு
0: பாடல்களும் கேட்டு மகிழ
1: மதிய விருந்து.
0: மதிய விருந்து
1: உங்கள் தென்றலில்.
0: இசை பாடும் தென்றல்
2: இடைக்கால பாடல்களின் இசை அணி தேர்வு.
3: காதல் மகராணி கவிதை பூவிரித்தா.
0: வெள்ளிதோறும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை
2: தென்றல் அலைவரிசைகளில்
0: இசை பாடும் தென்றல்.

0: விருப்பத்தை சொல்லி கேட்டு ரசித்தனர்.
1: மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன்

0: சனிக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை. தங்க புதையல், இளமை மாறாத பசுமை குன்றாத பழைய பாடல்கள். தங்க புதையல்
1: நேரம் 11:30.
2: இந்த மரத்தியாரத்தில் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்டக்கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0 70 336 21 23.
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை தென்றல் FM,
2: யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பிராந்திய சேவையான யாழ் FM ஆகியவற்றில்
1: சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம்.
2: 35 வயதுக்குட்பட்ட இலங்கை பிரஜைகளிடமிருந்து சுயாதீன அறிவிப்பாளர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்படுகின்றன.
1: விண்ணப்பதாரி கல்வி பொது தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும்
2: ஒலிபரப்பு துறையில் அனுபவம் உள்ளவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: அத்துடன் ஒலி வாங்கி கேட்ட குரல் வளமும் சிறந்த உச்சரிப்பும் எதிர்பார்க்கப்படுகிறது.
2: உங்கள் சுய விவரம் அடங்கிய விண்ணப்பத்துடன் தேசிய அடையாள அட்டை மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து 2026 மே மாதம் 10 திகதிக்குள் கிடைக்கக்கூடியதாக
1: பணிப்பாளர் தமிழ் சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம் தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு 7 என்ற முகவரிக்கு பதிவு தபாலில் அனுப்பி வைக்க வேண்டும்.
2: தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிடப்படல் வேண்டும்.
3: இருமலையும் காதலையும் மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சித்தாலேப இருமல் சிறப்ப குடிச்சா மறைக்க இல்ல முத்தாவே இல்லாம பண்ணலாம்.
4: சிறந்த ஆயுர்வேத மருந்து இருமலை இல்லாதொழிக்கும்.
3: நல்லா இருக்குல்ல.
5: உலசவழி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அழைப்பிலே ஒருவர் வணக்கம். பரதராஜன், எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா இருக்கும்.
5: சரி, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கிறது?
6: அனுபவம் இப்போ கடைசியாக சொல்றது, இப்போ கிட்டடியில் ஒரு அனுபவம் எனக்கு இல்லை, இன்னொரு ஆளுக்கு ஏற்பட்ட, ஆனால் எனக்கும் வந்து அந்த மெசேஜ். நான் ரெண்டு மும்லேயுமா அந்த என்னண்டா, ஒன்று ஒன்லைனில் ஒரு 12,500 ஒரு பர்த்டே ஃப்ராக் கொண்டு பேட்டிக்கு ஓட பண்ணியிருந்தேன். அது மகள் தான் ஓட பண்ணினா, இங்கே வந்தது ஒரு ரெண்டு மூன்று தடவை பொருள் வந்தது. அப்போ ஒருக்கா வந்தது ஒரு சோப்ஸ் பண்ணுறது, நான்
5: கையுறேன்.
6: அப்போ நான் ஏன் கையுறேன் அனுப்பினாங்கன்ட்டு யோசிக்காமல் சரிங்கன்ட்டு வாங்கி கொண்டு வந்து வச்சுட்டேன். ஆனால் ஃப்ராக் வந்ததா வந்ததாண்டு கேட்டால் வரவே இல்லை. பர்த்டேயும் வரப்போகுதும். பிறகுதான் விசாரிச்சு பார்த்தா அதுக்கு பதிலாக தான் 12,500 அந்த சோப்ஸை கொண்டு தந்திருக்காங்க. ஆனால் உடனே கதைச்சு பக்கத்தில் இருந்தபடியால் உடனே அவங்கள்ட்ட கதைக்க வந்து அதை திருப்பி வாங்கிட்டு போய்

0: திருப்பி அந்த காசை தந்தாச்சு என் மத்தல்ல. மற்றது என்னோட ஜோதி என்னடா அந்த போனிலேயும் தான் எல்லாம் நான் எல்லாத்தையும் பணம்டா பணமும் வாயுதிராக்கு பண்ணுவாங்க. அப்ப இவ்வளவு உங்களுக்கு இவ்வளவு வெறுப்பாதான் எல்லாரும் சொன்னாங்களே, அதே மாதிரி தகவல் வந்தா நாம கொஞ்சம் அவதானமா இருக்கிறேன்னு இல்ல பாத்துச்சு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் சேவண்ணாம எல்லாத்துக்கும் நம்பர் அதை கொடுக்காம கொஞ்சம் இருக்கணும். நம்மட தலையிலயே நாம மண்ண வாரி போடாத அளவுல இருக்கணும். இதென்னடா ஒரு வாட்ஸ்அப் ஒரு டீச்சர் தான் அவக்கு ஒரு ஹோல் ஒன்று வந்திருக்கு, ஆனா அதுல பேர் எழுதி பேர் எடுக்கல சும்மா நம்பர் மட்டும்தான் வந்துருக்கு. ஃபஸ்ட் அவதியில டக்குன்னு எடுத்து கதைச்சிருக்கா, கதைக்க உங்களோட ஸ்கூலுக்கு தான் உங்களோட இதுகளுக்கு கொஞ்சம் உதவி செய்ய போறோம், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவும் அந்த படிப்பிச்சது இருக்கக்குள்ள இன்னொரு டீச்சர் தான் சொல்லியிருக்கா அந்த நம்பர் கேட்குறாங்க அப்படின்ட்டு, சரி அனுப்பி விடுங்கண்டா அனுப்பி விடுத்தாங்க. பிறகு அந்த மெசேஜ் எனக்கும் வந்தது அந்த ஆள் எடுத்து 70,000 ரூபா அனுப்பி வைங்க அனுப்பி வைங்க அனுப்பி வைங்கன்ட்டு நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கு போல. பிறகு அவ உடனே பொலிச்சுக்கெல்லாம் போய் பிறகு இப்ப திருப்பி அவட வாட்ஸ்அப் ஓகே பண்ணி எடுத்துட்டா போல. அது அதை சரி பண்ணலி அங்க எஸ்டேட் பக்கம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான், அங்கதான் நீங்க போனா தான் அதை ஆர்சிதான் கண்டுபிடிக்கலாம்னு சொன்னதான். ஆமா நம்மளே நான் அது தச்சமே டக்குன்னு கோல் வந்தா எடுக்கிறான். ஆனா நானும் பொதுவா வாட்ஸ்அப் கோல்கள் பொதுவான ஆக்கள்கிட்ட தான் சர்வ் பண்ணி வச்சிருக்கேன், அதே பேரோட தான் வரும். சும்மா கோல்கள் வந்தா அதிகம் எடுக்கிற குறைவு.
1: அதுவும் நல்லதுதான்.
0: ஆமா ஒருக்கா பட்டா திருப்பி அந்த பக்கமே போக கூடாது.
1: அனுபவம். நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.

இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தென்றலின் அலைவரிசைகள் கொக்காவில் ஏழு கொழும்பு ஹொன்னஸ்கிரிய கரகத்தன்ன ரதல்ல யாழ்ப்பாணம் தெனியாய

எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15 சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15

சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.

திருட்டு பயிலை திரைப்பட பாடல் கட்டீர்கள். இன்று உல்லாச வழியிலே நல்லதொரு தலைப்பை விழிப்புணர்வுக்காக வழங்கியிருந்தோம். பலரும் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருந்தார்கள். அத்தனை பேருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு ஒலிக்கு வரும் இந்த பாடலோடு நானும் விடைபெற்றுச் செல்லப் போகின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். தொகுத்து வழங்க ஷைலானி. மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் அனுஷா மராய்ஸ். வணக்கம் நேர்களே.

0: நேர்களுக்கு வணக்கம். நேரம் இப்பொழுது 12:02.
1: ஆல் நியூஸ்
2: மணி செய்திகள்
3: அனுசரணை. RS ஒழுக்க கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒழுக்க கம்பிகள்.
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0114360673 அல்லது www.iihs.edu.lk.
2: உள்நாட்டு செய்திகள்.
0: இலங்கை உட்பட பல நாடுகளில் இன்று இரவு எரி நட்சத்திரங்களை கண்டுகொள்ள முடியும் என விண்வெளி நிபுணரான பொறியியலாளர் கிஹான் வீரசேகர் தெரிவித்துள்ளார். இதற்கு ஈட்டா எக்வரிட்ஸ் என பெயரிடப்பட்டிருக்கிறது. அதிகாலை 2 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில் இதனை தெளிவாக அவதானிக்க முடியும். சிறப்பு தொலைநோக்கிகளின் உதவி இன்றையும் எரி நட்சத்திரங்களை பார்வையிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: மத்திய கிழக்கில் மீண்டும் யுத்த நிலை உக்கிரமடைந்து வருகிறது. ஈரான் ஏவிய ஏவுகணை மற்றும் ட்ரோன்களை வான்பரப்பு பாதுகாப்பு கட்டமைப்புகள் மூலம் செயலிழக்க செய்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. இதுவேளை ஹோமூஸ் நீரிணையினை கடக்க முற்பட்டு அமெரிக்காவின் யுத்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: தேசிய சூப்பர் லீக் 4 நாள் கொண்ட கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் இறுதிப் போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நேற்று ஆரம்பமானது. போட்டியின் 2வது தினம் என்றாகும். தனது முதல் இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடும் கொழும்பு அணி சற்று முன்னர் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 80 ஓட்டங்களை பெற்றிருந்தது.
1: நீங்க
5: எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சிமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும்.
6: எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும் உங்க வீட்டுக்கு என்ன கம்பியா பாவிக்கணும் என்ன, அதுக்கு தான் முதல்ல எனது தெரிவு RS உருக்கு கம்பிகள்.
7: தாங்கி பிடிக்கும் தந்தையின் கரங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் RS உருக்கு கம்பிகள்.

0: மதிய விருந்து, சுவாரஸ்யமும் சுவையும் நிறைந்த தகவல்களுடன் உற்சாகமான பாடல்கள் தந்து மதிய நேரத்தை உங்கள் மனம் கவர் நேரமாக மாற்றும் மதிய விருந்து. மதிய விருந்து
1: மதிய பொழுதில் உங்களை இன்றும் சந்திக்கும் மதிய விருந்து நிகழ்ச்சி இது. 3 மணி வரைக்கும் சந்தோஷமாக இணைந்திருங்கள், சந்தோஷமாக இருங்கள், நல்ல விஷயங்களை செய்யுங்கள், நல்ல விஷயங்களை சிந்தியுங்கள், உங்களை எப்பொழுதுமே உற்சாகமாக வைத்திருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள், உங்களுக்கே உங்களை பிடிக்காமல் போயிடும், சரியா? அதனால் எப்பவுமே துரு துருன்னு ஓடிக்கொண்டே இருங்கள். கொஞ்சம் சுகம் இல்லை, கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அது மனசில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்படியே அதுவே உங்களை ஒரு இடத்தில் அமர வைத்துவிடும். இல்லை சரி பரவாயில்ல, இதையெல்லாம் நாம் சமாளிச்சிடலாம், சரி வந்துவிடும், கொஞ்ச நாளில் சரியாயிரும். அந்த மாதிரி ஏதாவது நேர்மறையான விஷயங்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் எல்லாம் இருக்க வேண்டும், சரியா? எனவே எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க, உற்சாகமாக இருங்க, ஒரே இடத்துல அப்படியே தங்கிடாதீங்க, ஓடிக்கொண்டே இருங்க, சரியா? குளம் குட்டை மாதிரி அல்லாமல் ஒரு நதி போல எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருங்கள். பார்க்கவும் அழகாக இருக்கும், உங்களுக்கும் உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கும். எனவே அந்த காலையிலிருந்து ஓடுகின்ற இந்த ஓட்டத்தில் இப்பொழுது மதிய நேரத்திற்கு வந்திருக்கின்றோம். மதிய நேரம் என்று சொன்னாலே ஒரு கொஞ்சம் கஷ்டமான நேரம் தான், ஆனாலும் அப்படி கஷ்டமாக இருக்க விட மாட்டோம். உங்களை அப்படி உற்சாகப்படுத்தி கொண்டு செல்வதற்கான, மீதி நாளையும் அப்படியே சந்தோஷமாக ஓடி செல்வதற்கான பல விஷயங்களை அப்படியே மதிய விருந்தில் கேட்டு ரசிக்க போறீங்க. எல்லாருமே தயாராக இருப்பீங்க. வாங்க, நல்ல பாடல்களோடு பல விஷயங்கள், பல தகவல்களை, பல அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறது இன்று மதிய விருந்து.

பதட்டமில்லாத மனிதன் இந்த உலகிற்கே ஒரு வரம். அவனது இருப்பு இந்த உலகிற்கு ஒரு அழகை கொடுக்கிறது, ஓஷோ கூறியது. எதற்குமே பதட்டப்படாதீர்கள், நின்று நிதானமாக யோசித்து எந்த ஒரு விடயங்களையும் செய்யுங்கள். சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த நிதானம், அமைதி, பொறுமை, அத்துடன் சேர்ந்து பதட்டம் இல்லாமல் பேசுவதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலைகளை செய்வதாக இருந்தாலும் சரி, இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் பதட்டம் இல்லாத மனிதன் ஒரு உலகிற்கே வரம் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று அவனுடைய இருப்பு கூட இந்த உலகிற்கு அழகை கொடுக்கிறதா, நாங்களும் கொஞ்சம் யோசித்து நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். எதற்குமே பதட்டப்படாதீர்கள், சரியா? நேரம் இப்பொழுது 12:12.

0: அறநறிச்சாரம்.
1: ஆயக்கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநறி வாழ்வும் மானுடம் வாழ்வாங்க வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்
0: அறநறிச்சாரம். சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7 104.9 FM அலைவரிசைகளில் அனுசரணை இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம்.
2: சரி, இப்போ சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயுமே எல்லாவற்றிலையுமே குறை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள், குறையை சொல்லி கொண்டே இருப்பார்கள். அது வந்து அப்படியே பழக்கத்திலேயே அவர்களுக்கு வந்து அது அவர்கள் அதுவாகவே மாறிவிடுகிறார்கள் என்பதனால் அந்த குறை சொல்பவர்கள் நெருங்கிறதுக்கே யாருமே விரும்ப மாட்டார்கள் இல்லையா? அப்படி நீங்கள் யாரையாவது எப்பொழுதுமே குறை சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னாலும் அந்த வீட்டிலேயாக இருக்கலாம். கணவன் எப்பொழுதுமே மனைவியை குறை சொல்லி கொண்டு இருப்பதோ, மனைவி எப்பொழுதும் கணவனை குறை சொல்லி கொண்டு இருப்பதோ, இல்லாவிட்டால் அதிகமாக இது தான் நடக்கும், பெற்றோர் பிள்ளைகளை குறை சொல்லி கொண்டிருப்பது, படிக்கிறதில்லை, அப்படி செய்கிறதில்லை, இப்படி செய்கிறதில்லை, அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது எப்பொழுதுமே நாங்கள் பார்ப்பது எல்லாமே குறையாகத்தான் இருக்கும். அங்கே இருக்கின்ற நிறைவையும் நல்ல விஷயங்களையும் நாங்கள் பார்க்க மாட்டோம். சின்ன விடயமாக இருந்தாலும் அதுதான் பெருசு, அப்படியே பூதாகரமாகி அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா? எனவே இப்படி எப்பொழுதுமே நீங்கள் எதையாவது யாரையாவது குறை சொல்லிக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் அலர்ட்டாகி கொள்ளுங்கள், கொஞ்சம் நிதானித்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். ஏனென்றால் இதன் காரணமாக உங்களுடைய மூளையிலேயே ஒரு ஆபத்தான மாற்றம் நிகழும். சரியா, இப்போ நீங்கள் அலர்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எங்களுடைய தினசரி எண்ண ஓட்டங்கள் மூளையினுடைய இயற்பியல் அமைப்பை வடிவமைக்கின்ற திறன் கொண்டவை அப்படின்னு சொல்லி நரம்பியல் ஆய்வுகள் சொல்கின்றன. ஒருவர் தொடர்ந்து தன்னுடைய விரக்திகளையும் புகார்களையும் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் என்றால் அவருடைய மூளை அழுத்தமான சூழல்களுக்கே அதிக முன்னுரிமை அளிக்க பழகி விடுகிறது. தொடர்ச்சியாக எதிர்மறையான விடயங்களை வலுப்படுத்துவது மூளையில் உள்ள அமிக்டலா பகுதியை தூண்டுகிறதா? இதனால் உடல் எப்போதுமே ஒருவித பதற்ற நிலையிலேயே இருக்கும் என்று சொல்கிறார்கள். இது நாளடைவில் ஒருவரினுடைய சிந்திக்கும் திறனை பாதிப்பது மட்டுமல்ல, மகிழ்ச்சியை உணர முடியாத நிலையை உருவாக்குகிறதா? உணர்ச்சிகளை அடக்கி வைப்பது தீர்வாகாது என்று உளவியலாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஆனால் அதற்கு மாறாக என்ன செய்யலாம் என்று சொன்னால் உணர்ச்சிகளை ஆக்கப்பூர்வமாக கையாள்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். வெறுமனே ஒரு புலம்பலாக எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டே இருப்பதோடு இல்லாமல் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபடுவது நரம்பு மண்டலத்திற்கு தேவையான அமைதியை வழங்குகிறது. விழிப்புணர்வுடன் இருப்பதும் தீர்வுகளை நோக்கி சிந்திப்பதும் மூளையில் புதிய அதே போன்ற ஆரோக்கியமான நரம்பு இணைப்புகளை உருவாக்குகின்றனவாம். இந்த மாற்றமானது உடலில் சுரக்கின்ற கார்டிசோல் என்கின்ற அழுத்த ஹார்மோன் அளவை குறைத்து மனநிலையை சமப்படுத்துகிறது. சொல்கிற பொழுதே அப்படியே ஒரு அமைதி கிடைக்கிறது. சவால்களை எதிர்கொள்ளும் போது அவற்றை பார்க்கும் விதத்தை மாற்றிக்கொள்வது ஒரு உயிரியல் மறுசீரமைப்பு போல செயல்படுகிறது. இது பழைய எதிர்மறை பாதைகளை அழித்து மூளையை ஒரு புதிய புத்துணர்ச்சியான நிலைக்கு கொண்டு செல்ல உதவுகிறதாம். மன உறுதி, எப்பொழுதுமே நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம், இந்த மன உறுதி இல்லாததன் காரணமாகத்தான் பல விபரீதமான முடிவுகள், பல பிரச்சனைகளை சந்திப்பவர்களை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம், அறிகின்றோம் செய்திகள் வாயிலாக. எனவே இது வந்து ஒரே நாளில் வராது, ஒவ்வொரு நாளும் மேற்கொள்கின்ற பயிற்சிகளின் மூலமாக வளர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இந்த மன உறுதி காணப்படுகிறது. சவால்களை தார்மீக ரீதியில் அணுகுவது, அதே போன்று நேர்மறையான கண்ணோட்டத்தை வளர்ப்பது நீண்டகால அடிப்படையில் உடல் அதே போன்ற மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்றும் நிபுணர்கள் உறுதிபட சொல்லி இருக்கிறார்கள். இப்போ வந்து நிறைய பேர் யோசிப்பார்கள், அடடா நான் கூட எப்போ பாரு எப்பொழுதுமே குறை சொல்கிறதும் எதிர்மறையாக பேசுகிறதுமாகவே தானே இருந்திருக்கிறேன், அப்படியானால் என்னுடைய மூளையிலும் இந்த மாற்றமெல்லாம் நடந்திருக்கிறது, அதுதான் நான் இப்படி இருக்கிறேன் என்று யாரெல்லாம் யோசிக்கிறீங்க? சரி சரி, அதெல்லாம் விட்டு போகட்டும். யோசிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் இது வந்து ஒரு மூளையில் நடக்கின்ற மாற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய விடயங்கள் என்பதனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது சால சிறந்ததாக இருக்கும். இது கூட மனதை அமைதிப்படுத்தக்கூடிய விடயம் தான். பிடித்தமான பாடல்களை கேட்பது, இசையை ரசிப்பது, கலைகளை ரசிப்பது. ஜனிய திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது. நேரம் இப்பொழுது 12:23.

0: சென்றலின் இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்குவது
1: KB அல் ஹசீனா ஜுவலர்ஸ்.
0: அசல் 22 கரட் தூய தங்கத்தில் புத்தம் புது டிசைன்களை சகலவித நகைகளுடன் திருமண நகைகளும் KB அல் ஹசீனா ஜுவலர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: on your favorite radio station. You're listening.
1: Right person, right choice. Tendril.
2: தென்றலின் இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்கியது
3: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
2: விதம் விதமாய்
3: வித்தியாசமாய்
2: அழகழகாய்
3: அற்புதமாய்
2: அசல் 22 கரடூய தங்கத்தில் நியாய விலையில் உத்தரவாதத்துடன் சவடிகள்,
3: நெக்லஸ்கள்,
2: மாலைகள்,
3: வளையல்கள்,
2: தோடுகள்,
3: மோதிரங்கள்,
2: விசேடமாக திருமண நகைகள் என சகலவித

0: இந்த வடத்தை அதத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்கியோர்
1: நம்ம நாட்டிலேயே ஜிஐ பைப், வோக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும். ஜிஐ பைப், வோக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும்.
2: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலை பெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். அன்றாடம் இரவு 6 மணி முதல் 10 மணி வரை மின் பாவனையை குறைப்போம். சுரக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
3: இலங்கை எங்கள் நாடு, ஒரே நாடு, ஒரே மக்கள் என்ற ரீதியில் வந்து எல்லோருமே ஒன்றாக செயல்பட வேண்டும், பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும். சின்ன சின்ன விடயங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய இடங்களை அழகாக வைத்திருப்பதாக இருந்தாலும் சரி, பொறுப்புணர்ந்து நாங்கள் செயல்பட வேண்டும். கடந்த

கடந்த மாதம் இடம்பெற்ற இந்த சமாதான பயணத்தில் கூட அதில் பங்கேற்ற பஞ்சாகர தேரர் உள்ளிட்டவர்கள் இலங்கை மக்கள் அவ்வளவு அழகானவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர்கள் பாதை தோறும் அந்த வாழை இலைகள் அவர்களுக்கு பரப்பி இருந்தது, அந்த பாதைகளை குளிர்ச்சியாக்கியது உட்பட இலங்கை மக்கள் பற்றி, இலங்கை பற்றி அவருடைய அழகான கருத்துக்களை சொல்லியிருந்தார். எனவே இப்போ எல்லோருமே சுத்தமான நாடு, அழகான நாடு என்று சிங்கப்பூரை எப்படி நாங்கள் பார்க்கிறோம், அதே போன்று எங்களுடைய நாடு அரசாங்கம் செய்ய வேண்டும், அவர்கள் செய்ய வேண்டும், மாநகர சபை செய்ய வேண்டும், இதெல்லாம் தேவையில்லை. எங்களுடைய இடம் அழகாக இருக்கும், அவரவர்கள் அவரவர்களுடைய வேலைகளை பார்த்து கொள்வார்கள், அதையும் தாண்டி நாங்கள் பொறுப்பாக செயல்பட வேண்டும். இந்த அறிவித்தல்களில் போகின்ற படி மின்சார பாவனையாக இருக்கலாம், நீர் பாவனையாக இருக்கலாம், பெட்ரோல் பாவனையாக இருக்கலாம், சில தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய நிலைமை, உலக யுத்தம், இப்படியான பல விஷயங்கள் இருக்கின்ற பொழுது நாங்களும் பொறுப்புணர்ந்து செயல்பட்டால்தான் எங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே, எதிர்கால சந்ததி ஒரு வளமான இலங்கையில் சந்தோஷமாக வாழக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பொறுப்பு வாய்ந்த விடயங்கள் தொடர்பிலும் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், சரியா? சில வேளைகளில் வந்து சில விஷயங்கள் ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையுமா என்று கேட்பது போல இருக்கும் என்று சொல்கின்ற நிலையில் இருக்கும். எனவே பிள்ளைகள், வளர்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த விடயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுங்கள், அவர்களை சரியாக வழி நடத்துங்கள், அதுதான் முக்கியம். அவர்களை சரியாக வழி நடத்தாமை தான் என்று சமூகத்தில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே பிள்ளைகளை சரியாக வழி நடத்துவதில் உங்களுடைய பொறுப்பேற்க, படிக்கட்டும் படிக்கட்டும் படிக்கட்டும், படிப்பு மட்டுமே இருக்கட்டும் என்பதுதான் பலருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. அதையும் தாண்டி அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், பண்பு, ஒழுக்கம், இவை தான் அவர்களை அப்படியே உயர தூக்கி கொண்டே வைக்கும். எனவே இந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நல்ல வழியில் வளர்ப்பதற்கு, நல்ல வழியில் எல்லா விடயங்களையும் உள்ள ஒரு நல்ல மனிதனாக பார்ப்பதற்கு நீங்கள் எல்லோருமே ஆசைப்படுவீர்கள், அதன்படி செயல்படுங்கள் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம். 12:40.

0: அதி உயர்தரமான மருந்துகளை சாதாரண விலைக்கு வாங்கிக் கொள்ள அரச ஒசு செலவுக்கு செல்லுங்கள். அல்லது வேறெந்த மருந்தகத்திலும் நீங்கள் மருந்துகளை வாங்கும் போது எஸ்பிசி மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனம் தரும் தகவல்.
1: சில வினாடிகளில் எமது செய்திகளை கேட்கலாம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம்.

0: நேரம் 12:45 நிமிடம். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் M.C. நஜ்முதீன். வாசிப்பவர் ஸ்ரீதேவி கணேசன். இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்தி உட்பட பிராந்திய அமைதிக்காக இணைந்து செயற்படும் போது நம்பகரமான கூட்டாண்மையாளராக மாலைத்தீவை அடையாளப்படுத்த முடியுமென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. சுகாதார சேவை, மனிதவள அபிவிருத்தி உள்ளிட்ட துறைகளில் இலங்கை ஈட்டியிருக்கும் வெற்றியினை தமது நாடு முன்மாதிரியாக கருதுவதாக மாலைத்தீவு ஜனாதிபதி கூறுகிறார். நுண்கடன் முகாமைத்துவம் தொடர்பான அதிகார சபை வங்கி அல்லாத நுண் நிதி நிறுவனங்களின் செயற்பாடுகளை ஆராய்வதாக தகவல். மின்சார சபையில் சுய விருப்பின் பேரில் ஓய்வு பெற்றவர்களுக்கான நஷ்ட ஈட்டில் 50% திரைசேரியினால் வழங்கி வைப்பு. தொல்பொருள் இடங்களை மறுசீரமைக்கும் பணி ஆரம்பம். சமுத்திர பாதுகாப்பில் இலங்கை மகத்தான பணியினை ஆற்றி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மழையுடன் கூடிய வானிலை நாளை முதல் அதிகரிக்கும் சாத்தியம். இலங்கை உட்பட பல நாடுகளில் இன்றிரவு எரிநட்சத்திரங்களை கண்டுகொள்ளும் வாய்ப்பு. மத்திய கிழக்கு யுத்த சூழ்நிலையை அடுத்து மசகு எண்ணெயின் விலை அதிகரிப்பு. இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயிசுவிற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய விசேட இரவு போஷண விருந்து ஜனாதிபதி மாளிகையில் நேற்று நடைபெற்றது. இலங்கைக்கும் மாலைத்தீவுக்கும் இடையில் நிலவும் நீண்டகால மற்றும் நாளுக்கு நாள் வளர்ச்சியடைந்து வரும் தொடர்பு மாலைத்தீவு ஜனாதிபதியின் இந்த விஜயத்துடன் மேலும் பலமடைந்திருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது தெரிவித்தார். இரு நாடுகளினதும் சுற்றுலாத்துறை சாதகத்தன்மைகளை ஒன்றிணைத்து முன்னெடுப்பதாயின் அந்த துறையில் பாரிய வெற்றிகளை ஈட்ட முடியும். இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்தி உட்பட பிராந்தியத்தின் அமைதிக்காக ஒன்றிணைந்து செயற்படும் போது நம்பகமான கூட்டாண்மையாளராக மாலைத்தீவினை அடையாளப்படுத்த முடியும். உலகளாவிய நிலவரத்தில் இரு நாடுகளினதும் பொது தலையீடு அவசியம் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது கூறினார். காலநிலை மாற்றம், கடல்மட்ட அதிகரிப்பு, உலகளாவிய பொருளாதார நெருக்கடி உட்பட்ட காரணங்கள் இரு நாடுகளுக்கும் தாக்கம் செலுத்தும் பொது பிரச்சினைகள் என்றும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளினதும் நட்புறவு தொடரும் என்று மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது முயிசோ இதன்போது குறிப்பிட்டுள்ளார். சுகாதாரம், மனிதவள அபிவிருத்தி உள்ளிட்ட துறைகளில் இலங்கை ஈட்டியிருக்கும் வெற்றிகள் மாலைத்தீவுக்கு முன்மாதிரியாக அமைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். நுண்கடன் முகாமைத்துவம் பற்றி அதிகார சபையின் ஊடாக வங்கி அல்லாத நுண்நிதி நிறுவனங்களின் செயற்பாடுகளை ஆராய்ந்து வருவதாக அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது தெரிவித்தார். இதன் மூலம் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். மின்சார சபையில் சுய விருப்பின் பேரில் ஓய்வு பெற்றவர்களுக்கான நஷ்ட ஈட்டில் 50% திரைசேரி வழங்கியதாக அமைச்சர் கருணாதிலக்க தெரிவித்தார். எஞ்சிய 50% குறுகிய காலத்தில் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். சபாநாயகருக்கு 20 பேர் கொண்ட பணிக்குழாத்திற்கு அனுமதி கிடைத்திருக்கின்ற போதிலும் அவர் தமது பணிகளுக்காக 12 பேரை மாத்திரம் ஈடுபடுத்தியிருப்பதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். சபாநாயகர் பணிக்குழாத்தைச் சேர்ந்த எவருக்கும் அமைச்சர்களுக்கான உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் வழங்கப்படவில்லை என அமைச்சர் டாக்டர் நளீந்த் ஜாயதீஸ் தெரிவித்தார். நன்னீர் மீன் உற்பத்தியினை விஸ்தரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறினார். இறால் மற்றும் கடல் அட்டை உற்பத்தியினை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். இடைநடுவில் கைவிடப்பட்ட தொல்பொருள் இடங்களை மறுசீரமைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அமைச்சர் கலாநிதி ஹிரிதும் சுனில் செனவே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருக்கும் அவர், வட அமெரிக்காவில் வசிக்கும் சங்கைக்குரிய கட்டுகஸ்தொட்ட உபரதன தேரரிடம் ஆசி பெற்ற பின்னர் இதனை தெரிவித்தார். மேரிலாண்ட் சர்வதேச பௌத்த மத்திய நிலையத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. சமுத்திர பாதுகாப்பிற்காக இலங்கை மகத்தான பணிகளை நிறைவேற்றி வருவதாக பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜாயக்கொடி தெரிவித்துள்ளார். சமுத்திரத்தில் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டிருக்கும் உயிரினங்கள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு உலகளாவிய ஒத்துழைப்பின் அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் பங்கேற்ற போதே அவர் இதனை தெரிவித்தார். ஓபநாயக்க பால்வத்த ஹேனா பிரதேசத்தின் மலைப்பகுதியில் இன்று காலை மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து அபாயம் மிகுந்த இடங்களில் வசிக்கும் மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஐஸ் போதைப்பொருளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளாது விடுவிப்பதற்காக 2 லட்சம் ரூபாவை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கைது செய்துள்ளது. அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து எதிர்வரும் 12ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
1: பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
0: இலங்கை உட்பட பல நாடுகளில் இன்றிரவு எரி நட்சத்திரங்களை கண்டுகொள்ள முடியும் என விண்வெளி நிபுணரான பொறியியலாளர் கிஹான் வீரசேகர தெரிவித்துள்ளார். இதற்கு ஈட்டா அக்வாரிஸ்ட் என பெயரிடப்பட்டிருக்கிறது. அதிகாலை 2 மணிக்கும் 5 மணிக்கும் இடையில் இதனை தெளிவாக அவதானிக்க முடியும். சிறப்பு தொலைநோக்கிகளின் உதவி இன்றியும் எரி நட்சத்திரங்களை பார்வையிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
2: அபிவிருத்தி செய்திகள்.
0: அனுராதபுரம் பலுகஸ்வெவ எல்லங்கா குளத்திற்கு அருகில் சுற்றுலா தொழில்துறையினை விரிவுபடுத்தும் வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதாக மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமலசூரிய தெரிவித்துள்ளார். இதன் முதற்கட்டத்திற்காக சுற்றுலாத்துறை அமைச்சு 70 லட்சம் ரூபாவினை ஒதுக்கியுள்ளது. அடுத்த கட்டங்களில் மேலும் பல வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்படும்.
3: வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி MSB ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர் வீட்டுக்கடன் இளைஞர்களான உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்தின் கீழ் வீட்டுக்கடன் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக விவரங்கள் அருகிலுள்ள MSB கிளையில்.
0: சிலோன் பிஸ்கட் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான மாக்கபுர மற்றும் ரணால தொழிற்சாலைகளை அமைச்சர் சுனில் ஹந்துன்நெத்தி கண்காணித்துள்ளார். உணவு தயாரிப்பு தொழில்துறையினை ஏற்றுமதி வர்த்தக சந்தைக்கு கொண்டு செல்வதில் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றி அவர் நிறுவனத்தின் நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பிரச்சினைக்கு அரசினால் வழங்கக்கூடிய தீர்வுகள் பற்றியும் அறிவித்தார்.
3: NSB ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர் யங் காலத்திலேயே சொந்த வீடொன்றை வாங்குவோமே. ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர் வீட்டுக்கடன் தற்போது இளைஞர்களான உங்களுக்கு NSB ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனரிடமிருந்து 6.75% வருடாந்த வட்டி குறைந்த வட்டி வீதத்தின் கீழ் வீட்டுக்கடன் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம். பெற்றோருடன் இணைந்து வீட்டுக்கடன் ஒன்றுக்காக விண்ணப்பிக்கலாம். வீடும் இளமையாக, நீங்களும் இளமையாக, இளங்காலத்திலேயே சொந்த வீடொன்றை வாங்குவோமே. மேலதிக விவரங்கள் அருகிலுள்ள NSB கிளையில்.
1: பொருளாதார செய்திகள்.
0: இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரமடைந்திருப்பதாக பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மயப்படுத்தல் பற்றிய பொருளாதார மறுசீரமைப்பின் ஊடாக முதலீட்டு வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கொழும்பில் நடைபெற்ற உலக புத்தாக்கம் மற்றும் தலைமைத்துவ மாநாட்டின் போது பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார்.
1: உங்கள் கவனத்திற்கு அனுசரணை
3: கசாகல கிரீன் சூப்பர் புதிய இடம் குறைந்த விலை காட்சி அறைகள் மாத்தளை கடுவில மற்றும் அத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அலையங்கள் 0112-86-40-12
0: நாட்டில் டெங்கு நோய் பரவி வருவது பற்றி சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இவ்வருடம் டெங்கு ஆட்கொள்ளியுடன் தொடர்புடைய 12 மரணங்கள் பதிவாகியிருக்கின்றன. கம்பகா, கொழும்பு, ரத்தினபுரி, காலி, மாத்தறை மாவட்டங்களிலேயே அதிகளவிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகியிருக்கிறார்கள். டெங்கு அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை நாடுமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது.
3: பல்வேறு வகையான பசுமை விவசாய பொருட்களை சந்தைக்கு ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டுவரும் முற்றிலும் தேசியமயமான வியாபாரம் கசாகல கிரீன் குழுமம். கசாகல கிரீன் குழுமத்தில் பசுமை விவசாய உற்பத்திகளுடன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இலங்கையர்களும் இணைந்து கொள்ளலாம். ₹1,00,000 தொடங்கும் விவசாய முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி மாதாந்த நன்மைகளை பெறுங்கள். இன்றே எங்களுடன் சேருங்கள். விவரங்களுக்கு 0112-0777-87
1: உலகச் செய்திகள்.
0: மத்திய கிழக்கில் மீண்டும் யுத்த நிலை உக்கிரமடைந்து வருகிறது. ஈரான் ஏவிய ஏவுகணை மற்றும் ட்ரான்களை வான்பரப்பு பாதுகாப்பு கட்டமைப்புகள் மூலம் செயலிழக்க செய்துள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஹோர்மோஸ் நீரிணையினை கடக்க முற்பட்ட அமெரிக்காவின் யுத்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனை அடுத்து அந்த கப்பல்கள் திரும்பிச் சென்றுள்ளன. ஈரான் தற்போது 85 தாக்குதல் படகுகளை தயார் நிலையில் வைத்துள்ளது. இவை குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்ட படகுகளாகும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஈரானின் அடுத்த இலக்காக அமையும் என நம்பப்படுகிறது. தற்போதைய யுத்த சூழ்நிலையில் மசகு எண்ணெயின் விலை இன்று காலை 6% அதிகரித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒபெக் அமைப்பிலிருந்து வெளியேறி தனியாக எரிபொருள் விநியோகிப்பதற்கு தயாராகியுள்ளது. அங்கு உற்பத்தி செய்யப்படும் எரிபொருள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: தேசிய சூப்பர் லீக் 4 நாள் கொண்ட கிரிக்கெட் சுற்றுத்தொடரின் இறுதிப் போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நேற்று ஆரம்பமானது. போட்டியின் 2வது தினம் இன்றாகும். தனது முதல் இன்னிங்ஸிற்காக துடுப்பெடுத்தாடும் கொழும்பு அணி சற்று முன்னர் வரை 6 விக்கெட் இழப்பிற்கு 95 ஓட்டங்களை பெற்றிருந்தது. தம்புள்ளை அணி தனது முதல் இன்னிங்ஸில் 222 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது.
1: காலநிலை அறிக்கை.
0: இலங்கையில் மழையுடன் கூடிய வானிலை நாளை முதல் அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, தென் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் முகில் கூட்டம் காணப்படும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிலவும் உஷ்ணம் இந்த மாதம் நடுப்பகுதியிலிருந்து குறைவடையக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் அதுல கருணாநாயக்க தெரிவித்திருக்கிறார். காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் சமூக பொருளாதார அபிவிருத்தி உட்பட பிராந்திய அமைதிக்காக இணைந்து செயற்படும் போது நம்பகமான கூட்டாண்மையாளராக மாலைத்தீவை அடையாளப்படுத்த முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. சுகாதார சேவை, மனிதவள அபிவிருத்தி உட்பட துறைகளில் இலங்கை ஈட்டியிருக்கும் வெற்றியினை தமது நாடு முன்மாதிரியாக கருதுவதாக மாலைத்தீவு ஜனாதிபதி கூறுகிறார். நுண்கடன் முகாமைத்துவம் தொடர்பான அதிகார சபை வங்கி அல்லாத நுண் நிதி நிறுவனங்களின் செயற்பாடுகளை ஆராய்வதாக தகவல். மின்சார சபையில் சுய விருப்பின் பேரில் ஓய்வு பெற்றவர்களுக்கான நஷ்ட ஈட்டில் 50% திரைசேரியினால் வழங்கி வைப்பு. தொல்பொருள் இடங்களை மறுசீரமைக்கும் பணி ஆரம்பம். சமுத்திர பாதுகாப்பில் இலங்கை மகத்தான பணியினை ஆற்றி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மழையுடன் கூடிய வானிலை நாளை முதல் அதிகரிக்கும் சாத்தியம். இலங்கை உட்பட பல நாடுகளில் இன்றிரவு எரி நட்சத்திரங்களை கண்டுகொள்ளும் வாய்ப்பு. மத்திய கிழக்கு யுத்த சூழ்நிலையை அடுத்து மசகு எண்ணெயில் விலை அதிகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
4: நேரம் இப்பொழுது 1 மணி.
5: நான் கேடி ரைஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்று எடுத்தேன். பெட்ரோல் செலவும் இல்ல, பஸ் செலவும் இல்ல. கேடி ரைஸ் நம் நாட்டு தயாரிப்பு. 0733 535.
6: உங்கள் மருந்துகளுக்கு அதிக விலை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அரச உசு செலவில் சாதாரண விலைக்கு மருந்துகளை வாங்குங்கள். அல்லது வேற எந்த மருந்தகத்திலும் உங்கள் மருந்து துண்டுக்கு SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்கக் கூட்டுத்தாபனம் தரும் தகவல்.

சரி, இன்னும் இரண்டு மணித்தியாலங்கள் இருக்கிறன. சந்தோஷமாக இந்த மதிய நேர பொழுதை கொண்டு செல்வதற்கான பாடல்களும் சரி, நல்ல பல விஷயங்களும் சரி, என்றும் உங்களை தொடர்ச்சியாக மகிழ்ச்சிப்படுத்தவிருக்கிறது. எஃப்எம் 104.9 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்றல் எஃப்எம். இணையதளத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அதே மாதிரி தென்றல் SLBC எங்களுடைய ஆப் மூலமாகவும் தென்றலை அப்படி சுவாசித்து கொண்டிருக்கும் உங்கள் அலையும் இருக்காங்க. இப்பொழுதெல்லாம் இந்த நாட்களிலெல்லாம் வேறு பயிற்சி கேடும் இல்லைங்க. விஜய் என்றாலே பொதுவில் எல்லோராலும் பேசப்பட்ட உலக மக்கள், தமிழர்கள் மட்டுமல்ல, பல இன மத மொழி கடந்து எல்லோராலையுமே விரும்பப்பட்ட ஒரு நடிகர், ஒரு நடனம், சிறந்த ஒரு நடனம் ஆடுவர். இப்படி பல விஷயங்களில் எல்லோரையும் கவர்ந்த ஒரு நட்சத்திரமாக இருந்து இன்று வந்து ஒரு தலைவராக வெற்றி பெற்றிருக்கிறார். அது குறிப்பாக ஒரு நாட்டில் தேர்தல் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அங்கே வெற்றி பெற்றவரை அந்த நாட்டு மக்கள், அவர் சார்பானவர்களும் சரி, வாக்களித்தவர்களும் சரி, அப்படி கொண்டாடுவார்கள். ஆனால் இங்கே வந்து உலகம் முழுக்க கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. இலங்கையிலேயும் கூட பல பகுதிகளில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதற்கான வாழ்த்துக்களை எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று வெளிநாடுகளில் உள்ள மக்கள் கூட விஜயினுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சாதாரண விஷயம் அல்ல, ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் அரசியலில் கால் தடம் பதித்து பல அனுபவங்களை பெற்று இப்படி படிப்படியாக உயர்ந்து போட்டி போட்டு கடுமையாக போட்டி போட்டு வெற்றி பெறுபவர்களினுடைய அந்த வெற்றி வந்து ஒரு நீண்ட கால பயணமாக இருக்கும். ஆனால் வெறுமனே வந்து ஒரு 2 வருடங்களில் இப்படியான ஒரு வெற்றியை பதிவு செய்திருப்பது தான் எல்லோரையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது, ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. நிறைய பேர் இல்லை அப்படியெல்லாம் வரமாட்டார், அப்படியெல்லாம் வாக்களிக்க மாட்டாங்க என்று சொல்லி நிறைய பேர் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த முறை தேர்தலை நாங்கள் இங்கேயிருந்து பார்க்கிற பொழுது ஒரு கொண்டாட்டமாக எங்களுடைய நாட்டில் தேர்தல் நடக்கின்ற பொழுதும் அப்படி ஒரு வாக்குப்பதிவுகளையும் சரி, வாக்களிப்பதற்கு வந்த மக்களையும் சரி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்றுதான் வண்டி வண்டியாக, ரயில் ரயிலாக, அதே போன்று எங்கே இருந்தாலும் எப்படியாவது வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் மக்கள் எல்லோருமே ஒரு வித்தியாசமான முறையில் அந்த வாக்களிப்பெல்லாம் நடைபெற்றிருந்தது. இறுதியாக ஒரு வார முடிவுகள் எல்லாம் வெளிவந்து தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கு. அதற்கு எல்லோருமே பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். விஜய் அவர்களுக்கு இனி நடிகர் விஜய் என்று சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். எனவே இந்த வாழ்த்துக்கள் வரிசையில் வந்து கவிஞர் வைரமுத்து கூட அவருடைய எக்ஸ் தளத்தில் வந்து வாழ்த்தினை பதிவிட்டிருக்கின்றார். வெற்றி பெற்ற விஜய் அவர்களே, கலை உலகின் சக பயணி என்ற முறையில் உங்களை வாழ்த்துகிறேன். உலக தமிழர்கள் உற்று பார்க்கும் வெற்றி உங்களுடையது. வெற்றி தோல்வி இரண்டுமே பாரங்கள். தோல்வி என்பது முதுகில் சுமக்கும் பாரம், வெற்றி என்பது தலையில் சுமக்கும் பாரம். சமூகம் உங்களிடம் எதிர்பார்க்கிறது. மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கும் முன்பே மக்களுக்கு நீங்கள் வாக்களித்து விட்டீர்கள். அந்த வாக்குகளை நிறைவேற்றுவதில் இருக்கிறது உங்கள் ஆட்சியின் மாட்சி. உங்கள் கட்சிக்கும் ஆட்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்கள் வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். அதே போன்று நடிகர் சிவகார்த்திகேயன் கூட அவருடைய வாழ்த்தை பதிவு செய்திருக்கின்றார். ஒரு சக நடிகனாக அவர் இதில் வெற்றி பெற்றிருப்பதை இட்டுதான தன்னுடைய மகிழ்ச்சியையும் அவர் அவருடைய வாழ்த்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார் நடிகர் சிவகார்த்திகேயன். இப்படி பல வாழ்த்துக்கள், பல விமர்சனங்கள் என்று இந்த தகவல்கள் செய்திகள் தான் இப்பொழுது சூடுபிடித்தபடி இருக்கின்றன. அனைத்து சமூக வலைத்தளங்களிலுமே இடம் பிடித்திருப்பது கூட இந்த தகவல்கள் செய்திகள் தான். நேற்றைய தினம் கூட எங்களுடைய நாட்டில் கூட ஒரு தேர்தல் நடக்கிற பொழுது இப்படி நாங்கள் டிவி முன்னால், தொலைக்காட்சி முன்னால் உட்கார்ந்திருந்து இந்த வாக்குகளை என்றத வாக்குகளினுடைய தேர்தல் முடிவுகளை நாங்கள் பார்த்ததே இல்லை, இப்படி பார்க்க வச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூட நேற்று பலரும் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த வகையில் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று கொள்கிறத பார்க்கலாம். இப்படியாக தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் எப்படி நடந்து இறப்போகின்றன என்று ஜனநாயகன், மக்கள் நாயகனாக மாறியிருக்கிறார். ஜனநாயகன் எப்போ வரும் என்று அடுத்த கேள்வியும் கூட அங்கே இருக்கிறது, பார்க்கலாம்.

0: ஆனா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: ஹாய் தென்றல் எஃப்எம் நேயர்களே, நான் பின்னணி பாடகன் சத்யபிரகாஷ் பேசுறேன். உங்களோட பேசுறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தென்றல் எஃப்எம் ஆர்ஜிஸ் எல்லாருமே பயங்கரமா சூப்பரா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. கீப் லிசனிங் டு தென்றல் எஃப்எம் 104.7 எஃப்எம் 104.9.

இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை, தென்றல் எஃப்எம், யாழ்ப்பாணத்தில் இயங்குகின்ற பிராந்திய சேவை யாழ் எஃப்எம் ஆகியவற்றில் சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற உங்களுக்கான சந்தர்ப்பம். 35 வயதிற்குட்பட்ட இலங்கை பிரஜையாக நீங்கள் இருக்க வேண்டும். கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் சித்தி பெற்றவராகவும், ஒலிவாங்கி கேட்ட குரல் வளம், சிறந்த உச்சரிப்பு உடையவராகவும் இருத்தல் வேண்டும். உங்கள் சுய விவரம் அடங்கிய விண்ணப்பத்துடன் தேசிய அடையாள அட்டை மற்றும் கல்வி சான்றிதழ்களின் பிரதிகளையும் இணைத்து விண்ணப்ப படிவத்தினை 2026 மே மாதம் 30 திகதிக்குள் கிடைக்கக்கூடியதாக பதிவு தபாலில் அனுப்பி வையுங்கள். தபால் உரையின் இடது பக்க மேல் மூலையில் தமிழ் மொழி மூல சுயாதீன அறிவிப்பாளர் பதவிக்கான விண்ணப்பம் என குறிப்பிட்டு பணிப்பாளர் தமிழ்ச்சேவை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தபால் பெட்டி இலக்கம் 574 கொழும்பு 7 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தமிழ் தேசிய சேவை, தென்றல் எஃப்எம், யாழ்ப்பாணத்தில் இயங்கக்கூடிய எங்களுடைய பிராந்திய சேவை யாழ் எஃப்எம் ஆகியவற்றில் சுயாதீன அறிவிப்பாளராக பணியாற்ற ஆர்வம் இருந்தால் உங்களுக்கான ஒரு சிறந்த சந்தர்ப்பம் இது. அந்த விடயத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த தங்கம் இருக்கிறது இல்லையா, நம்ப முடியாது. எப்போ கூடும் எப்போ குறையும், இந்த நேரத்தில் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லவே முடியாது. அந்த வகையில் ஒரே விலை கூடிக்கொண்டே இருக்கிறது, கூடிக்கொண்டே இருக்கிறது என்று பார்த்து எங்களுக்கு தங்கத்தின் விலை வந்து நேற்றைய தினத்துடன் ஒப்பிடுகையில் குறைவடைந்திருக்கிறதாம் என்ற ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சந்தோஷமாக இருக்கா, எவ்வளவு குறைஞ்சிருக்க போகுது, அதில் எங்கே சந்தோஷப்படுறது இல்லையா? இருந்தாலும் நேற்றைய தினம் 4 24 கிராட் தங்கம் பவுன் 1,392,000 சரியாக பார்த்து சொல்ல வேண்டும், சரியா 392,000 ரூபாவாக விற்பனையாக இருந்த நிலையில் இன்றைய தினம் 4,000 ரூபாவால் குறைவடைந்திருப்பதாகத்தான் சொல்லப்பட்டு இருக்குது. அந்த வகையில் தங்கத்தினுடைய விலை தற்போதைய நிலவரப்படி 24 கிராட் தங்கம் பவுன் 1,388,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறதாம். 22 கிராட் தங்கம் பவுன் 1,357,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 24 கிராட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 48,500 ரூபாய். 22 கிராட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 44,625 ரூபாய். என்ன காரணம் என்றால், கடந்த சில நாட்களாக சர்வதேச சந்தை உள்நாட்டு வர்த்தக நிலவரத்திற்கு ஏற்ப தங்கத்தினுடைய விலையில் இந்த ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டு வருகின்றன என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏதோ பெருசோ அதிகமோ சின்னவோ சின்னதாகவோ தங்கத்தின் விலை குறைவடைந்திருக்கிறது என்றது வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கா, சரி சந்தோஷப்பட்டு கொள்ளுங்க. இதுதான் இன்றைய நிலவரம்.

0: தேடிடும் பழமையும் கேட்டிடும் புதுமையும் www.slbc.lk.
1: வானமே இல்லை,
2: வானமே இல்லை. சிகரம் தொடும் சிந்தனைகளுக்கான களம் வானமே.

0: உயர உயர பறந்து சென்று உச்சம் தொட முயலும் படைப்பாளிகளே, இது உங்களுக்கான நேரம் வெள்ளி தூரம் பிற்பகல் 2:30
1: வானமே இல்லை
2: என் வாரம் என் பூமி எங்கும் எந்த ராஜ்யம் குயில் பாடும் சங்கீதம் அதுதான் தேசிய கீதம்.
0: மதிய விருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பல் சுவை அம்சங்கள் மதிய விருந்து நிகழ்ச்சியில் வரும் இந்த வகையில் அடுத்து சங்க தமிழன் திரைப்படத்தில் நம்ம விஜய் சேதுபதி சூரி இரண்டு பேருமே சிரிக்க வைக்க போறாங்க, வாங்க கேட்கலாம்.
3: தம்பி, அப்பாரா ஜாதவ் பொருத்தம், உங்க தங்கச்சிக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா 100 வருஷம் சீரும் சிறப்புமா, மண்ணும் பொண்ணுமா, நோய் நொடியே இல்லாம குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருப்பாங்கப்பா.
4: நன்றி நன்றி நன்றி சார், நன்றி சார்.
3: வாய்ப்பு இருக்கு நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள தேடி வர போறீங்க,
5: தேடி வருவோம்.
3: சங்கடம்.
5: வாழ்த்துக்கள் சார்.
4: நன்றி சார். மறைசாமி
5: இருங்க இருங்க சார், உங்க காரியம் முடிஞ்சோன்னு அப்படியே சைலண்டா கிளம்புறீங்க, இருந்து எங்க கையும் கேட்டு போங்க.
4: பார்த்து சாமி
3: வாடா வா. தம்பி, இந்த கையை மட்டும் வெளியே காட்டிடாத, வெட்டிடுவாங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும், நெகட்டிவ் எதுவும் சொல்ல முடியாதுப்பா.
5: நீயே பிரிண்ட் போடாத நெகட்டிவ் மாதிரி தானா இருக்க, நீயாடா என்ன சொல்றது. கருங்குறங்க இவரு ஜோ இல்லாம சாதம் பார்க்க
3: மாட்டோம். மொழியட்டும், தர்மம் தலை தூக்கட்டும், ஜெய் ஹிந்த். ரொம்ப சூடத்திட்டு போயிடாங்க.
6: எனக்கு
5: பாருங்க.
4: டீ சாப்பிடுறீங்களா?
7: இல்ல வேணாம்.
4: நீங்க
7: சாப்பிட
4: மாட்டீங்க சொல்லுங்க.
7: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி.
5: யா
7: அன்னைக்கு அந்த பப் இன்சிடென்ட் என்ன பண்ணேன்னு யோசிச்சு பார்த்தேன், நான் பண்ணது தப்பு.
5: ஓஹோ,
7: இனிமே மாத்திக்கிறேன்.
4: ஏங்க போற வரம் பேசிக்கிட்டு உங்க மாத்திக்காதீங்க, உங்களுக்கு சரின்னு பட்டா மாத்திக்கோங்க, இல்லைன்னு கெத்தாவே சுத்துங்க.
5: பஞ்சு
4: நைஸ்ல
5: விஷயத்துக்கு வாங்க.
7: இந்த ஹவுசிங் போர்ட் பத்தி போட்டோகிராஃபில ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன். இங்க இருக்கிற ஜனங்களோட கஷ்டத்தை பத்தி போட்டோகிராஃபில சொல்ல போறேன்.
5: எப்படி எங்க கஷ்டத்தலாம் சொல்லி நீங்க காசாக்க போறீங்களா?
4: சார், நம்ம கஷ்டம் நமக்கு தான் யூஸ் ஆகல, அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். இங்க இருக்க கஷ்டத்தை மட்டும் தான் சொல்ல போறீங்களா எப்படி?
7: இல்ல இல்ல, இங்க இருக்கிற சந்தோஷத்தை பத்தியும் சொல்ல போறேன்.
4: போறாம போட போறீங்க
5: சார்? உங்களுக்கு போட்டு வாங்க
7: கண்டிப்பா.

0: அம்மா எப்படி இருக்கீங்க?
1: என்னங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல, முதல்ல ஒருத்த வணக்க வச்ச திருப்பி வணக்க வைக்க பழகிக்க.
2: சார் டூப்ளிகேட் கண்டுபிடிச்சா நினைக்கிறேன், அப்படியே எஸ்கேப் ஆகலாம்.
1: ஏன் சார் நீங்களா?

0: பேசுறேன்.
1: ஒருவேளை இருப்பானோ நீங்க நினைக்கிற மாதிரி டூப்ளிகேட் தான். ஆனா டூப்ளிகேட் போன் சீக்கிரம் சூடாயிடும், சூடான மண்டை வச்சிடும். நீங்க வேணா ஏரியில கிளாஸா பாஷா சுத்தலாம், ஆனா ஏன் மாசன்னு தெரியாதுல்ல கொல்ல பொறுத்திருந்து பாருங்க.
2: நீங்க போங்க சார்.

0: திருப்படாதே வந்திருக்கீங்க. ஆமா சார்,
1: நீங்க டீசரா கூப்பிட்டு கேக்கல கொண்டா பாருங்க சார்.
2: ஹாய் சார், வாட் யூ லைக் ஹாய் சார்,
1: உன் பேர் என்ன?
2: எக்ஸ்கியூஸ் மீ சார்,
1: டேய் உன் பேர் என்ன தெரியா?
2: சாந்தகுமார் ஃப்ரம் பண்ணவேப்பட்டி சார்.
1: நீ லோக்கல் தானே?
2: ஆமா சார்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.

மதிய பொழுது அப்படியே கொஞ்சம் உற்சாகமாக இருக்க வேண்டும். சில வேளைகளை வந்து ஒரு தூக்கம் வரலாம், மதிய நேரத்தில் வந்து ஒரு குட்டி தூக்கம் போடுவார்கள். ஜப்பான்லெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தூக்கம் வந்து மிக மிக அவசியம் என்பதற்காக வேலை செய்கின்ற இடங்களில் அலுவலகங்களில் வந்து அவர்களுடைய இருக்கை ஒரு படுக்கை மாதிரி இருக்கும். தூக்கம் வந்தால் அவர்கள் தூங்கலாம், ஆனால் அவர்களுடைய வேலையில் கவனமாக இருக்க வேண்டும். தூங்கி விட்டு எழுந்து வேலை செய்கின்ற பொழுது அவர்கள் உற்சாகமாக வேலை செய்வார்கள் என்பதனால் அவர்கள் தூங்க வேண்டும் என்று நினைத்தால் தூங்கலாம். ஆனால் உண்மையாக உழைப்பவர்கள் அப்படியே தூங்கியெல்லாம் போய்விட மாட்டார்கள். ஆகா, சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதே தூங்கலாமே அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் தூங்குபவர்கள் அல்ல. குறிப்பாக ஜப்பானியர்களை பொறுத்தவரையில் மிகவும் அந்த பழக்கம் பண்பாடு என்பதில் வந்து மிக கவனமாக இருப்பார், மிக ஒழுக்கமாக இருப்பார்கள். அதற்கு உதாரணமாக நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்கிறோம். பாடசாலைகளில் பிள்ளைகளுக்கு முதலில் அவர்கள் இருக்கின்ற இடத்தை எப்படி சுத்தமாக வைத்துக்கொள்வது, அவர்களுடைய கழிவறையை அவர்களே சுத்தம் செய்ய பழக்குகிறார்கள். பாதைகளை அவர்கள் கடக்கின்ற பொழுது மஞ்சள் கடவைகளில் கடக்க பழகுகிறார்கள். அப்படி கடக்கின்ற பொழுது கூட அவர்களுக்காக காத்து நிற்கின்ற வாகனங்களுக்கு கடந்து முடிந்ததன் பின்பதாக நன்றி சொல்கிறார்கள். ஒருவருக்கொருவர் நன்றி சொல்கின்ற பழக்கம், இப்படியான நல்ல பல பண்புகள் தான் அங்கே முக்கியமாக இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் கல்வியிலும் தொழிலும் சிறந்து விளங்குபவர்களாக இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய அதிகமான பெற்றோர்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற விடயங்களில் அதிகமானவை மாற்றப்பட வேண்டும். நல்ல பண்பு, நல்ல பழக்க வழக்கங்கள், ஒழுக்கம் இவை இல்லாவிட்டால் அவர்கள் என்னதான் படித்திருந்தாலும் என்னதான் பதவியில் இருந்தாலும் எந்த ஒரு வேலையுமே இல்லை. எனவே பிள்ளைகளுக்கு முதலில் இவற்றை சொல்லிக் கொடுங்கள். இன்று மிகவும் சீர்குலைந்து போயிருப்பதற்கு காரணம் பிள்ளைகள் இவற்றை சொல்லிக் கொடுத்து வளர்க்கப்படுவதில்லை என்பது தான். பெற்றோர்களுக்கு சில வேளைகளில் கணக்கே இல்லை, என்னவென்றாலும் செய்து போடு, என்ன வார்த்தைகளாவது அவர்கள் பேசட்டும், அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கூட திருத்துவதில்லை பல பெற்றோர்கள். எனவே மிக மிக கவனமாக எங்களுடைய இன்று இருக்கக்கூடிய இளம் பரம்பரையை, சிறுவர்களை நாங்கள் கவனித்து அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு காலம் இது. எனவே கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். இதைத்தான் நாங்கள் அப்பொழுதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கணும். அப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் இது என்பதனால், ஏனென்றால் முக்கியமான ஒரு விடயம் அவ்வளோதான். சரி, இப்போ வந்து ஒரு சொகுசு கப்பல் ஒன்று போய்கொண்டிருக்கிறது. சொகுசு கப்பல் என்றால் உங்களுக்கு தெரியும், அங்கே எல்லா விதமான வசதிகளும் இருக்கும், மிக ஆடம்பரமாக. சொகுசு கப்பல் என்று சொன்னதுமே டைட்டானிக் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். நாங்கள் பார்த்த கப்பல், திரையில் பார்த்த கப்பல் இந்த டைட்டானிக். இதே போன்று சொகுசு கப்பல்கள் எவ்வளவு வசதியானவை, ஆடம்பரமானவை எல்லோருக்குமே தெரியும். எம்வி ஹோண்டியர்ஸ் என்கின்ற ஒரு சொகுசு கப்பல் பயணிக்கிறது. அர்ஜென்டினாவிலிருந்து கேப் வேர்ல்ட் என்கின்ற இடத்திற்கு பயணித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது வந்து அங்கே ஒரு 70 வயது நபருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே இந்த கப்பல் வந்து சென்ட் ஹெலனா தீவை அடைகின்ற பொழுது அவர் உயிரிழந்திருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவருடைய மனைவி ஆன நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர், 69 வயது பெண்மணி, இவர் நாடு திரும்புவதற்காக தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற விமான நிலையம் ஒன்றிற்கு சென்றிருந்த நிலையில் அவரும் நிலை குலைந்து சரிந்திருக்கின்றார். பின்பு அவரும் உயிரிழந்திருக்கின்றார். பிறகு 3வது நபர் ஒருவரும் உயிரிழந்திருக்கின்றார். ஆனாலும் அந்த தகவல்கள் எல்லாம் வெளியாகவில்லை. அதே போல் அந்த சொகுசு கப்பலில் பயணித்த பிரித்தானிய சுற்றுலா பயணி இன்னும் ஒருவருக்கும் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் கூட தென்னாப்பிரிக்காவில் இருக்கின்ற மருத்துவமனை ஒன்றினுடைய தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அதன் பின்புதாகத்தான் எப்படி இவர்கள் ஒவ்வொன்றாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு மரணிக்கின்றார்கள் என்பது தொடர்பில் ஆராய்ந்த பொழுதுதான் இந்த இறந்த அனைவரும் ஹண்டா வைரஸ் என்கின்ற எலிகள் மூலம் பரவுகின்ற வைரஸ் தொற்றுக்கு ஆளாகி இருந்தார்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆய்வுகள் மூலமாக, உடற்கூற்று ஆய்வுகள் மூலமாக இவை வெளியிடப்பட்டிருந்தன. அந்த வகையில் இந்த கப்பலில் இந்த வைரஸ் பரவியதன் காரணமாகத்தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்று பிறகு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சொகுசு கப்பலில் வைரஸ் தொற்று பரவல் என்பதுதான் அதுவாக இருக்குது. அதன் பின்பதாக அங்கே இருப்பவர்கள் அனைவரும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. ஒரு 1:45

ஹாய் தென்றல் எஃப்எம் நேயர்களே, நான் பின்னணி பாடகன் சத்யபிரகாஷ் பேசுறேன். உங்களோட பேசுறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தென்றல் எஃப்எம் ஆர்ஜிஸ் எல்லாருமே பயங்கரமா சூப்பரா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. கீப் லிசனிங் டு தென்றல் எஃப்எம் 104.7 எஃப்எம் 104.9.

0: அல்லி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபனத்தின் அனுசரணையில் இலங்கை வானொலி தென்றல் எஃப்எம் வழங்கும்
1: அல்லியின் கவிச்சுரங்கம்
0: பிரதி வெள்ளிக்கிழமையும் பிற்பகல் 2 மணி முதல் 2:30 வரை உங்கள் தென்றலில் ஒலிபரப்பாகும்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
3: நேரம் இப்பொழுது 1:52.
4: எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

ஆயுஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.

0: துள்ளாதவனமும் துள்ளும் திரைப்படத்திற்காக ராஜேஷ் பாடியது விஜய் பாடல். அது நேரம் இப்பொழுது 2:02.
1: ஆல் நியூஸ்
2: மணிச்செய்திகள்
3: காலத்தை வென்று நிலைக்கும் கட்டடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS உருக்கு கம்பிகள்.
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141-63-660-73 அல்லது www.iihs.edu.lk.
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: உள்நாட்டுச் செய்திகள்.
0: இலங்கையில் மழையுடன் கூடிய வானிலை நாளை முதல் அதிகரிக்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிலவும் உஷ்ணம் இந்த மாத நடுப்பகுதியிலிருந்து குறைவடையலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் அதுல கருணாநாயக்க தெரிவித்துள்ளார்.
1: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: மத்திய கிழக்கு யுத்த சூழ்நிலையில் மசகு எண்ணெயின் விலை இன்று காலை 6% அதிகரித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒபெக் அமைப்பிலிருந்து வெளியேறி தனியாக எரிபொருள் விநியோகிப்பதற்கு தயாராகியுள்ளது. அங்கு உற்பத்தி செய்யப்படும் எரிபொருள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: சுற்றுலா பாகிஸ்தான் மகளிர் கிரிக்கெட் அணிக்கும் ஜிம்பாப்வே மகளிர் கிரிக்கெட் அணிக்கும் இடையிலான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. கராச்சி மைதானத்தில் இலங்கை நேரப்படி பிற்பகல் 4 மணிக்கு போட்டி ஆரம்பமாகும்.
3: இயற்கை அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான RSQST RB 500 உருக்கு கம்பிகள் SLS தர சான்றிதழுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன. RS உருக்கு கம்பிகள்.
4: நாளைய வெற்றிக்கு இன்றை அடியெடுத்து வையுங்கள். ஓலெவல் பரீட்சையின் பின் IIHS இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் புரோகிராமில் உங்கள் உயர்கல்வி பயணத்தை ஆரம்பியுங்கள். ஹெல்த் சயின்ஸ், IT, பிசினஸ் எஜுகேஷன் மற்றும் இன்ஜினியரிங் தவிர உங்களுக்கு பிடித்தமான கல்வியை தெரிவு செய்து சர்வதேச அந்தஸ்துடைய பல்கலைக்கழகங்களில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141-63-660-73 அல்லது www.iihs.edu.lk.
6: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நடு ரோட்டுக்கு கொண்டதவன்.
5: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.

0: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீ வீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
1: நேரம் இப்பொழுது 2:15. அதிக விருந்து தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. சரி, மிகவும் வெப்பமான காலநிலை. ஆனால் இந்த காலநிலை கொஞ்சம் மாற்றமடையும். மே மாத நடுப்பகுதியிலிருந்து மழை அதிகரிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து அப்படியே குளிர்ச்சியை தருகின்ற ஒரு செய்தியாக இருக்கலாம். ஏனென்றால் அவ்வளவு தூரம் இந்த வெப்பம் அதிகமாக இருக்கிறது வேர்க்கிறது, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்று சொல்லி நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாளை முதல் மழையுடன் கூடிய வானிலை அதிகரிக்கலாம் என்ற ஒரு விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாத நடுப்பகுதியிலிருந்து இந்த உஷ்ணம் குறைவடையும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லி இருக்கிறது. அந்த வகையில் இந்த நாட்களில் வந்து எல்லோருமே இந்த தாகத்தையும் வெப்பத்தின் அளவையும் குறைத்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்வது தான் தர்பூசணி பழம். ஆனால் கடைகளிலெல்லாம் அப்படியே நிறைத்து வைத்திருப்பார்கள். நாங்கள் போகின்ற பொழுது வருகின்ற பொழுது அதனை பார்த்தால் போய் வாங்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் தான் இருக்கும். நிறைய பேர் இந்த பழங்களை வாங்கி உண்பது சாதாரணமாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனால் சில விஷயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இந்த தர்பூசணியினுடைய நுகர்வு என்பது சொன்னது போன்று அதிகரித்திருக்கிறது. ஆனாலும் இந்த உணவு நச்சு ஃபுட் பாய்சனிங் தொடர்பான செய்திகள் ஒரு வித அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. எனவே நாங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும். தர்பூசணியை வாங்குகின்ற பொழுது பழத்தினுடைய தோலில் சிறிய ஊசி துளைகள் எல்லாவிட்டால் வெள்ளை நிற தழும்புகள் அதிகமாக இருந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இவை நிறச்சாயங்கள் அல்லாவிட்டால் இனிப்பு சுவைக்காக ரசாயனங்கள் ஏற்றப்பட்ட அடையாளங்களாக இருக்கலாம். கடைக்கு போகிறோமா வாங்குறோமா வாரமா என்று இருக்காமல் இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வாங்குங்கள். அதே போன்று பழத்தை வெட்டுகின்ற பொழுது உட்பகுதி இரத்தம் போன்ற அடர் சிவப்பு நிறத்தில் இருந்து அதனுடைய விதைகள் வெள்ளையாக பழுக்காத நிலையில் இருந்தால் அது செயற்கையாக பழுக்க வைக்கப்பட்டிருக்கலாம். இயற்கையாக பழுத்த பழத்தினுடைய விதைகள் கருப்பாக அல்லாவிட்டால் அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். சரியா, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இந்த பழத்தில் வந்து சாயம் கலந்திருக்கிறதா என்பதை சோதனை செய்வதற்கான ஒரு எளிய முறை இருக்கிறது. ஒரு துண்டு தர்பூசணியை ஒரு கிளாஸ் சாதாரண தண்ணீர் போடுங்கள். தண்ணீர் உடனடியாக சிவப்பு நிறமாக மாறினால் அதில் என்ன இருக்கும், அதில் வந்து செயற்கை சாயம் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது அர்த்தமாக இருக்கும். இயற்கையான பழத்தை பழம் வந்து தண்ணீருடைய நிறத்தை உடனடியாக மாற்றாது. ஒரு துண்டு பழத்தை பஞ்சால் துடைக்கும் போது பஞ்சில் அடர் நிறம் ஒட்டினால் அது செயற்கை சாயம் என்பதற்கான அறிகுறி. அதே மாதிரி கடைக்கு போனோமா வாங்கினோமா வெட்டினோமா சாப்பிட்டோமா என்று இருக்காமல் கடைகளிலிருந்து வாங்கி வந்த தர்பூசணியை அப்படியே வெட்டி சாப்பிடாமல் குறைந்தது 1 அல்லாவிட்டால் 2 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைத்து தோலை நன்றாக கழுவிய பின்னர் தான் பயன்படுத்த வேண்டும். இது தோலில் ஒட்டியிருக்கும் ரசாயன பூச்சிகளின் வீரியத்தை குறைக்கிறது. பழத்தினுடைய வாசனை அல்லது சுவையில் மாற்றங்கள் தெரிந்தால் அதை உண்பதை நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். அதே போன்று பிரியாணி போன்ற எண்ணெய் தன்மை கொண்ட உணவுகளை சாப்பிட்ட உடனே தர்பூசணி சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இது வந்து சிலருக்கு செரிமான கோளாறு அல்லாவிட்டால் ஒவ்வாமையை ஏற்படுத்தி ஃபுட் பாய்சன் என்று சொல்வார்கள் இல்லையா, ஃபுட் பாய்சனாக மாற வாய்ப்பு இருக்கிறது. குறைந்தது 1 மணி நேர இடைவெளி விடுவது சிறந்தது. எவ்வளோ விஷயம் இருக்கு இல்லையா ஒரு தர்பூசணிக்குள்ள. எனவே தர்பூசணி வாங்குகின்ற பொழுதும் சரி, அதனை உண்ணுகின்ற பொழுதும் சரி, இந்த விடயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள்.

0: கால பாடல்களின் இடைவிடாத ரசிகர்கள் நீங்கள்.
1: காட்டுக்குயில் பாட்டு சொல்ல, வீட்டு கிளி கேட்டு கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேளமே.
0: என்றும் எப்பொழுதும் எங்கும் எல்லோராலும் விரும்பி கேட்கும் பாடல்களுக்கு காற்றினிலே வரும் கீதம்.
2: என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனதென்ன கோலக்கிளியே.
0: வாத நாட்களில் மாலை 3 மணி முதல் 6 மணி வரை
3: போல் வேலை போல் ஆலம்
0: இது இடைக்கால பாடல்களின் ராஜாங்கம். கேட்டு மகிழுங்கள்.

0: காற்றலைகளில் தவழ்ந்து காதோடு கதை பேசி களிப்பூட்டும் உங்கள் தென்றல்
1: தென்றல் வரும்
0: கேட்டு மகிழுங்கள். எஃப்எம் 104.7, எஃப்எம் 104.9.
2: நேரம் இப்பொழுது 2:25.

வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் இப்பொழுது 2:31. இந்த நேரத்தில் வந்து இப்போ எல்லாமே ஏஐ மயமாகத்தான் இருக்குது இல்லையா? இப்படியே ஏஐயில் எல்லாரையுமே ஏமாத்திட்டு இருக்கலாம் என்று அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஏனென்றால் உண்மை எது பொய் எது என்பதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத வகையில் இந்த ஏஐயினுடைய ஆதிக்கம் என்பது எல்லா இடங்களிலுமே இருக்கிறது. எனவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதையும் தவிர அதனை தவறாக பயன்படுத்தவும் தேவையில்லை. தேவையில்லாத விடயங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தாமல் இருப்பது நீங்கள் நீங்களாக இருங்கள். ஒரிஜினல்னு சொல்வார்கள் இல்லையா, உங்களுடைய திறமையை உங்களுடைய உங்கள் வாயிலாக வெளிப்படுத்துங்கள். எனவே அது வந்து எதற்கு முக்கியமாக அவர்கள் உருவாக்கினார்களோ அந்த விடயத்திற்கு அவை பயன்படுத்தப்படுபவையாக இருக்கலாம். ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு மனிதனினுடைய படைப்பாற்றல் எந்த அளவிற்கு ஆதாரமாக இருந்தது என்பதை பொறுத்து தான் அதனுடைய தகுதி நிர்ணயிக்கப்படுகிறது. அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அமைப்பு ஒவ்வொரு வருடமும் வழங்கி வருகின்ற மிகச்சிறந்த விருதுகள் தான் இந்த ஆஸ்கார் விருதுகள். ஆஸ்கார் விருது வந்து திரைத்துறையின் உயரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மனித உழைப்பிற்கும் படைப்பாற்றலுக்கும் முன்னுரிமை அளிக்கும் வகையில் ஆஸ்கார் அகாடமி வந்து ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கிறது. என்ன முடிவு என்று சொன்னால், ஏஐ படைப்புகள் இனி ஆஸ்கார் போட்டியில் இடம்பெறாது என்று அகாடமி அறிவித்திருக்கிறது. ஆஸ்கார் விருதுகளுக்கான நடிப்பு பிரிவில் மனிதர்களால் நேரடியாக செய்யப்பட்டு அவர்களின் ஒப்புதலுடன் திரையில் காட்டப்படும் கதாபாத்திரங்கள் மட்டும் தான் தகுதியானவையாக பார்க்கப்படும் என்று சொல்கிறார்கள். ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த பிரிவில் போட்டியிட முடியாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, திரைக்கதை பிரிவில் திரைக்கதைகள் வசனங்கள் மனிதர்களால் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட கதைகள் விருதுகளுக்கு பரிசீலிக்கப்படாது. பட தயாரிப்பில் ஏஐ எந்த அளவிற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறித்து ஸ்டுடியோக்களிடம் கூடுதல் விளக்கங்களை கேட்கும் உரிமை அகாடமிக்கு இருக்கிறது. ஒரு படத்தினுடைய

பிரச்சனையாக பார்க்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மனிதர்களுடைய உழைப்புக்கும் படைப்பாற்றலுக்கும் முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏஐயால் எழுதுவதோ ஏஐயால் ஏஐ மூலம் பேசுவதோ இது எதுவுமே அங்கே இருக்கக்கூடாது. இந்த விஷயம் எல்லா இடங்களிலுமே இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். பார்க்கலாம்.

0: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம், உழவர் இல்லம்.
1: உங்கள் விவசாயத்தை விருத்தி செய்ய விவசாய திணைக்கள பண்ணை ஒலிபரப்பு சேவையின் அனுசரணையுடன் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியை பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு 9:15 முதல் 9:30 வரை தென்றல் அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள்.
0: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம், உழவர் இல்லம்.
2: மட்டக்களப்பு அமிர்தகடியைச் சேர்ந்த அன்பு தனது 16th பிறந்த நாளை இன்று வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றார்.
3: கொழும்பு 14 ரீஸ்மா தனது 7th பிறந்த நாளை இன்று குடும்பத்தோடு கொண்டாடுகிறார்.
4: ஹட்டன் நோர்வோடைச் சேர்ந்த ரித்து இன்று தனது 3rd பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றார்.
5: Many more happy returns of the day.
3: உங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தென்றல் FM-இல் மாலை 5:15 உங்கள் உறவுகளுடனும் நண்பர்களுடனும் இணைந்து கேட்டு மகிழுங்கள்.
2: தினந்தோறும் மாலை 3 மணி வரை உங்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
4: மறந்து விடாதீர்கள், வாட்ஸ்அப்பில் மாத்திரம் வாழ்த்துக்களை அனுப்பி வையுங்கள்.
3: அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0714443227.
2: இசை பாடம் தென்றல்
3: இடைக்கால பாடல்களின் இசை அணி தேர்வு.
6: காதல் மகராணி கவிதை
2: வெள்ளிதோறும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை
3: தென்றல் அலைவரிசைகளில்
2: இசை பாடும் தென்றல்.

0: தேடிடும் பழமையும் கேட்டிடும் புதுமையும் www.slbc.lk.
1: எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அவர்கள் தெரிவு செய்கின்ற வழியும் சரி, அவர்கள் செய்கின்ற விடயங்களும் சரி, அவர்கள் நினைக்கின்ற விடயங்களும் தான் முக்கியமான காரணமாக இருக்கிறன இந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இல்லாமல் செய்வதற்கு. எனவே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சில விஷயங்களை ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லலாம், அதுக்காக பயந்துடாதீங்க. சில விடயங்களையும் சொல்லி தருகின்றோம், கொஞ்சம் மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுதுமே முதல்ல வந்து உங்களுடைய உடம்பை பாதுகாத்து கொள்ளுங்கள். அது ஆரோக்கியமாக இருக்கிறதா, உங்கள் உடலுக்கு நீங்கள் என்ன தீங்கு செய்கிறீர்கள், சாப்பிடுவதிலிருந்து தூங்குவதிலிருந்து ஆரோக்கியமாக உடலை வைத்திருப்பதிலிருந்து என்னென்ன விடயங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்கின்றீர்கள். எனவே முதல்ல வந்து உங்களுடைய உடம்பை பார்த்து கொள்ளுங்கள். அதே போன்று சந்தோஷம் என்று வருகின்ற பொழுது உடனடி சந்தோஷத்தை, உடனடியாக வரக்கூடிய சந்தோஷத்தை மட்டும் பார்த்து அந்த நேரத்தில் சந்தோஷப்பட்டு கொள்ளாமல் பின்விளைவுகள் என்ன என்பதை பற்றி யோசித்து உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். அதே போன்று உங்களுடைய உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, தொழிலில் இருப்பவர்களுக்கு உண்மையாக இருங்கள், விசுவாசமாக இருங்கள். சரியா? அப்படி இல்லாமல் பொய்யாக இருக்கின்ற பொழுதோ, இல்லாவிட்டால் ஏமாற்றுகின்ற மரநிலையில் இருக்கின்ற பொழுதோ நீங்களும் நிம்மதி இல்லாமல் இருப்பீர்கள். தேவையில்லாத பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். உங்களுடைய வயது எதுவானாலும் பரவாயில்லை, குழந்தைகளோடு நேரம் செலவழியுங்கள். மனதில் எந்தவித வஞ்சகமும் தீங்கு இழைக்க வேண்டும் என்கின்ற எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாதவர்கள் தான் குழந்தைகள். எனவே வயசு பெண்ணா, இந்த பெரிய ஆள் வந்து அந்த பிள்ளைகளோடு போய் விளையாடுறதா, இந்த பிள்ளைகளோடு போய் பேசுகிறதா, அப்படியெல்லாம் இல்லாமல் வயசு என்னவாக இருந்தாலும் பரவாயில்லை, குழந்தைகளோடு நேரம் செலவழியுங்கள். மற்ற முக்கியமான ஒரு விடயம் தான், பெற்றோரை மதியுங்கள், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கள். பெற்றோரை மதியுங்கள், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கள். இவைதான் மகிழ்ச்சிக்காக நான் சொல்லித்தந்த மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளலாம்.

0: favorite radio station. You're listening.
1: Right person, right choice. Tendril.
2: SPB சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15 சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: வழக்கம் இந்த பாடலோடு மதிய விருந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு விடைபெற்று செல்கின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேர்களை விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஷைலா அனிமயில் வாகனம் பெரேரா. வணக்கம் நேர்களே.

0: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நேரம் இப்பொழுது 3:01.
1: All news.
2: மணிச் செய்திகள்
0: அனுசரணை.
3: RS ஒருக்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒருக்கு கம்பிகள்.
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141 463 673 அல்லது www.iihs.edu.lk.
2: உள்நாட்டுச் செய்திகள்.
0: இலங்கை சுங்கத்திரைக்களம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் பாரிய வருமானத்தை ஈட்டியுள்ளது. அந்த மாதத்துக்கான வருமான இலக்கு 181.275 பில்லியன் ரூபாவாக இருந்தது. இந்த நிலையில் 236.518 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கமைய இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் ஈடுபட்ட மொத்த வருமானம் 919.343 பில்லியன் ரூபாவாகும்.
4: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் போர் பதற்றம் உருவாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இரனால் ஏவப்பட்ட 19 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தமது வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்ததாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. ஹோமுஸ் நீரிணையை கடக்க முயன்ற அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் கப்பலுக்கு பாதிப்பு ஏற்படவில்லை, எனினும் அந்த கப்பல் பின்வாங்கி சென்றுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ராம் சேது கடல் மார்க்கத்தை நீந்தி செல்லும் முதல் தம்பதியினர் என்ற பெருமையை விரிசாலே பிரசாத் மற்றும் தனிஷ் அபிடி பெற்றுள்ளனர். அவர்கள் நாளை தலைமன்னாரில் இருந்து இந்தியாவின் தனுஷ்கோடி வரையிலான 30 கிலோமீட்டர் தூரத்தை நீந்தி கடக்க உள்ளனர். 2021 திருமணம் செய்து கொண்ட இவர்கள் இங்கிலாந்தில் இருந்து பிரான்சுக்கும் நீந்தியுள்ளனர். இருவரும் பொறியியலாளர்கள். நீச்சலை ஒரு போட்டியாக பயன்படுத்தி உலகம் முழுவதும் வெற்றி பெற அவர்கள் எதிர்பார்த்துள்ளனர்.
5: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
6: நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சிமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும்.
7: எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும் உங்க வீட்டுக்கு என்ன கம்பியா பாவிக்கணும். என்ன அதுக்கு தான் முதல்ல எனது தெரிவோ RS உருக்கு கம்பிகள்.
8: தாங்கி பிடிக்கும் தந்தையின் கரங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் RS உருக்கு கம்பிகள்.
9: IIHS உடன் சுகாதார பராமரிப்பில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள். IIHS சைக்காலஜி, டிஜிட்டல் ஹெல்த், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அல்லது ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஆகிய சிறந்த பட்ட படிப்புகளில் ஒன்றை தேர்வு செய்து சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார தொழில் முனைவராகுங்கள். உங்கள் பயணத்தை இங்கே ஆரம்பியுங்கள்.
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141 463 673 அல்லது www.iihs.edu.lk.
10: இந்த கதையெல்லாம் ஏற்ற சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவேன்.
11: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
12: யாரு ஹீரோ
13: கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி. யாரு ஹீரோ?
14: ரைட் பர்சன், ரைட் சாய்ஸ், தென்றல்.
15: சூப்பர் சார், ரஜினி சாரும் இதான் செலக்ட் பண்ணியிருக்காரு.

சதூரம் கேட்டு மனதோடு ரசிக்கும் இனிய இடைக்கால பாடல்கள். காற்றினிலே வரும் கீதம், மாலை நேர பயணம், மனங்கவர பாடல்களுடன் காற்றினிலே வரும் கீதம். இது இடைக்கால பாடல்களின் ராஜாங்கம்.

இது இடைக்கால பாடல்களின் ராஜாங்கம். காற்றின் வரங்கியத்தை தொடர்ந்திருக்க போகிறோம். 6 மணி வரைக்கும் சந்தோஷமான மாலை பொழுது, 3 மணித் தியாலங்கள் சந்தோஷமான பொழுது, திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் இடைக்கால பாடல்கள். 80களில் 90களில் வெளிவந்த பாடல்களை நேர்களில் விரும்பி கேட்கும் ஒவ்வொரு பாடலையும் முடிந்த அளவு உங்களுக்கு வழங்கும் அற்புதமான சிறப்பான நிகழ்ச்சி. நேர்களை நீங்கள் விரும்பி கேட்கிற பொழுது பாடல்களை, பிரபலமான அருமையான பாடல்களை விரும்பி கேட்கலாம். தெரிந்த பாடல்கள், அடிக்கடி முடிவுக்கிற பாடல்களாக இருந்தால் இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிகமான நிகழ்ச்சிக்கு பிடித்தமான பாடல்களை விரும்பி கேட்டால் கண்டிப்பாக நிகழ்ச்சியில் வழங்குவோம். அதே போல தண்டல் எஃப்எம்மின் உதிபுர ஃபேஸ்புக் பேஜில் உங்களுக்காக பதிவை தருவோம். பதிவுகளை, பின்னூட்டல்களை வழங்குங்கள். இதுவரைக்கும் எங்களுடைய பேஜை ஃபாலோ செய்யவில்லை என்றால் உடனே ஃபாலோ செய்யவும், லைக் செய்யுங்கள், அதே போல ஷேர் செய்யுங்கள். நாங்கள் போடுகிற பதிவுகளை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு. அதே போல தண்டல் எஃப்எம்மோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் எமது நிகழ்ச்சிகளை இணையம் வாயிலாகவும் நீங்கள் கேட்கலாம்.

0: Tendril FM 104.7 104.9 Island Wide.
1: இணைந்திருப்பது காற்றிலே வரங்கிதம் சந்தோஷமான மாலை. பொழுது திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் வாரத்தின் 5 நாட்களும் உங்களுக்காகவே சிறப்பான அருமையான பாடல்களை தருகின்ற காற்றிலே வரும் கீதம். 80களில் 90களில் வெளிவந்த பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்கலாம். நீங்கள் விரும்பி கேட்கின்ற நீங்கள் விரும்பி கேட்கிற ஒவ்வொரு பாடலையும் முடிந்த அளவு நாங்கள் வழங்குவோம். இப்பொழுது பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: கொழும்பு சவரியம்மா.
1: என்னம்மா பாட்டு வேணும் உங்களுக்கு? சவரியம்மா,
2: என்ன நலமா இருக்கீங்களா தம்பி?
1: நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நலமா இருக்கேன் தம்பி. எனக்கு என்ன பெற்ற ராசா படம், சொந்த மொன்று தேடு மன்னக்கிளி.
1: சரி சரி சரி, யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்கம்மா பாடல் கேக்குறதுக்கு?
2: எங்க குடும்பத்து அனைவருக்காகவும், பாலச்சேனை பத்மாக்காகவும், திருமதி ராஜாக்காகவும், சாம்குமாருக்காகவும், ஈடன் அண்ணனுக்காகவும், புஷ்பா கணேஷ்காகவும், ரத்னபுர புஷ்பாக்காகவும், நலீஸ்வரர் அஜித்குமாருக்காகவும், உங்கள் குடும்பத்துக்காகவும், எனக்காகவும்.
1: சரிம்மா, நன்றி, வணக்கம்.
2: நன்றி,
1: இப்பொழுது பேசுவோம். வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் நீர்கொழும்பு சுபாஷினி.
1: சுபாஷினி, எல்லாமே நீர்கொழும்பு தானே ஆரம்பத்தில்? சவரியம்மா நீர்கொழும்பு, சுபாஷினி நீர்கொழும்பு. அடுத்து வர போறது யாருன்னு தெரியலையே. தெரியலையே
3: நீர்கொழும்பான்னு
1: தெரியலையே.
3: எனக்கு லைன் கிடைக்குது.
1: அது வேறையா இதுல?
3: அப்படி எல்லாம் சொன்னா பாத்து தரீங்க தானே
1: இது, அதுக்குள்ள அந்த ட்விஸ்ட் வேற, அது வேற. சரிம்மா, என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
3: எனக்கு வசந்தம் திரைப்படத்துல எஸ்பிபி சார் பாடின வசந்தமே வசந்தமேங்கிற
1: சோகப்பாடு. சரி சரி, அப்புறம் சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
3: அனைவருக்காகவும் கேட்போம் சார்,
1: எல்லாரும் சேர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி.

0: நீங்களும் அறிவிப்பாளராகலாம்.
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் உங்களுக்கு அனுபவம் மிக்க சிரேஷ்ட அறிவிப்பாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க தயாராகிறது.
0: ஊடகத்துறை சார்ந்த சகல நுட்பங்களுடன்
1: விசேட கலையக பயிற்சியும் வழங்கப்படும்.
0: பயிற்சியின் நிறைவிலே இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தினால் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ் வழங்கப்படும்.
1: யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஊடக கற்கை நெறியில் ஆர்வமுள்ள உங்களுக்கு அரிய வாய்ப்பு.
0: இலக்கம் 252 கொழும்புத்துறை வீதி யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் அமைந்துள்ள
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பிராந்திய ஒலிபரப்பு நிலையமான யாழ் FM கலையகத்தில் பயிற்சி வழங்கப்படும்.
0: 3 மாத கற்கை நெறி.
1: கட்டணம் 40,000 ரூபாய்.
0: கட்டணங்களை 2 தவணைகளில் நீங்கள் செலுத்தலாம்.
1: 2026 ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்குள் கிடைக்கும்படியாக உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி:
0: அறிவிப்பாளர் பயிற்சி நெறி, பணிப்பாளர், தமிழ்ச்சேவை, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், தபால்பட்டி இலக்கம் 574, கொழும்பு.
1: மேலதிக விவரங்களுக்கு 0737 331 338
0: அல்லது 0777 299 2750.
2: Kendral FM 104.7 104.9 Island Wide.
3: தாதூரம் கேட்டு மனதோடு ரசிக்கும் இனிய இடைக்கால பாடல்கள்,
4: சந்தோஷமான மாலை. இப்பொழுதில் காற்று நிலை வரும் கீதத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது சரியாக 3:20. இப்பொழுது பேசலாமே. வணக்கம். சரி, அவங்க பேச மாட்டாங்களாம். வணக்கம். வணக்கம், பேசுமா?
5: வணக்கம்.
4: ஃபர்சானா தானே? மருதானையிலிருந்து. மருதானையில் ஒரு நாளைக்கு பேசாட்டி மனசு கவலையா இருக்கும். ஃபர்சானா, ரேடியோ ஒரு நாளைக்கு எத்தனை முறை பேசுவீங்க
5: ஃபர்சானா?
4: காலையில் ஒரு தரம் பேசி மாலை ஒரு தரம் பேசி. காலையில் ஒரு தரம் பேசி மாலை ஒரு தரம் பேசாட்டி மனசு கவலை ஆயிடுது.
5: பாடல்
4: கேக்குறதுக்கு
5: நிகழ்ச்சோடு
4: நன்றி. வணக்கம். நன்றி. இப்பொழுது பேசுவோம். வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்.
4: வணக்கம், சொல்லுங்க.
6: எங்க
4: போனீங்க ஜசிந்தா?
6: ரகசிய போலீஸ்
4: ரமணி பானு கொழும்பு 2 இருந்து இனிய உறவு பூத்தது திரைப்படத்தில் இடம்பெற்ற சிக்கன்ற ஆடையில் சிட்டுக்கள் ஆடட்டும்ங்கிற பாடல் தாங்க. பொருளையில் இருந்து ராஜா மாலை வணக்கம் எனக்கு முடிந்தால் ஒரு பாடலையும் வழங்குங்கள். வசந்தராகம் படத்தில் விஜயகாந்துடைய படம் நான் உள்ளதை சொல்லட்டுமா ஊரறிய பாடட்டும்ங்கிற பாடல் தரலாமே என்று பொருள ராஜா பதிவு செய்திருக்கிறார். தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் சட்டம் ஒரு விளையாட்டு படத்திலிருந்து ஒரு பிருந்தாவனம் என்கிற பாடலை வழங்குங்கள். நடன பாதம் மட்டக்களப்பில் இருந்து பாட்டு சொல்லை தட்டாத படத்திலிருந்து வண்ணாத்தி பூச்சி வயசன் ஆச்சுங்கிற பாட்டு வேணும் என்று பதிவு செய்திருக்கிறார்.
7: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு அதை சிக்கு இல்லாம எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: Tendril FM 104.7 104.9 Island wide. Imaya mala pola masita, manasa pali kela kresita. கலைஞரப்பது முதல் தர வானொலி சந்தோஷமான மாலை பொழுதின் காற்றிலே வரும் கீதம் 3:28 நிமிடம் இப்பொழுது பேச போகிறோம். வணக்கம், பேசுமா? வணக்கம். என்ன மாஃபியோட குரலை காணும், வளமையான அந்த துள்ளல் குரல் இல்லையே, என்ன ஆச்சு? சோம் இல்லையா? குரல் கட்டிட்டா? சரி சரி, குரல் கட்டினா என்ன, நாங்க பாட்டு கேட்க போன் பண்ணுவோம். என்ன மாஃபியா, இந்த வெயிலுக்கு கூழ் குடிச்சிருப்பீங்க, அதனால குரல் கட்டி போச்சு, அவ்வளவுதானே? அதுதான் நாங்கள் செய்கிற மிகப்பெரிய பிழை. இந்த நல்ல வெயிலண்ட பிறகு உடனே போய் அப்படி தாகம் தீர கூழ் குடிக்கிறது, அது மிகப்பெரிய பிழை. அப்படி அப்படி செய்தால் மாஃபியாவுக்கு வந்த மாதிரி தான் வரும். என்ன செய்கிறது? ஆகவே கூழ் அதிகமாக குடிக்காதீங்க இந்த காலத்துலன்னு மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். என்ன மாஃபியா, ஜூஸ் கலந்து குடிக்கிறது அதுதானே? கூழ் மாட்டீங்களா, ஜூஸ் கலந்து குடிக்கிறது, என்னென்னலாம் கூழாக கிடைக்குது எல்லாம் குடிக்கிறது, குடிச்சா அப்படி தான். சரிம்மா, நீங்கள் சீக்கிரம் குணமாகணும்னு நாங்களும் பிரார்த்திக்கிறோமா. என்ன பாடல் வேணும்? சரி சரி, நன்றி, வணக்கம். இப்பொழுது பேசுவோம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? செல்வி, சொல்லுங்க. இந்த குரல் ஏதோ மட்டக்களப்பு பக்கம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு விளங்குது. அதுதான். சரி செல்வி, எப்படி, நல்லா இருக்கீங்க தானே? நல்லமா இருக்கும். செல்வி ஏண்டா கூழ் எல்லாம் குடிக்கிறது இல்லை, நாங்கள் ரொம்ப கவனம். என்ன செல்வி, அப்படித்தானே? ஆமாம் ஆமாம். என்ன பாட்டு வேணும் செல்விக்கு?
1: அணையாத கோயில் தீபமே.
0: அருமையான பாட்டுனே. சரி சரி, யாரா இருக்காங்க பாடல் கேட்க?
1: அனைவருக்கும்
0: எல்லாரும் சேர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: இந்த படத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்டக் கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0 70 336 21 23.
1: Tendril FM 104.7 104.9 Island wide.
2: இப்போ பேரத்தான் குறிக்கும் MASS மாஸ். இப்போ வந்தாலே தெரிக்கும்.
3: சிந்தித்து செயல்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தை நிலைபெறச் செய்வோம். நமது பங்களிப்பினை வழங்குவோம்.
4: பகல் நேரங்களில் மின்சார வாகனங்களை மின்னேற்றம் செய்வோம்.
3: சுரக்கிமோம், இலங்கையை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
5: இணைந்திருப்பது காற்றிலே வரங்கிதம். நேரம் இப்பொழுது 3:36. இப்பொழுது பேசலாம். வணக்கம், பேசுவோமா? வணக்கம்
6: வணக்கம்
5: வணக்கம். புத்தளம் நவாஸ் தானே? அவரே தான், அவரே தான். எப்படி நவாஸ், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் மழை வந்தா கொஞ்சம் தணிஞ்சு போகும் மாதிரியும் இருக்கு. இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஒண்ணு இல்ல, வார மாதிரி இருக்கு, வரல. சூடு தணிகிற மாதிரி இருக்கு, தனி இல்ல. எல்லாம் இருக்கு ஆனா இல்ல, இல்ல இல்ல. பாடல் இருக்கு ஆனா இல்ல,
6: இல்ல இல்ல. ரொம்ப நன்றி.
5: சரி, என்ன பாட்டு வேணும் நவாஸுக்கு?
6: எனக்கு தாருங்க, அந்த எக்ஸ் பாலசுப்ரமணியம் பாடிய அம்பன் ஏ மாண்டான்.
5: கற்பனை செய்தானே கம்பனே மாந்தான். அருமையான பாட்டு. மனசு அப்படியோ அப்படி வரடிச்சல்கிற பாடல். கொஞ்சம் மனசு கவலையாக இருக்கும் பொழுது அந்த பாடலை கேட்கிற பொழுது ஆறுதல் அப்படியோ எங்கிருந்து தான் கிடைக்குமோ தெரியாது, அப்படி ஒரு ஆறுதல் கிடைக்கும். நான் நினைக்கிறேன் பல முறை கேட்டு ஆறுதல் அடைஞ்ச பாட்டு போற தான் இருக்குது. இருக்குது, இருக்கு ஆனா இல்ல,
6: நன்றி
5: நவாஸ். வணக்கம், இப்பொழுது பேசுவோம். வணக்கம்
7: வணக்கம்.
5: யார் பேசுறீங்க? யாருப்பா? எப்படி இருக்கீங்க நசார், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு தான் ஃபோனில் வந்திருக்கீங்க, நான் அடிக்கடி இதில் தான் ஃபேஸ்புக்கில் தான் பதிவு பண்ணுவீங்க. போட்டிருக்கீங்க, சரி சரி. நான் நிறைய வந்திருக்கிற என்ன பாட்டு? பட்டர்ஃப்ளை பாட்டு. சரி சரி, கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்புறம் எப்படி, நல்லா இருக்கீங்க தானே? சரி சரி, பேரூர் சமட் மாவட்டம் நசார் தானே? அவரே தான், அவரே தான், அவரே தான். சரி, யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லலையே பாடல் கேட்கறதுக்கு? எல்லாரும் சேர்த்து ஹோல்சேலா கேட்போம்.
7: என்ன சேர்த்து கேட்க, எல்லாருக்கும் போடுவோம்.
5: சரி சரி, போடுறோம் போடுறோம். நன்றி நசார், நன்றி நசார். தொடர்ந்து தென்னல் எஃப்எம் ஓடு அணிந்திருக்கலாம். ஏராளமான தென்னல் சொந்தங்கள் தங்களுடைய பின்னூட்டல்களை வழங்கியிருக்கிறார்கள், அருமையான பாடல்களை வழங்குகிறீர்கள். நிகழ்ச்சி நன்றாக இருக்கின்றதென்னெல்லாம் தங்களுடைய பின்னூட்டல்களை வழங்கும் பொழுது, நிகழ்ச்சி கேட்குற பொழுது மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. இப்பொழுது எங்களுக்காகவும் ஒரு அருமையான பாடலை வழங்குங்கள் என்று பதிவு செய்திருக்கிற நிகழ்ச்சியை பார்த்தால், நாங்கள் டொரண்டோ கனடாவில் இருந்து சக்தி

தொடர்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அண்ணா. திருகோணமலையில் உள்ள உறவினர்கள் நண்பர்களுக்காகவும் அருமையான பாடல் தாங்க. அதே போல் டொரண்டோவில் இருக்கிற எங்கள் உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் யார் யார் கனடாவில் தண்டல் எஃப்எம் கேட்குறாங்களோ அத்தனை பேருக்கும் இந்த பாடலை வழங்குங்கள் என்று சக்தி பதிவு செய்திருக்கிறார். மிக்க நன்றி. கீதா சவரியப்பன் கிராண்ட் பாஸில் இருந்து எனக்கும் ஒரு பாடலை வழங்குங்கள். பரமானந்தன் வசீகரன் கிளாவட்டன் பிரிவில் இருந்து பாடல் கேட்டிருக்கிறார். அதே போல் கொழும்பு 15 தரிசினி குணசேகரன் மோதிரையில் இருந்து கடல் மீன்கள் படத்திலிருந்து தாலாட்டி தேவானம் பாடல் தாங்கள். அவனாசி வைஜெந்தி மாலா பலாங்குடையில் இருந்து பொன்னுமணி படத்திலிருந்து நெஞ்சுக்குள்ள இன்னார் என்று சொன்னா புரியுமா பாடல் தாங்க. மரிசுகா ஜுனேத் சாய்ந்த மரத்தில் இருந்து மலரை பேசும் மோதமொழிங்கிற பாடல் மீண்டும் கீதாஞ்சலி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தாருங்கள். சமிஹா பான் அனுராதபுரம் இக்ரிகுல்லாவில் இருந்து எனக்கு ராசாபிகுணன் நம்பி திரைப்படத்திலிருந்து சீதைக்குரு ராவணன் தான் தீக்குளிக்க செய்தி வச்சானுங்கிற பாடல் தாருங்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். மலையரசு பாண்டியன் வளமை போலவே மலை போலவே ஒரு பதிவை தந்திருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மாதாங்கோவில்பட்டி மலையரசு பாண்டியன், கவிதா பாண்டியன், கார்த்திகேயன் என்று கௌதம், சுப்ரதா, ஜனவிதா, வஞ்சுவேந்தன், கரிகாலன், முல்லை கருப்புசாமி, கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா, நஜ்முதீன், வெவ்வாலாடி, தமிமுல், அன்சாரி, கொத்தமங்கலம், கணேசமூர்த்தி, கொல்லங்குளம், சதீஷ்குமார், சீர்காழிபுத்தூர், மாரி பாண்டியன் எல்லாருக்கும் ஒரு அருமையான பாடலை தாருங்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். எங்களுக்கும் ஒரு இரட்டை மனிதன் திரைப்படத்தில் இன்றைக்கு நான் பிறந்தேன்ங்கிற பாடல் தரட்டாம். கணேஷ் ஜெகநாதன் வவுனியாவில் இருந்து கேட்கிறார். அதே போல் பூபாலரட்னம் இதய ரட்னம் எங்களுக்கும் ஒரு அருமையான பாடலை வழங்க முடியுமா? ஆரியம்பதியிலிருந்து இதய ரத்தினம் பதிவு செய்திருக்கிறார்கள்.

0: தென்றல் எஃப்எம்
1: எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15 சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15

0: ராகேஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: 104.7, 104.9 அருமையான பாடல்களை, மனதுக்கு நெருக்கமான பாடல்களை, நீங்கள் விரும்பி கேட்கிற பாடல்களை, முடிந்த அளவு உங்களுடைய பாடல்கள் தெரிவுகளை வழங்குவோம். 0312-67-64-64 அல்லது 0312-67-68-68 இலக்கையை படுத்தலாம். ஏற்கனவே தொலைபேசி இலக்கங்கள் மறந்திருந்தவர்கள், தெரியாதவர்களுக்கு தான் இந்த இலக்கங்கள். அடிக்கடி பேசுகிறவர்களுக்கு இந்த இலக்கியங்கள்லாம் அவர்களுக்கு மனதிலேயே அவ்வளவு பாடமாக இருக்கும். அதே போல் தென்னல் எஃப்எம்மின் ஊதியபுர ஃபேஸ்புக் பேஜை இதுவரைக்கும் நீங்கள் ஃபாலோ செய்யவில்லை என்றால் உடனே ஃபாலோ செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். அதே போல் போஸ்ட்களுக்கு நீங்கள் பின்னூட்டல்களை வழங்குங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சரியா? இப்பொழுது பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. ஆ, ரமீலா நல்லா இருக்கேன். ரமீலா, உங்களுக்கு என்ன சீதைக்கு ஒரு ராவணன் தான் பாட்டு தானே?
2: கண்டிப்பா.
1: சரி, யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுங்க.
2: காற்றிலே வரங்கியது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் தென்றல் சொந்தங்கள் எல்லாருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குமா? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான்.
2: நல்லது நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்.
1: நாங்க நல்லது தானே நினைக்கிறோம், ஆனா நடக்குது இல்லையம்மா.
2: எப்பயுமே சந்தோஷமாக ஆரோக்கியமா நல்லா இருக்கணும்.
1: சரி, உங்களோட பிரார்த்தனைகளுக்கும் உங்களோட அன்பான விசாரிப்புகளுக்கு எல்லாம் மிக்க சந்தோஷம். அதே போல நீங்கள் நல்லா இருங்க. மிக்க சந்தோஷமா. நன்றி, வணக்கம். இப்பொழுது கதிரவேல் கதிர், சிபிகே கதிர் தஞ்சையில் இருந்து பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார்.

0: நேரம் 4:02.
1: அவலி நியூஸ்
2: மணிச்செய்திகள்
0: அனுசரணை.
3: RS ஒழுக்க கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒழுக்க கம்பிகள்.
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141636673 அல்லது www.iihs.edu.lk.
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.
2: உள்நாட்டு செய்திகள்.
0: இலங்கையில் நடைமுறையுள்ள இலவச சுகாதார சேவை மிகவும் வினைத்திறனானது என ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிக்கேல் முராஸ்கூ தெரிவித்தார். ரஷ்ய சுகாதார அமைச்சரும் ரஷ்ய பிரதிநிதிகள் குழுவும் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவப்பீடம் ஆகியவற்றை நேற்று நேர்வையில் சென்று பார்வையிட்டனர். இரு நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர புரிந்துணர்வை வலுப்படுத்தவும் அறிவை பகிர்ந்து கொள்ளவும் இந்த விஜயம் முக்கியமானது என்றும் ரஷ்ய அமைச்சர் குறிப்பிட்டார்.
1: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: தனது நாட்டு சிவில் மீனவர்கள் இருந்த 2 படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். குறித்த சம்பவத்தை வன்மையாக கண்டித்துள்ள ஈரான் இதற்கு விரைவில் பதிலடி கொடுப்பதாக கூறியுள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் அமைதியற்ற சூழலுக்கு ஐக்கிய அரபு அமீரகமே பொறுப்பு கூற வேண்டும் என ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. இதன் மூலம் தனது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு கடும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாகவும் ஈரான் குறிப்பிட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்ற 9 போட்டிகளில் 6 வெற்றி பெற்று பஞ்சாப் அணி முன்னிலையில் உள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 2 இடத்தில் உள்ளது. தொடரில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி கடைசி இடத்தில் உள்ளது. அவர்கள் விளையாடிய 9 போட்டிகளில் 2 மாத்திரமே வெற்றி பெற்றுள்ளனர்.
1: மணிச்செய்திகள் கேட்டீர்கள்.
3: RS ஒழுக்க கம்பிகள் இயற்கை அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான RSQST RB 500 ஒழுக்க கம்பிகள் SLS தர சான்றிதழுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன. RS ஒழுக்க கம்பிகள்.
6: உள்நாட்டு கல்வி சர்வதேச பட்டம் IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. தொடர்பு கொள்ளுங்கள் 011-4-366-073 www.iihs.edu.lk.
4: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0141636673 அல்லது www.iihs.edu.lk.
7: இந்த கதையெல்லாம் ஏற்ற சொல்ல வேணும். சொன்ன தேதிக்குள்ள கடனை திருப்பி கொடுக்கலன்னா முழு குடும்பத்தையும் தெருவுக்கு இழுத்துடுவார்.
8: உங்கள் கணவர் படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் நீங்களும் இது போன்ற அவமானத்துக்குள்ளாவீர்கள். இந்த படகு பயணம் உங்கள் வாழ்க்கையையும் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் குடும்ப கௌரவத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். உங்கள் கணவரின் பாதுகாப்பு உங்கள் பொறுப்பு. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
9: தாதூரம் கேட்டு மனதோடு ரசிக்கும் இனிய இடைக்கால பாடல்கள். காற்றினிலே வரும் கீதம்
0: சந்தோஷமான மாலை நிற பயணத்தில் காற்றிலே வரங்கியத்தோடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது 4:06. அலுவலகங்களை வேலை முடித்து நாங்கள் வீடுகளுக்கு செல்வதற்கு தயாராக இருக்கிற பொழுது பாடலை கேட்டுக்கொண்டே வாகனங்களை நீங்கள் போகலாம். அதே போல் பொது போக்குவரத்தில் போகிற பொழுதும் சில பேர் வந்து தங்களுடைய மொபைல் ஃபோனில் பாடலை கேட்டுக்கொண்டே வானொலி கேட்டுக்கொண்டே போவது வழக்கமாக இருக்கும். அப்படி உங்களுடைய வாகனங்கள் அதே போல் பொது போக்குவரத்துகளில் போகிற பொழுதும் கவனமாக செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அருமையான பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே போகலாம். வீட்டில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தால் அல்லது கடைகளில் அலுவலகங்களில் அல்லது வாகனங்களில் சென்று கொண்டே நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் உலகத்துக்கே சொல்லுவோம். இப்பொழுது பேசலாமே. வணக்கம்.
10: எங்கள் அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
0: அதாவது இந்த பெரிய நிலாவணில இருந்து செய்யாதானே?
10: ஆமா.
0: சரி சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
10: நல்ல நரமாக இருக்கின்றே நீங்கள்?
0: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கிறோம், சிறப்பாக இருக்கிறோம்.
10: நலத்தோடு இருப்பீர்கள் என்று நன்றாக தெரிகிறது.
0: தெரிகிறது, தெரிகிறது, எனக்கும் தான் தெரிகிறது. சரி சரி, அப்புறம் சொல்லுங்க ஜெயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
10: படம் தர்ம யுத்தம், ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவு, மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.
0: சரிம்மா, சரிம்மா. அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
10: இந்த இனிமையான பாடலை கேட்பதற்கு அன்பு மகன் காருண், அன்பு மகன் ராஜேந்திரன், கருண்மை ரிஸ்கான், தம்பி ரசாக், மருதமுனை கஸ்தீன், திராவிடி சலீனா, வெளிமடை செல்வராம், கொச்சிக்கடை ஈடன், விநாயகபுரம் சிவராஜ அண்ணா, கிழவட்டன் குணசீலன், அக்கரபதி ஏகாம்பரம், நீர்கொழும்பு சாயங்குமார், ஈரையா திருச்செல்வம், பெரிய நீலாவணை சந்திராணி தங்கத்துறை, சாந்தி, கரோல் சந்திரா, தாமரிங்கம் ஐயா, தனலட்சுமி, பத்மா, சுஜலகம, உஜலராஜா, தம்பி பாரமுனை சரதி முஸ்தகின், இவர்களுக்காக தாங்க வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
0: இலங்கையில் ஒரு சுத்து சுத்தி வாரீங்கண்ணா எல்லா நேர்களையும் பேரை சொல்லி. சரிம்மா, சரி, மிக்க நன்றி.
10: நன்றி,
0: நன்றி, வணக்கம். இப்பொழுது பேசுவோம், வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், சொல்லுங்க.
11: நான் மாத்தலி மாலா அண்ணா. நலம் தானே?
0: நல்லா இருக்கேன் மாலா, நீங்க எப்படி இருக்கீங்க?
11: நானும் நலமா இருக்கேன் அண்ணா.
0: மாத்தல பக்கம் எப்படி இருக்கு காலநிலை? மழை பெய்யுதா? என்ன மாதிரி
11: மழையாக இருக்கிறது அண்ணா?
0: மழையாக இருக்கிறதா? நல்லம் தானே, என்ன மழை பெய்கிறது?
11: நீண்ட நாட்களுக்கு பிறகு 2 நாட்களாக மழை பெய்கிறது அண்ணா.
0: இப்ப கொஞ்சம் மனசெல்லாம் குளிர்ந்து போயிருக்கு, வேணா மழை பெய்கிறது,
11: மனசும் குளிர்ந்து இருக்கு. தென்றலை கேட்டு உங்களை குரலை கேட்டவுடன் அந்த குளிர்மை இரட்டிப்பு இரட்டிப்பு ஆகிவிட்டது.
0: இரட்டிப்பு ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? சரி சரி சரி, குளிர்ல உறைந்து போகாமல் இருந்தால் சரி, பனியாகாமல் இருந்தால் சரி,
11: என்ன இல்லை,
0: அந்த அளவுக்கு குளிர் வராது. இல்லை, நீங்க சொல்றதுல கேட்டு நான் உருகி போயிடணும்னு
11: நினைச்சேன்.
0: சரி சரி, என்ன பாட்டு வேணும் மாலாக்கு?
11: அழைப்பு கிடைத்தவுடன் சந்தோஷம், பதட்டம்
0: எல்லாம் எல்லாம் அதுதானே, கொஞ்சம் பறக்கிற மாதிரி இருக்கு. சரி, என்ன பாட்டு வேணும் மாலாக்கு?
11: எனக்கு நான் சொல்வதே சட்டம் திரைப்படத்தில் அதிகாலை நேரம் கனவில் உன்னை பார்த்தேன், அந்த பாடல் அண்ணா.
0: சரி சரி,
11: அனைவரையும் சேர்த்துக்கொண்டு கேட்போம்.
0: கேட்போம், நன்றி, வணக்கம், நன்றி.

0: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
1: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீவீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
2: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
3: உங்கள் விவசாயத்தை விருத்தி செய்ய விவசாய திணைக்கள பண்ணை ஒலிபரப்பு சேவையின் அனுசரணையுடன் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியை பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு 9:15 முதல் 9:30 வரை தென்றல் அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள்.
2: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
4: அறநறிச்சாரம்.
5: ஆய கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநறி வாழ்வும் மானுடம் வாழ்வாங்க வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்
4: அறநறிச்சாரம். சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7, 104.9 FM அலைவரிசைகளில். அனுசரணை இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம்.
6: யாரு ஹீரோ
7: கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ?
8: Right person, right choice. Tendril.
9: Super sir. Rajini sir, இதை செலக்ட் பண்ணிருக்காரு.
10: இணைந்திருப்பது முதல் தர வானொலி தென்றல் எஃப்எம். மின் காற்றினிலே வருங்கிதம் 4:16 நிமிடம். ஏராளமான தென்றல் சொந்தங்கள் தாராளமாய் தங்களுடைய பின்னூட்டர்களை வழங்கியிருக்கிறார்கள். குமுதா கிருஷ்ணசாமி நாவலப்பட்டியில் இருந்து, அதே போல வீரமணி எனக்கும் ஒரு பாடலை தாருங்கள், மீண்டும் கோகிலா படத்தில் ஹே ஓர் 1000 அந்த பாடல் வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார். ஷிஃபாதா ரிலா எப்படி இருக்கீங்க? என் கண்கவர் ரிலா அவர்களோடு இணைந்து பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறேன். அடையங்கப்பா, இது என்னது? எங்கள் மாலை நேரத்தை அழகாக்கும் உங்கள் குரலுக்கும் நிகழ்ச்சிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்று காத்தான்குடியிலிருந்து ஷிஃபாதா பதிவு செய்திருக்கிறார். பி டி ஜமால்டியின் பொத்துவிலி இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். சரவணன் ராமலிங்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்தில் இருந்து அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் எங்களுக்கு ஒரு அருமையான பாடலை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையில் மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து தில் தில் மனதில் பாடலாம். முகமது நசார் பேருவலையில் இருந்து மீரா பாட பாடல் கேட்டிருந்தார். அதே போல் அக்கறை பெற்று பப்டேலே நிசார் ஆத்து மேட்டு தோப்புக்குள்ள மனசுக்குள்ளே, இது மனசுக்கேத்த மகாராசா திரைப்படத்தில் ஆத்து மேட்டு தோப்புக்குள்ள பாடல் தாருங்கள் என்று பப்டேலே நிசார் பதிவு செய்திருக்கிறார். மன்ராசியூர் செல்வராஜா என்ன மாலை நேர வணக்கம் என்று பதிவு செய்திருக்கிறார். ஹோமலா தேவி கிருஷ்ணசாமி நாவலப்பட்டியில் இருந்து லக்ஷ்மி, ஜெயராம், குமார், குமுதா, ரமேஷ், பத்மபிரபா, திமாசா, அமந்தாவுக்காக தங்க குலசு படத்திலிருந்து ஓர் தங்க குலசு பாடல் தாங்க. ஜெயலக்கி பெரிய கல்லாரிலிருந்து ராஜா செல்வ மஸ்கலியாவில் இருந்து, அதே போல் தேனியிலிருந்து சிலமலை வீசி பிச்சுமணி எங்களுக்கு ஒரு அருமையான பாடலை தாருங்கள் புஷ்பம் ஆகியோருக்காகவும், அதே போல் ஃபைசா மொஹமட் பேரு எங்களுக்கு ஒரு பாடலை வழங்குமாறு பதிவு செய்திருக்கிறார். ஃபைசா மொஹமட் அடுத்த முறை நீங்கள் பதிவிடுகிற பொழுது எந்த ஊரங்கிறதையும் பதிவிடுங்க, சரியா? பூக்கடை மணி, ஜெயந்தி, சுர்ஜித், சூரியரசன், விஜயகுமாருக்கும், அதே போல் சென்னை சிங்க சிவராம் நாகராஜன் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்தில் சும்மா நிப்பேனடி அந்த பாட்டு வேண்டுமாம். அருள்மொழி பருத்தத்துறையிலிருந்து என்னையும் சேர்த்துக்கொண்டு பாடல் வழங்குங்கள் ஷேக் முகமது ஷாஃபி தென்காசியிலிருந்து நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன் என்று பதிவு செய்திருக்கிறார். மேகநாதன் பொள்ளண்டியாண்டி பிள்ளை மோகன் ஹந்தல வத்தலிலிருந்து எனது குடும்பத்தார் உறவுகள் அனைவருக்கும் சாதனை படத்திலிருந்து ஓ வானம் பாடி உன்னை நானும் தேடிங்கிற பாடல் வேண்டும் என்று பதிவு செய்திருக்கார். நாசூர்கன்யா மருஃப் நகரிலிருந்து மஞ்சு சக்தி கேகலையில் இருந்து எனக்கும் ஒரு அருமையான பாடலை வழங்குங்கள் என்று பதிவு செய்திருக்கிறார்.

0: சிந்தித்து செயல்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தை நிலைபெறச் செய்வோம். நமது பங்களிப்பினை வழங்குவோம்.
1: மின்சாரம் வீணாகும் மின் உபகரணங்களிலிருந்து மின்சாரத்தை சேமிக்கும் மின் உபகரணங்களுக்கு மாறுவோம்.
0: சுரக்கிமோ, இலங்கையை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம். 4:23
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றிலே வரும் கீதம். சந்தோஷமான மாலை பொழுதில் காற்றிலே வரும் கீதம் மனதுக்கு இதமான பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு பாடலை முடிந்த அளவு வழங்குகிறோம். இப்பொழுது பேசலாமே. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். காத்தாங்குடி
2: காத்தாங்குடியில ரிஸ்வான் தானே? எப்படி இருக்கீங்க ரிஸ்வான்? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்க எனக்கு தெரியும்.
3: என்ன
2: கட்டிக்காரன்ப்பா, பெரிய நீல் ஆம்ஸ்ட்ராங் தானே, வாய்ஸ்ல வச்சு கண்டுபிடிக்கிறாரு. சரி சரிப்பா. அப்புறம் எங்க எங்க வேலையா வீட்லயா? எங்க
3: கடையில
2: தான் வீட்டுக்கு போனா கடையில் இருக்க நேரம் தான் இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிறதுன்னு. சரி சரி சரி சரி. கடையில் இருக்கிற பொழுது கொஞ்சம் அலுப்பு தீரா, கொஞ்சம் ஒரு பாடல் கேட்கிற பொழுது பேசுகிற பொழுது மனசுக்கு ஆறுதலா இருக்கும்.
3: என்ன
2: மன நிம்மதி. மற்றது நமக்கு பிடிச்ச பாடல் வீட்டாக்கள் கேட்காத நேரம் கேட்கலாமே. என்ன அடிக்கடிக்கு? சரி சரி, என்னமா பிளான் பண்றீங்க? சரி சரி, ரிஸ்வானுக்கு என்ன பாட்டு வேணும்?
3: நன்றி.
2: இப்பொழுது பேசுவோம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: நான் நீர்கோளம்ல இருந்து நிஜாம் பேசுறேன்.
2: நிஜாம் எப்படி கடற்கரையில தானே? என்ன கடற்கரையில இருந்தாலே பேசுறீங்க நிசாம்? அதுதான் அந்த டீ கடையில
4: இருந்தானே,
2: அதுதானே. பாருங்களேன், இப்ப ஒரு மாசம்
4: எதிர்பார்த்து பார்த்திருந்தேன். வேற வேற ஆக்கள் தான்
2: வராங்க. சரி, வரத்தானே வேணும்.
4: உங்களை எதிர்பார்த்தீங்க. நீங்க ஒரு இந்த மூத்து வாரத்தில் ஒரு நிகழ்ச்சி வந்து
2: என்ன பாட்டு வேணும் நிசாமுக்கு?
4: எங்களுக்கு தாங்க காதல் ஓவியம், இந்த அலைகள் ஓவியம், அலைகள் ஓவியத்துல காதல் ஓவியம் என்ற ஒரு பாட்டு.
2: அலைகள் ஓவியத்துல காதல் ஓவியம். சரி சரி சரி சரி. அப்புறம்
4: ரொம்ப சந்தோஷம்.
2: சரி சரி சரி.
4: அப்புறம் நல்ல சுவாரியமா பேசுறீங்க.
2: சரிப்பா. அப்புறம் என்ன பாட்டு யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு?
4: செந்தல் கேக்கும் அனைவருக்கும், உங்களுக்கும், எல்லாருக்கும் கேட்போம்.
2: நன்றி. வணக்கம் நிஜாம்.
4: நன்றி நன்றி.

0: நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
0: 4:31.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
0: அல்லி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் ஸ்தாபனத்தின் அனுசரணையில் இலங்கை வானொலி தென்றலைப்பம் வழங்கும்
2: அல்லியின் கவிச்சுரங்கம்
0: பிரதி வெள்ளிக்கிழமையும் பிற்பகல் 2:00 முதல் 2:30 வரை உங்கள் தென்றலில் ஒலிபரப்பாகும்.
3: சிறுவர்களுக்கு இந்த வாசனை இலங்கையில்
4: கேக்குளோ சிறந்த ஆயுர்வேத மருந்து அதிசிறந்த மனங்களுடன் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக.
5: இந்த மடத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: இந்த வார்த்தையாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸ்க்கு அனுசரணை வழங்கியோர்
1: நம்ம நாட்டிலேயே ஜிஐ பைப், வோக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும்.
2: கட்டட நிர்மாணங்களை மேலும் வருவாக்க 60 வருட பாரம்பரிய மிக்க மக்கள் நம்பிக்கையை வென்ற பிரைடெக்ஸ் பெயிண்ட் தயாரிப்புகளை தெரிவு செய்யுங்கள். தரமான பிரைடெக்ஸ் பெயிண்ட் தயாரிப்புகள் தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து.
3: டிவிஎஸ் எக்ஸல் 100 ஹெவி டியூட்டி மோட்டோபைக் பற்றி உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அடிக்கடி உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துவதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 100cc என்ஜின் கொண்டது, 4-stroke ATFI தொழில்நுட்பத்துடன் புதிய சக்தி வாய்ந்த என்ஜின், ஐ டச் மின்சார ஸ்டார்ட் கிக் தேவையில்லை, ஒரே தொடுகையில் அமைதியான மற்றும் வேகமான ஸ்டார்ட், தானியங்கி இயக்கம், கியர் மாற்றம் இல்லாத எளிமையாக ஓட்டக்கூடிய அனுபவம், யாரும் எளிதில் இயக்கலாம், அதிக சுமை ஏற்றக்கூடிய ஹெவி டியூட்டி வடிவமைப்புடனான வலுவான கட்டமைப்பு, பின்புற இருக்கையை பிரிக்கக்கூடியதாக இருக்கும், பிரித்த பிறகு பொருட்களை ஏற்றிச் செல்லக்கூடிய வசதியை உங்களுக்கு வழங்குகிறது, மொபைல் போனை சார்ஜ் செய்யக்கூடிய வசதி இருக்கிறது, நீடித்த பாவனை உலக கட்டமைப்பு முழுமையான நீடித்த பாவனைக்கு வழிவகுக்கிறது, லீட்டருக்கு 65 கிலோமீட்டருக்கு மேல் மைலேஜ் வழங்கக்கூடியது. டிவிஎஸ் எக்ஸல் 100 ஹெவி டியூட்டி மோட்டபைக் இணைந்திருப்பது முதல் தர வானொலி தண்டல் எஃப்எம்இன் காற்றினிலே வரும் கீதம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் சார்.
3: வணக்கம், சொல்லுங்க. மாலா?
4: நான் மாத்திரை ஃபைசா. ஆ
3: ஃபைசா. ஆ ஆ. அப்புறம் ஃபைசா நல்லா இருக்கமா? நீங்க எப்படி இருக்கீங்க ஃபைசா?
4: எனக்கு எனக்கு டார்லிங் டார்லிங் படத்தில் அழகிய வெளியில் அந்த பாடலை தாருங்கள் சார்.
3: சார் யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க பாடல் கேட்கறதுக்கு.
4: இந்த நேரத்தில் அனைவருக்காகவும் எனக்கும் எனக்காகவும் எங்கள் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும் கேட்போம் சார்.
3: கேட்போமே. நன்றி ஃபைசா. நன்றி. இப்பொழுது பேசுவோம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார்.
3: வணக்கம், சொல்லுங்க. சரி சொல்லுங்க, தனலட்சுமிக்கு என்ன பாட்டு வேணுமா?
4: எனக்கு நீதியின் மறுபக்கம் படத்துல மாலைக்கரு
3: சோலைக்காரங்குயில் ஏன் வாடுதோ, அதுதானே ஏன் வாடுதோன்னு கேட்போம் என்ன. அப்புறம் முனராகல பக்கம் எப்படி இருக்கு, என்ன மாதிரி மழை வார மாதிரி இருக்கா, எப்படி ஊர்ல? முனராகல கும்புக்கணை பக்கம் என்ன அது? முனராகல புத்தல ரோடு தானே கும்புக்கணை இருக்கு. அப்ப ரம்புக்கணை அது வேற, அது கேகாலையில் இருக்கு. கும்புக்கணை அங்க இருக்கு, ரம்புக்கணை வேற ஊர்ல இருக்கு. சரி சரி, சும்மா கேட்டு பார்த்தேன். அப்புறம் சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க பாடல் கேட்கறதுக்கு. எல்லாரும் சேர்ந்து கேப்போமா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அலிநகர் மேஸ் மகாதேவன் ஒருவர் வாழும் ஆலயம் படத்திலிருந்து மலையோர மயிலை பாடல் தாங்க. முகமது மியான் சேலத்திலிருந்து பாடல் கேட்கிறார். புஷ்பா கணேசன் பதுளில் இருந்து, மின்சார கனவு படத்திலிருந்து பூப்புக்கு மோசை பாடல் தாருங்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். அதே போல ஷக்கிரா வேலுப்பிள்ளை கொட்டாஞ்சனில் இருந்து எங்களுக்கும் ஒரு பாடல் தாங்க. காற்றில் இந்த கீதம், காணாத ஒன்றை தேடுதி, ஜானி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தாருங்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். ஜாஃப்ரி சாம்ஸ் காத்தான்குடியிலிருந்து, திருமதி ஜாஃப்ரி சாம்ஸ், எங்களுக்கு அருமையான பாடல் ஒன்றை வழங்குவீர்களா என்கிறார். உடப்பு வடிவேல் ஆஸ்திரேலியாவில் இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். முகமது ட்ரீம்ஸான் பேருவலை தர்கா நகரில் இருந்து, அண்ணா எப்படி இருக்கீங்க, எனக்கு நினைத்தது யாரோ நீதானேங்கிற பாடல் தாங்க. ஜாய்லான் சார் குவைட்டில் இருந்து, ஃபர்சானா பாடல் கொடுத்தீங்க மிக்க நன்றி. என் கே வேணி பலாங்குடையில் இருந்து,

எனக்கு நேராகவே கேட்கிறேன் என்கிற பாடல், நெஞ்சில் ஒரு முள்படத்திலிருந்து நேராகவே கேட்கிறேன் என்கிற பாடல் தாருங்கள். சாம்பல் தீபு ராஜன் வணக்கம் சொல்லியிருக்கிறார். அதே போல ரோசலிங்கம் குசல ராஜா மாநகர காவல் படத்திலிருந்து தோடி ராகம் பாடவா பாடல். ரமேஷ்காந்த் கொழும்பு 15 ரமேஷ்காந்த் ஜெயசீலன் எனக்கும் ஒரு பாடல் தாங்க. பூமாலை பொடி இது படத்திலேருந்து நதியா நதியா பாடல் வேண்டுமாம். பிரபாகரன் ஐயப்பன் கல்முனையிலிருந்து பத்தமடையிலிருந்து கந்தசாமி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். பவன் ஆண் நண்பா சிறப்பான நண்பா, எப்படி இருக்கீங்க நண்பா என்று கேட்கிறார். ஹாய் நண்பா, சிறப்பான மாலை வணக்கம். வேட்டை வெடி வெடிக்கும் தரமான காற்றிலே வரும் நிகழ்ச்சியோடு நாங்கள் அமைந்திருக்கிறோம். அம்மா குழந்தாய், அப்பா செல்லத்துறை, மாமி தெய்வானை, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ், மகள் துஷாந்தினி, லிதுருஷன் அனைவருக்கும் ஒரு பாடல் தாங்க. வட்டக்கோடையிலிருந்து விமலேந்திரன் பதிவு செய்திருக்க, மிக்க நன்றி. செல்வம் வள்ளி தமிழ்நாடு கேள்விசாரத்தில் இருந்து என்ன மச்சான் படத்திலிருந்து ராசிதான் கைராசிதான் பாடல் தாங்க. சக்திவேல் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து விருதுநகர் மாவட்டத்திலிருந்து பாடல் கேட்கிறோம். கலைவாணி பிரேம்குமார் நான் உயர் ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருந்து நாங்களும் அருமையான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், வழங்குங்கள். அதே போல கருப்பண்ணன் ரங்கசாமி சின்ன காணூரில் இருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து பாடல் கேட்கிறார்.

எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15 சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸ்.

0: நேரம் சரியாக 5 மணி.
1: காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS உருக்கு கம்பிகள்.
2: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
1: உள்நாட்டு செய்திகள்.
0: தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கொள்கை கடன் திட்டத்தின் கீழ் இதற்கான தொழில்நுட்ப உதவி கிடைத்துள்ளது. இது 2026 தொடக்கம் 2030 காலப்பகுதிக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. 2030 ஆண்டளவில் பண்ணங்கள் மற்றும் சேவை ஏற்றுமதி மூலம் 36 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நிய செலாவணியாக ஈட்டுவதே இதன் நோக்கமாகும். நாட்டின் ஏற்றுமதி அபிவிருத்தி செயற்பாடுகளை வழிநடத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஒரு மூலோபாய கட்டமைப்பை இது வழங்கும்.
2: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: தமது கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஈரானுக்கு எதிராக கடும் பதிலடி கொடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஹோமுஸ் நீரிணை அல்லது பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்க கப்பல்கள் இலக்கு வைக்கப்பட்டால் ஈரானுக்கு உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஹோமுஸ் நீரிணை ஊடாக பயணிக்க முயன்ற அமெரிக்க போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: தேசிய சூப்பர் லீக் 4 நாள் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நேற்று ஆரம்பமானது. போட்டியின் 2ஆம் நாளான இன்று தனது முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்பத்தாடிய கொழும்பு அணி சகல விக்கெட்டுகளை இழந்து 146 ஓட்டங்களை பெற்றது. 2வது இன்னிங்ஸில் விளையாடி வரும் தம்புள்ள அணி சற்று முன்னர் வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 93 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அந்த அணி தனது முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட்டுகளை இழந்து 222 ஓட்டங்களை பெற்றிருந்தது.
4: நாளைய
2: வெற்றிக்கு இன்றை அடியெடுத்து வையுங்கள். ஓலெவல் பரீட்சையின் பின் IIHS இன்டர்நேஷனல் பவுண்டேஷன் புரோகிராமில் உங்கள் உயர்கல்வி பயணத்தை ஆரம்பியுங்கள். ஹெல்த் சயின்ஸ், IT, பிசினஸ், எஜுகேஷன் மற்றும் இன்ஜினியரிங் தவிர உங்களுக்கு பிடித்தமான கல்வியை தெரிவு செய்து சர்வதேச அந்தஸ்துடைய பல்கலைக்கழகங்களில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
5: ஆட்கடத்தல்காரர்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்குள் சட்டவிரோதமாக குடியேறும் எண்ணத்துடன் படகில் பயணிக்க முடிவு செய்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் தலைகுனிந்து வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.

0: Central FM 104.7, 104.9, island-wide.
1: தூரம் கேட்டு மனதோடு ரசிக்கும் இனிய இடைக்கால பாடல்கள், காற்றினிலே வரும் கீதம்.
2: சந்தோஷமான மாலை பொழுதில் காற்றினிலே வரும் கீதத்தோடு இணைந்திருக்கிறோம். இது காற்றினிலே வருங்கீதத்தின் மூன்றாவது மணித்தியாலம். 3 மணி முதல் 6 மணி வரைக்கும் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் காற்றினிலே வருங்கீதத்தில் ஏராளமான தங்கள் சொந்தங்கள் தாராளமாய் தங்களுடைய பின்னூட்டல்களை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களையும் சேர்த்துக் கொள்ளலாம். வெங்கடாஜலபதி ரமணா குரல் இருப்பு அரசாப்பிட இருக்கீங்க. நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். கபரிமான் படத்திலிருந்து பூ போல உன் புன்னகையிலங்கிற பாடலை வழங்க முடியுமா? சுபத்ரா, சாமிராவ், விமலா, ஆரிராவ், காவ்யா, புதுக்குடி எஸ், வெங்கடாஜலபதி ரமணா, காரக்குறிச்சி அஞ்சல், சேரன் மகாதேவி வட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து, பேர்னாட்சா செல்வம் கம்பத்தில் இருந்து, அதே போல காமராஜ் நாவலுபட்டி கலபுடையில் இருந்து பாடல் கேட்கிறார். நிர்மலா பாலா வணக்கம் சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு நஜியும் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் என்கிறார். சாமுன்னி சென்னையில் இருந்து பாடல் கேட்கிறார். ஆனந்தவம் அருணா பாடல் கேட்டு பதிவு செய்திருக்கிறார். கொழும்பு 15 இருந்து நிகழ்ச்சி அருமை எனக்கும் ஒரு பாடலை வழங்குங்கள். அகிலன் தம்பிராசா வணக்கம் சொல்லுகிறார். பாஸ் பாஸ்கரன் மட்டுவார் குழலி சுஜி போர் செல்வி எங்களுக்கும் ஒரு பாடல் தாருங்கள். ஜாராசியா பக்களத்துறையில் இருந்து முத்து கிருஷ்ணன், பிளசன் தோட்டம் அக்கரப்பத்தனிலிருந்து மனைவி மஞ்சுளா, நவீன் அனு, நோனா தோட்டம் லிந்துலை நவிஷான் எல்லோருக்கும் ஒரு பாடல் தாங்க. அக்கறை பெற்ற அப்துல் காதர் நானும் இணைந்திருக்கிறேன் பாடல் வழங்குங்கள். தர்ஷினி சசிகுமார், தனிஜாசினி சசிகுமார் கொழும்பு 13 இருந்து எங்களுக்கும் ஒரு அருமையான பாடல் தாங்க. பொன்னுமணி படத்திலிருந்து நெஞ்சுக்குள்ள இன்னார் சொன்னால் புரியுமா பாடல் தாங்க. கோட்டாஞ்சனி முட்டைக்கடையிலிருந்து குமார், நர்மதா, அபி, அகில் எல்லோருமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிவகுமார் கோத்தகிரி தமிழ்நாட்டிலிருந்து பாடல் கேட்கிறார். மாலையில் யாரும் மலர்ந்தோடு பேச பாடல் தர முடியுமா என்று அறந்தவ மரணா மீண்டும் பதிவு செய்திருக்கிறார். இங்கிரியந்தில் ரவி, அதே போல ஷஃபின் ஷிஹாரா சாய்ந்து மருந்து சர்ஃபின் அசீஸ் எங்களுக்கு ஒரு அருமையான பாடல் வேண்டும். மதுரை சோவனா சண்முக சுந்தரம் குறிஞ்சக்கணியிலிருந்து அசூர்தீன், அதே போல சிந்தராஜி தமிழ்நாடு திருப்பத்தூர் மாவட்டம் பெங்களூர் ஹைவே ரோட்டில் இருந்து எங்கு ஒரு காவல்காரன் படத்திலிருந்து அரும்பாகி முட்டாகி பாடல் தாங்க. கிருஷ்ணப்பிள்ளை பிரியநீலாவணிலிருந்து கிருஷ்ணா பாடல் கேட்கிறார். தெண்டல் செந்தில் அந்த கைக்குட்டையை யார் எடுத்தது, நான் தான் நான் தான் என்கிற பாடல் வேண்டும் என்று பதிவு செய்திருக்கிறார்கள்.

0: FM.
1: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீ வீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
0: தென்றல் FM.
2: இணைந்திருப்பது முதல் தர வானொலி தென்றல் FM-இன் முதல் தர. இது காற்றின் லீவரின் கீதம். இப்பொழுது நேரம் சரியாக 5:11 நிமிடம். வணக்கம். அவங்க பேச மாட்டாங்களா? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: சிவானி.
2: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சிவானிக்கு?
3: எனக்கு வெள்ளை ரோஜா படம்.
2: என்னமா என்னமா?
3: சோலைப்பூவில்
2: மாலை. சோலைப்பூவில். அதுக்கு அது பாதி கேட்டது மீது கேட்கல, அதான் கேட்ட திரும்ப
3: கேட்டேன்.
2: சரி சரி.
3: அப்புறம்
2: நல்லா இருக்கீங்க தானே? அது போதும். சரி, நன்றி, வணக்கம்.

0: திருமணம், வலிமா, கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
1: 5:17.
2: Grand Zenith, Colombo's premier banquet destination, where elegance, exceptional cuisine, and flawless service come together, with secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith. Call 077-060-9944. Grand Zenith, Colombo's premier banquet destination.
3: Gas மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்று மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
4: அறநறிச்சாரம்
5: ஆய கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநறி வாழ்வும் மானுடம் வாழ்வாங்க வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்
4: அறநறிச்சாரம் சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7, 104.9 FM வரிசைகளில் அனுசரணை இந்த சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம்.
6: டிவிஎஸ் எக்ஸல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார் பைக் பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அவற்றையெல்லாம் நாங்களும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த பைக் 100 CC என்ஜின் கொண்டது. ஃபோர் ஸ்ட்ராக் ETFI தொழில்நுட்பத்துடன் புதிய சக்தி வாய்ந்த என்ஜின். ஐ டச் மின்சார ஸ்டார்ட் கிக் தேவையில்லை. ஒரே தொழுகையில் அமைதியான மற்றும் வேகமான ஸ்டார்ட். தானியங்கி இயக்கம், கியர் மாற்றம் இல்லாமல் எளிமையாக ஓட்டக்கூடிய அனுபவம். யாரும் எளிதில் இயக்கலாம். அதிக சுமை ஏற்றக்கூடிய ஹெவி டியூட்டி வடிவமைப்புடனான புதிய வலுவான கட்டமைப்பு. பின்புற இருக்கையை பிரிக்கலாம். பிரித்த பிறகு பொருட்களை ஏற்றக்கூடிய வசதியும் உங்களுக்கு வழங்குகிறது. மொபைல் போனை சார்ஜ் செய்யக்கூடிய சார்ஜிங் போர்ட் இருக்கிறது. அதே போல லீட்டருக்கு 65 கிலோமீட்டருக்கு மேல் மைலேஜ் வழங்கக்கூடியது. டிவிஎஸ் எக்ஸல் 100 ஹெவி டியூட்டி மோட்டார் பைக். 5:18.

என்று ஐந்தாம் மாதம் ஐந்தாம் திகதி செவ்வாய்க்கிழமை பிறந்தநாளை கொண்டாடும் அத்தனை செல்வங்களையும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் வாழ்க வாழ்கவென நாங்களும் வாழ்த்துகின்றோம்.

ஹாட்டனை சேர்ந்த திருமதி சுந்தர்ராஜ் இன்று தனது பிறந்தினத்தை கொண்டாடுகின்றார். ஹாட்டனை வசிப்பிடமாக கொண்ட திருமதி ஆர் சுந்தர்ராஜ் இன்று தனது பிறந்தினத்தை கொண்டாடுகின்றார். இவரை அன்போடு வாழ்த்துகின்றார்கள் மகன் வினோஜன், அன்பு மகள்மார் நிலுஷா, நிசா மற்றும் நண்பர்களுடன் ஹாட்டன் இல்லத்தில் கொண்டாடுகின்றார். திருமதி சுந்தர்ராஜை தம்பி லோகேஸ்வரன், அக்கா சந்திரலேகா குடும்பத்தினர், தம்பி ஜெகர் குடும்பத்தினர், மகன் ஒஸ்ட குடும்பத்தினர், மலேசியாவில் வசிக்கும் மச்சால் சாரதா, சவுதி அரேபியாவில் வசிக்கும் குமார் ஸ்வர்ணலதா குடும்பத்தினர், மகள் சுபா பத்மராஜ் குடும்பத்தினர் மற்றும் டானியா நிதுசியா நண்பர்கள், மஞ்சுளா கம்பகா, தேவகி, சுபத்ரா, சந்திரா, ஞானப்பிரகாசம், நடேசன் மற்றும் ஏனைய சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் அம்மன் அருள் பெற்று நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளோடும் சந்தோஷமாகவும் சீரும் சிறப்போடும் வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றார்கள். ஹாட்டனை வசிப்பிடமாக கொண்ட திருமதி ஆர் சுந்தர்ராஜ் இன்று தனது பிறந்தினத்தை கொண்டாடுகின்றார். இவரை எல்லா நலங்களும் பெற்று வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் வாழ்க வாழ்கவென தென்றல் FM சார்பாக நாங்களும் வாழ்த்துகின்றோம்.

ஹேட்டன் ரத்தஸ் பி பிரிவைச் சேர்ந்த சி வசந்தன் இன்று தனது 34வது பிறந்த தினத்தை தனது இல்லத்தில் கொண்டாடுகின்றார். இவரை அம்மா செல்வராணி, அப்பா சந்திரகுமார், மனைவி ஜமீமா, கிறிஸ்டினா, மகள் எஸ்லினா, ஜெனிஷஹா, தங்கை பவானி, புனிதராஜ், மாமா மாயகிருஷ்ணன், மாமி மணிமேகலை, மைத்துணிமார்கள், நோவுட் அமல்ராஜ், புஷ்பலதா குடும்பத்தினர், நோவுட் நியூவலி, டைசன் ஸ்டெலா குடும்பத்தினர், கம்பளை புசல்லாவ, இயேசுகுமார், கெத்திசியா ஏஞ்சல் குடும்பத்தினர், மச்சான் போல் கிஷான் பிரியா குடும்பத்தினர், காலி எல்பிடிஎஸ் சித்தி தேவகி, பெரியம்மா சித்ரா, மல்லிகா குடும்பம், கொழும்பு ரத்மலான நிர்மலா குடும்பம், சித்தப்பா ஜேசுகுமார், புத்தளம் சித்தப்பாமார்கள், அனைத்து குடும்பத்தவர்கள், ஜெயக்குமார், சிவகுமார், கந்தகுமார், கதிரேசன் குமார், சுரேஷ்குமார், கணேஷ்குமார், செல்வகுமார், செல்லம்மா, இவர்களுடன் பாடசாலை நண்பர்கள் பதுளை லைட் ஹவுஸ், ரோஷான் குடும்பத்தர்கள், நாவலப்பட்டி லைட் ஹவுஸ், பெனடிக் பேனாட் ஃப்ரின்சி குடும்பத்தார்கள், டிகோய தரவளை மேற்பிரிவு, கலா கலாதேவன், ஜசிந்தா குடும்பத்தினர் அனைவரும் இயேசுவின் நாமத்தால் சிறப்பாக வாழ்க வாழ்கவென வாழ்த்துகின்றார்கள். இன்றைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார் ஹேட்டன் ரோதஸ் பி பிரிவைச் சேர்ந்த சி வசந்தன். 34வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்றார். வசந்தனை எல்லா நலங்களும் பெற்று வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் வாழ்க வாழ்கவென தென்னல் FM சார்பாக நாங்களும் வாழ்த்துகின்றோம்.

திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி வட்டம் காரக்குறிச்சி அஞ்சல் புதுக்குடி இலக்கம் 125 காவ்யா என்று தனது பிறந்தினத்தை கொண்டாடுகின்றார். காவ்யாவை அர்ஜுனர் சுவாமி சமேத ஸ்ரீ திரௌபதி அம்மன் அருளால் வாழ்க வாழ்கவென வாழ்த்தும் அன்பு உள்ளங்கள் அம்மா விமலா, பாசமுடன் அண்ணன் ஆரியராவ், பிரியப்பா பிரியமாமார்கள், சுபத்ரா, சாமிராவ், சுந்தரராஜன், தனலட்சுமி, ஐயப்பன், மீனா புதுக்குடி, அத்தை நாகலட்சுமி மாமா, கிருஷ்ணன் ஈரோடு, தேவேந்திரன், ரோஜாவதி வெள்ளங்குழி, சந்திரா, நரசிம்மமூர்த்தி, சுப்பிரமணியம், ராஜேஸ்வரி, ஜோதி கிருஷ்ணா, ரவிச்சந்திரன், தேவி புதுக்குடி, சங்கரநாராயணன், மீரா வீரபநல்லூர், சுரேஷ், தேவிகா, ரமேஷ், வடிவேல் புதுக்குடி, நாகராஜன் குடும்பத்தினர் திருவனந்தபுரம், தாத்தா பாட்டிமார், கிருஷ்ணமூர்த்தி, காவேரி ராஜமணி ராஜாபுரம், சித்தி சித்தப்பமார், பாபு ஜெயந்தி புதுக்குடி, வாசுதேவன் காவேரி மதுரை, கோபாலன், கீதா வெங்கட்ராமன், ராணி கோவை, சீனிவாசன், மீனா ஈரோடு, மாமா மாமிமார், ரவிக்குமார், ரேகா புதுக்குடி, அத்தை அத்தான்மார்கள், ஐயப்பன், லட்சுமி, ஞானசேகரன், சரஸ்வதி, துளசி, ராமன், பாமா, சுப்பிரமணியம், சாந்தி, ராஜாராம், மல்லிகா, ராஜேஸ்வரி, கிருஷ்ணமூர்த்தி, ரகுமான், மீனா, ஜெகதீஷ், கவிதா புதுக்குடி, சுந்தராஜ், ஐயங்கர், உஷா மதுரை, அக்கா அண்ணன் தம்பி தங்கைமார்கள், வெங்கடேஸ்வரன், உமா, ஸ்ரீ ஆர்த்தி, ஜனனி, பூஜா, கணேஷ், கௌதம், அஸ்வந்த், சாமி, விஷால், காமினி, ரோஜா, உமா மகேஸ்வரி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராம், சிவா, காவியரசன் புதுக்குடி, வளர்மதி, பிரபாகரன், பாகவி புதுச்சேரி, அண்ணன் பூரணி, ஐயப்பன் காரக்குறிச்சி, பூர்ணிமா, ஸ்வேதா, பவானி, அசிகா, இவர்கள் அனைவரும் காரக்குறிச்சி அஞ்சல் சேரன் மகாதேவி வட்டம் திருநெல்வேலி மாவட்டம் நன்பு இருந்து இன்று பிறந்த நாளை கொண்டாடும். காவ்யாவை எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் வாழ்க வாழ்கவென தென்னல் FM சார்பாக நாங்களும் வாழ்த்துகின்றோம்.

0: பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கேட்டீர்கள்.
1: தென்றலின் இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்குவது
2: KB அல் ஹசீனா ஜுவலர்ஸ்.
1: அசல் 22 கரட் தூய தங்கத்தில் புத்தம் புது டிசைன்களை சகலவித நகைகளுடன் திருமண நகைகளும் KB அல் ஹசீனா ஜுவலர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: சென்றலின் இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்கியது
1: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
0: விதம் விதமாய்,
1: வித்தியாசமாய்,
0: அழகழகாய்,
1: அற்புதமாய்
0: அசல் 22 கரடூய தங்கத்தில் நியாய விலையில் உத்தரவாதத்துடன் சவடிகள்,
1: நெக்லஸ்கள்,
0: மாலைகள்,
1: வளையல்கள்,
0: தோடுகள்,
1: மோதிரங்கள்,
0: விசேடமாக திருமண நகைகள் என சகல விதமான நகைகளை வாங்கிடவும்
1: நீங்கள் விரும்பும் டிசைன்களில் புகழ்பெற்ற வெளிநாட்டு நகை வடிவமைப்பாளர்களின் கைவண்ணத்தில் நகைகளை செய்திடவும்
0: கேபி அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: இலக்கம் 62 செட்டியார் தெரு, கொழும்பு 11.
2: திருமணம், வலீமா, கான்பரன்ஸ் உட்பட அத்தனை நிகழ்வுகளையும் சிறப்பாக நடத்தி மகிழ கலம்பு சென்ட்ரல் பிரதீபா மாவத்தையில் குளிரூட்டப்பட்ட கிராண்ட் ஜெனித் பேங்க்வெட் அண்ட் ஈவென்ட்ஸ் ஹால். நேரம்
3: 5:35.
4: கிராண்ட் ஜெனித், கலம்போஸ் பிரீமியர் பேங்க்வெட் டெஸ்டினேஷன், வேர் எலிகன்ஸ், எக்ஸெப்ஷனல் குசீன் அண்ட் ஃப்ளாலெஸ் சர்வீஸ் கம் டுகெதர். With secured and ample parking in the heart of the city. Celebrate in style at Grand Zenith.

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்டக்கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0703 36 21 23.
1: Tendril FM 104.7
2: 104.9 Island-wide. MASS இப்ப வந்தாலே தெரிக்கும்.
3: காற்றின் வருங்கீதத்தோடு எழுந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது சரியாக 5:39. ஏராளமான தென்னல் சொந்தங்கள் தங்களுடைய பின்னூட்டல்களை வழங்கியிருக்கிறார்கள். சிவகுமார் சேலத்தில் இருந்து, பாஸ்கரா சூர்யா கர்நாடகாவில் இருந்து, கிருஷ்ணா கோவிந்தசாமி திருச்சி மாம்பழ சாலை பெரியார் நகரில் இருந்து எங்களையும் சேர்த்து கொண்டு பாடல் தங்க மனிதரில் இத்தனை நிறங்கள் அத்திரைப்படத்தில் வரும் பெண்ணி என்கிற பாடல் தாருங்கள் என்று பதிவு செய்திருக்கிறார் ராஜேந்திரன். எந்திரன் பதிலுக்கு அந்த கொலையில் இந்திராசம் அணிக்கும் ராஜேந்திரன். எங்க தங்கக்குரலனுக்கு வாழ்த்துக்கள் பல கூடி. செண்பகமே செண்பகமே தென்பொதி சந்தனமேங்கிற பாடலை தாருங்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். பதிலை கந்தக்குலையில் இருந்து ஸ்டீவன் டெய்லர்ஸ் கொழும்பு 5 இருந்து எங்களுக்கும் ஒரு பாடல் தாருங்கள். ஃபாத்திமா நஸ்லா கொழும்பு 15 இருந்து நிகழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அனைத்தும் அவ்வளவு அருமையாக இருக்கிறது பாடல்கள், வாழ்த்துக்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். ஆறுமுகம் ரமேஷ் தமிழ்நாடு தோட்டம் ஒரு குடவத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போல ஃபைனாஸ் அகமட் கிண்ணியா வியாசர் ரோய்ஸ், அதே போல புவனேஸ்வரி மங்கையர்கரசி வணக்கம் சொல்லி பதிவு செய்திருக்கிறார். இது காமராஜ் வணக்கம். அதே போல ராதாகிருஷ்ணன் பண்ணையபுரத்திலிருந்து, ஏஆர் முபாரக் அப்துல் ரஹீம் கனியா அரியக்கரில் இருந்து, ஹாட்டன் நவீன் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது, கந்தசாமி தேவானந்தன் அருமையான பாடல்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். அதே போல உமா பிரியதர்ஷினி பிரியா சென்னையில் இருந்து

0: எங்களுக்கும் அருமையான பாடலை தரங்கள், உங்கள் குரல் தேன் போல இனிக்குது என்று பதிவு செய்திருக்கார். அவ்வளவு சுவையாகவா இருக்கு நம்ம குரல். சரி சரி, பரவாயில்ல, நம்பிட்டோம். இப்பொழுது பேசலாமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. சாம், சாம் அதானே, சாம். எப்படி, நல்லா இருக்கீங்களா சாம்?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்ப்பா. என்ன பாட்டு வேணும் சாமுக்கு?
1: எனக்கு தாங்க இணைந்த கைகள் படம், அந்த நேர தெந்தல் காட்டு பாடல்.
0: சரி சரி. அப்புறம் யாரா இருக்காங்க சாம்?
1: அனைவருக்கும் கேட்போம்.
0: நன்றி, வணக்கம். இப்பொழுது பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் சொல்லுங்க?
2: மரளியா.
0: மரளியாக்கு என்ன பாட்டு வேணுமா?

0: நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
2: நேரம் 5:46.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில். கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
3: SPB சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி, 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி, 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: முதல் தர வானொலி தென்றல் எஃப்எம் காற்றின்லே வரும் கீதம் நேரம் இப்பொழுது சரியாக 5:52 தொடர்கின்ற பாடலுக்கு இந்த நிலைகளை சேர்த்துக் கொள்ளப் போகிறோம். இந்த ஊர் சஃபினா நிஹார், நிஹாருதீன், ஷாகில், நுஸ்லி, நஸ்லத், ஷர்ஹா இவர்களுக்காக இந்த பாடல்.

இந்த பாடலோடு நினைவுபெறுகிறது இன்றைய காற்றின் வருங்கீதம். தொடர்ந்து தண்டல் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். தொகுத்து வழங்க முகமது இர்ஃபான். இன்றைய தினம் அழைப்பு ஏற்படுத்தி அதே போல முகநூல் பக்கம் தொடர்பு கொண்ட அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 6 மணிக்கு மது மாலை நிற பிரதான சிந்தனைக்கு எதிர்பாருங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் எஸ் எல் எம் ரீலா. வணக்கம் நீங்கள்.

0: நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் நாகபூஷணி. 6ஆம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்த செயல்பாடுகள் அடுத்த ஆண்டு முதல் ஆரம்பம். துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் 4 ஒழுங்கு விதிகள் மற்றும் கட்டளையொன்று நிறைவேற்றம். கொழும்பு துறைமுக நகரத்திற்கு 4.6 பில்லியன் டாலர் முதலீடுகள். எதிர்காலத்தில் வரிகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு. மோசடி மற்றும் ஊழல்களில் ஈடுபடும் அனைவருக்கும் எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் அனில் ஜாயந்த் தெரிவிப்பு. தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் ஒன்று வகுக்கப்படுகிறது. சிறுவர் பராமரிப்பு சீர்திருத்தங்களுக்கான உலகளாவிய சாசனத்தை இலங்கை ஏற்றுக்கொண்டது. ரஷ்யாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ரயில்வே உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து. சீனா பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 26 பேர் பலி, 61 பேர் காயம். 6ஆம் தரத்திற்கான கல்வி மறுசீரமைப்பு செயல்பாடுகள் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதற்கான பாடநெறி அலகுகள் மீளாய்வு செய்யப்பட்டு அவசியமான மாற்றங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கென தேசிய வழிநடத்தல் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் மேற்பார்வையின் கீழ் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். கடந்த ஆண்டில் அரசாங்கம் சுமார் 50,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்துள்ளது. இதற்காக 630 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கொள்வனவு செய்யப்பட்ட நெல்லில் சுமார் 3,000 மெட்ரிக் டன் சந்தைக்கு விநியோகிப்பதற்காக சதுச நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நட்டம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் 4 விதிகளும் 1 கட்டளையும் இன்று பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டன. விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய பிரதியமைச்சர் நிஷாந்த் ஜெயவீர, நாட்டுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் 2,000 அமெரிக்க டாலர்கள் வரை செலவிட இந்த விதிமுறைகளூடாக அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவித்தார். அத்துடன் அவர்கள் வருகை தந்த தினத்திலிருந்து 4 நாட்களுக்குள் தீர்வையற்ற வணிக வளாகங்களில் 2 முறை பொருள்களை கொள்வனவு செய்ய அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதன் மூலம் சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்குள் செலவிடும் தொகை அதிகரிக்கும். அதன் விளைவாக அரசாங்கத்தின் வருமானமும் உயரும் என பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். அத்தோடு சில தரப்பினர் கூறுவது போன்று சாதாரண வட் வரி விகிதமானது 20.5% அதிகரிக்கப்படவில்லை என அவர் தெளிவுபடுத்தினார். தற்போதைய வரி முறையுடன் தொழில்நுட்பத்தை இணைத்து வரி நிர்வாகத்தை வினைத்திறனாக்குவதன் மூலம் வரி வலையமைப்பை விரிவுபடுத்தி அதிக வருமானத்தை ஈட்டுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். எதிர்காலத்தில் வரி விகிதங்களை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு எனவும் அவர் குறிப்பிட்டார். துறைமுக நகரமானது நாட்டின் எந்தவொரு சட்டத்திட்டங்களுக்கும் உட்படாத அல்லது பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறாத வகையில் முன்னர் அமைக்கப்பட்டிருந்ததாக விவாதத்தில் கலந்து கொண்ட பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்தார். எனினும் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச சட்டங்களுக்கு இணங்கவும் நாட்டின் இறைமையை பாதுகாக்கும் வகையிலும் பாராளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறத்தக்கதாக துறைமுக நகர சட்டத்தை மாற்றியமைத்துள்ளது. துறைமுக நகரத்திற்காக தற்போது 4.6 பில்லியன் டாலர் முதலீடுகளை பெற்றுக்கொள்வது குறித்து பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் 1.4 பில்லியன் டாலர் பெறுமதியான முதலீடுகளுக்கு ஏற்கனவே அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது 134 முதலீடுகள் செயலில் உள்ள மட்டத்தில் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அனைத்து தரப்பினர் மீதும் சட்டம் அமுல்படுத்தப்படும் என்று அமைச்சர் கலாநிதி அனில் ஜாயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டபோது உரையாற்றிய அமைச்சர் பொது நிதி தொடர்பான விடயங்கள் உண்மையான தகவல்களின் அடிப்படையில் மட்டுமே முன்வைக்கப்பட வேண்டும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் செய்திகள். நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்க சில விடயங்களை அரசியல் கருவியாக பயன்படுத்த முடியாது என்று அமைச்சரவை ஊடகப் பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஸ் தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். கணினி ஊடுருவிகளின் கைகளில் சிக்கிய 2.5 பில்லியன் டாலர் இழப்பு குறித்து முறையான விசாரணை நடத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். எதிர்காலத்தில் இதுபோன்ற ஒரு நிலை ஏற்படுவதை தடுப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். தகவல்களை மறைக்க வேண்டிய அவசியமில்லை. குற்றவாளிகளை சரியாக அடையாளம் கண்டு சட்டப்படி அவர்களை தண்டிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். உண்மைகளை அறியாமல் திரிவுபடுத்தி சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்களில் இருந்து ஆதாயம் தேடும் நோக்கில் செய்யப்படும் தலையீடுகளின் விளைவு தேவையற்ற ஒரு சிக்கலை உருவாக்குவதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் சிறுபோக உர விநியோகம் முறையாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறுபோகத்திற்கு தேவையான TSP மற்றும் MOP உரங்கள் போதுமான கையிருப்பில் உள்ளன. தற்போது விவசாய சேவை மத்திய நிலையங்களிடமிருந்து 36,700 மெட்ரிக் டன் கோரப்பட்டுள்ளது. இவற்றில் 50 கிலோகிராம் உரம் 10,200 ரூபாய் விலையில் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கொள்கை கடன் திட்டத்தின் கீழ் இதற்கான தொழில்நுட்ப உதவி கிடைத்துள்ளது. இது 2026-2030 காலப்பகுதிக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது. 2030 ஆண்டளவில் பண்டங்கள் மற்றும் சேவை ஏற்றுமதி மூலம் 36 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நிய செலாவணியாக ஈட்டுவதே இதன் இலக்காகும். நாட்டின் ஏற்றுமதி அபிவிருத்தி செயல்பாடுகளை வழிநடத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஒரு மூலோபாய கட்டமைப்பை இது வழங்கும். ஏற்றுமதி போட்டித்தன்மையை மேம்படுத்துவதற்கும் ஏற்றுமதியை மையமாக கொண்ட நிலையான பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கும் ஒரு தேசிய முன்னுரிமையாக இந்த திட்டம் தயாரிக்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்டது. சிறுவர் பராமரிப்பு சீர்திருத்தங்களுக்கான உலகளாவிய பிரகடனத்தை இலங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர்களின் உரிமைகள் மீதான உடன்படிக்கையில் இலங்கை நீண்ட காலமாக உறுப்பு நாடாக இருந்து வருகிறது. சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்குமான சர்வதேச கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கும் இலங்கை அர்ப்பணிப்புடன் உள்ளது. ஐக்கிய நாடுகளின் சிறுவர் உரிமைகள் தொடர்பான உடன்படிக்கையின் கொள்கைகளின் அடிப்படையில் பல்தரப்பு முயற்சியாக இந்த உலகளாவிய பிரகடனம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது குடும்பங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் தேவையற்ற முறையில் சிறுவர்கள் குடும்பங்களிலிருந்து பிரிக்கப்படுவதை தடுப்பதற்கும் அத்துடன் பாதுகாப்பான மற்றும் போஷாக்கு மிக்க குடும்ப அடிப்படையிலான மாற்று பராமரிப்புக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது. அத்துடன் சிறுவர்களுக்கான நிறுவன ரீதியான பராமரிப்பை படிப்படியாக குறைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அரசாங்கங்களை இது கோருகிறது.
1: பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
0: கழனிவெளி ரயில் மார்க்கத்தின் அபிவிருத்திப் பணிகளுக்காக மருதானையிலிருந்து அவிசாவளை வரையான நிலப்பரப்பை சுவீகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய திம்பிரிகாசியாய கோட்டை மகரகம ஹோமாகம பாதுக்க சீதாவக்க ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு உட்பட்ட காணிகள் அந்தந்த பிரதேச செயலாளர்கள் ஊடாக சுவீகரிக்கப்பட உள்ளன. இதற்கான அமைச்சரவை அங்கீகாரமும் கிடைத்துள்ளது. மருதானையில் இருந்து அவிசாவளை வரையான கழனிவெளி ரயில் மார்க்கத்தை நவீனமயப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். இந்த ரயில் மார்க்கத்தின் இருமருங்கிலும் வசிக்கும் குடும்பங்களை மீள குடியேற்றுவதற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதற்கும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது.
1: பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அபிவிருத்தி செய்திகள்.
0: அனுராதபுரம் பலுகஸ்வப எல்லங்கா வாவி தொகுதியை மையப்படுத்தி சுற்றுலா அபிவிருத்தி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இதன் முதல்கட்ட பணிகளுக்காக 70 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பலுகஸ்வப கலபிடகல உடகடவல கிராமங்களில் உள்ள வாவிகளை சூழ 4 படகுத்துறைகள் அமைக்கப்பட உள்ளன. அத்துடன் உணவகம் ஒன்றும் 4 கிராமிய வீடுகளும் நிர்மாணிக்கப்பட உள்ளதாக மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமலசூரிய தெரிவித்தார். இந்த 4 வாவிகளுக்கும் 8 படகுகள் வழங்கப்பட உள்ளன. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது.
2: வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி MSB ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர் வீட்டுக்கடன் இளைஞர்களான உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்தின் கீழ் வீட்டுக்கடன் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக விவரங்கள் அருகிலுள்ள MSB கிளையில்.
0: சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் டிஸ்கவர் சிலோன் எனும் நவீன அனுபவங்களை கொண்ட இணையவழி விளையாட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 25 வயதுக்குட்பட்ட உலகளாவிய சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்கான ஒரு மூலோபாயமாக இந்த விளையாட்டு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு, கண்டி, அல்ல, நீர்கொழும்பு, தெற்கு கடற்கரையோரம், தாமரை தடாகம் மற்றும் சுதந்திர சதுக்கம் போன்ற சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை அடிப்படையாக கொண்டு இந்த விளையாட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது.
2: NSB First Home Owner. யங் காலத்திலேயே சொந்த வீடொன்றை வாங்குவோமே. First Home Owner வீட்டுக்கடன். தற்போது இளைஞர்களான உங்களுக்கு NSB First Home Owner இடமிருந்து 6.75% வருடாந்த வட்டி, குறைந்த வட்டி வீதத்தின் கீழ் வீட்டுக்கடன் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம். பெற்றோருடன் இணைந்து வீட்டுக்கடன் ஒன்றுக்காக விண்ணப்பிக்கலாம். வீடும் இளமையாக, நீங்களும் இளமையாக. இளம் காலத்திலேயே சொந்த வீடொன்றை வாங்குவோமே. மேலதிக விவரங்கள் அருகிலுள்ள NSB கிளையில்.
1: பொருளாதார செய்திகள்.
0: 2026-2027 பெரும்பூகத்திற்கு தேவையான 20,000 மெட்ரிக் டன் யூரியா உரத்தை கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உர கையிருப்புகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வகையில் இவை நேரடி உரமாகவும், காய்கறி உள்ளிட்ட ஏனைய பயிர் செய்கைகளுக்கான கலப்பு உர உற்பத்திக்காகவும் பயன்படுத்தப்பட உள்ளன. இதற்கமைய சர்வதேச கொள்வனவு நடைமுறைகளுக்கு அமைய உரத்தை கொள்வனவு செய்வதற்கான பணிகளை முன்னெடுப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
1: உங்கள் கவனத்திற்கு அனுசரணை.
3: கசாகல கிரீன் சூப்பர் புதிய இடம், குறைந்த விலை. காட்சி அறைகள் மாத்தளை, கடுவில மற்றும் அத்துருகிரிய. குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அலையுங்கள் 0112-86-40-12.
0: நாட்டின் பல பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று, இடியுடன் கூடிய மின்னல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகிறது. சிலாபத்திலிருந்து மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், மாத்தறையிலிருந்து ஹம்பாந்தொட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடலோர பகுதிகளிலும் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். கடல் பகுதிகள் தற்காலிகமாக கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
3: பல்வேறு வகையான பசுமை விவசாய பொருட்களை சந்தைக்கு ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டுவரும் முற்றிலும் தேசியமயமான வியாபாரம் கசாகல கிரீன் குழுமம். கசாகல கிரீன் குழுமத்தில் பசுமை விவசாய உற்பத்திகளுடன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இலங்கையர்களும் இணைந்து கொள்ளலாம். ₹1,00,000 தொடங்கும் விவசாய முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி மாதாந்த நன்மைகளை பெறுங்கள். இன்றே எங்களுடன் சேருங்கள். விவரங்களுக்கு 0112-0777-87.
1: உலகச் செய்தி.
0: சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் உள்ள லியூயாங் நகரில் பட்டாசு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட வெடிச்சம்பவத்தில் 26 பேர் உயிரிழந்துள்ளனர். 61 பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் தொழிற்சாலையை சுற்றியுள்ள 3 கிலோமீட்டர் சுற்றளவில் வசிக்கும் மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். 1,500 மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். மீட்பு பணிக்காக ட்ரோன்களும் ரோபோக்களும் பயன்படுத்தப்படுகின்றன. தொழிற்சாலைக்குள் இன்னும் 2 வெடிமருந்து களஞ்சியங்கள் காணப்படுவதால் அங்கு அதிக ஆபத்து நிலவுகிறது. இது மீட்பு பணிகளுக்கு பெரும் தடையாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது சிவில் மீனவர்கள் இருந்த 2 படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளது. இதற்கு உரிய முறையில் பதிலடி கொடுக்கப்படும் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அத்துடன் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதட்டமான சூழ்நிலைக்கு ஐக்கிய அரபு அமீரகமே பிரதான பொறுப்பு என ஈரான் சாடியுள்ளது. இதன் காரணமாக தமது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு கடும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும், ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் ஈரான் குறிப்பிட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: டயர் பி பிரிவு T20 கிரிக்கெட் தொடர் இந்த மாதம் 13 ஆரம்பமாக உள்ளது. தொடரின் இறுதிப் போட்டி எதிர்வரும் 27 நடைபெறவுள்ளது. தொடரில் ஏ மற்றும் பி என 2 பிரிவுகளின் கீழ் 12 அணிகள் போட்டியிடவுள்ளன. முதலாம் சுற்று போட்டிகள் மே மாதம் 21 வரை நடைபெறவுள்ளது. குறித்த தொடரை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது.
1: காலநிலை அறிக்கை.
0: நாளை முதல் நாட்டின் மழை நிலைமை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சபரகமுவ, மத்திய, ஓவா மாகாணங்களிலும், அம்பாறை, மட்டக்களப்பு, காலி, மாத்தறை, புலனறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும். பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். 6ஆம் தரத்திற்கான கல்வி சீர்திருத்த செயற்பாடுகள் அடுத்த ஆண்டு முதல் ஆரம்பம். துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் 4 ஒழுங்கு விதிகள் மற்றும் கட்டளையொன்று நிறைவேற்றம். கொழும்பு துறைமுக நகரத்திற்கு 4.6 பில்லியன் டாலர் முதலீடுகள். எதிர்காலத்தில் வரிகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க உள்ளதாக அரசாங்கம் அறிவிப்பு. மோசடி மற்றும் ஊழல்களில் ஈடுபடும் அனைவருக்கும் எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் அனில் ஜயந்த் தெரிவிப்பு. தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டம் ஒன்று வகுக்கப்படுகிறது. சிறுவர் பராமரிப்பு சீர்திருத்தங்களுக்கான உலகளாவிய சாசனத்தை இலங்கை ஏற்றுக்கொண்டது. ரஷ்யாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ரயில்வே உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து. சீன பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 26 பேர் பலி, 61 பேர் காயம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.
4: நன்றி ரிலா. நேர்களுக்கு அன்பு வணக்கம். தென்றலைஃபம் நேரம் 6:16.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்றல் FM. FM 104.7, FM 104.9 தென்றல் FM நாடு முழுவதிலும்.
6: சுரேஷ், என்ன லேட்?
7: தெரியாதா போஸ், ட்ரெயின்ல பஸ்ல வந்தா இன்னைக்கு ஷார்ட் லீவ் தான்.
6: எப்போது இப்படி செய்யலாம் சுரேஷ்? இலங்கையில தயாரிக்கிற கேடி ரைஸ் பைக் ஒன்று எடுங்க. கேடி ரைஸ் பைக் எலக்ட்ரிக் பைக் மாதிரி பெட்ரோல் பைக்கும் இருக்கு, லித்தியம் அயன் பேட்டரி இருக்கு, அதோட 4 வருட உத்தரவாதம் கொடுக்கறாங்க.
7: 4 வருட உத்தரவாதத்துடன் சூழலை காக்கும் லித்தியம் அயன் பேட்டரியுடன் நாடு முழுவதும் சேவை நிலையங்கள். குட் மார்னிங் பாஸ், இந்தியிலிருந்து நான் நேரத்துக்கு வேலை. நான் கேடி ரைஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்று எடுத்தேன். பெட்ரோல் செலவும் இல்ல, பஸ் செலவும் இல்ல.
8: கேடி ரைஸ் நம் நாட்டு தயாரிப்பு. 0773 533 535.
9: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலைபெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். அன்றாலும் நாம் பயன்படுத்தும் அத்தியாவசிய தேவைகளை தவிர தேவையற்ற மின் விளக்குகளை அணைப்போம். சுராக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.

0: 104.7
1: நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்குவது
2: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில். கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு. 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி பங்கல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.

நீங்கள் கேட்டது பாடல் மனு ஸ்வர்ணலதா குழுவினர் பாடியது. நேரம் 6:23. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்றல் FM-இன் திரைப்பட பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்றல் FM FM 104.7 FM 104.9 தென்றல் FM நாடு முழுவதிலும்
1: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலைபெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். அன்றாலும் நாம் பயன்படுத்தும் அத்தியாவசிய தேவைகளை தவிர தேவையற்ற மின் விளக்குகளை அணைப்போம். சுராக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
2: சிந்தித்து செயல்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தை நிலைபெறச் செய்வோம். நமது பங்களிப்பினை வழங்குவோம்.
3: மின்சாரம் வீணாகும் மின் உபகரணங்களிலிருந்து மின்சாரத்தை சேமிக்கும் மின் உபகரணங்களுக்கு மாறுவோம்.
2: சுரக்கிமோ, இலங்கையை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
4: இசைப்பாடம் தென்றல்,
5: இடைக்கால பாடல்களின் இசை அணி தேர்வு.
6: காதல் மகராணி கவிதை பூவிருத்தா.
4: வெள்ளிதோறும் காலை 9 மணி முதல் 12 மணி வரை
5: தென்றல் அலைவரிசைகளில்
4: இசைப்பாடும் தென்றல்.

0: வானம் பாடிகள்,
1: வானம் பாடிகள்
0: ஆற்றலால் அவனியை ஆளும்
1: இளையோரின் களம்.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 1:30 முதல் 2 மணி வரையும்
0: வானம் பாடிகள் உங்கள் தென்றலில்
1: உங்கள் திறமையை வெளிப்படுத்த நாம் தரும் சந்தர்ப்பம்.
3: நேரம் 6:30 நிமிடம். ஆராதனா காலத்தால் அழியாத காவிய திரைப்படங்களில் இருந்து வருகின்ற பாடல்களின் தொகுப்பு ஆராதனா நிகழ்ச்சியோடு வானிலை வழியை குழம்பி இருக்கின்ற அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வந்தனங்கள். இன்றும் கூட இனிமையான பாடல்கள் அடங்கிய தொகுப்பு நமது கரம் கிடைத்திருக்கிறது. இந்த பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கின்றார் உருத்திரகுமார், லோகேஸ்வரி, கோயில்குளம், ஆரையம்பதி, மட்டக்களப்பு என்ற முகவரியிலிருந்து. மட்டக்களப்பு, கோயில்குளம், ஆரையம்பதி, ருத்ரகுமார், கோணேஸ்வரி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கின்ற பாடல் தொகுப்புகள் இன்று ஆராதனா நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாக வருகின்றது. அவர் முதலிலேயே தெரிவித்து இருக்கின்ற பாடல் இது. டி எம் சவுந்தரராஜனும் பி சுசீலாவும் பாடியிருக்கும் இந்த பாடல் மன்னாதி மன்னன் என்ற திரைப்படத்திற்காக முதலில் ஒலிக்கிறது.

நேரம் 6:35 நிமிடம். ஆராதனாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். இனி நிகழ்ச்சியில் அடுத்து வருகின்ற பாடல், இது டிச்சே தாம்பரம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையரின் இசையில் பி சுசீலா, எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் பாடியிருக்கும் இந்த பாடலை தெரிவு செய்திருக்கின்றார். எமது ஒருத்தர் குமார் கோணேஸ்வரியை

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்றல் எஃப்எம்மின் ஆராதனா. இனி நிகழ்ச்சியில் அனுசரணை பாடலை கேட்டுவிட்டு நாம் ஆராதனாவுக்குள் வருவோம்.
1: இந்த மடத்தியாலத்தில் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: இன்னும் க்ளோஸா? ஹியர், ஒன் செகண்ட், ஐல் ஷோ யூ. அஜித், கம் ஹியர். சி, யூ கேன் டேக் ஹிஸ் ஹேண்ட்.
1: எப்படி வந்தாயோ உன்னகை கந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, எண்ணங்களில்

0: 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து 50 நாடுகளில் முன்னணியில் விற்பனையில் திகழும் ஐரோப்பிய தரத்திலும் வடிவமைப்பிலும் இந்திய நவீன உயர் தயாரிப்பில் உருவாகும் 50 ஹோஸ் பவர் நிறைந்ததும் 2 வருடங்கள் வேலை உத்தரவாதம் அளிக்கப்பட்ட குறைந்த எரிபொருள் செலவோடு உயர் சேத்திறன் கொண்டதும் அதிக லாபமிட்டக்கூடிய மஞ்சள் வீரன் அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு 0 70 336 21 23.
1: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருட்களும் காட்சி அறையில் கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்.
2: இனி அடுத்து அவர் நிகழ்ச்சியில் தனது பிரதியில் தெரிவித்திருக்கின்ற இந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் சாரதா திரைப்பட பாடல்.

0: விலகி ஓடுவ.
1: சிந்தித்து செயற்பட்டு பாதுகாப்பான எதிர்காலத்தினை நிலைபெறச் செய்ய நமது பங்களிப்பினை வழங்குவோம். ஒரே தடவையில் தேவையான ஆடைகளை அழுத்துவதன் ஊடாக அயன் செய்யும் தடவைகளை குறைப்போம். சுரக்கிமோ, இலங்கையினை காப்போம், ஒன்றிணைவோம், ஒளியேற்றுவோம்.
2: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
3: உங்கள் விவசாயத்தை விருத்தி செய்ய விவசாய திணைக்கள பண்ணை ஒலிபரப்பு சேவையின் அனுசரணையுடன் இடம்பெறும் இந்நிகழ்ச்சியை பிரதி சனிக்கிழமை தோறும் இரவு 9:15 முதல் 9:30 வரை தென்றல் அலைவரிசையில் கேட்க தவறாதீர்கள்.
2: உழைக்கும் கரங்களுக்கு உதவிடும் இல்லம் உழவர் இல்லம்.
4: கேஸ் மற்றும் மின் கட்டணங்களுக்கு தீர்வு, 15 ரூபாயில் ஒருவேளை உணவை சமைத்திடலாம். இன்றே மல்டி ஃபங்க்ஷனல் குக்கரை வாங்குங்கள். சகல வீட்டு உபயோகப் பொருள்களும் காட்சி அறையில். கொட்டாவ மெகா ஹீட்டர்ஸில்
5: HPB சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி, 871 ப்ளூமெண்டால் ரோட், கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி, 871 ப்ளூமெண்டால் ரோட், கொழும்பு 15.

0: சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: மணி 54 நிமிடம் ஆராதனாவோடு இணைந்திருக்கின்றீர்கள். இனி ருத்ரகுமார் கோணேஸ்வரி அவர்களுடைய அடுத்த தெரிவாக வருவது பி பி சீனிவாசும் ஜிகியும் பாடியிருக்கும் சமய சஞ்சீவி திரைப்பட பாடல். அடுத்து

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குங்குமம் திரைப்பட பாடலுடன் நிறைவுக்கு வருவது இன்றைய ஆராதனா. இன்றைய ஆராதனா நிகழ்ச்சிக்கான பிரதியினை எழுதி அனுப்பியிருந்தவர் உருத்திரகுமார் கோணேஸ்வரி, கோயில்குளம் ஆறு என்பதை மட்டக்களப்பு என்ற முகவரியில் இருந்து. கோணேஸ்வரி அவர்களுக்கு எமது நன்றிகள். நேர்கள் இதுவரை கேட்டது ஆராதனா. தென்றல் எஃப்எம் நேரம் 7 மணி.
1: ஆல் நியூஸ்
2: மணிச்செய்திகள்
3: அனுசரணை.
4: RS ஒருக்கு கம்பிகள் காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒருக்கு கம்பிகள்.
5: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
6: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: உள்நாட்டு செய்திகள்.
0: ஆறாம் தரத்திற்கான கல்வி மறுசீரமைப்பு செயற்பாடுகள் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இதற்கான பாடநெறி அலகுகள் மீளாய்வு செய்யப்பட்டு அவசியமான மாற்றங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கென தேசிய வழிநடத்தல் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் மேற்பார்வையின் கீழ் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
1: வெளிநாட்டுச் செய்திகள்.
0: தமது மீனவர்கள் இருந்த 2 படகுகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. சம்பவத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளது. இதற்கு உரிய முறையில் பதிலடி கொடுக்கப்படும் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அத்துடன் வளைகுடா பிராந்தியத்தில் நிலவும் பதட்டமான சூழ்நிலைக்கு ஐக்கிய அரபு அமீரகமே பிரதான பொறுப்பு என ஈரான் சாடியுள்ளது. இதன் காரணமாக தமது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு கடும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாகவும் ஈரான் குறிப்பிட்டுள்ளது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: இந்திய பிரீமியர் லீக் போட்டித் தொடரின் 48வது போட்டி இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோத உள்ளன.
4: RS ஒருக்கு கம்பிகள் இயற்கை அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுக்கும் தொழில்நுட்பத்தில் உருவான RSQST RB500 ஒருக்கு கம்பிகள் SLS தர சான்றிதழுடன் நியாய விலையில் நாடெங்கும் கிடைக்கின்றன. RS ஒருக்கு கம்பிகள்.
7: IIHS உடன் சுகாதார பராமரிப்பில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள். IIHS சைக்காலஜி, டிஜிட்டல் ஹெல்த், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அல்லது ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஆகிய சிறந்த பட்ட படிப்புகளில் ஒன்றை தேர்வு செய்து சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார தொழில் முனைவராகுங்கள். உங்கள் பயணத்தை இங்கே ஆரம்பியுங்கள்.
5: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS த குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0111436673 அல்லது www.iihs.edu.lk.
8: இந்த போறானே இவனெல்லாம் மனுஷனா? வெளிநாட்டு மோகத்துல இருந்த சொத்துக்கெல்லாம் அழிச்சு பெத்த தாய் தகப்பனே நட்டு ரோட்டுக்கு கொண்டதவன்.
6: சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை நீங்கள் மாத்திரமின்றி உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். உங்கள் சமூகத்தால் நீங்கள் முற்றிலுமாக ஒதுக்கப்படுவீர்கள். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
0: 7:03, இது தென்றல் FM.
9: ஹலோ
10: ஹலோ தென்றல்.
9: கலகலப்பான கருத்து பரிமாறல்கள் உங்கள் கவலைக்கு மருந்தாகும்.
10: ஹலோ தென்றல்.

0: நீங்கள் இப்பொழுது முதல் 8 மணி வரை ஹலோ தந்தலோடு இணைந்திருக்கலாம். உலகமெங்கும் கேட்டு மகிழலாம். அத்தோடு அலையுங்கள் 2 67 64 64 2 67 68 68க்கு அலையுங்கள். நீங்களே அழைப்பில் யார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? கிருஷ்ண பக்தன். சொல்லுங்க, யாருக்கா பாடல் வேண்டும்? சரி, நன்றி. அடுத்த ரேவதி யார் வணக்கம். ஹலோ.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: செல்வ கணேசன் பேசுறேன் சார்.
0: செல்வ கணேசன், சொல்லுங்க, எங்கிருந்து நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சரி, செல்வ கணேசன் யாருக்காக பாடல் வேண்டும்? எல்லாத்துக்கும் கேக்குறீங்க, நன்றி. சரி, நாம் ஜனநாயகம் திரைப்பட பாடல் கேட்போம். என் நெஞ்சில் குடி

0: மீண்டும் பத்து நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்றல் எஃப்எம். ஹலோ தென்றல்,
1: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீவீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள். டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
0: இனி நிகழ்ச்சியோடு இணைவது யார்? வணக்கம்.
2: பாடல்
0: வேண்டும்.
2: கொச்சிகரத்தோப்புரியுடன் மாணவர் சாம்குமார், செவிநிலை தப்மால் கந்த வசனகுமார், கல்மனை முகமது இஸ்கான், கந்தலாய் ரஃபீக், பைசர் ஹோட்டல் பைசர், தலாவுக்கலை கிருஷ்ண பக்தன் ஆகியோர் காத்தாருங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அடுத்து வருவது யார்? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் அண்ணா. யாழ்ப்பாணம் நேர்வேலில இருந்து சாந்தினி.
0: சாந்தினி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கும்.
0: சூப்பரா இருக்கு சாந்தினி. யாருக்காக பாடல் கேட்கிறோம்?
3: சுசீதரன், சசிகலா, ரஜிதா, ஜஸ்மின், பௌத்ரா, பௌசா, லதா, கிருந்தா, சுகந்தினி, சொந்த சொந்தங்கள் அனைவருக்காகவும், எங்கள் குடும்பத்துக்காகவும், அன்பான அண்ணா உங்களுக்காக.
0: நன்றி. அடுத்து வருவது யார்? வணக்கம். ஹலோ, வணக்கம். யார்? வணக்கம். விமலா தேவி, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கேன். விமலா தேவி சொல்லுங்க, யாருக்காக பாடல் வேண்டும்?

0: Central FM 104.7 104.9 Island Wide.
1: மறுபடி 17 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹலோ தமிழ் அழைப்பில் அடைவது யார்? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? சாந்தி கோவிந்த ராஜாவா?
2: ஆமாம்
1: சார். சரி சொல்லுங்க சாந்தி, யாருக்காக பாடல் வேண்டும்?
2: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மதுசாலினிக்காகவும் சென்றிருக்கின்ற அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் வளர்ந்துக்கினிய பாடலுக்காக.
1: சரி, நன்றி. நன்றி சார். சக்திவேல் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து இணைந்திருக்கின்றார். பூக்கடை மணி இணைந்திருக்கின்றார். அவநாசி வைஜெயந்தி மாலா பலாங்குடையிலிருந்து மர்சுகா ஜுனைட் இணைந்திருக்கின்றார். இதே போன்று கந்தலாய் ஃபைசர் இணைந்திருக்கின்றார். பசரையூர் ஏஎஸ் பாலச்சந்திரன் கூட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார். அழைப்பில் வருவது யார்? வணக்கம். சொல்லுங்க புஷ்பா, யாருக்காக பாடல் வேண்டும்? சரி சொல்லுங்க, யாருக்காக பாடல்? நன்றி, நன்றி. நேரமேடுபடி 18:19 நிமிடம் ஆகிறது. இந்த வேளையில் சிறந்த திரைப்படங்களை தந்த தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி அவர்கள் வீதி விபத்தில் மரணமாகி இருக்கின்றார். ராஜஸ்தானில் நடந்த சாலை விபத்தில் அவர் விபத்தில் மரணமானதை இந்திய தொலைக்காட்சிகள் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆர் பி சௌத்ரி அவர்கள் சிறந்த திரைப்படங்களுக்கான தயாரிப்பாளராக பல விருதுகளை பெற்றவர். அவருடைய புதல்வர் ஜீவா, நடிகர் ஜீவாவின் தந்தை பிரபல தயாரிப்பாளர் ஆர் பி சௌத்ரி அவர்கள் ராஜஸ்தானில் நடந்த சாலை விபத்தில் மரணமான செய்தி எங்களுக்கு கவலை அளிக்கிறது.
0: இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்குவது
3: KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
0: அசல் 22 கரட் தூய தங்கத்தில் புத்தம் புது டிசைன்களை சகலவித நகைகளுடன் திருமண நகைகளும் KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: இந்த மணித்யாலத்தின் 2K ஹிட் வழங்கியது
1: KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
0: விதம் விதமாய்,
1: வித்தியாசமாய்,
0: அழகழகாய்,
1: அற்புதமாய்
0: அசல் 22 கரடூய தங்கத்தில் நியாய விலையில் உத்தரவாதத்துடன் சவடிகள்,
1: நெக்லஸ்கள்,
0: மாலைகள்,
1: வளையல்கள்,
0: தோடுகள்,
1: மோதிரங்கள்,
0: விசேடமாக திருமண நகைகள் என சகல விதமான நகைகளை வாங்கிடவும்
1: நீங்கள் விரும்பும் டிசைன்களில் புகழ்பெற்ற வெளிநாட்டு நகை வடிவமைப்பாளர்களின் கைவண்ணத்தில் நகைகளை செய்திடவும்
0: KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: இலக்கம் 62 செட்டியார் தெரு, கொழும்பு 11.
2: மறுபடி 24 நிமிடம். பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி அவர்கள் விபத்தில் மரணமான செய்தி திரையுலகத்தினரை மிக கடும் துக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது, அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. RB சௌத்ரி அவர்கள் ராஜ்பன் சௌத்ரி, சென்னை, தமிழ்நாடு, இந்தியா. இவர் திரைப்பட தயாரிப்பாளராக 1988 இருந்து இன்று வரை அவர் தயாரிப்பாளராக இருந்திருக்கின்றார். இவர்களுடைய குழந்தைகள் தான் சுரேஷ் சௌத்ரி மற்றும் ஜீவன் சௌத்ரி, ஜித்தின் ரமேஷ், ரமேஷ் சௌத்ரி, ஜீவா அமர் சௌத்ரி ஆகியோர். இவர் தந்திருந்த திரைப்படங்களில் மிக பிரபலமான திரைப்பட பெயர்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா? புது வசந்தம், புரியாத புதிர், சேரன் பாண்டியன், MGR நகரில், பெரும்புலி, புத்தம்புது பயணம், ஊர் மரியாதை, முதல் சீதனம், அபிராமி, கோகுலம், கேப்டன், சின்னமேடம், நாட்டாமை, பூவே உனக்காக, செங்கோட்டை, சுந்தரபுருஷன், மிஸ்டர் ரோமியோ, லவ் டுடே, சூரியவம்சம் மற்றும் என்னும் தமிழ் திரைப்படங்கள், ஜாலி, சந்திப்போமா, சொல்லாமலே, சிம்மராசி மற்றும் கண்ணாத்தாள் போன்ற திரைப்படங்கள், பூமகள் ஊர்வலம், பூமகள் ஊர்வலம் எல்லோருக்குமே தெரிந்த திரைப்படம், நீதி காந்தி, அது தமிழ், அதாவது தெலுங்கில் வந்த திரைப்படம், நீ வருவாய் என தமிழ் திரைப்படம், கண்ணுபட போகுதையா, பாட்டாளி, திருநெல்வேலி மற்றும் மாயி, இன்னும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படம், ஆனந்தம் திரைப்படம், சமுத்திரம் மற்றும் ஷாஜஹான், புன்னகை தேசம், வருஷமெல்லாம் வசந்தம், அற்புதம், இன்னும் ஆசை ஆசையாய், தித்திக்குதே என்று, திருப்பாச்சி மற்றும் இன்னும் தமிழில் ஈ திரைப்படம், ஈ மற்றும் கச்சேரி ஆரம்பம், பிள்ளையார் திரு, கடைசி வீடு, ரௌத்திரம், ஜில்லா போன்ற திரைப்படங்கள், மிக பிரபலமான ஜில்லா மற்றும் மொட்ட சிவா, கெட்ட சிவா, கடம்பன் ஆகிய திரைப்படங்களையும் இவர் தயாரித்திருந்தது. குறிப்பிடத்தக்கது அவர் வீதி விபத்தில் மரணமடைந்திருப்பது திரை உலகினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இதே போன்று இவருடைய திரைப்படத்தில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் அதிர்ச்சியை தந்திருக்கிறது. தமிழ் திரைப்பட நடிகர் விஜய் அவர்களின் ஜில்லா திரைப்படம் தயாரிப்பாளராக ஜித்தன் திரைப்படம், அதாவது ஜில்லா திரைப்படத்தையும் 2013 தயாரிக்கப்பட்ட திரைப்படம், 14 வெளியானது. அதில் ஒரு திரைப்பட பாடல் வருகிறது உங்களுக்காக இந்த வழியிலேயே.

0: அறநறிச்சாரம்
1: ஆய கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநறி வாழ்வும் மாறுடம் வாழ்வாங்க வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்
0: அறநறிச்சாரம். சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7 104.9 FM அலைவரிசைகளில் அனுசரணை இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம்.
2: ஆர் பி சௌத்ரி அவர்களுடைய திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். அவருடைய இலங்கை வானொலியும் அவருடைய நிறைய பாடல்களை அவருடைய தயாரிப்பில் வந்த திரைப்படங்களில் இருந்து ஒலிபரப்பியமை குறிப்பிடத்தக்கது. அவருடைய இனிமையான அதாவது அந்த அவருடைய திரைப்படங்களில் இருந்து வந்த அருமையான பாடல்களை எல்லாம் நாங்கள் ஒலிபரப்ப இருக்கின்றோம். அந்த இரங்கல்களை எமது இலங்கை வானொலியினூடாகவும் ஆர் பி சௌத்ரி குடும்பத்தினருக்காக நாங்கள் இந்த வழியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அழைப்பில் வருவது யார்? வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: கோசலகுமாரி பேசுறேன்.
2: கோசலகுமாரி, சொல்லுங்க. கோசலகுமாரி, யாருக்காக பாடல் வேண்டும்? நலமாக இருக்கிறேன்.
3: நன்றி சார். அனைவருக்காக
2: அனைவருக்காக கேட்போம். நன்றி. அடுத்த நிலைவதி யார்? வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. சௌரி அம்மா,
4: எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கிறோம் சௌரி அம்மா. யாருக்காக பாடல் வேண்டும்?
4: எங்கட குடும்பத் தலைவருக்காகவும் திருமதி ராஜாவுக்காகவும் சாம்குமாருக்காகவும் ஈடன் அயனுக்காகவும் புஷ்பா கணேஷ்காகவும் ரத்னபுர புஷ்பாக்காகவும் பலிசர அஜித் குமாருக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும்.
2: சரி, நன்றி. அடுத்த நிலைவதி யார்? வணக்கம். ராஜேஸ்வரி, சொல்லுங்க, யாருக்காக பாடல் வேண்டும்? நன்றி.
5: இந்த படத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: ஒரே வழி பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ், மறந்து விடாதீர்கள். பெயர் பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ். தற்போது ஜனதா ஸ்டீலிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகோரோசிவ்.
1: 37 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உற்சாகமான ஹலோ தென்றல் அழைப்பில் வருவது யார்? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? கல்முனையிலிருந்து.
2: நல்ல சுகமா இருக்கேன் சார். கருணா ராமலிங்கம் சார்.
1: ஆமா, ராமலிங்கம் தெரிகிறது. சரி, ராமலிங்கம் யாருக்காக பாடல் கேட்க போறீங்க?
2: பாடல்கேற்பும் போஸ்ட் மாஸ்டர் சாரும் ஆர்கே நிதி ஏம்பரம் சத்தாரி முகமத் ஆகியோரை இணைத்துக் கொண்ட ஒரு பாடல் சாருங்க.
1: சரி, நன்றி.
2: நன்றி சார்.
1: அடுத்த நிறைவு யார்? வணக்கம்.
3: வணக்கம்
1: தனலட்சுமி, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: சரி,
1: தனலட்சுமி யாருக்காக பாடல் வேண்டும்? நன்றி. தர்சினி குணசேகரன் கொழும்பு 15 இணைந்திருக்கின்றார். இதே போன்று செம்புலிங்கம் யோகநாதன் இணைந்திருக்கின்றார். இந்த வேளையிலே சரவணன் ராமலிங்கம் இணைந்திருக்கின்றார். மற்றும் சிவகுமார் இணைந்திருக்கின்றார். சேலம் சிவா, ஸ்டீபன் டெய்லர்ஸ் கொழும்பு 5 இணைந்திருக்கின்றார். கிருஷ்ணப்பிள்ளை கிருஷ்ணா இணைந்திருக்கின்றார். இந்த வேளையிலே பி டி ஜமாடின் போத்துவிலையிலிருந்து சித்தி ஹாலிமா இணைந்திருக்கின்றார். தேவலையிலிருந்து அபுபக்கர் ரசாக் இணைந்திருக்கின்றார். புஷ்பராணி சென் கோம் செலவா கலையிலிருந்து இணைந்திருக்கின்றார். பொன்னுத்துறை கோசலில் இணைந்திருக்கின்றார். தவ மணி இணைந்திருக்கின்றார். மொஹமட் மியான் சேலத்திலிருந்து அக்கறைப்பட்டு பாப்டேலர் இணைந்திருக்கின்றார். மை சப்ரா இணைந்திருக்கின்றார். இந்த வேளையிலே காத்தான்குடியிலிருந்து ரொசலகம குசலராஜா, ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கின்றார். கே டி கமலினி இணைந்திருக்கின்றார். மொஹமட் ரிஸ்வான் இருந்து கூட பேர்வலையிலிருந்து இணைந்திருக்கின்றார். சசிகுமாரும் இந்த வேளையிலே இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சியோடு மாவடி வேம்பு சசிகுமார், ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கின்றார் தமிழ்நாட்டிலிருந்து. இதே போன்று பூபாலரத்னம், இதே ரத்னம் இணைந்திருக்கின்றார். தேனி சிலவரை பி விசி பிச்சி பிச்சை மணி இணைந்திருக்கிறார். சமணி இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சியோடு சாம்பல்தீவு ராஜன் இணைந்திருக்கிறார். கிருஷ்ணா கோவிந்த சாமி இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சியோடு ஃபைசா முகமது இணைந்திருக்கின்றார். இந்த வேளையிலே மற்றும் யுவனேந்திரன் யுவன் நல்லதம்பி வீதி ஏறாவூரிலிருந்து இணைந்திருக்கின்றார். இந்த கலை அரசு இணைந்திருக்கின்றார். கௌரவேல் கதீர், கௌரவேல் கதீர் கணபதி மனோகரன் இணைந்திருக்கின்றார். டி டி பிள்ளை டேவிட் இணைந்திருக்கின்றார். அலுத் மாவட்டத்திலிருந்து மீரியல் ஜானந்த சாமியும் இணைந்திருக்கின்றார். சாஹில் அன்சார் கோயத்திலிருந்து இணைந்திருக்கின்றார். சரஸ்வதி லவக்குமாரும் இணைந்திருக்கின்றார். மன்னாரிலிருந்து இன்ஹாம் அன்சாரி கொழும்பு 12 இணைந்திருக்கின்றார். ஃபர்சானா செசாட் இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சியோடு இந்த வேளையிலே பவித்ரா இணைந்திருக்கின்றார். வத்திலையிலிருந்து சிவராஜா திருக்கோயில் விநாயகபுரத்திலிருந்து இணைந்திருக்கின்றார். ஹெரல் சந்திரா இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சியோடு மற்றும் விஜயலட்சுமி இணைந்திருக்கின்றார். உடப்பு செலாவையிலிருந்து பண்ணைப்புறம் மணிகண்டன் இணைந்திருக்கின்றார். ஜாரா ஜியாஃபா, லக்ஷ்மி சுப்பிரமணியம், மதுரை சோனா சண்முக சுந்தரம் ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்றல் FM.
1: அடுத்த அழைப்பில் இணைவது யார்? வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க, யாருக்காக பாடல் வேண்டும்? சரி, நன்றி. இனி இன்றைய ராகதீபத்தில் ஒலிக்க இருக்கின்ற பாடல்களை அறிவித்து விடுகிறேன். ராகதீபத்தில் ஒலிக்க இருக்கின்ற பாடல்கள் செண்பகமே செண்பகமே, எங்க ஊரு பாட்டுக்காரன், சொந்தம் ஒன்றை தேடும் அன்னக்களி, என்ன பெத்த ராசா, வானில் விடிவள்ளி எழுந்தது, ஹனஸ் ராஜா, இங்கே இறைவன் எனும் கலைஞன், சார் ஐ லவ் யூ, தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, மணிக்குயில், வாடுமோர் ஓவியம் புதிய ராகம், வெட்டுக்கிளி வெட்டி வந்த வெட்டி வீரவாசம், பிரியங்கா, ஆலோலம் பாடும் தென்றலே, சிறையில் பூத்த சின்ன மலர், ஆலோலம் பாடும் தென்றலே, சிறையில் பூத்த சின்ன மலர், வெட்டுக்கிளி வெட்டி வந்த வெட்டி வீரவாசம், பிரியங்கா, வாடுமோர் ஓவியம் புதிய ராகம், தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயம், மடிக்குயில், இங்கே இறைவன் என்னும் கலைஞன், சர் ஐ லவ் யூ, வானில் விழி வெள்ளி, ஹனஸ் ராஜ், சொந்தம் ஒன்றை தேடும் அன்னக்கிளி, என்ன பித்தராசா, செண்பகமே செண்பகமே, எங்க ஒரு பாட்டுக்காரன், இந்த பாடல்கள் தான் இன்றைய ராகதீபத்தில் ஒலிக்க இருக்கின்றது. நிகழ்ச்சி அழைப்பில் இணைவது யார்? வணக்கம்.
2: அழைப்பில் இணைவது ரிஸ்கா.
1: ரிஸ்கா, சொல்லுங்க ரிஸ்கா, யாருக்காக பாடல் வேண்டும்?
2: எனது பாப்பாவுக்காக. நன்றி.
1: நன்றி. அடுத்து இணைவது யார்? வணக்கம்.
2: அடுத்து
1: வருவது யார்? வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: விநாயகபுரம் பாலக்கூட
1: தவராசா. சொல்லுங்க, யாருக்காக பாடல் வேண்டும்?
3: மனைவி விமலாக்காகவும், மூத்த மகள் அசுக்காகவும், இளைய மகள் கிருஷ்ணாந்தினிக்காகவும், இந்த ஊர் ரஷ்னாக்காகவும் கபில்.
1: சரி, நன்றி.

எஸ்பிபி சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15 சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15

சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொழும்பு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.

0: பரிமாறல்கள் உங்கள் கவலைக்கு மருந்தாகும்.
1: ஹலோ தென்றல், கேட்டீர்கள்?
2: அவலி நியூஸ்,
3: மணிச்செய்திகள், அனுசரணை.
4: RS ஒர்க்கு கம்பிகள், காலத்தை வென்று நிலைக்கும் கட்டிடங்களின் உறுதிக்கு உத்தரவாதம் RS ஒர்க்கு கம்பிகள்.
5: லோக்கல் ஸ்டடி குளோபல் டிகிரி IIHS தி குளோபல் ஹெல்த் யூனிவர்சிட்டி. விவரங்களுக்கு 0114336673 அல்லது www.iihs.edu.lk.
3: உள்நாட்டுச் செய்திகள்.
6: இவ்வாண்டு தரம் 1 வகுப்புக்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்வி சீர்திருத்தம் வெற்றியளித்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரி அறிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு தரம் 6 வகுப்புகளுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் ஆரம்பிக்கப்படும். இதற்குரிய சகல பாடக நிறை குழுக்களை நியமித்து மொடியூல்களை மீள்பரிசீலனை செய்து முடித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இன்று பாராளுமன்றத்தில் தம்மிடம் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார்.
5: வெளிநாட்டுச் செய்திகள்.
6: தமிழக மாநில சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற டிவிகே கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் சட்டசபைக்கு தெரிவான தமது கட்சி வேட்பாளர்களை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்றதாக இந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்போது ஜோசப் விஜய்க்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டதாகவும் இந்தி செய்தியில் கூறப்பட்டுள்ளது.
3: விளையாட்டுச் செய்திகள்.
6: தேசிய சூப்பர் லீக் சுற்றுத்தொடரின் இறுதிப் போட்டி பற்றிய விவரங்கள். இந்த 4 போட்டியின் 2வது ஆட்டம் இன்று கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்றது. இதில் 2வது இன்னிங்ஸில் முதலில் துடுப்பெடுத்தாடி தம்புளை அணி 6 இழப்பிற்கு 107 ஓட்டங்களை பெற்றிருந்தது. தம்புளை அணி 3வது இன்னிங்ஸில் 9 இழப்பிற்கு 822 ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய கொழும்பு அணி முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 146 ஓட்டங்களை இழுத்திருந்தது.
7: நீங்க எங்க வீட்டுக்கு போட்ட பிளான் இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பெயிண்ட், டைல், சிமெண்ட் எல்லாமே தரமா இருக்கணும்.
8: எல்லாத்தையும் விட தரமா இருக்கணும் உங்க வீட்டுக்கு என்ன கம்பியை பாவிக்கணும் என்ன, அதுக்கு தான் முதல்ல எனது தெரிவு RS உருக்கு கம்பிகள். தாங்கி பிடிக்கும் தந்தையும் கரங்கள் போல் உங்கள் கட்டிடங்களையும் தாங்கி பிடிக்கும் RS உருக்கு கம்பிகள்.
9: உள்நாட்டு கல்வி சர்வதேச பட்டம் IIHS The Global Health University. தொடர்பு கொள்ளுங்கள் 0114-366-073 www.iihs.edu.lk.
5: Local Study Global Degree IIHS The Global Health University. விவரங்களுக்கு 0114-366-073 அல்லது www.iihs.edu.lk.
6: நேரம் 8:05.
3: ராகதீபம்,
10: ராகதீபம், ராகதீபம். வெளிகொண்ட மௌனம் மொழியாகும் ராத்திரியின் கலந்தாடும் நெஞ்சங்களில் தேன் ஒளிசிந்த வரும் ராகதீபம்.
3: மனம் வென்ற பாடல் கொண்டும் அரங்கேற்றும்
10: ராகதீபம், ராகதீபம்.
6: இன்றைய ராகதீபத்தில் ஏற்கனவே அறிவித்த பாடல்கள் செண்பகமே செண்பகமே எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திற்காக, சொந்தம் ஒன்றை தேடும் அன்னக்களி என்னை பத்தராசா, வானில் விடுவெள்ளி ஹானஸ்ராஜ், இங்கே இறைவன் எனும் கலைஞன், சர் ஐ லவ் யூ, தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமை மணிக்குயில், வாடமோர் ஓவியம் புதிய ராகம், வெட்டுக்களி வெட்டி வந்த வெட்டி வீரவாசம், பிரியங்கா ஆலோலும் பாடும் தென்றலை, சிறையில் பூத்த சின்னமலர். இந்த பாடல்கள் ஆலோலம் பாடும் தென்றலை, வெட்டுக்களை வெட்டி வந்த, வாடுபோர் ஓவியம், தண்ணீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, இங்கே இறைவன் எனும் கலைஞன், வானில் விடிவெள்ளி, சொந்தம் ஒன்றை தேடும் அன்னக்கிளி, செண்பகமே செண்பகமே. இந்த பாடல்களில் ஒன்றை தெரிவு செய்து கேளுங்கள். அழைப்பில் வருவது யார்? வணக்கம்.
11: எங்கள் பாடும் நிலாவுக்கு அன்பான தமிழ் வணக்கங்கள். நான் பதிலை கண்ட வேலையிலிருந்து ரசமாய்க்கும் ராஜேந்திரன்.
6: சொல்லுங்க ராஜமான், ராஜேந்திரன்
11: எப்படியே நான் நலமாக இருக்கிறீர்களா?
6: சார், எப்படி கேள்வி இது? இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு
11: மகிழ்ச்சியாக இருக்கிறதுனா வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
6: சரி,
11: செண்பகமே செண்பகமே
6: அந்த பாடல்.
11: சரி, நன்றி
6: நன்றி நன்றி நன்றி. அடுத்து வருவது யார்? வணக்கம்.
12: ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மார்கரெட், சொல்லுங்க உங்களுக்கு இந்த பாடல்.
12: இங்கே இறைவன் என்னும் கலைஞன்,
6: இங்கே என்னும் இறைவன் கலைஞன் மார்கரெட்டுக்கு இங்கே. சரி, அந்த பாடல் உங்களுக்காக வரும் மார்கரெட்.
12: நன்றி
6: நன்றி. அடுத்து வருவது யார்? வணக்கம்.
13: வணக்கம், நான் விஜய் பேசுறேன்.
6: விஜய் சொல்லுங்க. விஜய், உங்களுக்கு எந்த பாடல்?
13: எனக்கு
6: சார் ஐ லவ் யூ படத்துல பாடலா? இங்கே என்னும் இறைவன் அதே பாடலை நீங்களும் கேட்கறீங்க. சரி,
11: பாடல் மார்கரெட் கேட் பாடல்.
6: சரி, நன்றி.

0: கலாதேவி ஐயா துறை இணைந்திருக்கின்றார் ஃபேஸ்புக் மூலமாக இந்த வேளையிலே. அழைப்பில் வருவது யார்? வணக்கம். சொல்லுங்க மௌஃபியா, என்ன குரல்ல என்ன ஆச்சு? அனௌன்ஸ் பண்ண போறீங்களா? வயசு போன குரல் ஆச்சு? அதான் பார்த்தேன், வயசான குரலா போச்சுண்டு. சரி, என்ன பாடல் வேண்டும்? வெட்டுக்கிளியா பாடல் உங்களுக்கு மௌஃபியாக்கு? யாரோ பேசுவது போல இருக்குது. சரி, இப்போ கேட்க போகும் பாடலையும் கேட்டுக்கொண்டு உங்கள் பாடலையும் கேளுங்கள். நன்றி. அடுத்து வருவது யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மாத்தரை ஃபாயிசா.
0: ஃபாயிசாக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு ஆலோலம் பாடும் தென்றலே.
0: ஆலோலம் பாடும் தென்றலே. சரி, ஆமாம். நன்றி. இங்கே இறைவன். இது மார்கரெட் விஜி ஆகியோர் கேட்ட பாடல்.

தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியமும் பெரிய கல்லாறு ஜி லக்கியா இணைந்து இருக்கிறார்கள் இந்த வேளையிலே. இதே போன்று பருத்தித்துறை அருண்மொழியும் இணைந்திருக்கின்றார்.

ராகதீபம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் அகிலன் தம்பி ராசா இணைந்திருக்கின்றார், கௌரி குலேந்திரனும் இணைந்திருக்கின்றார். இந்த வழியிலே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார்கள். வெட்டுக்கிளி பாடல் கேட்டிருக்கின்றார் மௌஃபியா, அதே பாடலை கௌரி குலேந்திரனும் கேட்டிருக்கின்றார் நிகழ்ச்சியில் இணைந்து. இதே போன்று முகமது நசார் இணைந்திருக்கின்றார் பேர்வழையிலிருந்து. வெட்டுக்கிளி பாடலை நிகழ்ச்சியில் இணைந்து ஃபேஸ்புக் மூலமாக இன்னும் ஓரிரு நேர்களும் கேட்டிருக்கின்றார்கள். பதுளை சிதம்பரம் கேட்டிருக்கின்றார் இதே பாடலை. இதே போன்று ஞானமரர் மாலிபுட ஞானமரரும் இணைந்து கேட்டிருக்கின்றார். சரி, இவர்கள் கேட்ட பாடல் அடுத்து நிகழ்ச்சியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்றல் FM FM 104.7 FM 104.9 தென்றல் FM நாடு முழுவதிலும்.
1: தென்றலின் இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்குவது
2: KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
1: அசல் 22 கரட் தூய தங்கத்தில் புத்தம் புது டிசைன்களை, சகலவித நகைகளுடன் திருமண நகைகளும் KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: இந்த மணித்தியாலத்தின் 2K ஹிட் வழங்கியது
1: KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ்.
0: விதம் விதமாய்,
1: வித்தியாசமாய்,
0: அழகழகாய்,
1: அற்புதமாய்
0: அசல் 22 கரடூய தங்கத்தில் நியாய விலையில் உத்தரவாதத்துடன் சவடிகள்,
1: நெக்லஸ்கள்,
0: மாலைகள்,
1: வளையல்கள்,
0: தோடுகள்,
1: மோதிரங்கள்,
0: விசேடமாக திருமண நகைகள் என சகல விதமான நகைகளை வாங்கிடவும்
1: நீங்கள் விரும்பும் டிசைன்களில் புகழ்பெற்ற வெளிநாட்டு நகை வடிவமைப்பாளர்களின் கைவண்ணத்தில் நகைகளை செய்திடவும்
0: KB அல் ஹசீனா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
1: இலக்கம் 62 செட்டியார் தெரு, கொழும்பு 11.

0: மாத்திரை ஃபாய்ஸா கேட்டு பாடல் ஒலி தோய்ந்த நேரம் 8:33 சிறையில் பூத்த சின்னவரர் திரைப்பட பாடல் கேட்டோம். இனி நிகழ்ச்சியில் அடுத்து இணைவது யார்? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சோமேஸ்வரி பேசுறேன், கோட்டைக்கல்லார்.
0: சொல்லுங்க, கோட்டைக்கல்லாறு பரமேஸ்வரியா? தா
1: சோமேஸ்வரி.
0: ஆஹா, சரிம்மா. உங்களுக்கு எந்த பாடல்?
1: நாங்க விரும்ப பாடலாம் போயிட்டு சார். எந்திரிக்கிற பாடல் உள்ளதா இருங்க, எல்லா பாடம் போயிட்டு.
0: சரி, நன்றி. சாம்குமார் இணைந்திருக்கின்றார் ஃபேஸ்புக் மூலமாக. நீர்க்குளம்பிலிருந்து அழைப்பில் வருவது யார்? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் இர்ஃபான் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: ஷரீஃபா,
0: உங்களுக்கு எந்த பாடல் ஷரீஃபா?
2: சார், எனக்கு தண்ணீரிலே முகம் பார்க்கும் மகாயமே.
0: தண்ணீரிலே முகம் பார்க்கும் மகாயமே. சரி, அந்த பாடல் உங்களுக்காக வரும். நன்றி. இதே பாடலை அங்கமுத்து குணசீலனும் கேட்டிருக்கின்றார். தண்ணீரிலே முகம் பார்க்கும் மகாயமே. இதே போன்று இந்த பாடலை இன்னும் ஒரு சில நேர்களும் கேட்டிருந்தார்கள். அவர்களையும் இணைத்துக் கொள்வோம்.

இந்த வேளையில் ரமேஷ்காந்த் ஜேசியிலிருந்து முயற்சியோடு இணைந்திருக்கிறார். ரஜிமா ஜக்கி இணைந்திருக்கிறார் இந்த வேளையிலே. அனுராதபுரத்திலிருந்து ரமீலாவும் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சியில். சமிகா பானு தண்ணீரிலே முகம் பார்க்கும் பாடலும் கேட்டிருக்கின்றார்.

இந்த மரத்தியாரத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸுக்கு அனுசரணையை வழங்குவோர் 40 வருடங்களுக்கு மேலாக மக்கள் நம்பிக்கையை பெற்ற ஜனதா குழுமத்தின் ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து அதிக லாபமிட்டக்கூடிய அவெஞ்சர் டிராக்டர்கள் இப்பொழுது ஜனதா ஆட்டோமொபைலிடம் இருந்து பெற்றிடுங்கள்.

0: இந்த வார்த்தை அர்த்தத்தின் லேட்டஸ்ட் ஹிட்ஸ்க்கு அனுசரணையை வழங்கியோர்
1: நம்ம நாட்டிலேயே ஜிஐ பைப், வோக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும். ஜிஐ பைப், வோக்ஸ் பார், லிப் சேனல் இந்த எல்லாம் தயாரிக்கப்படுவதால் இம்முறையும் நாம் ஜனதா ஜிஐ டியூப்களையே கொள்வனவு செய்வோம். எமது கட்டிடங்களை வடிவமைக்க எமது நம்பிக்கையுடைய சிறப்பான தரம் மிகுந்த தயாரிப்புகளே ஜனதா ஜிஐ டியூப் ஆகும்.
0: இனி ராகதீபத்தில் அடுத்து பாடல் கேட்க இணைவது யார்? வணக்கம்.
2: ஆறுமுகம்
0: சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பாடல் வேண்டும்? சொந்த ஒன்றை தேடும் அன்னக்கிளி கேட்போம். நன்றி.

மலர் பிள்ளை இணைந்திருக்கின்றார். ஷக்கீலா வேலுப்பிள்ளை கொட்டகினையிலிருந்து இந்த வேளையில் இணைந்திருக்கின்றார். வீரமணியும் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சியில். அவர் வீரமணி சொந்தம் ஒன்றை தேரும் அன்னக்கிளி பாடல் என்ன பெத்தராசா திரைப்பட பாடல் வேண்டும் என கேட்டிருக்கின்றார் வீரமணி. செல்லக்கண்டு சந்திரகாந்தனும் இணைந்திருக்கின்றார் இந்த வேளையிலே.

0: இனி நிகழ்ச்சியில் இணைவது யார்? வணக்கம்.
1: வணக்கம் இருப்பான் சார்.
0: வணக்கம் ஃபர்ஜானா, உங்களுக்கு எந்த பாடல்?
1: எனக்கு சார் வானில் விடுவெளி அந்த பாடல் சார்.
0: வானில் விடுவெளி பாடல் வேண்டும். சரி, அந்த பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: அதி உயர்தரமான மருந்துகளை சாதாரண விலைக்கு வாங்கிக் கொள்ள அரச ஒசு செலவுக்கு செல்லுங்கள். அல்லது வேறெந்த மருந்தகத்திலும் நீங்கள் மருந்துகளை வாங்கும் போது எஸ்பிசி மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனம் தரும் தகவல்.
1: HPB சித்ரா 90s ஹிட்ஸுக்கு அனுசரணை வழங்குவோர் சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15. சதீஷ் ஜுவல்லரி 871 ப்ளூமெண்டால் ரோட் கொழும்பு 15.

0: ஜுவல்லரியின் தங்க நாணய பரிசு ஸ்பெஷல் கிவ் அவே யாருக்கு? ப்ளூ மெண்டால் ரோட் கொள்வு 15 அமைந்துள்ள சதீஷ் ஜுவல்லரியின் தங்க நாணயத்தை வெல்ல நீங்கள் முதலாவதாக சதீஷ் ஜுவல்லரி சோசியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ செய்ய வேண்டும். இரண்டாவதாக போஸ்ட்களை லைக் செய்ய வேண்டும். மூன்றாவதாக போஸ்ட்களை உங்கள் சோசியல் மீடியா பக்கங்களின் ஸ்டோரிக்கு ஷேர் செய்ய வேண்டும். அவ்வாறு ஃபாலோ செய்யும் உங்களில் ஒருவருக்கு தங்க நாணய பரிசு. இன்றே சதீஷ் ஜுவல்லரி பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ அண்ட் லைக் செய்யுங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தென்றல் FM, FM 104.7, FM 104.9 தென்றல் FM.
2: இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம்.

0: நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, வாசிப்பவர் இர்ஷாடே காதர். இவ்வாண்டு ஆரம்பிக்கப்பட்ட தரம் ஒன்றிற்கான கல்விச் சீர்திருத்தம் வெற்றியளித்துள்ளதாக பிரதமர் தெரிவிப்பு. இலங்கையின் சுற்றுலாத்துறையை சர்வதேச மட்டத்தில் புகழ்பெறச் செய்யும் வேலை திட்டம். திருத்தங்கள் மூலம் எந்தவொரு பிரஜையும் செலுத்த வேண்டிய வரியின் அளவு அதிகரிக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு. ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்பட்டோருக்கு விரைவில் தண்டனை கிடைக்கும் என அரசாங்கம் உறுதி. நெற்றிகைக்கான உர நிவாரணம் 68,000 விவசாயிகளுக்கு வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாக தகவல். டிவிகே தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று வேட்பாளர்களுடன் சந்திப்பு. தாம் பதவி விலகப் போவதில்லை என மேற்கு வங்க முதலமைச்சர் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையில் மோதல் நீடித்தாலும் போர் நிறுத்தம் ஓயவில்லை என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சி பிரகடனம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். இவ்வாண்டு தரம் 1 வகுப்புகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கல்வி சீர்திருத்தம் வெற்றியளித்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரி அறிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு தரம் 6 வகுப்புகளுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் ஆரம்பிக்கப்படும். இதற்குரிய சகல பாடநெறி குழுக்களை நியமித்து மொழியல்களை மீள் பரிசீலனை செய்து முடித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இன்று பாராளுமன்றத்தில் தம்மிடம் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு அவர் பதிலளித்தார். கல்வி சீர்திருத்தங்களுக்கு ஏற்ற வகையில் ஆசிரியர்களுக்கான பயிற்சி அளிக்கும் நடைமுறை ஜூன் மாதம் ஆரம்பமாகிறது. இன்றைய பாராளுமன்ற அமர்வில் பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவன் ரணசிங்க உரையாற்றுகையில் சுற்றுலாத்துறை சார்ந்த 13 பலவீனங்களை இனங்கண்டுள்ளதாக குறிப்பிட்டார். இந்த பலவீனங்களை சரிசெய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நாட்டின் சுற்றுலாத்துறையை உலக அளவில் பிரசாரம் செய்யும் வேலைத்திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதென பிரதி அமைச்சர் கூறினார். அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான 4 விதிமுறைகளும் ஒரு கட்டளையும் இன்று பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டன. இவை தொடர்பான விவாதத்தில் இணைந்து கொண்ட பிரதி அமைச்சர் மஹிந்த ஜயசிங்க, கடந்த காலம் முழுவதிலும் முன்னெடுத்து செல்லப்பட்ட தவறான பயணத்திற்கு மாற்றியதாக பொருளாதார முன்னேற்றத்தை எட்டுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என தெரிவித்தார். மேதின கூட்டங்களில் அறிவிக்கப்பட்டதன் பிரகாரம் இவ்வாண்டு பெருமளவிலான வழக்குகள் நீதிமன்றங்கள் விசாரிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் நிஷாந்த சமரவீர உரையாற்றுகையில், அரசாங்கம் மோசடிகளில் ஈடுபடுகிறது என போலி பிரசாரங்களை சமூகமைப்படுத்தி எதிர்க்கட்சி முனைகிறது என்று குற்றம் சாட்டினார். திரேசேரி சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முறையாக முன்னெடுத்து செல்ல அரசாங்கம் வழி சமைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எந்தவொரு பிரஜையும் செலுத்த வேண்டிய வரியின் அளவு அதிகமானது அல்ல என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதேச தெரிவித்தார். வெட் மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு தீர்வைகளில் செலுத்தும் நடைமுறையில் பெருமளவு ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. புதிய நடைமுறையின் கீழ் வரி அறவீட்டை எளிமையாக்கி இலவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் எந்த வகையிலும் வரிகள் அதிகரிக்கப்பட மாட்டாதென அமைச்சர் குறிப்பிட்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் உரையாற்றினார். ஊழல் மோசடிகளிலும் களவுகளிலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சமகால அரசாங்கத்தின் கீழ் தண்டனை வழங்கப்படும் என மக்கள் நம்புவதாகவும் ஊடக அமைச்சர் குறிப்பிட்டார். தண்டனைகள் தாமாவது ஏன் என ஊடகங்களில் அடிக்கடி கேள்வி எழுப்பப்படுகின்றது. தண்டனை வழங்கும் நடைமுறை நீதிமன்றங்களுக்கு பொறுப்பான விடயமாகும். நீதிமன்ற செயற்பாடுகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்பது மக்களின் அபிலாசை என அமைச்சர் தெரிவித்தார். நெற்றிகைக்கான உர நிவாரணம் நேற்று வரை 68,000 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 13,000 பேர் உர நிவாரணத்தை கோரியுள்ளார்கள். இதுவரை 1,700 மில்லியன் ரூபாவிற்கு மேலான தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். 3 விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்த ரஷ்ய சுகாதார அமைச்சர் மிகைல் முராஸ்கோ தலைமையிலான தூதுக்குழு தமது விஜயத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்து நாடு திரும்பியுள்ளது. இருதரப்பு உறவுகளை மென்மேலும் வலுப்படுத்தி நாடு திரும்பும் ரஷ்ய தூதுக்குழுவிற்கு பிரதி அமைச்சர் ஹங்சக விஜயமுனி உள்ளிட்ட குழுவினர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பிரியாவிடை வழங்கினார்கள். ரஷ்ய சுகாதார அமைச்சர் தலைமையிலான குழுவினர் இலங்கையின் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிசவுடனும் ஏனைய முக்கியஸ்தர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலை, கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவப்பீடம் ஆகியவற்றுக்கும் விஜயம் செய்தார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவனத்தின் செய்திகள். கணக்காய்வு சேவைகள் ஆணைக்குழுவிற்கு நியமிக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் 4 பேர் பாராளுமன்ற சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன முன்னணியில் அந்தரக்கத்தன்மையை பேணுவது பற்றிய சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார்கள். முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் காமினி விஜயசிங்க, முன்னாள் பிரதி கணக்காய்வாளர் நாயகம் ஜி தேவஞானன், ஓய்வு பெற்ற மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ச, அரசு சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர் ரத்ன தேசப்பிரி ஆகியோர் கணக்காய்வு சேவைகள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள். தேசிய கணக்காய்வு சட்டத்தின் பிரகாரம் சில நிபந்தனைகளை தவிர்த்து கணக்காய்வுடன் தொடர்புடைய தகவல்களை அரச அல்லது தனியார் துறை சார்ந்த எந்தவொரு நபருக்கும் எந்த விதத்திலும் பகிரங்கப்படுத்தப் போவதில்லை என இவர்கள் உறுதியளித்தார்கள். 2026 தொடக்கம் 2030 வரையிலான தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டத்தின் பிரகாரம் இன்னும் 4 வர்த்தக, பண்ட மற்றும் சேவை ஏற்றுமதியின் மூலம் 36 பில்லியன் அந்நிய செலாவணி ஈட்டுவதற்கு அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்துள்ளது. இலங்கையின் ஏற்றுமதி அபிவிருத்தி நடைமுறையை வழிநடத்தி மேற்பார்வை செய்வதற்கு இந்த திட்டத்தின் மூலம் பரந்த மூலோபாய சட்டகம் ஒன்று உருவாக்கப்படுகிறது. ஏற்றுமதி துறை சார் போட்டித்தன்மையை மேம்படுத்துவது, ஏற்றுமதி அடிப்படையாக கொண்ட நிலைப்பேறான பொருளாதார வளர்ச்சியை சாத்தியப்படுத்துவது ஆகிய நோக்கங்களை முன்னிலைப்படுத்தி இத்தகைய திட்டம் வகுக்கப்பட்டது. இதற்குரிய யோசனை கடந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் மூலம் ஏற்றுமதி துறை சார்ந்த அரச தனியார் பங்குடைமையாளர்களுடன் இணைந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியின் கடனுதவி வேலை திட்டத்தின் உதவிகளை பெற்று அரசாங்கம் தேசிய ஏற்றுமதி அபிவிருத்தி திட்டத்தை வகுத்திருந்தது.
1: பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப.
0: தமிழக மாநில சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற டிவிகே கட்சியின் தலைவர் ஜோசப் விஜய் சட்டசபைக்கு தெரிவான தமது கட்சி வேட்பாளர்களை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பு கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்றதாக ஹிந்து பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்போது ஜோசப் விஜய்க்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டதாகவும் ஹிந்து செய்தியில் கூறப்பட்டுள்ளது. ஆட்சி அமைப்பதற்கு இன்னமும் 10 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும் நிலையில் எவ்வாறு ஆட்சி அமைக்கலாம் என்று கூட்டத்தில் ஆராயப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. மறுபுறத்தில் மேற்கு வங்காள மாநிலத்தின் முதலமைச்சரும் திரிணாமுல் கட்சியின் தலைவியுமான மம்தா பானர்ஜி தாம் பதவி விலகப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க தேர்தலில் பிஜேபி கட்சி வெற்றியீட்டியது, ஆனால் இந்த தேர்தலில் தாம் தோற்கவில்லை என மம்தா பானர்ஜி குறிப்பிட்டார். ராஜினாமாவை அறிவிப்பதற்காக மாநில ஆளுநரை சந்திப்பீர்களா என செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது அவர் பதிலளித்தார். கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக முன்னணி பெற்ற அமோக வெற்றியை தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபாலை முதலமைச்சராக நியமிப்பது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் ஹிந்து பத்திரிகை அறிவித்துள்ளது.
1: பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. அபிவிருத்தி செய்திகள்.
0: பதுளை நகருக்கு அருகிலுள்ள சருங்கல் கந்த மலை சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளது. இது தொடர்பான பேச்சுவார்த்தை உவா மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட முடிவுகளின் பிரகாரம் சருங்கல் கந்த மலையை அபிவிருத்தி செய்வதற்குரிய வசதிகளை நகர அபிவிருத்தி அதிகார சபை பெற்றுக் கொடுக்கும்.
2: வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி MSB ஃபர்ஸ்ட் ஹோம் ஓனர் வீட்டுக்கடன் இளைஞர்களான உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்தின் கீழ் வீட்டுக்கடன் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம். மேலதிக விவரங்கள் அருகிலுள்ள MSB கிளையில்.
0: இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் டிஜிட்டல் சட்டம் தொடர்பான இணையவழி சான்றிதழ் கற்கை நேர் ஒன்றை நடத்தவுள்ளது. இந்த கற்கை நேர் நாளை ஆரம்பமாகும். ஒவ்வொரு புதன்கிழமையும் பிற்பகல் 3 தொடக்கம் 5 வரை இணையவழியில் பாடநெறி நடத்தப்படவுள்ளது. சட்டத்திறனிகள் சட்டம் பயிலும் மாணவர்கள் மாத்திரமன்றி டிஜிட்டல் சட்டத்தில் ஆர்வமுடைய சகலரும் பாடநெறியில் இணைந்து கொள்ள முடியும் என சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய தெரிவித்துள்ளாா்.
2: NSB First Home Owner. யங் காலத்திலேயே சொந்த வீடொன்றை வாங்குவோமே. First Home Owner வீட்டுக் கடன். தற்போது இளைஞர்களான உங்களுக்கு NSB First Home Owner இடமிருந்து 6.75% வருடாந்த வட்டி, குறைந்த வட்டி வீதத்தின் கீழ் வீட்டுக் கடன் ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம். பெற்றோருடன் இணைந்து வீட்டுக் கடன் ஒன்றுக்காக விண்ணப்பிக்கலாம். வீடும் இளமையாக, நீங்களும் இளமையாக. இளங் காலத்திலேயே சொந்த வீடொன்றை வாங்குவோமே. மேலதிக விவரங்கள் அருகிலுள்ள NSB கிளையில்.
1: பொருளாதார செய்திகள்.
0: கடந்த ஏப்ரல் மாதம் 135,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இலங்கை வந்துள்ளதே புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் இலங்கை வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இது 22% மேலான வீழ்ச்சியாகும். இவ்வாண்டு மே மாதம் வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் 26% வீழ்ச்சியாகவும் காணப்படுகிறது. அமெரிக்க ஈரான் ஆயுத முரண்பாடு மத்திய கிழக்கில் ஏற்படுத்தியிருக்கும் பதற்ற நிலைக்கு மத்தியில் இந்த மாற்றம் நிகழ்கிறது.
1: உங்கள் கவனத்திற்கு அனுசரணை.
2: கசாகல கிரீன் சூப்பர் புதிய இடம், குறைந்த விலை. காட்சி அறைகள் மாத்தளை, கடுவில மற்றும் அத்துருகிரிய. குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அலையங்கள் 0112-86-40-12.
0: கிண்ணியா கச்சக்கொடுத்தீவு உப்பு வயலுக்கு செல்லும் உள்வீதியில் அமைந்துள்ள பாலம் சேதமடைந்துள்ளது. இந்த பாலம் உப்பு உற்பத்தியில் ஈடுபடும் மக்கள் ஆகக்கூடுதலாக பயன்படுத்துவதாகவும், அத்துடன் காக்காமுனை, மயில்தீவு, கச்சக்கொடுத்தீவு ஆகியவற்றை இணைக்கும் முக்கியமான பாதையிலும் இது அமைந்துள்ளது. கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக பாலம் சேதமடைந்த நிலையில் உள்ளதால் உப்பு உற்பத்தியாளர்களும் கிராமவாசிகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இதனை விரைவில் புனரமைத்து தருமாறு மக்கள் கோருவதாக எமது செய்தியாளர் அறிவித்துள்ளார்.
2: பல்வேறு வகையான பசுமை விவசாய பொருட்களை சந்தைக்கு ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டுவரும் முற்றிலும் தேசியமயமான வியாபாரம் கசாகல கிரீன் குழுமம். கசாகல கிரீன் குழுமத்தில் பசுமை விவசாய உற்பத்திகளுடன் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு இலங்கையர்களும் இணைந்து கொள்ளலாம். ₹1,00,000 தொடங்கும் விவசாய முதலீட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி மாதாந்த நன்மைகளை பெறுங்கள். இன்றே எங்களுடன் சேருங்கள். விவரங்களுக்கு 0112-0777-87.
1: உலகச் செய்திகள்.
0: ஈரானுடனான யுத்த நிறுத்தம் இன்னமும் முடிவடைந்து விடையில் என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். இன்று பென்டகனில் இடம்பெற்ற கூட்டு செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் ஹெக்ஸத் உரையாற்றினார். ஹோமோஸ் நீரினை மையப்படுத்தி அமெரிக்கா முன்னெடுக்கும் ப்ரொஜெக்ட் ஃப்ரீடம் என்ற திட்டம் பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இது ஈரானுக்கு எதிரான பிரத்யேக ராணுவ நடவடிக்கை என ஹெக்ஸத் பதிலளித்தார். இதற்கும் போர் நிறுத்தத்திற்கும் தொடர்பில்லை என அவர் கூறினார். பிரிட்டனில் குழந்தைகளின் நித்திரை தொடர்பான நிபுணர்களாக தம்மை அடையாளப்படுத்திக் கொண்ட சில நபர்கள் பற்றி BBC நிறுவனம் ஆய்வொன்றை மேற்கொண்டுள்ளது. இந்த நபர்கள் வழங்கிய ஆலோசனைகள் குழந்தைகளுக்கு ஊறு விளைவிப்பதாக அமைந்துள்ளன என்று BBC அறிவித்துள்ளது. புதிதாக பிறந்த சிசுவொன்று எவ்வாறு தூங்க வைப்பது என்பது பற்றியெல்லாம் இந்த நிபுணர்கள் ஆலோசனை வழங்கியதாகவும், இவை எவ்வளவு பாரதூரமானவை என்றும் BBC செய்தியில் கூறப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
0: தேசிய சூப்பர் லீக் சுற்றுத்தொடரின் இறுதிப்போட்டி பற்றிய விவரங்கள். இந்த 4 போட்டியின் 2வது 4 ஆட்டம் இன்று கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்றது. இதில் 2வது இன்னிங்ஸில் முதலில் துடுப்பெடுத்தாடிய தம்புள்ளை அணி 6 இழப்பிற்கு 107 பெற்றிருந்தது. தம்புள்ளை அணி 1வது இன்னிங்ஸில் 9 இழப்பிற்கு 222 ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை நிறுத்திக் கொண்டது. பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய கொழும்பு அணி முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளை இழந்து 146 ஓட்டங்களை எடுத்திருந்தது.
1: காலநிலை அறிக்கை.
0: பூமியின் வட அரைக்கோளத்திலிருந்தும் தென் அரைக்கோளத்திலிருந்தும் வரும் காற்று ஒன்று சேரும் வலையும் இலங்கையின் காலநிலை மீது தாக்கம் செலுத்துவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக நாளை தொடக்கம் மழை வீழ்ச்சி அதிகரிக்கலாம். நாளை பிற்பகல் 1 பின்னர் நாட்டின் பல பாகங்களில் மழையோ இடியுடன்கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேல் சப்ரகமோ மத்திய தென் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படலாம். சப்ரகமோ மத்திய ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, காலி, மாத்தறை, புலனறுவை மாவட்டங்களிலும் 100 mm தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகலாம். அதிகாலை நேரத்தில் மத்திய சப்ரகமோ ஊவா மாகாணங்களில் பனிமூட்டத்துடன் கூடிய காலநிலை நிலவும் என திணைக்களத்தின் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இவ்வாண்டு ஆரம்பிக்கப்பட்ட தரம் ஒன்றிற்கான கல்வி சீர்திருத்தம் வெற்றியளித்துள்ளதாக பிரதமர் தெரிவிப்பு. இலங்கையின் சுற்றுலாத்துறை சர்வதேச மட்டத்தில் புகழ்பெறச் செய்யும் வேலை திட்டம். திருத்தங்கள் மூலம் எந்தவொரு பிரஜையும் செலுத்த வேண்டிய வரியின் அளவு அதிகரிக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு. ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்பட்டோருக்கு விரைவில் தண்டனை கிடைக்கும் என அரசாங்கம் உறுதி. நெற்செகிக்கான உர நிவாரணம் 68,000 விவசாயிகளுக்கு வழங்கி முடிக்கப்பட்டுள்ளதாக தகவல். டிவிகே தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடன் சந்திப்பு. தாம் பதவி விலகப் போவதில்லை என மேற்கு வங்க முதலமைச்சர் அறிவிப்பு. ஹோமஸ் நீரிணையில் மோதல் நீடித்தாலும் போர் நிறுத்தம் ஓயவில்லை என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சு பிரகடனம். இத்துடன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவனத்தின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது பிரதான செய்திக்கு நாளை காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.
2: மருந்துகளுக்கு அதிக விலை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அரச உசு செலவில் சாதாரண விலைக்கு மருந்துகளை வாங்குங்கள். அல்லது வேற எந்த மருந்தகத்திலும் உங்கள் மருந்து துண்டுக்கு SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனம் தரும் தகவல்.
3: சுரேஷ் என்ன லேட்?
4: தெரியாத போஸ் ட்ரெயின்ல பஸ்ல வந்தா இன்றைக்கு ஷார்ட் லீவ் தான்.
3: எப்போது இப்படி செய்யலாம் சுரேஷ்? இலங்கையில தயாரிக்கிற கேடி ரைஸ் பைக் ஒன்னு எடுங்க. கேடி ரைஸ் பைக் எலக்ட்ரிக் பைக் மாதிரி பெட்ரோல் பைக்கும் இருக்கு, லித்தியம் அயன் பேட்டரி இருக்கு. அதோட 4 வருட உத்தரவாதம் கொடுக்கறாங்க.
4: 4 வருட உத்தரவாதத்துடன் சூழலை காக்கும் லித்தியம் அயன் பேட்டரியுடன் நாடு முழுவதும் சேவை நிலையங்கள்.
5: குட் மார்னிங் பாஸ், இந்தியிலிருந்து நான் நேரத்துக்கு வேலை. நான் கேடி ரைஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்னு எடுத்தேன். பெட்ரோல் செலவும் இல்ல, பஸ் செலவும் இல்ல.
6: கேடி ரைஸ் நம் நாட்டு தயாரிப்பு. 0773 533 535.
7: நேரம் 9:16. இது தென்றல் FM.
2: நிழலின் உண்மை முகம். சமகால அரசியல் நிகழ்வுகளின் உண்மையும் பின்னணியும்.
8: இலங்கையின் ராஜதந்திர வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டு வரும் நிலையில், அண்டை நாடுகளுடனான உறவை வலுப்படுத்துவதிலும் சர்வதேச ரீதியில் நடுநிலையான போக்கை கடைபிடிப்பதிலும் தற்போதைய அரசாங்கம் காட்டி வரும் ஆர்வம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த வகையில் மாலைத்தீவு ஜனாதிபதி கலாநிதி மொஹமட் மொய்சு கடந்த மே மாதம் 3ஆம் தேதி பிற்பகல் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இலங்கை வந்தடைந்தமை பிராந்திய அரசியலில் ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. 2023 பதவியேற்ற பின்னர் அவர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதலாவது விஜயம் இது என்பதுடன், அவருடன் முதல் பெண்மணி சஜிதா முகமது, மாலைத்தீவு வெளிவிவகார அமைச்சர் மற்றும் பல உயர்மட்ட அதிகாரிகளும் வருகை தந்திருந்தனர். அவர்களை பிரதமர் தலைமையிலான இலங்கை பிரதிநிதிகள் விமான நிலையத்தில் வரவேற்றனர். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி செயலகத்தில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் மாலைத்தீவு ஜனாதிபதி ஆகியோருக்கு இடையில் மிக முக்கியமான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன. இப்பேச்சுவார்த்தைகளின் பெறுபேறாக சுற்றுலா, கல்வி, உயர்கல்வி, சுகாதாரம், விளையாட்டு, இளைஞர் அபிவிருத்தி, ஆவண காப்பகம் மற்றும் பாதுகாப்பு ஆகிய 7 துறைகளை உள்ளடக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையில் கையெழுத்திடப்பட்டன. குறிப்பாக கொழும்பில் மாலைத்தீவு தூதரக அலுவலகத்திற்காக இலங்கை காணி ஒதுக்கீடு செய்துள்ள அதேவேளை, மாலைத்தீவிலும் இலங்கை தூதரகத்திற்காக காணி ஒதுக்கப்பட்டுள்ளமை இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. தனது விஜயத்தின் ஒரு பகுதியாக மாலைத்தீவு ஜனாதிபதி கொழும்பில் உள்ள விகார மகாதேவி பூங்கா, தேசிய அருங்காட்சியகம் மற்றும் மாலைத்தீவு கலாசார நிலையம் ஆகிய இடங்களுக்கும் விஜயம் செய்ததுடன், மே 5 தேதி இடம்பெற்ற வணிக மன்றத்திலும் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதேவேளை முதல் பெண்மணி சஜிதா முகமது கொழும்பில் உள்ள லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலை மற்றும் குட்மார்க்கெட் ஆகிய இடங்களுக்கு சென்று அங்குள்ள செயற்பாடுகளை பார்வையிட்டார். மாலைத்தீவு ஜனாதிபதியின் இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ராஜதந்திர நகர்வுகளுக்கு இணையாக இலங்கையின் வெளியுறவு கொள்கையில் மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவாக பலஸ்தீனத்திற்கான முதலாவது தூதுவர் நிலை பிரதிநிதியாக முகமது ஃபௌசர் நியமிக்கப்பட்டுள்ளார். பலஸ்தீன ஒற்றுமை குழுவின் செயலாளராக நீண்டகாலமாக பணியாற்றிய அனுபவம் கொண்ட இவருக்கு பாராளுமன்ற உயர் அதிகாரிகள் பற்றிய குழு தனது அங்கீகாரத்தை வழங்கியிருந்தது. மே 4 வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தை சந்தித்த பின்னர் அவர் தனது கடமைகளை பொறுப்பேற்பதாக புறப்பட்டு சென்றார். இலங்கையின் ராஜதந்திர பயணமான ஆனது தற்போது ஒரு சமநிலையான மற்றும் சுயாதீனமான திசையை நோக்கி நகர்வதை இந்த நிகழ்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடைபிடித்து வரும் அனைவருக்கும் நண்பன், எவருக்கும் எதிரி அல்ல என்ற நடுநிலையான அணிசேரா வெளியுறவு கொள்கையானது சர்வதேச அரங்கில் இலங்கையின் கௌரவத்தை மீண்டும் நிலைநாட்டும் வகையில் அமைந்துள்ளது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் சமமான தூதரக உறவுகளை பேணுவதிலும் பிராந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலும் இலங்கை காட்டி வரும் ஆர்வம் பாராட்டுக்குரியது. பாதுகாப்பு துறை சார்ந்த சீர்திருத்தங்கள் மற்றும் நவீனமயமாக்கல் குறித்து கருத்து தெரிவித்த பாதுகாப்பு செயலாளர் ஏஆவைஷ் மார்ஷல் சம்பத் துயகொந்த எந்த ஒரு தரப்பினருடனும் தேவையற்ற மோதல்களை ஏற்படுத்தாமல் தேசிய நலனை முன்னிலைப்படுத்தி ராஜதந்திர உறவுகள் கையாளப்படும் என தெளிவுபடுத்தியுள்ளார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பிலும் சர்வதேச வர்த்தக பாதைகளின் ஸ்திரத்தன்மையிலும் இலங்கை தொடர்ந்தும் தனது பங்களிப்பை வழங்கும் என்பதுடன் அணிசேரா கொள்கையின் அடிப்படையில் அனைத்து நாடுகளுடனும் நட்புறவை பேணுவதே அரசாங்கத்தின் பிரதான இலக்காகும். இத்தகைய ஆக்கப்பூர்வமான மற்றும் வெளிப்படையான ராஜதந்திர அணுகுமுறைகள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கைக்கு உலக நாடுகளின் ஆதரவை திரட்டுவதில் பெரும் உந்து சக்தியாக அமையும் என்பதில் ஐயமில்லை.
2: நிழலின் உண்மை முகம். சமகால அரசியல் நிகழ்வுகளின் உண்மையும் பின்னணியும்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.
7: நேரம் 9:21 நிமிடம்.
10: பாராளுமன்றம் இன்று காலை 9:30 சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையிலே ஆரம்பமாகியது. முதலில் ஜனாதிபதியின் செய்திகள். பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஆணை அறிவிக்கப்பட்டது. சபாநாயகரின் அறிவித்தல்களைத் தொடர்ந்து பத்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அதனை அடுத்து குழு அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. மனுக்கள் மற்றும் வாய்மொழி உடைக்கான வினாக்கள், அதேபோன்று நிலையியல் கட்டளை 27(2) கீழான வினாக்கள் மற்றும் அமைச்சு சம்பந்தப்பட்ட கூற்றுக்கள். அதனோடு இன்றைய தினம் பிரதான அலுவலர்களாக கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான 4 கட்டளைகள், கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் ஆகியன அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தன. மாகாண சபை தேர்தல் முறைமையினை தவிர்த்து ஏனைய தேர்தல் முறைமைகளை மீளாய்வு செய்து பரிந்துரைகள் மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஏஎச் அபிரத்ன தலைமையில் விசேட பாராளுமன்ற செயற்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அவர்கள் சபைக்கு அறிவித்திருந்தார்கள். இந்த குழுவில் சேவையாற்றுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர்களாகிய அமைச்சர் உபாலி பன்னிலகே, பிரதி அமைச்சர்களாகிய சுனில் வட்டகல, முனீர் முழப்பர் மற்றும் எம்பிக்களாகிய ரவி கருணாநாயக்க, ஜே சி அலவத்துவல, ஹர்ஷண ராஜகருணா, சண்முகம் குகதாசன், ருவன் திலக் ஜெயக்குடி, துஷார ஜெயசிங், மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன், சந்திம ஹிட்டியாரச்சி ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்று தெரிவித்திருந்தார். 2027 ஆண்டிலே தரம் 6 புதிய கல்வி சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். இதற்கான பாடக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு கற்றல் தொகுதிகள் மீளாய்வு செய்யப்பட்டு தேவையான மாற்றங்கள் குறித்த கலந்துரையாடல்கள் அனைத்தும் தற்போது நிறைவடைந்துள்ளன என்கின்ற விடயத்தினையும், இந்த மாதத்திற்குள் அந்த கற்றல் தொகுதிகளை அச்சிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும், அதற்கான ஆசிரியர் பயிற்சிகளும் எதிர்வருகின்ற ஜூன் மாதத்திலே ஆரம்பிக்கப்படும் என்பதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமாகிய கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருந்தார்.
11: 2026 ஆரம்ப கருப்பு பலவேணி வாசர சார்த்தகவ கருகினை ஆனவா 2026 வருஷத்தாத் ஆரம்ப கரணும் ஏ சந்தா மாடியூல கிரியாக்காரகம் போத் பிரிண்ட் கரான பட்டாங்க அருகின தியன்னே 2027 ஹயவேணி வாசரே அப்பி ஏசியலும மாடியூல சமாலோசனையக்கல்ல விஷயானுகூல கமிட்டு பார்க்கல ஏக சமாலோசனையக்கல்ல வெண்ணோன வெனாஸ்காம் சாக்காச்சாக்கல்ல இவசியாலம தேங்க்ஸ் சாம்பூர்ணாய் ஏவா முத்ரணையக்கரான்னு
10: கல்வி சீர்திருத்த பணிகளுக்காக தேசிய மட்டத்திலான வழிநடத்தல் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் மேற்பார்வையின் கீழ் 2026 ஆண்டு தரம் 1 ஆரம்பிக்கப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றன. 2027 ஆண்டிலே தரம் 6 புதிய கல்வி சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். இதற்கான பாடக்குழுக்கள் நியமிக்கப்பட்டு கற்றல் தொகுதிகள் மீளாய்வு செய்யப்பட்டு தேவையான மாற்றங்கள் குறித்த கலந்துரையாடல்கள் அனைத்தும் தற்போது நிறைவடைந்துள்ளன என்கிற விடயத்தினை அவர் தெரிவித்திருந்தார். அதேபோன்று ஆசிரியர் பயிற்சிகளும் ஜூன் மாதத்திலே ஆரம்பிக்கப்படும். இதற்கான நிதி ஒதுக்கீடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 2027 ஆண்டிலே தரம் இரண்டிற்கும் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் ஆரம்பிக்கப்படும். இதற்கான கற்றல் தொகுதிகளை அச்சிடும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்கின்ற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். தமிழக சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய்க்கு இலங்கை தமிழரசு கட்சி சபையிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது. உண்ணா டரசரை திருத்தம் எனும் சட்டமூலத்தினை பாராளுமன்றத்திலே சாதாரண பெரும்பான்மையினால் நிறைவேற்றலாம். எனினும் 31(4) வாசகம் மட்டும் விதிவிலக்கு. மேலும் 31(4) வாசகம் அரசியலமைப்பின் 12(1) உறுப்புறைக்கு ஒவ்வாதது என்பதனால் அது அரசியலமைப்பினுடைய 84(2) உறுப்புறையின் கீழ் தேவையான விஷேட பெரும்பான்மையினால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்திருப்பதாகவும் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அவர்கள் இன்று சபைக்கு அறிவித்திருந்தார். திரைசேரியினால் செலுத்தப்பட்ட 25 லட்சம் டாலர் மூன்றாம் தரப்பினரினால் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான நியாயமான விசாரணைகளுக்கு நிதியமைச்சின் செயலாளர் பதவி வகிப்பது தடையாக அமையாது என்பதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் கௌரவ அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருந்தார். அரச கடன் முகாமைத்துவ சட்டத்தின் பிரகாரம் வெளிநாட்டு அரச முறைகள் கடன் முறைகள் என செலுத்தப்படுகின்றன. இதற்கான பொறுப்பு இலங்கை மத்திய வங்கி மற்றும் திரைசேரியின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்திற்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளன என்கின்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். சைபர் குற்றவாளிகளினால் 25 லட்சம் டாலர் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பிலே பல்வேறு கட்டங்களிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீதிமன்றத்திற்கும் பி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்தினால் ஆஸ்திரேலியாவின் ஏற்றுமதி நிறுவனத்திற்கும் செலுத்தப்பட்ட கொடுப்பனவு தொடர்பிலும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கும் பாரிஸ் கிளப்பிற்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பிலே நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் மற்றும் அரச கடன் முகாமைத்துவ அலுவலகம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளன. ஆகவே நியாயமான விசாரணைகளுக்கு நிதியமைச்சின் செயலாளர் பதவி வகிப்பது தடையாக அமையாது என்கிற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இது உணர்வுபூர்வமான விடயமாக காணப்படுவதனால் அவதானமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஆகவே முழுமையான அறிக்கையினை எதிர்வருகின்ற காலங்களிலே பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். வாய்மூல விடைக்கான வினாக்கள் பகுதியிலே கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பதிலளித்தார்.
12: அலங்கார மீன் வளர்ப்பு உற்பத்திகளுக்கு உயர்தரமான இனப்பெருக்க இருப்புகளை வழங்கவும் ஏற்றுமதிகளுக்கு தேவையான சிறப்பு மீன் வகைகளை வழங்கவும் ரம்படுகள்ல கினிகத்தேன மற்றும் செவனப்பிட்டிய ஆகிய 3 அலங்கார மீன் இனப்பெருக்க மையங்கள் செயற்பட்டு வருகின்றன. ரம்படுகல்ல அலங்கார மீன் இனப்பெருக்க பயிற்சி மையம் இந்த துறையில் புதிதாக நுழைவோருக்கு அடிப்படை பயிற்சிகளை வழங்கவும் ஏற்கனவே ஈடுபட்டுள்ளது என்பதை மேலும் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போன்று உவர்நீர் இறால் வளர்ப்பு தொழில்துறைக்கு தேவையான இறால் குஞ்சுகளை முழுமையாக தனியார் துறையினால் வழங்கப்படுகின்றது. அந்நீர் இறால் வளர்ப்பு தொழில்துறைக்கு தேவையான போதுமான இறால் குஞ்சுகள் வழங்கும் திறன் அதிகார சபைக்கு உள்ளது என்பதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
10: வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் பின்னர் தினப்பணிகள் ஆரம்பமான போது விஷேட கூட்டை முன்வைத்து எழுந்த எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா காயந்த கருணாதிலக்க, கட்சித் தலைவர்கள் கூட்டத்திலே திரைசீர் விவகாரம் தொடர்பில் நாங்கள் பாராளுமன்ற வாரத்தில் ஒருநாள் விவாதத்தினை கோரியிருந்தோம் என்று சுட்டிக்காட்டியிருந்தார். அதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியில் இருந்த சகல உறுப்பினர்களும் எழுந்து நின்று அதற்கான கோரிக்கையினை விடுத்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, இந்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்க முடியும், ஆனால் இந்த விடயம் தொடர்பிலே நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இதன்படி 3:30 துறக்கம் 5 மணி வரையிலே அதற்கான அனுமதியினை வழங்க முடியும் என்று கூறினார். தொடர்ந்தும் எதிர்க்கட்சியினர் தமது கோரிக்கையினை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையிலே நாங்கள் விவாதத்திற்கு இடமளித்த நிலையிலே எதிர்க்கட்சியினர் தொடர்ந்தும் ஏன் கூச்சலிடுகிறார்கள் என்று ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவாகிய டாக்டர் நலிந்த ஜெயதீச அவர்கள் சபையிலே தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான கட்டளைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுது ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா அவர்கள் 25 லட்சம் டாலர் மோசடி தொடர்பிலே அரசாங்க நிதி பற்றிய குழுவில் முன்னிலையான திரைசேரியின் செயலாளர் மற்றும் அதிகாரிகள் அழைக்கப்பட்ட போது அங்கு வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் பற்றி நாங்கள் இதுவரையிலே பகிரங்கப்படுத்தவில்லை, விசாரணைகளுக்காக இரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். மலையகத்திலே இதுவரை காலமும் அங்குள்ள மக்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடக்கின்ற போது அங்குள்ள அரசியல் தலைவர்கள் நேரடியாக அங்கு சென்று கண்காட்சியை தான் நடத்துவார்கள். ஆனால் இந்த முறை நீலகாமம் பகுதி சம்பவம் நடைபெற்று 8 மணித்தியாலங்களுக்குள் நாங்கள் உரிய நடவடிக்கையினை மேற்கொண்டோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே மலையக மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், அவர்களுக்கான உரிமைகளும் பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதாக பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்தார்.
13: 34 வருடங்களாக மலையக மக்கள் தங்களுடைய காணி உரிமையை தொடர்ச்சியாக அவர்கள் கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். விசேடமாக உங்களுக்கு தெரியும், மலையக மக்கள் தோட்டப்புறங்களிலே லயன் காமராக்களிலே தான் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்களுடைய இந்த லயன் காம்பிராக்கள் போதுமானதாக இல்லை. ஒரு லயன் காம்பிராக்களிலே 2-3 குடும்பங்கள் வாழுகின்ற நிலைமை காணப்படுகிறது. அவ்வாறான நேரத்திலே அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் அதேபோல் அந்த குடும்பங்கள் வசிப்பதற்கும் சுகாதார முறையில் வசிப்பதற்கும் பெருந்தடையாக இருக்கிறது.
10: குறிப்பாக கேகாலை, நுவரெலியா, பதுளை, கண்டி போன்ற பல்வேறு பகுதிகளிலும் தொழிலாளர்கள் தமக்கான குடியிருப்பு ஒன்றை நிர்மாணிக்கும் போதும் மலசல கூடம் ஒன்றை அமைக்கின்ற போதும் கூட தொடர்ச்சியாக அந்த மக்கள் அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் என்கிற விடயத்தினையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதே போன்று இந்த முறை ரத்னபுரி பகுதி சம்பவம் இடம்பெற்று 8 மனுத்தியாளங்களுக்குள் நாங்கள் உரிய நடவடிக்கையினை மேற்கொண்டோம். 9 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டார்கள் என்கின்ற விடயத்தினை அவர் தெரிவித்திருந்தார். சைபர் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கும் விசாரணைகளை திசை திருப்பவும் போலியான விடயங்களை எதிர்க்கட்சியினர் முன்வைக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டிய நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் கௌரவ் அனில் பெர்னாண்டோ இந்தியாவின் எக்ஸிம் வங்கியுடன் தொடர்பு கொண்டிருந்த வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் அதிகாரிக்கு குறித்த காலப்பகுதியிலே பல மின்னஞ்சல் தகவல்கள், தொலைபேசி அழைப்புகள் கிடைத்திருக்கின்றன. ஒரு மின்னஞ்சலிலே சந்தேகத்திடமான வகையிலே பேங்க் என்று எழுதப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த அதிகாரி இந்தியாவின் எக்ஸிம் வங்கிக்கு தொடர்பு கொண்டு கொடுப்பனவு செலுத்தலை இடைநிறுத்தியிருக்கிறார். இதன் பின்னர் தான் ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்தப்பட்ட 25 லட்சம் டாலர் மோசடி செய்யப்பட்டுள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டது என்கிற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மக்கள் அரசாங்கத்தின் மீது அச்சம் கொள்ளவில்லை. ஊழல்வாதிகளும் படுகொலையாளிகளும் தான் அரசாங்கத்தின் மீது அச்சமடைந்திருக்கிறார்கள். முறையான வழக்குகள் தாக்கல் செய்யப்படும், விசாரணைகளுக்கு தயாராகுங்கள் என்பதாக எதிர்க்கட்சியினருக்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். மேலும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் புதிய வரலாற்றினை படைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமாகிய விஜய்க்கு இன்று பாராளுமன்றத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையிலே தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன், அதே கட்சியைச் சேர்ந்த சிவஞானம் ஸ்ரீதரன், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ மடக்கிலநாதன், பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப், பாராளுமன்ற உறுப்பினர் அஸ்லம், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் ஆகியோர் இவ்வாறு தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். பாராளுமன்ற அமர்வுகள் இன்றைய தினம் நிறைவுக்கு வந்தன. மீண்டும் பாராளுமன்றம் நாளை காலை கூடும்.
14: நீங்கள் இதுவரை பாராளுமன்றத்தில் இன்று கேட்டீர்கள். தொகுத்து வழங்கியவர் தயாரிப்பாளர் அறிவிப்பாளர் சிவராஜா தகிஷன். தென்றலைஃபம் நேரம் 9:32.
15: இரவின் மடியில் இரவுகளை இதமாக்கி கனவுகளுக்குள் அழைத்துச் செல்லும் இரவின் மடியில்

இன்று இரவின் மணியில் நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க வரும் முதல் பாடல் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜானகி ஆகியோர் பாடியதே இதே கோயில் திரைப்படத்திற்காக.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் பாடும் நிலாவை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. இனி நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிப்பது உதயகீதம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

தென்றல் எஃப்எம் நேரம் 10 மணி. இத்துடன் எமது தென்றல் எஃப்எம்மின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவடைகின்றன. எமது நிகழ்ச்சிகளை நாளை அதிகாலை 5 மணி முதல் எமது பண்பலை வரிசைகளிலும் இணையதள முகவரின் ஊடாகவும் நேர்கள் கேட்டு மகிழலாம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது மாமட் இர்ஃபான். வணக்கம் நேர்களே.

0: இன்றைய தினம் மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவருக்கும் சமாதானமிக்க பொழுதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கிறோம். இப்பொழுதில் இருந்து 10 மணி வரைக்கும் தென்றல் FM நிகழ்ச்சிகளை
1: இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தென்றலின் அலைவரிசைகள் கொக்காவில் FM 104.7 கொழும்பு ஹுன்னஸ்கிரிய கரகஹ தென்ன ரதல்ல யாழ்ப்பாணம் தெனியாய
0: அதேபோல www.slbc.lk என்ற இணையதளத்திலும் எமது நிகழ்ச்சிகளை 10 மணி வரைக்கும் நீங்கள் கேட்கலாம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.

0: இன்றைய குரல்.
1: இன்றைய குரலாக 699வது குரல். கொல்லப்பட்டோம் என்றெண்ணி கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர். கொல்லப்பட்டோம் என்றெண்ணி கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர். சலனமற்ற அறிவை உடையவர்கள் தாம் ஆட்சியாளரால் மிகவும் மரியாதைக்குரியவர்கள் என்று எண்ணி ஆட்சியாளர் விரும்பாதவற்றை செய்ய மாட்டார். சலனமற்ற அறிவை உடையவர்கள் தாம் ஆட்சியாளரால் மிகவும் மரியாதைக்கு உரியவர்கள் என்று எண்ணி ஆட்சியாளர் விரும்பாதவற்றை செய்ய மாட்டார். கொலப்பட்டியம் என்றெண்ணிக்கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர். 699வது குரலும் பொருளும் கேட்டீர்கள்.
0: இன்றைய குரல் கேட்டீர்கள்.
1: கீதாஞ்சலி ஆரம்பிக்க வரும் இந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

0: Central FM 104.7, 104.9, Island Wide.
1: நேரம் 5:20.
2: என்றும் இனியவை,
3: என்றும் இனியவை,
2: அன்று கேட்டது
3: என்றும் இனிப்பது,
2: என்றும் இனியவை.
1: அன்று கேட்ட பாடல்கள் இன்றும் இணைக்கும் பாடல்கள் இன்றும் சுமந்து வரப்போகிறது. என்றும் இனியவை காலை 6 மணிக்கு இடம்பெறும் பிரதான செய்தி அறிக்கை வரை ஆரம்பிக்க வரும் இந்த பாடல் புதிய பூமி திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்று மினியவே. நேரம் சரியாக காலை 5:26. இந்த பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது.

0: Tendril FM 104.7 104.9 Island Wide.
1: அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட அனைத்து டிவிஎஸ் மோட்டார் பைக் மற்றும் த்ரீவீலர்களுக்கு இலவச பரிசோதனைகள் டிவிஎஸ் சேவை வழங்குநர்களை தொடர்பு கொள்ளுங்கள். 011-4605-200.
2: நேரம் காலை 5:30. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்று மினியவை. தொடரும் இந்த பாடல் பணக்கார பிள்ளை திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடியது.